ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

உதைத்த உயர் சென்னியே ஒத்த சொல்லி உலகத்தவர்தாம் துழுதைத்த உயர் சென்னியே மத்தம் வைத்த

தொண்டைமன் நாட்டு தேவாரத்தலங்களுள் சென்னை மாநகரத்தின்கண் அமைந்துள்ள திருவலிதாயம் என்ற திருத்தலத்தை நாம் இன்று தரிசிக்கின்றோம். இந்த தலம் தற்பொழுது பாடி என்ற பெயரோடு வழங்கப்படுகிறது. அம்பத்தூர் செல்லும் பாதையில் லூகாஸ் பஸ் நிலையத்திற்கு அண்மையில் உள்ள திருப்பு சாலையில் சுமார் 10 நிமிடங்கள் நடந்தால் இந்த திருக்கோயிலுக்கு சென்று அடையலாம். கோயில் வாயிலில் சிறிய அழகிய ஒரு ராஜகோபுரம் அமைந்துள்ளது. அதனை கடந்து உள்ளே சென்றால் விசாலமான பிரகாரத்தை காண்கின்றோம். இந்த வெளிப்பிரகாரத்தில் கோஷாலையை காண்கின்றோம். நவகிரகங்களுக்கான சன்னதி அமைந்துள்ளது. அதன் அருகில் மேற்கு நோக்கியவாறு தேவகுருவாகிய பிரகஸ்பதி தனிச்சன்னதி கொண்டு வழங்குவதை காண்கின்றோம். இந்த தலம் தேவகுருவாகிய பிரகஸ்பதியால் பூஜிக்கப்பட்டதால் அவருக்கென்று ஒரு சந்நிதியை அண்மை காலத்தில் அமைத்திருக்கிறார்கள். இந்த தலம் பாரத்வாஜர், ஹனுமான் ஆகியோரும் பூஜை செய்த ஒரு சிறப்புடையது. பிற பறவைகளால் தான் துன்புறப்படுவதைக் கண்டு வருந்திய வலியன் என்ற ஒரு கரிக்குருவி இத்தலத்து இறைவரிடம் வந்து தஞ்சம் வேண்டி வணங்கின்ற பொழுது பெருமான் அதற்கு அதிக பலத்தை கொடுத்து அருள் செய்தார் என்று புராண வரலாறு நமக்கு தெரிவிக்கின்றது. அதன் காரணமாகத்தான் வலிதாயம் என்ற திருப்பெயர் இந்த தலத்திற்கு அமைந்தது. இந்த தலத்து பெருமானை வேண்டி விக்ரமசோழன் மகப்பேறு பெற்றதாகவும் கூறுவர். கொடிமரம், நந்தி ஆகியவற்றை தரிசித்துவிட்டு உள்ளே சென்றால் சுவாமியினுடைய உள்பிரகாரத்தை அடைகின்றோம். இதில் விநாயகர், முருகப்பெருமான் ஆகியோருடைய சந்நிதிகளை தவிரவும் பைரவர்க்கும் ஒரு சன்னதி இருப்பதை காண்கிறோம். விநாயகர் பிரம்மகுமாரிகள் இருவரை மணம் செய்து கொண்ட தலவரலாற்றை ஒட்டியபடியால் இங்கு உற்சவமூர்த்திகளில் விநாயகருக்கு இரு தேவியாருடன் காட்சியளிப்பதை நாம் காண்கிறோம். சன்னிதி திரு முறையில் கோவிலை நோக்கியவாறு ஒரு விநாயகர் சன்னதியும் அமைந்திருக்கின்றது. இறைவன் வலிதாயநாதர் என்று குறிப்பிடப்படுகின்றார். திருவல்லீஸ்வரர் என்றும் அழைக்கிறார்கள். அம்பிகையை ஜெகதீஸ்வரி, ஜெகதாம்பிகை என்றெல்லாம் பெயரிட்டு அழைக்கின்றார்கள். தூய தமிழில் அதனை தாயம்மை என்று குறிப்பிடுவர். இந்த தலத்து இறைவன் மீது திருஞான சம்பந்த பெருமான் அருளிய ஒரு திருப்பதிகம் நட்டபாடை என்ற ஒரு பண்ணில் அமைந்திருக்கிறது. இந்த வலிதாயத்தை நினைத்த அடியார்களுக்கு எந்த துன்பமும் வராது என்பதையும், துயரங்களும் வினைகளும் பிணிகளும் நீங்கும் என்றும் சம்பந்த பெருமான் இதில் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு வையம் வந்து பணியும் ஊர் இது என்பதை குறிப்பிடுவது நயமான ஒரு பகுதியாகும். இந்த தலத்தை நினைத்தாலேயே வினை தீரும் நலம் ஆமே என்று குறிப்பிடுகின்றார். இந்த தலத்தை பற்றி வாழ்வதே நமக்கு உண்மையான சரணாகதி. சரணாவது அடியார்களுக்கு அதுவே நல்ல கதியை கொடுக்கக்கூடியது என்று அவர் குறிப்பிடும்பொழுது மற்றொரு செய்தியும் குறிப்பிடுகின்றார். இதனை சிந்திக்காதவர்களுக்கு துயரம் தீர்வது என்பது அவ்வளவு எளிது அல்ல என்பதையும் கோடிட்டு காட்டுகின்றார்.
அதுவே நமக்கு உண்மை கதியையும் தருவது. மேலும் இந்த தலத்தினுடைய தன்னிகரற்ற ஒரு சிறப்பின் காரணமாக அவருடைய திருவாக்கிலிருந்து மற்றொரு உபதேச மொழி வெளிப்படுகின்றது. அதாவது எட்டாவது பாடலில் இந்த தலத்தை நாம் எவ்வாறு தொழ வேண்டும் என்பதை கூற வந்த பெருமான், உடலில் உயிர் உள்ள அளவும் தொழ வேண்டும் என்று ஒரு உபதேசத்தை எடுத்து உரைக்கின்றார். உடல் இளங்கும் உயிர் உள் அளவும் தொழ உள்ள துயர் போமே என்பது அந்த வாக்கியம். உள்ள துயர் போக வேண்டும் என்றால் நம்முடைய உடலில் எத்தனை காலம் உயிர் இருக்கிறதோ அத்தனை காலமும் இந்த பெருமானை வழிபட வேண்டும், எண்ண வேண்டும். அப்படி எண்ணினால் உண்மை கதி நமக்கு சித்தமாகும். அப்படி யார் வழிபடுகிறார்களோ அவர்களையே இந்த உலகம் பெரியவர்கள் பெரியார் என்று கொண்டாடும். இந்த பெருமான் வாசி தீர அடியாருக்கு அருள் செய்து வளர்ந்தான் என்றும் அருமையான ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார் ஞான சம்பந்த பெருமான். இந்த பதிகத்தை இசையோடு பாடினால் குளிர்வானத்து உயர்வார் என்று பதிக பலனையும் குறிப்பிடுகின்றார் ஞான சம்பந்த பெருமான். இந்த பெருமான் நொய்யை போல மிக எளியவனாக இருக்கின்றான், நணியனாகவும் இருக்கின்றான் என்றென்றெல்லாம் அந்த பெருமானுடைய பெருமைகளை எடுத்து உரைக்கின்றார். கரம் எட்டு உடைய பெருமான் மனைகள்தோறும் பலிக்கென்று செல்லும் நாடகம் ஆடுபவன். அப்படிப்பட்ட இந்த பெருமானுடைய ஆலயத்தை உலகத்தில் உள்ள அடியார்களெல்லாம் வந்து பணிய வேண்டாமா? அப்படி வையம் வந்து பணிய பிணி தீர்த்து உயர்கின்ற வலிதாயம். உடலில் உள்ள பிணி மாத்திரமா இந்த பெருமான் தீர்த்து வைக்கின்றார்? பிறவியாகிய பெருங்கடலாகிய பிணியையும் சேர்த்தல்லவா நம்மை கரையேற்றி காப்பாற்றுகின்றான். ஆகவே இந்த பவரோக வைத்தியனாக இருக்க வைத்தியநாதனாக இருக்கக்கூடிய இந்த வலிதாய பெருமானை நாமும் வழிபட வேண்டும் என்ற பெருங்கருணையோடு இந்த பதிகத்தை அருளி செய்திருக்கின்றார் ஞான சம்பந்த பெருமான். இந்த தலத்தில் சித்திரை மாதத்தில் பிரம்மோத்சவம் நடைபெறுகின்றது. அங்கு அதிகார நந்தி சேவையும் ரிஷபவாகன சேவையும் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இந்த தலத்தில் அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் பல கல்வெட்டுக்களும் இருக்க காண்கின்றோம். இறைவனுக்கு திருவலிதாயமுடைய நாயனார் என்றும் இறைவிக்கு திருவீதி நாச்சியார் என்றும் பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பது தெரிகின்றது. மற்றொரு கல்வெட்டின் மூலம் திருவெண்காட்டிலிருந்து அழகிய திருச்சிற்றம்பலம் உடைய நாயனாரை எழுந்தருளச் செய்து பூஜைகளை சிவனே நடத்தி அவ்வாறு பூஜை செய்யும் சிவாச்சாரியார்களையும் இங்கு குடியமர்த்தி அவர்களுக்கு நிலம் வழங்கப்பட்டதையும் அந்த கல்வெட்டு தெரிவிக்கின்றது. தானமாக கொடுக்கக்கூடிய நெல்லுக்கும் திருஞான சம்பந்தர் பெயரில் ஒரு நாழியை அளந்து கொடுத்தார்களாம். திரிபுவன சக்கரவர்த்தி ஆகிய ராஜராஜனுடைய திருப்பணியாக க்ஷேத்திரபால பிள்ளையார் கோயிலை கட்டியதாக குறிப்பிடுகின்றார். அந்த

இரண்டு நந்தவனங்களையும் தானமாக தந்த செய்தியும் அறிகின்றோம். விளக்குக்காக பொன் கொடுத்த செய்தியையும் நாம் அறிகிறோம். இவ்வாறு சீரும் சிறப்புமாக மன்னர்களால் பராமரிக்கப்பெற்று வந்த இந்த ஆலயம் தற்போது நல்ல முறையில் தொடர்ந்து அடியார்களுடைய பேராதரவினால் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த தலத்தில் உள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் பாடிய ஒரு பாடலும் அமைந்திருக்கின்றது. திருப்புகழில் உள்ள திருவலிதாயம் பற்றிய பாடல் இந்த தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் வேண்டிய செய்தியை தருவதோடு இந்த பெருமானை மாதவர்கள் பெருமானே என்று அன்போடும் பக்தி சுவையோடும் அழைப்பதை காண்கின்றோம். மறுமல்லியார் குழலின் மடமாதர் மருள் உழி நாயடியன் அலையாமல் மறுவல்லியா குழலின் மடமாதர்

கருணில்லி மேனி அரி, கருணில்லி மேனி அரி,

0: திகழ் வல்ல மாதவர்கள் பெருமாளே. இவ்வாறு தேவாரம் திருப்புகழ் ஆகிய இரண்டாலும் பரவப்பெற்ற சிறப்புடைய இந்த திருவலிதாயம் என்ற தலத்தை அன்பர்கள் தரிசித்து, பலமுறை தரிசித்து, உடல் இலங்கும் உயிர் உள்ளளவும் தொழுது வந்தால் நமது வினையாவும் நீங்கி உள்ளத்துயர் நீங்கி நமக்கு நல்ல கதி கிடைக்கும் என்பது தெரியும். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவண்ணாமலை, பண் நட்டபாடை.

திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருத்தண்டலை நீள்நெறி பண் கௌசிகம். திருச்சிற்ற

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருக்கோயில்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

தலம் திரு அதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஆறாம் திருமுறை மறுமாற்ற திருத்தாண்டகம். திருநாவுக்கரசு நாயனாரை பல்லவ மன்னன் அழைக்க மறுத்து அருளிய திருப்பதிகம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பண்டாய நான்மறை. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: பண்டாய நான்மறை.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பகர்குறி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: சிற்றம்பலம் 9 திருமுறை பாடல் உயர்குடி ஆடை பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு ஆத்மலிங்கம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் ஏழாம் தந்திரம்.

0: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த திரு இடைமருதூர் மும்மணி கோவை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
1: அந்தினரை புறங்கள் அழலிடையவிய குன்று வளைத்தீர குன்றா கொற்றத்து நுள் பொடியணிந்த

0: ॐ नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த திரு இடைமருதூர் மும்மணிக்கோவை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு சோமாசிமார நாயனார் புராணம். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் திருஞான சம்பந்தம் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
2: திருச்சிற்றம்பலம் சோமாசிமார நாயனார் புராணம்.

பெற்றால் பாடும் திறம் ஈசரே மலர்கழல் பாழ்த்தல் என்பார். எத்தன்மையராயினும் ஈசனுக்கு அன்பர் என்றால் அத்தன்மையரு

கொண்டே பந்தொழல் பாதம் தொழுதான சிறப்பு வாய்ப்ப என்றும் நிலவும் சிவலோகத்தில் இன்பம் உற்றாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி.

திருத்தோள்நோக்கம் திருத்தில்லையில் அருளியது. பிரபஞ்ச சுத்தி. தோள்நோக்கம் எனப்படுவது பெண்களில் ஒருவருடைய தோளினை மற்றொருவர் நோக்கியபடி பாடிக்கொண்டே ஆடி மகிழும் விளையாட்டாகும். இந்த வகையிலே மாணிக்கவாசகப் பெருமான் ஆன்மாக்களை தூய்மைப்படுத்தும் விதமாக பிரபஞ்ச சுத்தி என்னும் உட்கருவினைக் கொண்டு பாடி அருளியுள்ளார். இது 14 பாடல்களை கொண்டது.

உயிர் காலன் பல் காய்கதிரோன் நாமகள் நாசி சிரம் பிரமன் கரம் எரியை சோமன் களைத்தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவா தோநோக்கமாடாமோ பிரமன்னரி என்றிருவரும் தம் பேதமையால் பரமம் யாம் பரமம் என்றவர்கள் பதைப்படும்.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திரு பொன்னூசல் உத்தரகோசமங்கையில் அருளியது அருட்சுத்தி. பழந்தமிழ் மகளிர் பொன்னூசல் ஆடும்போது பாடிக்கொண்டே விளையாடுவது மரபு. இவ்வகையிலே சிவபெருமானுடைய அருளை பெறும் பொருட்டாக மாணிக்கவாசகப் பெருமான் பாடி அருளியுள்ளார். சிவபெருமானின் தூய்மையான அருளை பெறுதல் என்பதே அருட்சுத்தி ஆகும். இது 9 பாடல்களை கொண்டது.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் திருஞான சம்பந்த பெருமான் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? நம்ம ஞான சம்பந்த பெருமானுக்கு சிவபெருமான் பொற்கிளி கொடுத்தார். அது என்ன பொற்கிளி? கிளினா முடிப்புன்னு அர்த்தம், சரியா? அப்போ ஒரு மூட்டை மாதிரி கட்டி வச்சா எப்படி இருக்கும்? பொன்னெல்லாம் ஒரு துணியில மூட்டை மாதிரி கட்டி பிடிச்சா எப்படி இருக்கும்? ஒரு முடிப்பு இல்லையா, பொன் முடிப்பு. அதுல அது உலவா கிளி. உலவா கிளின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எடுக்க எடுக்க அந்த பொண்ணு குறையவே குறையாது. இப்ப நம்ம வீட்டுல நம்ம ஒரு ஒரு பத்துல ஒரு 1000 ரூபாய் வச்சிருக்கோம்னு வச்சுக்குவோம். அதுல 100 ரூபாய் எடுத்துட்டா என்ன ஆகும்? மிச்சம் 900 ரூபீஸ் தான் அதுல இருக்கும் இல்லையா, 900 ரூபாய் தான் அதுல இருக்கும் இல்லையா. ஆனா நம்ம சிவபெருமான் கொடுத்த அந்த உலவா பொற்கிளியில 10 காசை எடுத்தா திரும்ப 10 காசு தானே வந்து நிறைஞ்சிடும். அப்படி எடுக்க எடுக்க பொண்ணு குறையாம வர்ற உலவா பொற்கிளிய நம்ம சாமி கொடுத்தாரு. யாருக்கு? நம்ம ஞான சம்பந்த பெருமாளுக்கு. அதை எந்த தலத்துல வச்சு கொடுத்தாரு, ஏன் கொடுத்தாரு, எதுக்கு கொடுத்தாருங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை, சரியா? சரி, இப்ப நம்ம ஞான சம்பந்த பெருமான் எங்க இருக்காரு? முத்துப்பந்தர் பட்டீச்சரத்து பெருமான் முத்துப்பந்தர் கொடுத்து நம்ம ஞான சம்பந்த பெருமான் என்ன பண்ணாங்க, பட்டீச்சரம் கோயிலுக்குள்ள போய் கோபுரத்தை வணங்கி, கோயிலை வணங்கி, நலம் வந்து பெருமானை வணங்கி, பாடல் பாடி அப்படியே வெளியே வந்தாங்க, சரியா? இப்படி பட்டீச்சரத்து தரிசனம் முடிஞ்ச பிறகு அப்படியே எல்லா பரிசனங்களும் என்ன பண்ணாங்க, எல்லா ஊர்களுக்கும் பல தலங்களுக்கும் நடந்து போயிட்டே இருந்தாங்க, சரியா? வழியில நம்ம குடமூக்கு, குடமூக்குனா என்ன தெரியுமா? கும்பகோணம். இப்ப நம்ம கும்பகோணம் சொல்றோம்ல, அதத்தான் நம்ம திருமுறைகள்ல குடமூக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரியா? அந்த குடமூக்கெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே திருநாகேச்சரம், திருவிடை மருதூர், இந்த ஊர்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. திருநாகேச்சரம், திருவிடை மருதூர்லாம் நீங்க கண்டிப்பா போயிருப்பீங்க, சரியா? அந்த ஊர்களை எல்லாம் அப்படியே தலம், அந்த தலங்களை எல்லாம் வழிபட்டு அப்படியே எங்க வராங்க தெரியுமா? திரு ஆவடுதுறை அப்படிங்கிற ஊருக்கு வராங்க. திரு ஆவடுதுறை எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? திரு ஆவடுதுறை, சரியா? இப்ப இந்த ஊருக்குள்ள வராங்க. அப்போ தொண்டர்கள்லாம் அப்படியே நம்ம ஞான சம்பந்த பெருமான எதிர்கொண்டு அழைக்கிறாங்க, சரியா? எல்லாம் அப்படியே மங்கள பொருள்கள் எல்லாம் ஏந்தி எதிர்கொண்டு அழைச்சு கூட்டிட்டு வராங்க. அப்போ நம்ம ஞான சம்பந்த பெருமான் அப்படியே முத்து சிறுகையிலிருந்து இறங்கி தரையில விழுந்து பணிந்து அப்படியே கோயில் கோபுரத்தை வணங்கி அப்படியே கோயிலுக்குள்ள போறாரு, சரியா? கோயிலுக்குள்ள போய் அப்படியே கோயில வளமா வந்து வணங்கி சாமி முன்னாடி நின்று அழகா தமிழ் பாடல்கள்லாம் பாடுறாங்க, சரிங்களா? அப்போ எல்லாம் அவங்க பரிசனங்கள் கூட வந்தவங்க எல்லாம் அப்படியே கோயிலுக்குள்ள நிக்கிறாங்க, சரியா? எல்லாம் இதெல்லாம் முடிச்சு அப்படியே அந்த கோயிலையே கொஞ்ச நாள் தங்குறாரு நம்ம ஞான சம்பந்த பெருமான். திருவாவடுதுறையில சில நாள் தங்கி இருக்காரு, சரியா? இப்ப என்ன ஆகுது, நம்ம ஞான சம்பந்த பெருமானோட அப்பா ஞாபகம் இருக்கா, அவங்களும் இந்த பரிசனத்தோட கூட வந்துட்டே இருக்காங்க. நம்ம முதலே பார்த்தோம்ல, சீர்காழியில இருந்து கிளம்பும் போதே அவங்க அப்பா என்ன சொன்னாங்க, நான் வேள்வி செய்யற காலம் வரும் வரைக்கும் நான் உங்க கூட வர்றேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க இல்லையா, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? சீர்காழியில இருந்து நம்ம ஞான சம்பந்த பெருமான் தல யாத்திரைக்காக கிளம்பும் போது அவங்க அப்பா என்ன சொன்னாங்க, உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது, அதனால நான் சிவவேள்வி செய்யற காலம் வரும் வரைக்கும் நான் உங்களோட வரேன், அப்புறமா நான் திரும்பி வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறாங்க கிளம்பும் போதே இல்லையா. இப்போ அவங்க அப்பா எல்லாம் கூட இருக்காங்க. இப்ப அவங்க அப்பாவுக்கு அந்த சிவ வேள்வி செய்யற நேரம் வந்தாச்சு, வேள்வி செய்யற காலம் வந்தாச்சு, சரியா? அந்த உடனே அவங்க அப்பா என்ன செய்யறாங்க, நம்ம ஞான சம்பந்த பெருமான் கிட்ட வந்து எனக்கு வேள்வி செய்யறதுக்கு பொருள் வேணும், நம்ம வேள்வி செய்யணும்னா கொஞ்சம் பணம் தேவைப்படும் இல்லையா, இப்போ வேள்வி செய்யறதுக்கு எனக்கு பொருள் வேணும் அப்படின்னு அப்பா மகன் கிட்ட வந்து கேட்கிறாரு, சரியா? ஞான சம்பந்த பெருமான் அவருக்கு எல்லாமே சிவபெருமான் தான், சரியா? நம்ம அருளாளர்கள் யாரும் நம்மளை போல அலுவலகத்துல போய் வேலை பார்த்து சம்பளம் வாங்கி சேர்த்து வச்சு சொத்து வாங்கி இப்படி எல்லாம் அவங்க செய்யவே இல்லை. அதெல்லாம் உலகியல் சம்பந்தப்பட்ட விஷயம், அதை அவங்க செய்யவே செய்யலை இல்லையா. எப்பவுமே அவங்க சிவன் திருவடி நினப்பிலேயே இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே சிவபெருமான் தான், அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையுமே அவங்க சிவபெருமான் கிட்ட தான் கேட்பாங்க. இப்ப நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம், எங்க அப்பாவுக்கு காசு வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நண்பருக்கு போன் பண்ணி கொஞ்சம் காசு கொடுங்க எங்க அப்பாவுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனா ஞானசம்பந்த பெருமாள் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அப்படியே நேரா நம்ம திருவாவடுதுறை பெருமான் முன்னாடி நின்று அவங்க பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடி என்ன சொல்றாங்க தெரியுமா, சாமி உங்களை விட்டா எனக்கு வேற யாரையும் தெரியாது, உங்க திருவடியை விட்டா எனக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அப்படியே சாமி கிட்ட எங்களுக்கு இப்போ எங்க தந்தையாருக்கு வேள்வி செய்யறதுக்கு பொருள் வேணும், அதனால அந்த பொருளை நீங்க தான் சாமி அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு பதிகம் பாடுறாங்க. சரியா, அது என்ன பதிகம் தெரியுமா,

0: இந்த பாடல் தான் அவர் பதிகத்துல பாடின முதல் பாடல். சரியா, இப்படியே 11 பாடல் பாடியிருப்பாங்க. பாடி சாமி கிட்ட எனக்கு வேண்டியதெல்லாம் தர வேண்டியது நீங்க தான், அதனால நீங்க அருள் செய்யாம விடக்கூடாது அப்படின்னு விண்ணப்பம் வச்சு இந்த பாடலை பாடுவாங்களா. அப்போ அந்த ஊர்ல அந்த கோயிலுடைய பள்ளிபீடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு சிவபூதகணம் வந்து ஒரு ஒரு பொன் முடிப்பு வச்சோம். சரியா, அந்த பொன் முடிப்புல 1000 பொற்காசு இருக்கும். சரியா, அதுல 1000 பொண்ணு பொண்ணு அப்பெல்லாம் வந்து பொண்ணால தானே காசு வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த பொற்காசு 1000 பொற்காசை கொண்டு வந்து வச்சோம். வச்சு என்ன தெரியுமா சொல்லும் அந்த சிவகணம், உயித்த இக்கிளி பொன் உளவாக்கிளி உமக்கு நித்தனார் அருள் செய்தது அப்படின்னு சொல்லி கொடுக்கும். என்ன சொல்லும், உயித்த இக்கிளி பொன் உளவாக்கிளி உமக்கு நித்தனார் அருள் செய்தது அப்படின்னு சொல்லி அந்த பூதகணம் என்ன பண்ணும், அந்த 1000 பொண்ணு இருக்கிற அந்த பொன் முடிப்பை அது கொண்டு வந்து அந்த பலிபீடத்து மேல வைக்கும். சரியா, அப்போ அப்படியே நம்ம ஞானசம்பந்த பெருமான் சிவபெருமானுடைய கருணையை நினைச்சு அப்படியே கண்ணுல ஆனந்த கண்ணீர் வழியும். சரியா, அப்படியே பூமியில விழுந்து வணங்குவார் சாமியம். வணங்கி அந்த பீடத்து மேல இருக்கிற அந்த உலவாக்கிளி இருக்கு இல்லையா, உலவாக்கிளினா என்ன, பொண்ணு எடுக்க எடுக்க குறையாத பொன் முடிப்பு. சரியா, பொன் உலவாக்கிளி. சரியா, எழுதி வச்சுக்கோங்க, எடுக்க எடுக்க குறையாத பொண்ணை தருகிற அந்த பொன் முடிப்பு. சரியா, அதை எடுத்து அப்படியே தலைமையில, ஏன்னா அது சிவபெருமான் கொடுத்தது இல்லையா, சிவபெருமானுடைய திருவருள் அது, அதனால அதை அப்படியே தலைமையில வச்சு வணங்கி அப்படியே அவங்க தந்தையார்கிட்ட கொடுப்பாங்க. கொடுத்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த பொண்ணை வச்சு நீங்க சிவத்தை முன்னிறுத்தி வேள்வி செய்யணும். இப்ப வேள்வினா சிவவேள்வி தான் இல்லை, ஏதோ வேள்விகள்லாம் செய்யறாங்க யாரோ இல்லையா, ஆனா சிவத்தை முன்னிறுத்தி சிவத்தை பொருளாக கொண்டு செய்யற வேள்விதான் உண்மையில வேள்வி, அதுதான் உண்மை பயனை தருகிற வேள்வி. சரியா, அதனால நம்ம ஞானசம்பந்தர் என்ன சொன்னார் தெரியுமா, அப்பா கிட்ட, அப்பா கிட்ட எனக்கு கொடுக்கும்போதே அந்த பொருளை கொடுக்கும்போதே இத சிவபெருமான முன்னிறுத்தி சிவவேள்வி செய்யறதுக்கு நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். சரியா, அதோட நம்ம சீர்காழியில் இருக்கிற மற்ற வேதியர்கள் கூட சிவவேள்வி செய்யறதுக்கு இந்த பொருள் பயன்படணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரியா, அப்ப அப்பா என்ன பண்ணாங்க, அந்த பொருளை அப்படியே வணக்கத்தோட வாங்கி அப்படியே அது சிவபெருமான் கருணையால வந்தது இல்லையா, அதனால அத நன்றியோட கருணையோட சாமியோட கருணையை நினைச்சு வாங்கி அப்படியே அப்பா என்ன பண்ணாங்க, சீர்காழிக்கு புறப்பட்டார். நான் போய் வேள்வியெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞானசம்பந்த பெருமான் ஆவடுதுறையிலே இருக்கார். அவரு அவருடைய திருக்கூட்டம் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மலங்க சூளாமணியார் எல்லாரும் அங்கேயே இருக்காங்க. அவங்க அப்பா மாத்திரம் அந்த பொண்ணை வாங்கிக்கிட்டு சீர்காழியில போய் நானும் வேள்வி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிளம்பிட்டாங்க. சரியா, இப்ப நம்ம ஞானசம்பந்த பெருமாள் ஆவடுதுறையில இந்த பாடின பதிகம் இருக்கு இல்லையா, இந்த பதிகத்தை பேராசை இல்லாமல் பெருமான் கிட்ட தேவைக்கேற்ற பணம் வேணும்னு விண்ணப்பம் வச்சு இந்த பதிகத்தை இப்ப பாடினா கூட அதுக்கான பலன் நிச்சயமாய் உண்டு. சரியா, சரி, இதெல்லாம் குழந்தைகள் குறிச்சு வச்சுக்கோங்க. நம்ம திருக்கோயில்கள்லாம் வந்து ஏதோ 4 கல் செங்கல் எடுத்து வச்சு கட்டின கட்டடம் கிடையாது. சரியா, நம்மளுடைய கோயில்கள் ஒன்னும் ஒன்னும் இப்படி ஒரு அருமையான வரலாற்று நிகழ்வு, நம்ம அருளாளர்கள் திருவடி பட்ட நிகழ்வு, இதெல்லாம் நடந்த இடம். சரியா, அதனால நம்ம கோயில்கள் எல்லாம் சும்மா ஏதோ போனோமா சைட் சீயிங் மாதிரி பார்த்தோமான்னு பார்த்துட்டு வரக்கூடாது. சரியா, நம்ம கோயில்கள் ஒன்று ஒன்றுலையும் நம்ம சாமி திருவருள் நிறைஞ்சிருக்குது. சரியா, இந்த திருவாவடுதுறை கோயில்ல நீங்க சாமி முன்னாடி நின்னீங்கன்னா அங்க பக்கத்துல சுவர்லயே இந்த பதிகத்தை எழுதி போட்டிருக்காங்க, பெயிண்ட்ல எழுதியிருப்பாங்க. சரியா, இது உலவாக்கிளி கிடைத்த இடம் அப்படின்னு எழுதி போட்டு இந்த பதிகத்தையும் எழுதி வச்சிருப்பாங்க. சரியா, நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த தலத்துல அருளப்பெற்ற பதிகம் என்னவோ அதை எழுதி வச்சிருப்பாங்க, இல்ல கல்வெட்டுல வச்சிருப்பாங்க. நீங்க அதையெல்லாம் பார்த்து அங்க நின்னே அந்த பதிகத்தை அழகா பாடி பெருமானை வணங்கி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரணும். சரிங்களா, சரி, இப்போ குழந்தைகள் இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. டைரியில இனி நாளை பார்க்கலாம். திருச்சி கம்பளம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் திருஞான சம்பந்த பெருமான் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
0: திருச்சி கம்பளம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? நம்ம ஞான சம்பந்த பெருமான் யாழ் மூரி அப்படின்னு ஒரு சிறப்பான பண்ணில் பாடல் பாடியிருக்காங்க. என்ன பண்ணது? யாழ் மூரி. சரியா, இந்த பண் நம்ம ஞான சம்பந்த பெருமான் மட்டுமே பாடின ஒரு பண். சரியா, இந்த பண் எந்த தலத்தில் எதுக்காக எந்த சூழலில் பாடப்பட்டது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கதை. சரியா? சரி, இப்போ நம்ம நேற்று என்ன பார்த்தோம்? நம்ம ஞான சம்பந்த பெருமான் திரு ஆவடு துறையில் உலவா பொற்கிளி வாங்கி சாமிகிட்ட வாங்கி அவங்க தந்தையார்கிட்ட கொடுத்து சிவவேள்வி செய்ய சொல்லி சொல்லி அனுப்பிட்டு அவங்கெல்லாம் அவங்க திருக்கூட்டம் ஞானசம்பந்தர் எல்லாம் ஆவடு துறையிலேயே இருந்தாங்க இல்லையா. அப்புறம் அங்கேயே கொஞ்ச நாள் இருந்து பெருமானை வணங்கி வழிபட்டு அப்புறம் எல்லா திருக்கூட்டம் எல்லாருமா சேர்ந்து கிளம்பி வேறு வேறு தலங்களுக்கெல்லாம் போய் வழிபட்டுட்டே வர்றாங்க.

இவர் எப்பவுமே நம்ம ஞானசம்பந்த பெருமான் கூடயே இருப்பார். அவர் பாட பாட பாட இவர் வேகமாக எழுதிக்குவார், சரியா? அந்த சம்பந்த சரணாலயர் பேரை நம்ம குறித்து வச்சுக்கணும். சரி, இப்போ எல்லாரும் கிளம்பி அப்படியே வேறு வேறு தலங்களை எல்லாம் வழிபட்டு இப்போ எங்கே வராங்க தெரியுமா? திருத்தருமபுரம் அப்படிங்கிற ஊருக்கு வர்றாங்க, சரியா? எந்த ஊர்? திருத்தருமபுரம், சரியா? இந்த ஊர் ஏன் தெரியுமா தருமபுரம்னு பேர் வந்துச்சு? உங்களுக்கு தெரியும்ல, மார்க்கண்டேயர், மார்க்கண்டேயர் கதை நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல. மார்க்கண்டேயர் சிவபூசை பண்ணிட்டு இருக்கும்போது யம தர்மன் என்ன பண்ணிடுவான்? கயிறை போட்டு இழுத்துடுவான், இல்லையா? சிவபூசை பண்ணிட்டு இருக்கவங்கள கயிறை போட்டு இழுத்த பெரிய குற்றத்தை செஞ்சிடுவான். யாரு? யம தர்மன். அப்ப நம்ம சாமி என்ன பண்ணிடுவாரு? காலால உதைச்சிடுவார் யமனை, இல்லையா? யமனை உதைச்சிடுவாரு. இந்த பிள்ளை சிவபூசை பண்ணிட்டு இருக்க ஒருத்தங்களை கயிறை போட்டு இழுக்க எந்த உரிமையும் இல்லாத யம தர்மன் தன்னுடைய வரம்பு மீறி ஒரு குற்றத்தை செஞ்சுட்டான், இல்லையா? அதனால தன்னுடைய பிழை நீங்குவதற்காக இந்த ஊர்ல சிவபெருமான வழிபட்ட நிகழ்வு நடந்தது, சரியா? அதனாலதான் யம தருமன் வழிபட்ட இடம், அதனால இது தருமபுரம் அப்படின்னு ஆனது, சரியா? சரி, இப்ப திரு தருமபுரத்துக்கு எல்லாரும் வர்றாங்க. ஞானசம்பந்த பெருமான் அவங்களுடைய அந்த திருக்கூட்டம் பரிசனங்கள் எல்லாம் யாழ்ப்பாணர் எல்லாரும் வர்றாங்க, சரியா? இந்த தருமபுரம் வந்து நம்ம திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அம்மாவுடைய ஊர். யார் ஊர் அது? திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய அம்மாவுடைய ஊர், சரியா? அப்ப அந்த ஊர்ல அவங்களுடைய எல்லா உறவினர்கள்லாம் இருக்காங்க, யாழ்ப்பாணருடைய உறவினர்கள் எல்லாம் இருக்காங்க, சரியா? அவங்க எல்லாம் வந்து எதிர்கொண்டு அழைக்கிறாங்க. ஏன்னா தன்னோட உறவினரான திருநீலகண்ட யாழ்ப்பாணர், அப்புறம் நம்ம ஞானசம்பந்த பெருமான், திருக்கூட்டம் எல்லாரும் வராங்க இல்லையா, அதனால யாழ்ப்பாணருடைய உறவினர்கள் எல்லாம் எதிர்கொண்டு அழைச்சி வரவேற்று கூட்டிட்டு போறாங்க, சரியா? அப்போ நம்ம யாழ்ப்பாணர் என்ன சொல்றாங்க தெரியுமா? இவங்க ஞானசம்பந்த பெருமான் இவங்க பாடுற இந்த பாடல்களை எல்லாம் யாழ் அமைச்சு பாடுகிற பேரு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உறவினர்கள்ட்ட யாழ்ப்பாணர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஞானசம்பந்த பெருமான் பாடின பாடல்களை எல்லாம் யாழ்ல இசையமைச்சு பேரு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஞானசம்பந்த பெருமானுடைய எல்லா இசையே இந்த யாழ்ல வாசிக்க முடியுமா? அவரோட இசை தெய்வீக இசை இல்லையா, அது பதிவாக்கு. அந்த இசைய யாழ்ல அடக்க முடியுமா? யாழ்ல அடக்க முடியுமா அப்படின்னு அவர் மனசுக்குள்ள ஒரு நடுக்கமே வந்துடும். அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த உறவினர்கள், இந்த உலகம் எல்லாம் தெரிஞ்சுக்கும்படியாக நீங்க இந்த உங்களுடைய இசை யாழுக்குள்ள அடங்க பெறாது, யாழுக்குள்ள அடக்க முடியாத தெய்வீக இசை உங்களோடதுங்கிறத நீங்க பாடி ஒரு பதிகம் பாடி நீங்க உலகுக்கு காட்டணும் அப்படின்னு யாழ்ப்பாணர் ஞானசம்பந்தர்கிட்ட விண்ணப்பம் வைப்பாங்க, சரியா? அப்ப ஞானசம்பந்தர் என்ன சொல்லுவாங்க? சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாடுவாங்க தெரியுமா? மாதர் மடப்பிடி அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு அருமையான பதிகம் பாடுவாங்க, சரியா? மாதர் மடப்பிடி எழுதி வச்சுக்கோங்க. மாதர் மடப்பிடிங்கிற பதிகத்தை பாடுவாங்க, அதுல 11 பாடல் பாடுவாங்க. அதை நம்ம யாழ்ப்பாணர் யாழ்ல வாசிக்க வாசிக்க பார்ப்பாங்க. ஆனா அதனுடைய இசை அந்த யாழுடைய நரம்பினுடைய இசைக்குள்ள அடங்காது, சரியா? அந்த மாதர் மடப்பிடி பதிகத்துல ஒரே ஒரு பாட்டு மட்டும் நம்ம இப்ப பாடுவோமா? சரி, திருச்சி சம்பளம்.

பொருது, இறை நுரை கரை பொருது, இறை நுரை கரை பொருது, ஆவிம்மீனின் தயலே பாத

0: பெருமான் மாதர் மடப்பிடி பதிகத்தை நம்ம ஞானசம்பந்த பெருமான் அருமையா பாடுறாங்க சரியா. அதை வாசிச்சு பார்த்த யாழ்ப்பாணருக்கு அந்த நரம்பினுடைய ஓசைக்குள்ள இசைக்குள்ள இந்த தமிழ் இசை அடங்கலை அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் சரியா. எல்லாரும் பார்த்துருவாங்க அதை. அப்போ என்ன சொல்லுவாங்க, நம்ம ஏன் தெரியுமா அந்த இசை ஏன் தெரியுமா அடங்காது, ஏன்னா இது பதிவாக்கு. ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு பதிவாக்கு இல்லையா. சிவபெருமானுடைய பெருமையை ஒரு யாழுக்குள்ள அடக்க முடியுமா, ஒரு இசைக்கருவிக்குள்ள அடங்குற பெருமையா அது இல்லை இல்லையா. அதனால இறைவனுடைய பெருமையை எந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருளுக்குள்ளும் அடக்க முடியாது அப்படிங்கிற உண்மையை உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்றதுக்காகத்தான் அந்த யாழ்மொழி பண்ண பாடினாங்க சரியா. இப்போ நம்ம யாழ்ப்பாடல் என்ன பண்ணுவாங்க, இந்த யாழை நான் சொல்றதுனால தானே உங்களோட பதிகங்களை எல்லாம் பாடுற பேரு பெற்றேன்னு நான் சொல்லிட்டேன், அதனால இனிமே இந்த யாழை நான் உடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து உடைக்க போவாங்க. அப்போ ஞானசம்பந்த பெருமான் எதுக்காக அந்த யாழை உடைக்கிறீங்க கொண்டாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிடுவார். வாங்கிட்டு என்ன சொல்லுவாங்க, இறைவனோட பெருமை இசைக்கருவிக்குள் அடங்காது, உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த இசைக்கருவியில இறைவனுடைய பெருமையை வாசிச்சு நீங்க இறைவனை ஏத்தணும், அதுதான் நம்ம செய்ய வேண்டிய பணி அப்படிங்கிறத சொல்லி திரும்பவும் அந்த யாழை யாழ்ப்பாணர்கிட்டே கொடுப்பார். அப்ப யாழ்ப்பாணர் அதை வாங்கி தலைமையில ஏந்தி வழிபட்டு தன்னோட இசைத்தொண்டை தொடருவாங்க சரியா. இப்படித்தான் யாழ்மூரிப்பன் வந்தது சரியா. யாழ்மூரிப்பன் சொல்வது என்ன, இறைவனுடைய பெருமை உலகத்தில் இருக்கிற எந்த பொருளுக்குள்ளும் அடக்க முடியாதது சரியா. இறைவனுடைய பெருமை மிக மிக பெரியது, இதைத்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காகத்தான் அந்த யாழ்மூரிப்பன் ஞானசம்பந்த பெருமான் அருளி இருக்கிறார் சரியா. சரி, இனி நாளை பார்ப்போமா. திருச்சி தம்பலம்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் தலம் திரு அஞ்சைக்களம்

ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு தெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நமசிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருமறைக்காடு, பண் பியந்தைக் காந்தாரம், கோளறு திருப்பதிகம், திருச்சிற்றம்பலம்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திரு கைலாய திருப்பதி எங்கள் பாடல் பொடிகள் ஒருவர் பாடியிருப்பவர் சிவ சம்பந்த குருக்கள்.

கள்ளப்புல கூரம்பை கட்டழிக்க வல்லானே. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே.

0: திருமுறை பயிற்சி வகுப்பு பகுதி 2 வழங்குபவர் சௌமினி மாமி.
1: கொஞ்சம் பஞ்சை காந்தாரம் கொல்லி கவுமானம் அப்படி நிறைய பேர் இருக்கு.

அழியாப்பா. சோ இந்த பாடலின் மேற்பா என்ன வீச்சு மா வந்து சஜ்ஜி மாவை சொல்லி பாடுனாலே எனக்கு வந்து மத்திய சக்தி கிடையாது.

திருவீட்டு பதிகம் இதுல வந்து 10 பதிகங்களிலே பாடுவே ரொம்ப விசேஷம். நமக்கு என்ன அதுக்குள்ள நலன் பண்ணுனக்கா பத்தியமே பாடலாம், இல்ல இது மட்டுமாவது டெய்லி பாடி வருது, தினம் பாராயணத்துக்கு வச்சுக்கணும்.

Madre

சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 12 திருமுறை. தலைப்பு காதலாகி கசிந்து. பாடியிருப்பவர் திரு ஹைதராபாத் பி சிவா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம.

அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இது நீங்கள் கேட்கவிருப்பது பனிரு திருமுறை. தலைப்பு மங்கையர்கரசியில். பாடியிருப்பவர் திரு ஹைதராபாத் பி சிவா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருவுலத்தானத்துள் இவையோர் நாதன் போற்றிய திருவருளால் ஒரு புதல்வன் தனை உலகம் புகழப்பெற்றார். உலகமெல்லாம் ஒருபடியாக ஒரு புத்தனை பெற்றுட்டார். வியாக்கிரவாதன் 300,000,000 ஊத்து போச்சு, பின்னால ஒரு பிள்ளைய பெற்ற, அந்த பிள்ளைய உலகமெல்லாம் போகணும். இத்தனை யாருடையதான்? வியாக்கிரவாதனுடைய தலைக்கடவே ஆத்மா தான் பெற்ற செல்வம் என்றார் போல. 300,000,000 போச்சுட்டாங்க, பின்னால ஒரு பிள்ளைய பத்த, அந்த பிள்ளைய உலகம் போடு. அவன் தான் பெரிய புராணத்தையும் சொன்னது. யாரு அந்த ஊர்ல அதை சொல்றாரு? அந்நெறியின் வருபுதல்வன் பெயர் உபமன்னியன் என்ன அரைகோர் மன்னோ இன்னமுத நிகர் சுவைப்பால் இன்னமுத நிகர் சுவைப்பால் வேண்டியது நின்றளும் இலங்கும் செய்ய பின்னல் புறம் அசையமணி மந்தினடை எந்து நடம் பேணும் மீதன் பண்ணறிய திருவருளார் பார்க்கடலங்க அவன் மகிழ்ச்சி படைக்க இருந்தான். அதனால அந்த பிள்ளைய பற்றான. அந்த பிள்ளை வசிட்டமணியருடைய ஆச்சிரமத்தில் அந்த பிள்ளை இருந்தான். வசிட்டமணியுடைய தங்கையத்தான் வியாக்கிரவாத கல்யாணம் பண்ணினாங்க. பிள்ளை அம்மா வீட்டில் பிள்ளை பிறந்துச்சு மாமா ஆச்சிரமத்தில். அங்கே பிறந்து இருந்த போது காமதேனு வந்து பால் கொடுத்துட்டு போகும். வசிட்டமணி ஒரு ஆச்சிரமத்துக்கு, இப்ப பால்காரன் வந்து நம்ம வீட்டுக்கு பால் கொடுத்துட்டு போறாங்க. அது மாதிரி காமதேனு வந்து வசிட்டமணி ஒரு முக்கியமான ஆட்கள் பர்மிஷன் வாங்கின ஆச்சிரமங்கள் எல்லாம் பால் கொடுத்துட்டு போகும். காமதேனு பால் எப்படி இருக்கும் சொல்லி முடியுமா? நமக்கு எல்லாம் இருக்கு. அப்படி காமதேனு வந்து பால் கொடுத்துட்டு போகுமா? அந்த பாலை குடிச்சு வளர்ந்தான் ஆறு உபமன்னி. கொஞ்ச நாளையிலே வியாக்கிரவாதர் போய் தன்னுடைய மனைவியும் புத்திரனையும் தன்னுடைய ஆச்சிரமத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டாரு. இங்க அழைச்சிக்கிட்டு வந்த முற்பாடு இங்க அந்த காவலியன் வராது. அவர் மாவை கரைச்சு பாலா கொடுத்துருக்காங்க. மாவை கரைச்சு அரிசி மாவோ எந்த மாவோ அவளுக்கு அந்த வேலையில எப்படி இருக்கும். அதே குடிச்சிட்டு அந்த பால் மாதிரி இல்ல, இந்த பால் வேண்டாம், அந்த பால் மாதிரி இல்ல, இந்த பால் வேண்டாம் அப்படின்னு அழுதுச்சு. அப்படின்னு அழுத போது என்ன பண்ணினார் வியாக்கிரவாதர்? குழந்தை அந்த காமதேனு நம்ம ஆச்சிரமத்துக்கு வராதுப்பா, உங்க மாமா வீட்டு ஆச்சிரமத்துக்கு தான் வரும். நீ பால் வேணும்னா செவ்வொருமான நோக்கி தவம் பண்ணுப்பா. குழந்தை குழந்தை தவம் பண்றதுன்னு சொன்னா அவங்களுக்கு தவம் பரம்பரையா வந்ததுனால பரம்பரையா தெலுங்கு பேசுற பிள்ளை தெலுங்கு பேசுற லெகுவா பேசுமுடியும், இங்கிலீஷ் பேசுற பிள்ளை லெகுவா பேசுமுடியும். அது போல தவம் அவங்களுக்கு சொந்தம். இப்ப நம்ம பிள்ளைலாம் தவம் பண்ண புனைச்சு விடணும்னா சாமானியம் இல்ல, அத்துண்டு போயிருக்கு. புனைச்சு புனைக்க புனைக்க அத்துண்டு போயிருக்கு, புரியுத? அதுக்கெல்லாம் பரம்பரை பரம்பரை பரம்பரை அதே வேலை அதே வேலை. தவமே தனம் அவங்களுக்கு, தவமே. அதனால அவர்களை தபோதனர் சொல்லணும். தவமே அவர்களுக்கு தனம், அதனால அவர்களை தபோதனர் சொல்லணும். கேள்விப்பட்டீங்களா? இது தபோதனர், தவமே தனமாக படபடி தபோதனர், தவமே அவர்களுக்கு தனம்.

வந்தமில ஆகமங்கள் அளவிலா வேதங்கள் அனைத்தும் தூய சிந்தேதிலி உறவாய்ந்து பெருங்கல்வி கடல் என்னும் சிறப்பான். திருப்பார்கடலை பானம் செய்தான். சிவன் அருளாலே திருப்பார்கடலை உண்டபடுகிறாரே. அவன் வந்து இந்துவை தடையிலே முடித்தவன் திருவுருவினாலே வேதாகமங்கள் எல்லாம் இவனேதான் படைச்சானோ என்று சொல்ல முடியாத படிச்சுட்டான். வேதாகமங்கள் எல்லாம் இவன் தான் முதல்ல படைச்சான் என்று சொல்லும் முடியாத வேதாகமங்கள் எல்லாம் நன்றாக கற்றுவிட்டான். உபமன்யமகம் கற்றுவிட்டான். கல்வி சமுத்திரம் என்று பேர் கல்வி சமுத்திரம் என்று பேர் பெற்று விட்டான். கல்வி கடல் எது மரபில் உதித்து உலக குருவாகி துவரை நகர் கிரைவனாகும் மதுவெறியும் பசுந்துளவ வாசுதேவன் கண்ணன் வணங்கி ஏத்த பதுமமலர் அடித்தரத்து வைத்தவர்க்கு சைவ நெறி பரிசு நல்கி விதுமவுலி பிறையருளால் புவன தேசிகன் என்ன கிடந்தான். விதுகுலத்திலே பிறந்தான் கிருஷ்ணு. கண்ணன் பெயர் கிருஷ்ணன் பெயர் வச்சுக்கிட்டு தினந்தோறும் ஜிவலிங்கத்தை பூஜை பண்ணிக்கிட்டு வந்து யமுனா நதிக்கரையில் அப்படி பூஜை பண்ணி கொண்டிருந்தவன்

0: பூசை பண்ணின புத்தத்தை மறுபடியும் பூசை பண்ணலாமான்னு கேட்டார். கிருஷ்ணன் கேட்டான் ஊன்ற இடத்துல, அன்பனே, நீ தீட்சை வராமல் பூசை பண்ணிய காரணத்தினால் நிர்மாரியம் ஆகாது, சிவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அதனால பூசை பண்ணலாம். அப்படியா சுவாமி? இந்த உண்மை எனக்கு தெரியாம போச்சு. இந்த கண்ணீரும் கம்பளையுமா காலில் விழுந்து கட்டி பிடிச்சிட்டு கலறி அழுதான் அந்த கிருஷ்ணன். அவருக்கு அருள் செய்து உபதேசம் பண்ணி அவனுக்கு தலையிலே கையை வைத்து திருமணி வைத்து பஞ்சாட்சி உபதேசம் பண்ணி அவரை சீடனாக்கி சிவதீட்சியை கொடுத்து இவரு முதலாக
1: பிள்ளையாக பெற்றாரே, அவன் தவத்தை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு ஆச்சரியப்படுறான். யாரு

0: கல்யாணத்துக்கு போனாங்க, மீனாட்சி கல்யாணத்துக்கு போனாங்க. எல்லாரும் போனாங்க, முனிவர்கள் எல்லாரும் போனாங்க, தேவர்கள் எல்லாரும் போனாங்க. மதுரைக்கு மீனாட்சி கல்யாணத்துக்கு எல்லாரும் போனாங்க. இந்த ரெண்டு முனிவர்களும் போனாங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்க. இந்த ரெண்டு பேரும் சாப்பிடல, பதஞ்சலி வியாக்கரவாதனும் சாப்பிடல. மகளோட்டுக்காரங்க சாப்பிடல, ஏன்னா பொண்ணு வருத்தமா ஏன் பண்ணிக்கிட்டீங்களா, என்ன சமாச்சாரம், என்ன குறை அப்படின்னு ஒண்ணும் இல்லை. நாங்க கூத்து பார்க்காம சாப்பிட வழக்கம் இல்லை. சில பேர் சினிமா பார்க்காம சாப்பிட மாட்டாங்க. புரியல புரியல, கூத்து சாப்பாட்டை விட அந்த சினிமா தான் முக்கியம். அதுபோல நான் கூத்து பார்க்காம சாப்பிடவில்லை அப்படின்னாங்க. அதை வந்து மாப்பிள்ளைகிட்ட சொன்னாங்க. மாப்பிள்ளைகிட்ட சொன்ன உடனே இந்த மாதிரி ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிடுனாங்க. ரெண்டு பேரும் வந்து கும்பிட்டாங்க. என்ன காரணம், நீங்க சாப்பிட மாட்டேங்கிறலாமே, என்ன காரணம்னா, நாங்க தாண்டவ காட்சியை பார்க்காம சாப்பிடற வழக்கம் இல்லையே சாமி அப்படின்னா. சிதம்பரத்துல தெரிஞ்சவங்க பார்த்துட்டு தான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு எப்படி பார்க்காம சாப்பிடுங்க, இப்ப மாப்பிள்ளையா இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே வெள்ளிமன்றம் இறந்துச்சு. உடனே தாண்டவ காட்சி போதகனவங்களுடைய கல்மாரியானது அப்புறம் ராஜேந்திர பாண்டியனுக்கு அது பின்னாரு. உடனே தாண்டவ காட்சி அளவில்லாத மகிழ்ச்சி. பானாசனம் பானுகம்பன் ஆயிரம் சங்குகளை வச்சு முளைக்கிறாங்க. பானுகம்பன் ஆயிரம் கல்களால மத்தளங்களை முளைக்கிறான். அந்த தாண்டவத்துக்கு நீ படிச்சு பாருங்க, ஆனந்த தாண்டவத்தை படிச்சு பாருங்க. ரெண்டு மூணு இடங்கள்ல தோறும் அதன் பிறகு அந்த தாண்டவ காட்சி கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்கெல்லாம் கண்டாங்க. நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் போய் விட, நல்லார் இருவர் உளரில் அவர் பொருட்டு அடாடாடா எல்லாரும் தாண்டவ காட்சியை கண்டாரு. அதன் பிறகுதான் அவங்க அந்த கதாண்டவ காட்சியை பார்த்த பிறகு அப்புறம் சாப்பிட்டாங்க. தாண்டவ காட்சியை பார்த்த பிறகு அப்புறம் சாப்பிட்டாங்க. அப்படி வரதான் உங்களுக்கு, அப்படி வரதான். எங்க போனாலும் நாங்க கூத்து பார்க்காம சாப்பிடுறோம். தன்னுடைய அரமணை வரையிலும் மணி கட்டியிருக்குமா, அங்க அடிக்கிற மணி அடுத்த மணிக்கு கேட்க, அந்த மணி அடுத்த மணிக்கு கேட்க, இவன் வீட்டுக்கு கேட்க, அதை கேட்ட முற்பாடு உச்சிக்கால பூஜை முடிஞ்ச ஒருப்பாடு தான் சாப்பிடுவான. எத்தனையோ பேர் கொள்கையில் இருந்திருக்கிறார். செப்பாச்சாமி ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணாம சாப்பிடுறது இல்லையா. அவர் சீடர் ஒருத்தர் அவர் ஊர் கலைச்சிட்டு போனாரா, அது கூட அங்க சிவலிங்கம் இல்லை, ஊர்ல சிவகோயில் இல்ல, அதனால சாப்பிட மாட்டேங்கிறார். அதன் பிறகு வேற ஊர்ல இருக்கிற சிவலிங்க காட்சியை கூட்டிட்டு போய் காமிச்சு தரிசனம் பண்ண வச்சு அப்புறம் சாப்பிட்டதாக. சாப்பாடு முக்கியமா, தர்சனம் முக்கியமா, தர்சனம் ஞானிகளுக்கு அதான் முக்கியம், அஞ்ஞானிகளுக்கு சாப்பாடு தான் முக்கியம். அஞ்ஞானிகளுக்கு என்ன முக்கியம், வெளியில வச்சவங்களே சாப்பிட்டு போறாங்க, வச்சு வச்சவங்களே சாப்பிட்டு போறாங்க, வச்சு வச்சவங்களே சாப்பிட்டு அந்த அளவுக்கு சாப்பாட்டுல தெரியும்.
1: அவர் கோவை அவரே, அந்த ரெண்டு பேரும் ஓமே, வேற யாரும்
0: பெற்று விட்டாய், அந்த சிதம்பரத்தில் உனக்கு ஆசை வந்துருச்சு, சிதம்பரத்தில் ஆசை வந்துருச்சு, அதனாலே நீ உயர்ந்தவன் தான். ஜெய்மினி சொல்றார் வேதவியாசர், சிதம்பரத்தில் உனக்கு ஆசை வந்துருச்சு, அதனாலே நீ உயர்ந்தவன். என்ன மாதவ முன்னரே செய்தாலே, நீ என்ன மாதவன் செய்தியோ, இப்படி சிதம்பரத்து பெருமை நீ கேட்கறதுக்கு எவ்வளவு தவன் நீ பண்ணையோ, பண்ண இதை கேட்க முடியும், சாதாரணமா கேட்க முடியுமா, சாதாரணமா கேட்க முடியும். உலகத்தில் இருக்கிறவன் அஞ்ஞானத்தை எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஐயோ விஞ்ஞானத்தை கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு பாவத்தை ஏத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க விஞ்ஞானத்தை கேட்டு கேட்டு கேட்டு பாவத்தை போக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. இதாண்டா தவம் பண்ணவே, இவ்வளவு சுதந்திர பெருமை வேற யாருக்கு நான் சொல்லுறா, உனக்கு தாண்டா சொல்லி யார் சொல்றா, வேதவியா சொல்றா.
1: நீ என்ன வேதவும் முன்னரே செய்ததை ஈழ உபனத்து நின்மையொப்பவர் யாவரே, நீங்கள் நிகழ்த்தலாம் படித்தார்
0: என்று கிட்டுமோ சிவகங்கை மூழ்கியும். வேதவியா சொல்றது எனக்கு என்னைக்கு கிடைக்கப்படா சிவகங்கை தீர்த்தம் என்பது சிவகங்கை எத்தனந்தளம் வெளிப்புரியும் 150 கூத்தனது தீர்த்தம் என்பது சிவகங்கையில் 150 கூத்தனது எத்தனும் தலம் எலிக்குரிய மூர்த்தினா நடராசா, தீர்த்தம்னா சிவகங்கை, தலம்னா சிவகங்கை. சிவகங்கை மூழ்கியும் ஈசனை அந்நீரால் தூண்டும் அஞ்சலம் செய்து மூலத்தால் சுடலினை தொழுது என்றும் சிவகங்கையில என்றைக்கு ஸ்நானம் பண்ண கிடைக்கும், சீத புனலாட எப்ப கிடைக்கும், சிற்றம்பலம் பாட எப்ப கிடைக்கும், சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி, ஐயோ பாட்டா பொருளா, சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாம் ஆவாடி, சூதி தரம்பாடி சூழ்வொல்லை தார்வாடி ஆடி தரம்பாடி அந்தமாம் ஆவாடி, பேரித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வழுதன் பாத தரம்பாடி அடையலூர். ஐயோ ரொம்ப அனுபவிச்சவர் மாணிக்கவாசர், வேற நடராசாவை அனுபவிச்சவர் அங்கேயே கலந்துட்டார். சிதம்பரத்தை நடராஜாவை அனுபவிச்சவங்க அளவில்லை, அளவு அளவு. நீ போய் பாருங்க எப்ப வந்தீங்கன்னு கேக்குற மாதிரி அது அப்புறம் சொல்றாரு. நீ போய் பாருங்க சிதம்பரத்துக்கு போய் பாருங்க நடராசா, நீங்க எப்ப சிதம்பரத்துக்கு வந்தீங்கன்னு கேக்குற மாதிரி போய் பாருங்க.
2: நினைவின்

சொல்லும் என்பது அப்பர் சுவாமிகள் திருவாக்கு. ஞானிகளையும் சிதம்பரத்தை அனுபவிச்ச மாதிரியா

பரவாமல் வந்து என்று உள்ளே, பரவாமல் வந்து என்று உள்ளே அப்படின்னு பாடினார் திருப்பாதிக்குள்ளே. சிதம்பரத்துக்கு வந்து மலித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே, குனித்த உருவமும் செவ்வாயிற்று.

0: அதை எடுத்துக்கிட்டார் சேர்க்கிறார். இதுல சுந்தரமன் சுவாமி கும்பிட்டாரா, சிதம்பரத்தை நடராஜாவை கும்பிட்ட போது அவருக்கு ஒரு விசனம் இருந்துச்சு. சுந்தரம் எப்படி விசனம் இருந்துச்சுன்னா, நம்ம கைலாயத்தை சோழ பக்கத்தில் இருக்கிறது வந்துட்டு இந்த பூமிக்கு வந்துட்டவே
1: இருக்குமா இருக்காளா,
0: இருக்குமா இருக்காளா, சுவாமிக்கு பக்கத்துல இருந்து திருவிட்டு பக்கத்தை ஏற்றிக்கிட்டு தரம் தூரம் மலர் வரிச்சு மேலே கட்டி சாமிக்கு சாத்திட்டு இருக்கிற பாக்கியத்தை விட்டுட்டு இந்த பூமிக்கு வந்துட்டா வேணா,
1: அந்த பெண்கள் இப்படி பார்த்ததுதான்டா குத்தமா போச்சு அதுக்கிட்டு தள்ளி விட்டுட்டாண்டா
0: புத்தியே நமக்கு இந்த சரீரம் கிடைச்சிருக்குவாரு,
1: அதனால இந்த குறைவு உயர்ந்தது.

0: இருக்கிற சிறந்த பெருமாய் தொழுது சிறுது கண்டவானவர் முதற் பல்லுயிர்த்து கண்ட முத்தி எய்த மந்தி நின்ற செஞ்சரோருகம் தொழுத மகிழ்ச்சி கூறு தருமன்ன
1: அடுத்த வாரத்திற்கு அடுத்த வாரத்தில் காணலாம். இது ஒரு பெரிய ஒரு

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருந்து தேவன் குடி திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிச் செய்த மூன்றாம் திருமுறை பண்கொல்லி ராகம் நவரோஸ்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது தாய்மான அடிகள் அருளிய பாடல்கள். தலைப்பு ஆனந்த மானபரம். பாடியிருப்பவர் திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை வே பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மெய்யன்பர்களே, ஆங்காங்கு இருந்து கேட்கின்ற புண்ணியசாலிகளே, தாய்மார்கள், குழந்தைகள், பெரியோர்கள் அத்துணை பேருக்கும் தில்லைவாழ் அந்தனர் பதிகத்திலே அற்புதமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னது போல, அடியார்க்கும் அடியேன், அடியார்க்கும் அடியேன் என்று அந்த வார்த்தையை அப்படியே உள்வாங்கி, அந்த அருள் வார்த்தையை உள்வாங்கி, உங்களுடைய திருவடிகளுக்கெல்லாம் இதனை கேட்டுக் கொண்டிருக்கின்ற பெரியோர்கள் சிவனடியார்கள் அத்துணை பேருக்கும் அந்த அடியேனுடைய பாலசுப்பிரமணியம் மலைக்கோட்டை திருச்சிராப்பள்ளி தாய்மானசாமி கோயில் ஓதுவார் பாலசுப்பிரமணியம் அவர்களுடைய அருமையான பணிவான வணக்கத்தை இப்பொழுது முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பான முறையிலே ஒவ்வொரு நாளும் இந்த தாய்மானசாமி பாடல்களை எல்லாம், தாய்மான அடிகள் பாடிய பாடல்கள் சிறப்பாக இசை பாராயணமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்று ஆனந்தமான வரம் என்ற அமைப்பிலே வருகின்ற பாடல்களை எல்லாம் இப்பொழுது நமக்கு பாராயணம் செய்ய கேட்கின்ற அமைப்பிலே நீங்கள் எல்லோரும் உள்ளீர்கள். இத்தனைக்கும் காரணமாக, உள்காரணமாக எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவருள் மூல காரணமாக இருப்பவர்கள் சைவம் ஓவார்ஜி என்ற இணையதளம் மூலமாகத்தான் நாம் கேட்டுருக்கோம். அவர்களுடைய திருவடிகளுக்கெல்லாம் வணக்கம், வணக்கம் என்று சொல்லி எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவருளினாலே அவர்களுக்கு மேலும் மேலும் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உண்டாகி பல நல்ல செயல்களெல்லாம் செய்ய மாறும். அதற்கு உறுதுணையாக பெருமானுடைய திருவருள் அவளுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, ஏன்னா இத்தைய திரு தலைப்பே எண்ணறிய பிறவி மானுட பிறவி என்று இதில் தாய்மானடிகள் சொல்கிறார்கள். அதே போல தேவார திருவாசகங்களில் எல்லாருமே இந்த பிறவியை மிக சிறப்பாக, எல்லா அடியார்களும் சிவனடியார்கள் அருளாளர்கள் அத்துணை பேர்களும் இந்த பிறவியை சிறப்பாக சொல்கிறார்கள். திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்லுகின்ற பொழுது, வாய்த்தது நந்தமக்கு இதோ பிறவி மதித்திடுமே, வாய்த்தது இதோ பிறவி அப்படின்னு பெரியோர்களே, வாய்த்தது நந்தமக்கு இதோர் பிறவி மதித்திடுமின் என்று அற்புதமாக இந்த பிறவியை சொல்கிறார்கள். அதனால் அரிது அரிது மானிடராதல் அரிது அப்படின்னு எல்லாருமே இந்த பிறவியை இது ஒரு பெரிய வாய்ப்பாக சொல்கிறார். திருமந்திரத்திலே கூட பெறுதற்கு அரிய பிறவி பெற்றும் பெறுதற்கரிய பிரானடி பேணார், பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரிய பேரிழந்தார் என்று அற்புதமாக சொல்கிறார்கள். அதனால இந்த மானுட பிறவி எண்ணறிய பிறவிதரில் யாவிலும் அரிது என்பதில் யாருக்கும் எந்த விதமான ஐயுறவும் இருக்க முடியாது. அதனால வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவி. அதனால நாமெல்லாம் இந்த மனித பிறவியை பெற்றனா இந்த பெருமானுடைய திருவடிகளிலே சிந்திக்கவும் அதனை கேட்கவும் அதனை பேசவும் ஆக புண்ணியம். இதுதான் மனம்மை மொழிகள் அப்படின்னு சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்படுகிறது. அந்த முறையிலே இப்பொழுது முறையாக நால்வர் துதியோடு கூட, புளியர்கோன்று பொழித்த புளியர்கோன்கள் வாற்றி

அடியார் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் மீண்டும் தெரிவித்து சைவம் ஓஆர்ஜி என்ற இணையதள அவர்களுக்கும் சிறப்பாக நன்றியை தெரிவித்து இத்தகைக்கு பாடல் அற்புதமான தொடக்கமே ரொம்ப அற்புதமான. முதலையே சொன்ன மாதிரி மனித பிறவி, இந்த பிறவியை விட்டுட்டோம்னா மறுபடியும் நமக்கு மனித பிறவி கிடைக்குன்னு சொல்லவே முடியாது. எவ்வளவோ புண்ணிய பாவங்கள், என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே அப்படிங்கிற மாதிரி அந்த புண்ணிய பாவத்துக்கு ஏற்றவாறு மறுபடி பிறவி அலையாற்றினில் புகுதாதே அப்படிங்கிற மாதிரி, காலனிடத்தணுகாதே காசினியில் பிறவாதே அப்படிங்கிற மாதிரி பிறக்கக்கூடாது அப்படி பிறந்தாலும் இந்த பிறவியை நல்ல முறையில பயன்படுத்திக்கணும் அப்படின்னா எல்லாருமே அருணகிரிநாதர்ல இருந்து எல்லாருமே இப்ப பாடிட்டு இருக்கிற தாம தாய்மான சுவாமி அடிகள் எல்லாம் சொல்ற அந்த கருத்து அமைந்த முதல் பாடல் இப்பொழுது ஆனந்தமான வரம். கொல்லாமை எத்தனை குணக்கேட்டை நீக்கும் அக்குணம் ஒன்றும் ஒன்றிலே என்பால் கோரம் எத்தனை பட்சபாதம் எத்தனை பண்குணங்கள் எத்தனை கொடியப்பல்லாமை எத்தனை அகந்தை எத்தனை மரக்கள்ளம் எத்தனை உள்ள சர்க்காரியம் சொல்லிடும் அறியாமை எத்தனை கதிக்கு என்று அமைத்த அருளில் செல்லாமை எத்தனை விருதா கோஷ்டி எண்ணிலோ செல்வது எத்தனை முயற்சி சிந்தை எத்தனை சலன இந்திரஜாரம் போன்ற வேகத்தில் வாங்கி முதலாய் அல்லாமை எத்தனை அமைத்தனை உனக்கு அடிமையானேன் இவைக்கும் நாளோ உனக்கு அடிமையானேன் அடிமை உனக்கு ஆனேன் அண்டபகிரண்டமும் அடங்க

பொருளை அறிபொறியும் ஆகி ஐம்புலனுமாய் ஐம்பூதமாய் புறமாய் அகமுமாய் தூரம் சமீபமாய் போக்கொடு வரத்துமாகி இருளாகி ஒளியாகி நன்மையும் ஆம் இன்றாகி நாளையாகி என்றுமாய் ஒன்றுமாய் பலவுமாய் ஆவுமாய் இவையல்ல

தர்க்கம் தொடுக்க அறிவார் சான் வயிற்றின் பொருட்டாதியாக சான் வயிற்றின் பொருட்டாக மாறு தர்க்கம் தொடுக்க அறிவார் சான் வயிற்றின் பொருட்டது ஆக மண்தலம் விண்தலம் ஒன்றாகி

மனது உழல மாறாகி நிற்க அறிவார், வேறுபடு வேஷங்கள் உள அறிவார். ஒன்றை முனமுனவென்று அடம்பேறார் வித்தை அறிவார், எமை போலவே சந்தை போல்

சீசக்கல் சிவக்க அறிவார் திறம் என்று தங்கம் மதத்தையே தாமத செய்கை கொடும் உளர அறியார் உளர அறிவார் ஆறு சமயங்கள் தோறும் வேறு வேறு ஆகி விளையாடும் முறை யாவர் அறிவாரு உன்னை யாவர் அறிவார் ஆறு சமயங்கள் தோறும் வேறு வேறு ஆகி விளையாடும் உனை யாவர் அறிவார் உனை யாவர் அறிவார் அண்டவர் இரண்ட மடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமான வரமே காயிலை உளிந்த கனிதருகு முதல் மண்டிய கடும் பசிதனக்கு அழைத்து கார்வரையின் முகையில் கருங்கள் போர் அசையாது கண்மூடி நடிது இருக்கும் தீயினிடை வைகிய தோயம் அதில் மூழ்கியும் தேகங்கள் என்பு எலும்பாய் தெரிய நின்றும் சென்னி மயிர்கள் கூடா குருவி தெற்ற வெயிலோடு இருந்தும் வாயுவை அடக்கியும் மனதினை அடக்கியும் மௌனத்திலே இருந்தும் மதிமண்டலத்திலே கனசெல்லாம் உருண்டு பணமூடியிருந்தும் அறிஞராயும் மறைமுடிவு

முறையோ அண்டவ இரண்டம் அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமான பரமே சத்ததம் சுத்தமும் அசுத்தமும் துக்க சுக வேதமும் தொந்தமுட நிர்தொந்தமும் தூலமுடு சூட்சமும் ஆசையும் நிராசையும் சொல்லு ஒரு சொல்லி முடிவு பெத்தமுடு முத்தியும் பாவமுடு அபாவம் வேதமுடு அபேத நிலையும் பெருமையோடு சிறுமையும் அருமையுடன் எளிவையும் பெண்ணியுடன் ஆடும் மற்றும் நித்தமும் அனித்தம் அஞ்சன நிரஞ்சனம் நிகழ்கடமும் நிகழ்களமும் நீதியும் அநீதியும் ஆதியோடு அனாதியும் நிர்விஷய விஷய வடிவும் அத்தனையும் நீ அளவில்

நிர்விஷய விஷய வடிவும் அத்தனையும் நீயதது எல்லத்தனையும் இல்லையனின் யாங்கள் உனையன்றி உண்டோ உனையன்றி உண்டோ அண்டவர் இரண்டும் அடங்க ஒரு நீ ஆகி ஆனந்தமான வரமே காராருமானவர் காட்டை அடைந்து அற கண்டு அகங்காரம் எனும் கல்லை பிளந்து அகங்காரம் எனும் கல்லை பிளந்து நெஞ்சு அகவான பூமி வெளிகான திருத்தி மண்மேல் பாராதி அறியாத மோனமாம் வித்தை பதித்து அன்பு நீர் ஆகவே பாய்ச்சி அது பயிராகும் மட்டும் அம்மா மாயைவன் பறவை அணுகாத வண்ணம் நேராக நின்று விளைபோலம் புசித்து உய்த உய்ந்த நின் அன்பர் கூட்டம் எய்த நினைவின்படி கினி முன் நின்று காப்பதே நின்

வானாதி பூதமாய் அகிலாண்ட கோடியாய் மலையாகி பழைகடலுமாகி மதியாகி இடவியாய் மற்ற உளமெல்லாவாகி வாங்கருணி வெள்ளமாகி நானாகி நின்றவனு நீயாகி நின்றிடவும் வானாதி பூதம் அகிலாண்ட கோடியும் மலையாகி பழைகடலுமாய் மதியாகி இரவுவாய் மற்றுளையெல்லாம் ஆகி வாங்கருணி வெள்ளமாகி நானாகி நின்றவன் நீயாகி நின்றிடவும் நான் என்பது அச்சிடாதே நான் என குளறி நானா விகாரியாய் நான் அறிந்து அறியாமையாய் போனால் அதிர்ஷ்டவலி.

எழுப்ப வசமோ? இனி போதிப்பது எந்த நெறியை? ஆனாலும் என் கொடுமை அநியாயம் அநியாயம் ஆர்வால் எடுத்து மொழிவேன், ஆர்வால் எடுத்து மொழிவேன். அண்டவ இரண்டம் அடங்க நிறைவாய் ஆனந்தமான பரமே. பொய்யினே புலையனே கொலையினே நின் அருள் புலப்பட அறிந்து நிலையா புண்மையன் கல்லாத தன்மையன் நன்மை போல் பொருளலா பொருளை நாடு நன்மை போல் பொருளலா பொருளை நாடும் நன்மை போல் பொருளலா பொருளை நாடும் பெய்யனேன் விகுளியேன் வெறியனேன் சிறியனேன் வினையினேன் என்று என்னை நீ கைவிட நினைவையே தட்டழிவது அல்லால் வேறு கதி எது புகழாயி சுயனே மெய்யனே உயிரினுக்கு உயிரான துணைவனே இணை ஒன்றிலா துரியனே துரியம் காண அதீதனே கருதி முடி மீது இருந்த ஐயனே அப்பனே அறிஞர் அறிவை விட்டு அகலாத கருணை வடிவே கருணை படிவான ஐயனே அப்பனே எனும் அறிஞர் அறிவை விட்டு அகலாத கருணை வடிவே அண்ட இரண்டம் அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமான பரமே. எத்தனை விதங்கள் தான் கற்கினும் கேட்கினும் எத்தனை விதங்கள் தான் கற்கினும் கேட்கினும் என் இதயம் ஒடுங்கவில்லை. எத்தனை விதங்கள் தான் கற்கினும் எத்தனை விதங்கள் தான் கேட்கினும் என் இதயமும் ஒடுங்கவில்லை. யான் எனும் அகந்தைதான் எள்ளளவும் ஆரையிலை யாதினும் அபிமானம் என் சித்தமிதை குடிகொண்டது ஈகையொடு இரக்கம் என் ஜென்மத்தும் நான் அருகிலேன் சீலமொடு தவவிரத ஒரு கனவிலும் ஆயினும் தரிசனம் கண்டு அறியேன் பொய்த்த மொழி அல்லார் மருந்துக்கும் மெய்மொழி புகந்திடேன் பிறர் கேட்கவே போதிப்பது பிறர் கேட்கவே போதிப்பது அல்லாது சும்மா இருந்து அருள் பொருந்திடா தேதை நானே. அத்தனை குணக்கேடர் கண்டதா கேட்டதா அவனி விசை உண்டோ சொலாய் அண்டவ இரண்டம் அடங்க நிறைவாகி ஆனந்தமான வரமே. எக்காலமும் தனக்கு என்ன ஒரு செயலிலா ஏழை நீ என்று இருந்திட்டு எனது ஆவி உடல் பொருளும் மௌனியாய் வந்துலக ஏற்று நமது என்ற அன்றே பொய்க்கார தேசமும் பொய்ப்பொருளில் வாங்கியையும் பொய்யுடலை மென்னலும் பொய்க்கார தேசமும் பொய்ப்பொருளில் வாங்கியையும் பொய்யுடலை மெய்யன் பொய்யுடலை மெய் என்னும் பொய் உறவு பற்றலும் பொய்யாகும் நான் என்னல் பொய்யினும் பொய் ஆகையால் பொய்க்கால தேசம் பொய்ப்பொருளில் வாங்கியும் பொய்யுடலை மெய் என்னலும் பொய் உறவு பற்றலும் பொய் உறவு பற்றலும் பொய்யாகும் நான் பொய்யாகும் நான் பொய் பொய்யாரும் நான் என்னல் பொய்யினும் பொய் ஆகையால் பைக்கால் இருட்டு அணைய இருள் இல்லை இருவினைகள் வந்து ஏற வழியும் இல்லை மனமில்லை அம்மனத்து இனமில்லை வரவில்லை போக்கில்லை அக்கால இக்கால என்பதிலே எல்லாம் அதீதமயம் ஆனது அன்றோ அண்டவ இரண்டம் அட

0: சாமம் அதர்வணமாக நாம் கற்கும் வேதங்களின் சாரத்தை எனக்கு விளங்குமாறு சொல்வாயா? நன்றுதான் கேட்டாய். அறுபறையின் சாரமாக விளங்குவது ஸ்ரீருத்ரம். இது வேதங்களின் இதய பகுதியாகவும் விளங்கி வேதத்தின் உட்பொருளையும் உணர்த்துவது. இன்னும் சொல்லேன் அந்த உட்பொருள் பற்றி. வேதங்கள் முழுமையும் காண்பன போல ஸ்ரீருத்ரமானது எல்லா பொருள்களிலும் இறைவனை கண்டு துதிக்கின்றது. ஆயினும் இறைவன் இப்பொருள்களாகவும் அன்றி அவற்றின் தலைவனாக, உடையவனாக, பதியாகவும் விளங்குகின்றான் என்பதை அப்பதிக்கும் வணக்கம் என்பதாகவும் மேலான ஞானக் கண்ணோட்டத்தில் எங்கும் இறைவனை காணச் செய்கின்றன. உயர்ந்தோரிடத்தும் பஞ்சனை செய்வோரிடத்தும் பேரை உடையவரிடத்தும் நாயை உடையவரிடத்தும் அந்த நாயிடத்தும் கூட. அப்பப்பா, எப்படி ஒரு கண்ணோட்டம்! அனைத்தும் வேடமாம் அம்பலக்கூத்தன் என மாறாத உணர்வாக கிடைத்துவிட்டால் நமக்கு இவ்வுலகிலேயே சிவலோகமான வாழ்வன்றோ? விசாரசருமா, உன்னை போன்ற ஒரு நண்பனை அளித்த அந்த திருவருளுக்கு என் வணக்கத்தை கூறுகின்றேன். சிறிய பெருந்தகையே, என் போன்றோருக்காக அந்த ஸ்ரீருத்ரத்தின் மெய்ப்பொருளை எப்போதும் நினைக்கும் வண்ணம் எளிதாக கூறுவாயா?
1: அந்த ஸ்ரீருத்ரத்தின் நடுவனதாக அமைகின்ற நமசிவாய என்ற திருமந்திரமே வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது. எதுவும் எனதன்று, எல்லாம் சிவனுடையது என உணர்த்துவது. எக்காலத்தும் எவ்விடத்தும் யாராக இருந்தாலும் அன்போடு ஓதத் தகுந்தது. அவ்வாறு உணர்ந்து ஓதுவாருக்கு ஒப்பில்லாத சிவசாயுச்சியமாம் வீடு வெற்றினை வழங்க வல்லது. நமசிவாய, நமசிவாய, நமசிவாய. என் உள்ளம் அந்த பேரன்பின் பெருமானை ஸ்ரீருத்ரத்தால், அதன் மெய்ப்பொருளான பஞ்சாட்சரமாம் நமசிவாய மந்திரத்தால் வணங்க கன்றை நினைந்த பசுபோல் விரைகின்றது. நீ இந்த ஐந்தெழுத்தை இடையராது ஓதி உய்வுறு. நான் ஆனிரைகளை கொண்டு சென்று என் உயிர் தலைவனை வணங்குவேன். நமசிவாய, நமசிவாய், நமசிவாய், நமசிவாய, நமசிவாய, நமசிவாய்.
2: ஓம் நமசிவாய்.
3: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: இடம் மன்னி ஆற்றங்கரை. தனக்கு மகனால் பழிவந்தது என்று நினைந்து மகனாரிடமும் அதனை சொல்லாதவராய் இந்த நிலைமையினை யானே நேரில் கண்டறிவேன் என்று எண்ணி எச்சகத்தன் ஆணிரிகளை மேய்க்கச் சென்ற விசார சர்வனாரை மறைந்து பின்தொடர்ந்து சென்றான். எச்சன் மண்ணியாற்றங்கரையில் உள்ள ஓர் குறாமரத்தின் மீது ஏறி நடக்கவிருப்பதைக் காண மறைந்திருக்கிறான்.
1: எம்பெருமானே, நித்தமும் உம்மை தீம்பாலினாலே திருமஞ்சனம் செய்து வழிபடும் பெரும் பேற்றினை பெற்றேன். என்னையும் பொருளாக இன்னருள் பொழியும் தேவரீருடைய தனிப்பெரும் கருணையை எவ்வாறு போற்றுவேன்! சிவசிவா, சிவசிவா!
0: அவையோர் கூறிய குற்றத்தை நேரில் கண்ட எச்சதத்தன் கடும் கோபம் கொண்டு விசார சருமரை நோக்கி வருகின்றான். அருகில் இருந்த ஒரு தண்டினால் விசார சருமரின் முதுகில் ஓங்கி அடிக்கிறான். ஆனால் சிவபூசனையில் மூழ்கியிருக்கும் சிறிய பெருந்தோன்றலார் புலமும் புலனும் அரணாரிடத்து ஒடுங்கி இன்புற்று இருந்தமையால் தன் தந்தையார் தன்னை அடித்ததனையும் உணராதவராயிருக்கின்றார்.
2: விசார சருமா, என்ன காரியம் செய்து கொண்டிருக்கின்றாய்? மறையவர்கள் உடைமையாக இப்பசுக்களின் பாலை எடுக்க உனக்கு என்ன உரிமை இருக்கின்றது? வேதங்களை கற்ற நீ இவ்வாறு செய்தல் குற்றம் என்று அறியவில்லையா? நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன், நீ ஒன்று அறியாதவனாய் உன் செயலிலேயே தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றாயே!
0: எச்சதத்தன் பலகாலும் அடிக்க மேலாம் பெரியோர் அதனை உணராதவராகி தம் சிவபூசையில் சலியாததைக் கண்டு அறிவு அழிந்து வெகுண்டோனாகிய எச்சதத்தன் திருமஞ்சனக்குடப் பாலினை தன் காலினால் இடறிச் சிந்தி மன்னிக்க இயலாத சிவ அபஜாரத்தை செய்தவன் ஆயினான்.
3: விசார சருமர்
0: அருகில் இருந்த கோலினை எடுக்க முறைமையினால் அதுவே மழுவாகிட அதுகொண்டு எச்சதத்தனின் தாள்களை எறிந்தார். முதுமறையோனாகிய எச்சதத்தன் தன் தாள்களை இழந்து மண்ணின் மேல் துடிதுடித்து வீழ்ந்து உயிர் நீத்தான். பெற்ற தாதை தன் கண்முன்னே கால்களை இழந்து துடிதுடித்து உயிர் நீத்ததைக் கண்டு சிறிதும் தளராது தம் சிவபூசைக்கு வந்த இடையூற்றைப் போக்கினவராய் முன்போலே அச்சிக்கத் தொடங்க நீண்ட சடையினை உடைய சிவபெருமான் உமாதேவியாருடன் விடையின் மேல் காட்சியளித்தார்.
4: அண்டனே, நம் பொருட்டாக உன்னை பெற்ற தந்தை வீழும்படி இருந்தாய். இனி உனக்கு நாமே அழித்து தந்தையாயாய். மேலே நீ தொண்டர்கள்லாம் அதிபனான நாம் குண்டகலமும் உடுக்கும் உடைகளும் சூடும் மாலை அணிகளும் முதலியனவும் ஆகிய அனைத்தும் உனக்கே உரிமையாகும். சண்டீசனான பதவியையும் தந்தோம்.
0: சிவபெருமான் தன்னுடைய சடாமுடியிலிருந்து பிறையுடனே சேர்ந்த குன்றை மாலையை எடுத்து விசார சருமனாரின் முடியில் சூட்டி சண்டீசன் என்னும் தன்னுடைய திருப்பெயரையும் சூட்டி அருளினார். பாதகத்துக்கு பரிசு வைத்த சிவபெருமான் திருவடிகள் போற்றி போற்றி! முதுமறையோனாகிய எச்சதத்தன் உலகம் அறியும்படி சிவ அபராதம் செய்தும் சிவபெருமானின் திருவருளினால் நான்மறையின் ஒழுக்கமுடைய திருச்செங்கலூர் பிள்ளையாரின் திருக்கையில் ஏந்திய அழகிய மழுவினாலே தண்டிக்கப்பட்டதால் அந்தப் பிழையினின்று நீங்கியவனாய் தன் சுற்றத்தாருடனே சிவலோகம் சேரும் பெற்றினையும் பெற்றான்.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: ஒன்பதாம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் நம பார்வதிபதையே அரகர மகாதேவா, சிச்சபேசா சிவசிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் ஒளி வளர் விளக்கே உலப்பில ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே, தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே, சித்தத்துள் தித்திக்கு

0: வெளிவளர் தெய்வ கூத்து கந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல, பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி இந்த ஒன்பதாம் திருமுறை அருளி செய்த ஒன்பது ஆசிரியர் பெருமக்களின் பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கிக் கொண்டு இன்றைய காலகட்டத்தில் நமக்கெல்லாம் ஒரு மன அமைதியை தரும் வகையிலே விடாது இந்த நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தி கொண்டு வரும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் நாம் செல்லலாம். இதுகாரும் நாம் எட்டாம் திருமுறை வரையிலும் சிந்தித்திருந்தோம். இப்போது ஒன்பதாம் திருமுறை. திருமுறைகள் மொத்தம் 12. அதில் ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்கள் அவையெல்லாம் முதல் 3 திருமுறைகளாகவும், அதன் பின்பாக நாவுக்கரசு பெருமானுக்குரிய பாடல்கள் 4, 5, 6 திருமுறைகளாகவும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருமுறை 7 திருமுறையாகவும், மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருக்கோவையார் 2 8 திருமுறையாகவும், இப்போது 9 திருமுறை. இது 9 அருளாளர்கள் அருளியது. இதில் திரு விசைப்பா என்பது 9 அருளாளர்களும் அருளி இருக்கின்றார்கள். திரு பல்லாண்டும் 9 திருமுறையே, 13 பாடல்கள் தான். அதுவும் இந்த 9 ஆசிரியர்களில் ஒருவராகிய சேந்தனார் தான் அருளி செய்திருக்கின்றார். இந்த 9 திருமுறைக்கு என்ன சிறப்பு என்று நாம் பார்த்தோம் என்றால், அது பெயரிலேயே இசையை வைத்திருக்கிறது, இசைப்பா என்று. ஆக நமது தேவார மூவர் முதலிகளை பின்பற்றி தலங்களுக்கு சென்று பண்ணோடு பாடப்பட்ட பாடல்கள் இவை. அடுத்து இறைவனோடு நம்மை இசைவிப்பது இசை. ஆகையால் நம்மை இசைவிப்பது என்று சொல்வதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் அந்த வகையிலே சிறப்பான ஒரு பாடல்கள். இதிலே சைவர்கள் ஆன்மார்த்த பூஜை பரார்த்த பூஜை ரெண்டின் முடிவிலும் 12 திருமுறை பாடல்கள், ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பாடல் எடுத்து பாட வேண்டும். அங்கனம் பாட முடியாத போது பஞ்சபுராணம் பாடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சபுராணம் என்பது 5 பாடல்கள். மூவர் முதலிகள் அருளிய தேவாரத்திலிருந்து ஒரு பாடலும், திருவாசகத்திலிருந்து ஒரு பாடலும், இந்த 9 திருமுறையாகிய திருவிசைப்பாவிலிருந்து ஒரு பாடல், 9 திருமுறையாகிய திருப்பல்லாண்டிலிருந்து ஒரு பாடல், 12 திருமுறையாகிய திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலிருந்து ஒரு பாடல். இதற்குத்தான் பஞ்ச புராணம் என்று பெயர் இந்த தொகுப்பிற்கு. அப்படியாவது பாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12 திருமுறைகள் பாடும் பொழுது அதில் ஒரு பாடலாக இது வருவது சரி என்று நாம் எடுத்துக்கொண்டாலும், பஞ்ச புராணத்திலே 2 பாடல்கள் இந்த 9 திருமுறையில் தான் இருந்து நாம் பாடப்படுகிறது என்பதால் இதனுடைய சிறப்பை நாம் உணர்ந்து கொள்ளலாம். மேலும் நமது உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் இந்த 12 திருமுறைகளையும் நாம் பூஜையில் பயன்படுத்தக்கூடிய மந்திரங்களோடு ஒப்பாக சொல்லியிருப்பார்கள். சம்ஹிதா மந்திரங்கள் என்று சைவத்திலே சொல்லப்படும் 11 மந்திரங்களோடு 11 திருமுறைகளை ஒப்பிட்டு 12 திருமுறையை மூல மந்திரத்தோடு ஒப்பாக சொல்லியிருப்பார்கள். அந்த வகையிலே அந்த சம்ஹிதா மந்திரங்களில் 9 மந்திரம் கவச மந்திரம், கவசாய நமக என்று இறைவனை நாம் வழிபடுவோம். ஆகையால் அந்த நமக்கு ஒரு ஆன்மாக்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த கவசமாக இந்த 9 திருமுறை இருக்கிறது என்பதையும் நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சைவ அனுஷ்டானம், அதாவது விபூதி இடுதல் என்று சொல்வார்கள் அல்லவா, சமய தீட்சையை பெற்றுக்கொண்டு அந்த ஜபம் மட்டும் செய்வது, அப்படி செய்பவர்களும் சரி அனுஷ்டானத்தை முடித்தவுடன் பஞ்சபுராணம் பாட வேண்டும். அதுபோல் சிவபூஜை செய்பவர்களும் பாட வேண்டும், கோயில் தரிசனம் செய்யும் பொழுதும் பாட வேண்டும். ஆக இது எல்லாவற்றிலும் இதிலிருந்து 2 பாடல்கள் நமக்கு கண்டிப்பாக வருகின்றன என்பதை நாம் மனதிலே எடுத்துக்கொண்டு, அதற்கு அடுத்தபடியாக இப்போது அந்த 9 திருமுறையோட சிறப்புகள் சிலவற்றை நாம் பார்த்து கொண்டே வரலாம். இசை என்பதற்கு இசைப்பது அப்படிங்கிறது ஒரு பொருள், அதாவது ஒருத்தருடைய மனசுல இருக்க எண்ணங்களை எல்லாம் அல்லது கருத்துக்களை அவர்கள் அறிவில் உள்ள செய்திகளை எல்லாம் மற்றொருவருடைய கருத்தாகிய அறிவோடு இசைவிப்பது, அதற்கு இசைன்னு பேர். ஆக இந்த திரு இசைப்பா பாடல்கள் எல்லாம் நமக்கு சிறந்த கருத்துக்களை நம் அறிவில் இசைக்கின்றது. இப்போ தமிழ் என்று சொல்லும் பொழுது இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று மூன்று இருக்கிறது என்று நாம் பார்த்திருக்கின்றோம். அறிவு இயல் தமிழ், அந்த அறிவை இசை பாடலால் மற்றவருக்கு இசைவிக்கும் பாடல்கள் இசைத்தமிழ், அந்த கருத்துக்களை நடிப்பால் அதாவது மெய்ப்பாட்டால் பிறருக்கு உணர்த்துவது நாடகத்தமிழ் என்று சொல்லப்படுகிறது. ஆக மக்கள் எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இசை பாடல்களும் நாடகமும் பெரிதும் துணை செய்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். காமத்தை வளர்ப்பதுதான் இசை என்று சமணர்கள் வாதம் செய்வார்கள். அந்த வாதத்தை கடந்து நமது சைவ சமயாச்சாரியார்கள் அனைவரும் இசை பாடல்களாலே சைவத்தை வளர்க்க முடியும், சிவபக்தியை வளர்க்க முடியும் என்று நிரூபித்து உள்ளனர். அந்த மேலும் சைவர்கள் சைவ கருத்துக்களை தத்துவங்களை எல்லாம் வளர்ப்பதற்கு இந்த இசைக்கலையை பெரிதும் பயன்படுத்தி கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக இறைவனே ஏழு இசையாகவும் இசைப்பயனாகவும் இருக்கின்றான் என்று நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கின்றார்கள். கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக இறைவன் இருக்கின்றார். பண்ணொன்ற இசைப்பாடும் அடியார்கள் குடியாக அவர் புள்ளிருக்கு வேலூரில் இருக்கின்றார் என்று ஞானசம்பந்த பெருமானும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆக பல வகையிலே இசை என்பது சிறப்பானது என்பது நமக்கு இதன் மூலம் உணர்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த திருவிசை பாயிலே ஒரு அழகான பாடல், பாடலங்கார பரிசில் காசருளி, பழுத்த செந்தமிழ் மலசூடி, நீடலங்காரத்து எம்பெருமக்கள் நெஞ்சினுள் நிறைந்து நின்றானே என்று அருமையான ஒரு திருவிசைப்பா சேந்தனார் அருளியது. அதன் மூலம் இசை பாடல்களால் இறைவனை போற்றிய மெய்யடியார்கள் நெஞ்சினுள் இறைவன் நிறைந்து இருப்பார், எங்கே எங்கெல்லாம் தேட வேண்டாம் அவர் இங்கு இருக்கிறார் அப்படிங்கறத நமக்கு தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கிறது. சரி, ஆக அந்த வகையிலே இதை சிந்தித்துக் கொண்டு இதிலே இசைப்பா பாடல்களும் இருக்கிறது, மேலும் திரு பல்லாண்டு பாடலும் இருக்கிறது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இந்த திருவிசைப்பாவுடைய சிறப்பை இப்போது நாம் பார்க்கலாம். மனம் வாக்கு காயம் இந்த மூன்றாலும் நம்ம இறைவனை வழிபடணும் அப்படின்னு நமக்கு சைவ சமயம் அறிவுறுத்துகின்றது. இதிலே மனத்தோடு இயல் தமிழும் வாக்கோடு இசைத்தமிழும் காயத்தோடு நாடகத்தமிழும் தொடர்போடு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இந்த மூணுல இசைத்தமிழ் தான் உயிரினங்களை எல்லாம் மகிழ்வைத்து ஒன்றுபட செய்கின்றது. மனிதனை இறைவனோடு இசைவிப்பது இசைத்தமிழ் என்பது நமக்கு முன்னோர்கள் எல்லாம் அழகாக நமது திருமுறைகளிலே பாடி தந்திருக்கின்றார்கள். அந்த வழியிலேதான் இவர்களும் இசைப்பாடல் மூலமாகவே இறைவனுடைய பெருமையையும் தத்துவ உண்மைகளையும் நமக்கு அழகாக எடுத்து தந்திருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இவர்கள் ஆறு பண்களில் பாடியிருக்கின்றார்கள். அந்த ஆறு பண்கள், அதாவது பொதுவாக பஞ்சம பண் தான் அதிகமாக பாடப்பட்டிருக்கிறது. மொத்தம் 29 பதிகங்கள், 28 பதிகங்கள் திருவிசைப்பா பதிகங்கள், ஒன்று மட்டும் திருப்பல்லாண்டு. சேந்தனார் பெருமானே இரண்டையும் அருளி இருக்கிறார். திருவிசைப்பா திருப்பல்லாண்டு இரண்டையுமே அருளி இருக்கின்றார். அந்த அதிலே என்ன பண்கள் எல்லாம் பாடப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், இந்தளம், காந்தாரம், சாளரபாணி, நட்டராகம், பஞ்சமம், புறநீர்மை, இந்த பண்கள் தான் பெரும்பாலும் பாடப்பட்டிருக்கு. 21 பதிகங்கள் வந்து பஞ்சம பண்கள்ல தான் பாடப்பட்டிருக்கு. 28 பதிகங்கள்ல 21 பதிகங்கள் வந்து பஞ்சம பண்கள்ல தான் பாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தேவார முதலிகள் அவர்கள், அதாவது அவர்கள் பாடியிருக்கலாம், கரையான் அறித்திருக்கலாம். சாளரபாணி என்ற ஒரு பண், அந்த பண்ணை நமது பூந்துருத்தி நம்பிகான நம்பி அவர்கள் அருளிய பதிகத்தில் அவர் நமக்கு அருளி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரியாக அதற்கு அடுத்தபடியாக, மனத்தால் நினைத்தல், வாயால் வாழ்த்துதல், காயத்தால் வணங்குதல், இந்த மூணுல இடையில நிக்கிறது என்னதுன்னா வாயால் வாழ்த்துதல். முதல்ல இருக்கிறது மனதால் நினைத்தல், கடைசியில இருக்கிறது காயத்தால் வணங்குதல், உடம்பால வணங்குறது அப்படிங்கிறது. நடுவுல இருக்கிறது வாயால வாழ்த்துதல் அப்படின்னு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுல இறைவனை வந்து எல்லாரும் மற்ற பொருட்களை போல பாத்திர முடியாது. இந்த நம்ம கண்ணுக்கு முன்னால தெரியற பொருள் எல்லாம் பாக்குற மாதிரி இறைவனை எல்லோராலும் காண முடியாது. அப்போ அவரு காட்டப்படாத பொருள் மாதிரி ஆயிருந்தார் சுவாமி வந்து. கண்ணால் காணப்படும் பொருள் அல்ல அப்படின்னு சொல்லும் போது, பொருள் அல்ல அப்படின்னு சொல்லும் போது காட்டப்படாத பொருளாக ஆகின்றார். கண்ணால் காணப்படும் பொருள் தான் காயத்தால் வணங்குவதற்கோ கருத்தால் நினைவதற்கோ உரியதாகுது. ஆனா கண்ணிற்கு காணப்படாத இறைவனை மக்களால நினைக்கவும் வணங்கவும் முடியாது. அப்ப இந்த ரெண்டும் இயலாத போது மக்களால் எப்படி உணர முடியும்னு பார்த்தோம்னா, முன்னை தவம் முதிர்ச்சியால அரியரினும் அரியராக இருக்கக்கூடிய நம்முடைய வழிபடு கடவுளாகிய சிவபெருமானை காண பெற்ற பெருமக்கள் சிலர் வந்து என்ன செய்யிருக்காங்க, யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் அப்படின்னு சொல்லி அந்த இறைவனுடைய வர்ணனை அழகா இதுலயும் வருது. பாதாதி கேசம் அழகா இறைவனை வர்ணிக்கிற பாடல்கள்லாம் வருது. எப்படி இருப்பாரு சிவபெருமான் நமக்கு எப்படி தெரியும்? இன்று நாம் வரைந்து கொடுத்திருக்கிற படங்கள்ல பாக்குறோம், கோயில்ல இருக்க சிற்பங்கள்ல பாக்குறோம். மற்றபடி இது வரைக்கும் நாம சிவபெருமான நேர்ல பார்த்திருக்கோமா? இல்ல இல்ல. அப்ப அந்த நேரில் பார்த்தவர்கள் மிக அழகாக அவ இந்த பாடல்களாக நமக்கு தந்திருக்கின்றார்கள். அப்ப இந்த பாடல்களை மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் நம்ம பாடிக்கொண்டும் செவியால் கேட்டுக்கொண்டும் இருந்தால் இந்த கேள்வி உணர்வின் வழியாக இறைவனை நினைக்க முடியும், அடுத்தபடியாக அவரை வழிபட முடியும். ஆகையால் மீண்டும் மீண்டும் அருளாளர்கள் வழங்கிய பாடல்களை நாம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதன் மூலம் நாம் பயன் பெற முடியும் என்பது நமக்கு முன்னோர்கள் வழிவகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அப்போ அவங்க நிறைய பாடியிருக்காங்க, இறைவனை வாயார வாழ்த்தி அது மூலம் மனமார நினைந்து அடுத்து தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி அவரோட அருளை பெறுவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத நமக்கு மிக அழகாக பாடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆகையால் அது போல இதுவும் இறைவனுடைய அருளை பெறுவதற்காக அழகாக பாடப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இது இந்த அளவிலே இதை பற்றி அந்த திரு இசைப்பா என்ற நூலை பற்றிய சிறப்பை இத்தோடு நிறுத்தி கொண்டு அடுத்தபடியாக இதை ஆசிரியர்கள் யாரெல்லாம் என்று நாம் பார்த்தால் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே இந்த பாடல்களை எல்லாம் பாடியவர்கள் மொத்தம் எத்தனை பேர் என்பதை அழகாக நமக்கு தொகுத்தே கொடுத்திருக்கின்றார்கள். பாடலாகவும் தரப்பட்டிருக்கிறது. நாம் அதை தனித்தனியாக பெயராகவே பார்த்து கொள்ளலாம். மொத்தம் 9 பேரு. திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்துருத்தி நம்பிகாட நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலி அமுதர், புருஷோத்தமர், சேதிராயர், இந்த 9 பேரும் திருவிசைப்பா பாடியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். போகர் அப்படிங்கிற சித்தரை பத்தி கேள்விப்படாத அவங்களே கிடையாது. அவருடைய சீடர்கள்ல திருமாளிகை தேவரும் ஒருவர். நம்ம முதலாவதாக அவர் அருளி செய்த பாடலை தான் இப்ப என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அப்போ நம்ம அவருடைய வரலாற்றை சிந்தித்து விட்டு அதன் பின்பாக நாம் என்ன செய்யலாம், அவர் அருளிய பாடலின் பொருளை சிந்திக்கலாம். இந்த 9 பேர் பார்த்தோம். இந்த 9 பேரோட பெயரை சேர்த்து நமக்கு அழகாக ஒரு பாடலே இருக்கு. செம்பொன்மணி அம்பலத்து நிறுத்தனார்க்கு திருவிசைப்பா உரைத்தவர் தம் திருப்பேர் சொல்லில் பம்பு புகழ் செறி திருமாளிகை மெய்த்தேவர் பரிவுடைய சேந்தனார் கருவூர் தேவர் நம்பி காடவர் கோன் நற்கண்டராதித்தர் நன்குயர் வேணாட்டடிகள் திருவாலி அமுதனார் அம்புவியோர் புகழ் புருடோத்தமர் சேதிராயர் ஆக இவர் 9 தாம் முறை கண்டடைவே. ஒரு தனி பாடல்ல இப்படி இவங்க 9 பேரும் நமக்கு தரப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இவருடைய வரலாற்றை நம்ம பார்க்கலாம். திருவாவடுதுறை எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான ஒரு தலம். நமச்சிவாய மூர்த்திகள் அங்கே நமக்கெல்லாம் இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த தலத்துக்கு நவகோடி சித்தர்புரம் அப்படிங்கிற பேரும் உடையது. இந்த தலத்துல போகநாதர் வந்து ரொம்ப காலம் ஞான யோக சாதனை செய்து மகிழ்ந்து இருந்தார். இப்ப நம்ம இப்ப பார்த்த மாதிரி அவருடைய சீடர்களில் ஒருவராகிய திருமாளிகை தேவர் இவர் கூடையே இருந்து அவரை வணங்கிக் கொண்டே இருந்திருக்கின்றார். மற்றொரு திருவிசை ஆசிரியர் வந்து கருவூர் தேவர், அவரும் போகச்சித்தருடைய சீடர் தான். இப்ப இந்த திருமாளிகை தேவர் வந்து சைவ வேளாள குலத்தினர், சோழ மன்னர்களுக்கு தீட்சா குருவாக இருந்தவர், திருவிடை மருதூரில் வாழ்ந்து வந்த ஒரு ஐந்து வகையான, அதாவது ஐந்து கொத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, பரியேறும் பெரியோர், தெய்வ படிம பாதம் வைத்தோர், மாணிக்க கூத்தர், குருராயர், சைவராயர், இந்த அஞ்சு வகை. இதுல சைவராயர் அப்படிங்கிற வழியில தோன்றியவர். இவருடைய முன்னோர்கள்லாம் வாழ்ந்த மடத்துக்கு மாளிகை மடம், அதாவது பெரிய மடமா இருக்கும், அதனால மாளிகை மடம் அப்படிங்கிறது பேரு. அந்த மடத்தோட சார்பினால இவருக்கு திருமாளிகை தேவர் அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். பேரருளாளரும் பெருஞ்சித்தரும் ஆகிய போகர் வந்து ஒரு நாள் தன்னுடைய பாதுகையை திருமாளிகை தேவர்கிட்ட கொடுத்து இதை பூசித்துக் கொண்டு இந்த திருவாவுடுதுறை தலத்துல இருந்து அந்தர்களுக்கு அருள் வழங்குக அப்படின்னு ஆணை தந்து அந்த தலத்தை விட்டு அவர் திருப்புகலூருக்கு சென்றார். திருமாளிகை தேவரும் குருவோட ஆணைப்படி அந்த தலத்திலேயே அடியார்கள் பலரோடு மாசிலாமணி ஈஸ்வர் கோயிலுக்கு சென்று அவரை வணங்கி அதற்கு தென்புறம் ஒரு திருமடம் அமைத்து, அதுக்கு அருத்துறை மடம்னு பேரு, அமைத்து அதிலே தங்கி இருந்து வழிபட்டு கொண்டிருந்தார் என்று நம்ம பாக்குறோம். இந்த வரலாற்றை எல்லாம் நீங்க வந்து திருவாவடுதுறை புராணத்துல பார்க்கலாம். திருக்கூட்ட சிறப்பினோடுங்கிற பாடல், தேசிகர் பணித்த வண்ணம்ங்கிற பாடல், நவகோடி சித்தர் அப்படிங்கிற மூணு பாடல் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன வரலாறு அந்த பாடல்கள்ல இருக்கு. அதன் பின்பு இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் இவர் என்ன பண்றாரு, காவிரியில நீராடிட்டு பூஜைக்காக திருமஞ்சனம், அதுக்காக ஒரு குடத்துல நீரும், திருமஞ்சன குடத்துல நீரும், பூஜைக்குரிய புஷ்பங்களை எல்லாம் பறித்து கொண்டு வருகிறார். அப்படி திருமடத்துக்கு வந்துட்டு இருக்கும் போது எதிரே பிணப்பறை முழங்க இறந்தவரோட உடலை சுடலைக்கு கொண்டு செல்றாங்க. அது நிறைய பேர் வர்றாங்க. இப்படி வரும்போது இது வந்து தீட்டாகிரும். பூஜைக்குள்ள ஜாமான்லாம் கையில வச்சுக்கோ, இவர் குளிச்சாச்சு, இவர் பூஜை பண்ணணும், அடுத்து இவர் கையில அபிஷேகம் பண்ணக்கூடிய தீர்த்தமும் பூஜை பண்ணக்கூடிய பூவும் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது விலகி போறதுக்கு வழி இல்ல, வழி ரொம்ப குறுகலா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் தூய்மைக்கு இழுக்காகும் அப்படிங்கறதுனால தன்னோட கையில இருந்த திருமஞ்சன குடத்த நீரோட இப்படி மேல ஆகாயத்தை நோக்கி வீசுறாரு. அதே மாதிரி பறித்த புஷ்பங்களையும் போடுறாரு. அது ரெண்டும் அப்படியே அந்தரத்துல நிக்குது. அதன் பின்பு என்ன செய்யறாரு, அந்த பிணத்தை பார்த்து நீ எழுந்து போ அப்படின்னு சொன்னாருன்னு பொதுவா நிறைய நூல்கள்ல அப்படித்தான் வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த தலபுராண வரலாறுல எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அந்த வழியில மேல்புறத்துல ஒரு பிள்ளையார் இருக்காரு, அந்த பிள்ளையார இவர் வணங்குறாரு. வணங்கிட்டு இந்த தீட்டு வரக்கூடாதுன்னு சொன்னதுனால அந்த பிள்ளையார வணங்கி இவர் வந்து எழுந்து போக சொன்னாரு. அதனால அந்த பிள்ளையார் அருளால் இந்த பிணமானது எழுந்து நடந்து செல்கின்றது. எல்லாரும் இந்த அதிசயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. மேல போட்ட பொருள் ரெண்டு அப்படியே நிக்குது அந்தரத்துல, அபிஷேக தீர்த்தமும் அர்ச்சனைக்குள்ள புஷ்பமும். அதே சமயம் அந்த தீட்டுன்னு நினைச்ச அந்த பிணமானது எழுந்து நடக்கின்றது. இத ரெண்டையும் எல்லாரும் வியப்பாக பார்க்கின்றார்கள். இப்படி ஒரு விநாயகர் மூலம் இது நடந்தது அப்படிங்கறத சொல்லி அந்த விநாயகருக்கு கொத்து தவிர்த்த கணபதினு பேரும் இருக்குன்னு அங்குள்ள வரலாறு நமக்கு சொல்லுகின்றது. எப்படி பார்த்தாலும் அந்த தீட்டுப்படாம அதை தடுக்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு ஒரு வல்லமை இருந்திருக்கிறது. அதன் பின்பாக இப்படி இந்த பிணம் எழுந்து சென்ற பின்பாக இவர் மீண்டும் அந்த மேலே அந்தரத்தில் இருந்த தீர்த்தத்தையும் புஷ்பத்தையும் எடுத்துக்கொண்டு சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமில்லாம இவர் வந்து நல்ல தவ வலிமையோடு ஒரு பேரழகோடையும் இருப்பாராம். அதனால பிள்ளை பெயர் இல்லாத அந்தன மாதர்கள்லாம் இவரை தங்களோட மனசுல தியானிச்சு அவரோட அருளால மகப்பேறு அடைந்தார்களும். இப்ப என்ன ஆகுது, அவங்க பெற்ற குழந்தைகள்லாம் இவரை மாதிரி இருக்கு, திருமாளிகை தேவர் மாதிரியே இருக்கு. இதனை கண்ட அந்தணர்கள்லாம் ஐயுற்று அப்ப ஆட்சி செய்து கொண்டிருந்த காடவர் போன் கலச்சிங்கன் அப்படிங்கிற பல்லவ மன்னன், அவன் வந்து ஒரு சிற்றரசன். அந்த அந்த பல்லவ மன்னனோட சிற்றரசனான நரசிங்கன்ட்ட போய் இத போய் முறையிடுறாங்க. அத கேட்ட உடனே அந்த நரசிங்கன் ரொம்ப சினப்பட்டு அவரை போய் கட்டி இங்க இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லி வீரர்களை எல்லாம் அனுப்புறாரு. அவன் அரசனோட ஆணைப்படி அவங்க எல்லாம் அங்க வர்றாங்க. ஆனா அங்க வந்த உடனே அவங்க மதிமயங்கி என்ன செஞ்சாங்களோ, அவங்களே ஒருத்தர ஒருத்தர் கட்டிட்டு கயிற்றால கட்டிட்டு அரசன் முன்னால போய் நின்றுருக்காங்க. இத கண்ட உடனே அரசனுக்கு இன்னும் கோபம் ரொம்ப அதிகமாயிருக்கு. உடனே என்ன பண்றாரு, நிறைய படை தலைவர்களை எல்லாம் அழைச்சு நீங்க அவரை போய் இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இங்க இப்ப என்ன ஆயிட்டு, படை வீரர்கள் எல்லாம் ஒருத்தரை ஒருத்தர் வெட்டிட்டு மாண்டு போனார்கள். இப்போ மன்னனே நால்வகை சேனைகளோடு இவர் மேல படையெடுப்போம் அப்படின்னு சொல்லி வர்றான். இப்ப குழந்தை வந்து தனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யார்கிட்ட சலுகை கேட்கும், தாயிட்ட தானே கேட்கும். அத மாதிரி இவர் என்ன செய்யறாரு, அங்க இருக்க அந்த தலத்தில் இருக்க மாசிலாமணி ஈஸ்வரும் ஒப்பிலா முலையம்மையும் அந்த தலத்துக்குள்ள தெய்வங்கள், அந்த ஒப்பிலா முலையம்மையிட்ட போய் இவர் விண்ணப்பிக்கின்றார். இப்ப அம்பாள் என்ன பண்ணிட்டா, அந்த கோயில் மதில இருந்த நந்திகளை பூரம் கூப்பிட்டு ஒரே நந்தியா ஆக்கி நீங்க போய் அந்த நரசிங்க மன்னனை இழுத்துட்டு வாங்கன்னு பணிக்கிறான். அதனால அதே மாதிரி அந்த நந்தி போய் அந்த அரசனோட படைகளை எல்லாம் அழிச்சிட்டு அரசனையும் அமைச்சர்களையும் இழுத்து கொண்டாந்து நிறுத்திடுச்சு. இப்போ திருமாளிகை தேவரோட பெருமைய உணர்ந்த உடனே அரசனும் அமைச்சரும் எல்லாரும் அவரை வணங்கிட்டு எங்களோட குற்றத்தை பொறுத்துக்கிடணும்னு சொல்லிட்டு கோயில போய் சுவாமியும் வணங்கிட்டு அப்படியே கிளம்பி போறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப இதெல்லாம் நடந்ததை நினைச்சு இவர் தன்னுடைய குருநாதரை எண்ணி வியக்கின்றார். அவருடைய அருளால தானே நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் இந்த நந்திகள் எல்லாம் ஒரே நந்தியாக ஆக்கினாள் அப்படிங்கிறது இந்த புராணத்துல வருது. இப்பவும் நம்ம திருவாபுரத்துறை கோயிலுக்கு போனோம்னா ஒரு மதில்கள்லாம் நந்தி இருக்காது, சுவாமி முன்னாடி ஒரு பெரிய நந்தியா தான் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆனா பொதுவா வரலாறு சொல்லும் போது இவரே இந்த நந்திகள் எல்லாம் ஏவி அங்கனம் செய்தார் என்று இருவகையாக சொல்லப்படுகிறது. இப்ப நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் திருவாவடுதுறை புராணத்துல திருமாளிகை தேவர் திறம் உரைத்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெளிவா புரியும். இது தவிர அவர் வேற இப்போ இத ரெண்டையும் எப்படி நிப்பாட்டிட்டாருன்னு பார்த்தோம், சபத்தை எழுத்து நடந்து போக வச்சுட்டாருன்னு பார்த்தோம், அப்புறம் அந்த குழந்தைகளை பார்த்துட்டு அந்த அந்தனர்கள் அதாவது அரசன்ட்ட போய் முறையிட்டதுனால அந்த அரசன் ஏவிய வீரர்களுக்கும் படைத்தலைவர்களுக்கும் என்ன நடந்தது, அரசனே வந்து அப்புறம் நேர்ல வந்து என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் சொல்லி இது மூலம் இவரோட சிறப்புகள் எல்லாம் சொல்லியாச்சு. அடுத்து இது அல்லாம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமயம் சுடுகாட்டுல பிணம் எரிந்து கொண்டிருக்கும், அது எப்படி இருக்கும் அந்த வாட ஈம புகை, அந்த புகைய நறுமணம் கமழும்படி மாத்திட்டாரு. இது ஒரு அற்புதம் அவர் செஞ்சது. அடுத்து கொங்கணவர்னு ஒரு சித்தர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அவர்கிட்ட ஒரு கமண்டலம் இருக்கும், அதுல எப்போதும் நீர் வற்றாமலே இருக்கும், அந்த நீரை இவர் வற்ற செய்தார். அப்புறம் சிவபெருமானுக்கு நைவேத்தியம் செய்த பயற்றப்பருப்பு சுண்டலை இவருக்கு திருமடத்துல கொடுத்தாங்களாம். அந்த சுண்டலை கொடுத்தாங்களாம், அத இவர் என்ன பண்ணாரா, திருமடத்துல பாத்தி கட்டி அந்த சுண்டலை விதைச்சாராம். வெந்த சுண்டலை, வெந்த பயிர் அது சுண்டல், அதை விதைச்சாராம். அது பூரா முளைத்து பலன் தந்தது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதுக்கு அடுத்தபடியா இவர் திருவேலிமிழலைக்கு போயிருக்கும் போது அங்க தேர் திருவிழா நடந்துகிட்டு இருந்திருக்கு, மக்களால தேர் இழுக்க முடியாத ஒரு சூழல். அப்படி இருக்கும்போது இவர் என்ன செஞ்சாராம், வடத்தை கலத்தி வச்சுட்டு அந்த தேரை தானே ஓடி நிலையத்துக்கு போகும்படி செய்தார், ஓடாத தேரை ஓட வைத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயங்களை பூரா நம்ம தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் இருக்கார்லயே, அவர் வந்து நமக்கு ஒரே பாடலாக தந்திருக்கிறார். குடங்கர் விசும்பிடை நிறுவிய, அதான் அந்த குடத்தை ஆகாயத்துல நிறுத்தி, குணபம் நடந்திட இயக்கி, பணத்தை எந்திரிச்சு நடந்து போக வச்சு, கொடிஞ்சி பொற்றேர் வடம் கழற்றி ஓட்டி, அந்த வடத்தை கலத்திட்டு தேரை ஓட்டி, மதில் நந்திகளை வரவழைத்து, நந்திகளை புறம் வர வச்சு அந்த மன்னனை எதிர்க்க வச்சு, வரை நன் காட்டின் உடம்பின் எழு புகை மாற்றி, அந்த பிணத்தோட ஈம புகைய அந்த வாடைய மாற்றி, கொங்கணர் பாத்திரம் சுவற்றி, கொங்கணர் வச்சிருந்த பாத்திரத்துல நீர் வற்றும்படியாக செய்து, உணவதாய் வெந்திடும் பயறு முளை செய்து எமக்கு அருள் திருமாளிகை தேவர் இணைத்தாள் போற்றி என்று அந்த முனிவர் நமக்கு மிக அழகாக இவர் செய்த அற்புதங்களை எல்லாம் ஒரே பாடலாக தந்திருக்கின்றார். இந்த பாடலை சொல்லி நாம் அவரை வணங்கிக் கொள்வோம். அடுத்து திருவாவூடுதுறை ஆதீன திருமடத்துல நமச்சிவாய மூர்த்திக்கு அடுத்தாற் போல திருமாளிகை தேவருக்கு ஒரு தனி கோயில் இருக்கு. அங்க அவருடைய திருவுருவம் எப்படி இருக்குன்னா நான்கு திருக்கரங்களோடு இருக்கு. அது ஏன் அவருக்கு நான்கு திருக்கரங்கள்னு பாத்தீங்கன்னா, குருவுக்கு பணிவிடை செய்யவும் சிவபூஜை செய்யவும் இரண்டு கரங்களை தன்னுடைய தவ வலிமையால் உருவாக்கி கொண்டான்னு செவிவழி செய்தி சொல்கின்றது. கோமுக்தீஸ்வரர் கோயில்ல உச்சிக்காலம் பூஜை தான், அந்த மாசலாம் ஈஸ்வருக்கு அங்க வந்து உச்சிக்கால பூஜை முடியும். அது முடிஞ்ச உடனே அந்த சிவாச்சாரியாரே வந்து திருமாளிகை தேவருக்கும் அபிஷேக ஆராதனை எல்லாம் செய்வார். அதற்கு அப்புறம்தான் மடத்துல மாகேஸ்வர பூஜைக்கு பந்தி வைக்கப்படும். இது அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு மரபாக இருக்கிறது. இந்த செய்திய நம்முடைய மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள், தேசுபுகழ் சுப்பிரமணிய தேசிகன் பொன் வீசுகளுக்கு அடியேன் விண்ணப்பம், நேசம் வரு திருமாளிகை தேவன் பூசையாயே கருது பந்தியாதல் வழக்கம் அப்படின்னு இந்த விஷயத்த நமக்கு ஒரு பாடல் மூலம் நமக்கு தந்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இவர் தில்லை சிற்றம்பலத்தில் உள்ள பெருமானை நான்கு திருவிசைப்பா பதிகங்கள் பாடி துதித்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். தஞ்சையில ராசராசேச்சுரங்கிற பெரிய கோயிலை எழுப்பிய ராஜராஜ சோழன் அந்த கோயிலோட கைங்கரியங்களுக்காக தளிச்சேரி பெண்கள் சிலரை நியமிச்சிருக்கிறாரு. அதுல ஒருத்தியோட பெயர் வந்து நீரணி பவளக்குன்றம். இது வந்து திருமாளிகை தேவரோட திருவிசைப்பால முதல் பதிகத்துல ஆறாம் பாட்டுல முதல் அடி தொடக்கமா இருக்கு. அதனால திருமாளிகை தேவரோட காலம் பத்தாம் நூற்றாண்டின் இடைப்பகுதிக்கு முற்பட்டது, அதாவது கிட்டத்தட்ட கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுன்னு கருதலாம் என்று நமக்கு அறிஞர்கள் எல்லாம் கூறுகின்றார்கள் என்று சொல்கிறேன். பார்த்துக்கொண்டு இப்போது அவருடைய பாதம் பணிந்து அவர் அருளிய பாடல்களை இப்போது நாம் பார்க்கலாம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. shaivam.org-இன் அன்னீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இதுல இல்பொருள் அவன் இருக்க மாட்டான், புல்பொருள் இருப்பான். அதனால எப்பொருட்கும் மெய்ப்பொருட்கும் தோற்றமாய் எங்க இருக்கு? ஆமா, மெய்ப்பொருட்கன் தோற்றமாய் மெய்யே நிலை பேராய். மெய்யே நிலை பேர்னா எப்ப மெய்ப்பொருள்கள் அது இருக்கோ அப்ப அந்த பொருள் எப்படிப்பட்டது என்றும் உள்பொருள். அதுதான் வர சொல்ல தத்து. தத்து தத்துனா என்றும் உள்பொருள். சித்து அறிவுடையது. அப்ப என்றும் உள்பொருளாக இருப்பது சத்து, நிறைவு மிக பேரறிவுடையதாக இருப்பது சித்து.

இப்படி மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் மெய்யே நிலை பேராய் எப்பொருட்கும் தானியாய். அதான் எப்பொருட்கும் தானியாய் சொன்ன போற்றியன் வாழ்முதலாகிய பொருளினரு எல்லா உயிருடைய வாழ்க்கைக்கும் மூல காரணமாக இருக்கணும். அல்ல எப்பொருட்கும் தானியாய் அந்த இடத்துல என்ன பண்ணா வாழ்முதலாய் என்று சொல்லிட்டு மணிவாசகர் பொருளுக்கு மணிவாசகரே ஓடி இருந்த மாதிரி தானியாய் யாவைக்கும் வீடாகும். பாருங்க வீடு பேர் என்பது சில சமயங்கள்ல கிறிஸ்தவ சமயத்துல எல்லாம் வீடு பேர் என்பது எல்லா ஆன்மாவும் இறந்தவொடனே அப்படியே விட்டுருவாங்க. ஒரு காலத்தில் என் கர்த்தா தோன்றுவார் எழுப்புவார் இன்னென்ன உயிர்களுக்கெல்லாம் வீடு பேரு இன்னது நீ வீடு பேரு தகுதி இல்லை உனக்கு நரக நரகமே அப்படின்னு தெரிய வச்சார் அப்படின்ட்டாங்க. அப்ப அதுக்கு நரகம்னா நரகம் வேற வீடு பேர்னு நிந்திப்பு எப்பவுமே கிடையாது அவ்வளவுதான். இப்படி நம்மளுக்கு அப்படி இல்லை எந்த உயிரும் வீடு பேருடைய தகுதி வாங்கியது கொஞ்சம் காலத்துல முன்ன பின் பக்குவம் எல்லாம் உடையதெல்லாம் அப்படி ஆகும் பக்குவம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதெல்லாம் உள்ள ஆகி பொருளாய் பொதுவாய் மரமாகி இப்படி எல்லாம் வரும் அவ்வளவுதான். ஒரே ஒரே ஆட்டமட்டில் பாஸ் பண்றவன்னு இருக்கிறான் அப்ப கஜினி மாதிரி 17 முறை படையெடுத்து வந்துருக்கிறான் அவ்வளவுதான். ஆக 17 முறை படையெடுத்தாலும் அவன் பாஸ் உண்டு அவனை பாஸ் ஆகிற வரைக்கும் பணம் கட்டி படிக்க வச்சிருவார். வெளியில கேட்டா சொல்லாதுறாங்க இது 8வது அட்டம் மட்டும்னா இது இப்பதான் முகத்தரம்னு சொல்லு வெளியில இது 20வது அட்டம்ட்டா இருக்கும் வெளியில சொல்லாது. அப்ப நம்ம நம்முடைய அப்படிப்பட்ட சித்தாந்த நம்முடைய அமைப்பு எந்த உயிரும் வீடு பேற்றுக்கு தகுதியற்றது என்றது கிடையாது. வீடு பேற்றுக்கு எல்லா உயிரும் தகுதி உடையது ஆனா காலத்துல கொஞ்சம் முன்ன பின்னர் அவ்வளவு தவிர பாவி பாவியே இருத்தல் இல்லை. ஏன் பாவி பாவியே இருக்கணும் நம்ம சித்தாந்தம் பாவியும் வரலாம். மாபாதகம் தீர்த்தப்படலாம் தொழிலாளர் பண்ணதுல தாயை புணர்ந்தான் அதான் மாபாதகம். அவனுக்கும் வீடு பேர் வழங்கினாரு பாவமெல்லாம் நீ அதனால இங்க நம்ம இதுல பாவி அன்பிட்டுன்னு தூக்கிடுவதே இல்லை எல்லாம் ஒரு காலத்தில் புண்ணிய ஆன்மாக்களாக ஆகும் கொஞ்சம் முன்பின்னாக இருக்கும் அவ்வளவு. அதனாலதான் எப்பொருட்கு யாவைக்கும் யாவைக்கும் நீங்க மனிதனை மட்டுமல்ல புல் பூண்டுகள்லாம் கூட யாவைக்கும் வீட ஏன்னா அந்த ஒரு புல் பூண்டு கூட உயிர் உயிர் தான் உயிரினம். அது ஏதோ அந்த மாதிரி செய்த தன்னுடைய தீவினால இப்படி எல்லாம் அந்த மாதிரி புல்லாக கூடாக புழுவாயெல்லாம் தோன்றிருக்கு. ஆமா ஒரே சேரும் 84,000 யோனி பேதம் வரிசேர படித்து அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் கோவில். அருமையான பாட்டு யார் பாடினது சம்பந்தர். அநேகமா திருவிழிமிடலையா திருவிழிமிடலையா இருக்கும் அந்த அத்தனையும் ஒரு கால எல்லையில வீடு பெறுது அதுல சந்தேகம். எனவேதான் யாவைக்கும் வீடாகும் அதனால யாவர்க்கும் அல்ல யாவைக்கும் வீடாகும். பருமையில போன்றவங்க உரையில எழுதினாங்கன்னா யாவர்க்கும் என்னாது யாவைக்கும் என்றார் ஓரதி உயிரும் வீடு பேரடையும் முறையாதல் கட்சி எப்படி சொல்றது ஓரதி உயிரும் ஆரம்பிச்சது. ஏன் நீங்க இப்ப ஓரறிவே ஆகும்னா இயரறிவும் அது இருக்கிறதே கீழே ஓரறிவு தான். யாவர்க்கும் என்ன அது யாவைக்கும் என்றார் ஓரறிவு முதலாக ஆறறிவும் வீடு பேரடைதல் உறுதியாதல் பற்றி எழுதியிருக்க. அப்படி ஒரே எழுதணும் எழுதுனா யாவைக்கும் வீடாகும். அப்படி இருக்கின்ற பெருமான் என்னாச்சுன்னா அப்பொருளாம் நம் சிவனை இப்படி எல்லாம் இருக்கின்ற பொருள் வேற யாரும் இல்லடி நம்முடைய சிவம் நம்முடைய சிவபெருமான் நம் சிவனை பாடுதுங்கானம்மானாய். இதெல்லாம் நம் சிவன் என்பது நஞ்சிவன் இருக்கும் அது இம்மன்னாவானது இஞ்சனாவா இருக்கும் அது புரட்சி விதியினால நீங்க நஞ்சு இவன் பிரிச்சிடக்கூடாது சிவசிவ போச்சு இல்ல நம் சிவனை அதுல அந்த மாதிரி இம்மன்னா போட்டதுனால தப்பு இல்லை அது ஆனா புரட்சி விதியினால நஞ்சிவனின் இருக்கும் வேற ஒண்ணு நம் சிவன் என்பதுதான் பொருள். அதனால நம் சிவனை பாடுங்கான் அம்மானாய் அருமையான பாட்டு தான்

0: நம்ம கைகளில் இருக்கிற வலைகள் எல்லாம் சிலம்புதல், சிலம்புதல்னா ஒழித்தல் அர்த்தம், ஒழிக்க. காதார் குடையார, இதே மாதிரி வந்து திருப்பள்ளி அடிச்சுன்னு இருக்க, காதார் குடையாட பைம்பூன் கலனாட கோதை குடலாட பண்டின் குடாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் வாடி. ஏன் அப்படின்னு கேட்டா, என்ன சார் அங்கேயும் ஆனார் இங்கேயும் ஆனாங்கிறாரு. விளையாடும் பொழுது இதெல்லாம் ஆடும் தான், அங்க தண்ணியில விளையாடினாங்க, இங்க அம்மான விளையாடுறாங்க, அவ்வளவுதான். அதனால நீங்க அம்மான விளையாடும் போதும் கையார் வலை சிலம்பும், அங்க தண்ணிக்குள்ள கையால் குடைந்து குடைந்து உண்போது குட அங்கேயும் வரும். எனவே கைவளை சிந்துதல் அங்கும் இங்கும் கூடியதனுடைய காரணம், விளையாட்டுன்னு வரும்போது கைவளைகள்லாம் ஒழிக்கத்தான் செய்யும், காதல் இருக்கிறதெல்லாம் ஆடத்தான் செய்யும். அதனால ஆண்டும் கூறினார், இன்றும் கூறினார், விளையாடுகின்ற பொழுது இயல்புதானே. அதனால எனவே கையார் வலை சிலம்ப, கையில் இருக்கிற வலைகள் எல்லாம் ஒழிக்க, காதார் குடையாட, அந்த காதில் இருக்கிற குடைகள் எல்லாம் அப்படி ஆடுதான். மையார் குடல் புரள, கூந்தலானது அப்படியே அசியமா சில குடல் புரள தேன் பாய வண்டொழிப்ப, தேன் பாய வண்டொழிப்ப, தேனிலேயே அப்படி அமைந்திருக்கிற வண்டுகள் இருக்குதே, எங்கே தேன் இருக்கிறதில் தானா வந்துடும், கூப்பிட வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட அதிலேயே விரும்பி இருக்கும்படியான வண்டுகள் எல்லாம் இங்கேயும் ஒழிக்க, உடல் வண்டா தேன் பாய வண்டொழிப்ப. எப்படி இருப்பான் எங்க பெருமான், செய்யானை அருமை, செய்யான செவப்பா இருப்பான், செக்க செய்யணும், செய்யானை வெந்நீர் அணிந்தானை அருமையா தெரிய உடம்புல தெரிய அணிஞ்சிருப்பான். வெந்நீர் அணிந்தானை சேர்ந்து அறியா கையானி அருமை அருமை. இந்த மாதிரி சொன்னது வேற எங்கேயுமே இல்லை, அவனுடைய கை இப்படி சேர்ந்து பழக்கமே இல்லைன்னு. ஏன் ஏன் பரம்பொருள் எல்லா பொருளுக்கும் மூலபாம்பது மூல காரணமா இருந்தவன், மூல காரணமா இருக்கவன், அப்படி எல்லா தெய்வங்களுக்கும் மேலான தெய்வமா இருப்பதனால அவன் கை இப்படி வந்ததே இல்லை. சேர்ந்து அறியா கையாணி, நாம சேர்ந்து அறியாது விழாம வைக்கணும். ஏன் நமச்சிவாய வாழ்க்கை இருந்தாலும் வர்றது, கரங்குவிவார் உள்வகிடும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. நம்ம கை அடிக்கடி குவியணும், சேர்ந்து அறிகின்ற கை, அவன் சேர்ந்து அறியா கை, சேர்ந்து அறியா கையானி. இப்படி ஒரு அருமையான சொல் பார்த்தீங்களா. அப்ப தான் தலைவனே தவிர தனக்கு ஒரு தலைவன் இல்லாத, தனக்கு ஒரு தலைவன் இல்லாத அவன் கை கும்பிடவே வேண்டியது. முரார்ஜி தேசாய நம்ம எல்லாம் வச்சு கும்பிடுறோம், ஆனா அவர் திரும்பி கும்பிடுறார். ஏன்னா மனுஷன் மனுஷன், ஏன்னா இன்னைக்கு இருக்கிற போஸ்ட் நாளைக்கு போயிட்டுதுன்னா போச்சு. அப்புறம் என்ன சார் வாஜ்பாய் வந்திருக்காரு, கொஞ்சம் இருக்க சொல்லு பாப்புறம் பாக்கலான்ட்டு வேண்டிய. ஏ இப்ப என்ன, ஏ பிரதமர் இருப்பாமோ, அப்ப ஒரு கால் இல்லாத போது என்ன பண்ணணும்னு கேட்டா, நானும் நல்ல மனுஷன், நல்லா செய்யணும்னு நினைக்கிறான் மனுஷன், விட்டாதானே இவனுக்கு எல்லாம் என்ன இன்னும் பிரதமராகவே வரட்டும், வந்து செயற்பாட்டுக்கும் நாளாக்கணும் ஆண்டவன் இல்ல, நிறுத்தா அவர் கையில அப்படியே செஞ்சிருவார், நல்லா செய்யணும்னு நினைக்கிறேன். அப்படி சேர்ந்தறியா கையானை, அவனுடைய திருக்கரங்கள் சேர்ந்து அறிய வேண்டிய வேலையே இல்லை, நம்ம திருக்கரங்கள் பிரிந்து அறிய வேண்டிய வேலையே இல்லை. ஏன் பிரியாம இருப்பதுதான் நமக்கு நல்லது, அவனுக்கு சேராம இருப்பதுதான் அவனுடைய தலைமை பெருமை. சேர்ந்து அறியா கையானி என்ன, அப்புறம் ஆமா அடுத்தது, எங்கும் தெரிந்தானி, எல்லா இடங்களிலும் இருக்கலாம், யாண்டும் நீக்கமர இருக்கலாம், எங்கும் தெரிந்தானி அன்பர்க்கு மெய்யானை, நல்ல அன்பர்களுக்கெல்லாம் அவருடைய உள்ளத்திலேயே இருப்பான். அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை, எங்கியவர்களுக்கெல்லாம் அன்பர் அல்லாதவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் தொலைதூரமா நிற்பான், அல்ல ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியன், அவ்வளவுதான். அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை, அவன் எங்க இருக்கிறான், ஐயாறு அமர்ந்தானை பாடுதுங்கான் அம்மானாய் திடீர்னு திருவையாது. அதனால அதனாலதான் சொல்லுவேன். இப்ப இதெல்லாம் பாத்தீங்களா, இப்ப அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானு சொன்ன உடனே நம்ம என்ன திருவண்ணாமலை பாடுக்காக சொல்றோம். இப்ப ஐயாறு அமர்ந்தானிங்கிறத திருவையாட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, எங்க ஊர்லதான் எப்பாடுதுன்னு சொல்லலாம்னு சொல்லுவாங்க. ஐயார் அமர்ந்தானை பாடுதுங்கான் அம்மானாய் திருவையாறு. ரொம்ப அருமையா, ஏன்னா திருவையாற்றுல நாவுக்கரசரை பொறுத்த வரைக்கும் கைலாய காட்சியை கண்ட இடம் அந்த இடம். கைய சேர்ந்தறியா ஐயார் அமர்ந்தானை பாடுதுங்கான் அம்மானாய் அவற்றை நீங்க சொன்னப்புறம் கல்வெட்டு நீங்க வந்து மாதிரி இருக்கும் போதேயா வந்து நீங்க ஆனா துருதி ப்ராப்பர் சேனல்லாம் போகணும். திடீர்னு இவர் ஒண்ணு செய்ய முடியாது. கைகளை படிமானையாய் கீடமாய் மானுடராய் தேவராய் ஏனை பிறவாய் பிறந்திறந்து எய்த்தேனே. முன்ன வந்து எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்று சொன்னார். எங்கே சிவபுராணத்துல இங்கே இது ஒரு ஒரு அணுகுமுறை. என்னன்னா இருக்கிறதுலயே பெரிய மிருகம் எது, நான் நம்மோட வாழ்ற மிருகம் காண்டா மிருகம் ரொம்ப பெருசுங்கிறாங்க. ஆனா நம்மோட இருந்து பழகிற மிருகத்துல எது பெருசு, யானை தான். எனவே ஆனையாய் நம்மோட இருக்கிற இதுலயே ரொம்ப சின்னது என்ன, கீடமாய் புழு. புழு புழுவாய்ப்பிறக்கினும் புண்ணியா உன்னடியன் மனத்தி வழுவாதிருக்க மறந்துறது ரொம்ப சின்னது. ஏன்னா கால்கள் பட்டா கூட போய் இறந்து போட்டவங்கதான், அது ஒன்றும் மிதிச்சிக்க வேண்டியல. நம்ம ஏன்னா காலுடைய எதேனும் பட்டா போயிடும், அவ்வளவு மென்மையானது நீ எறும்பு எலும்புலாம் இல்லாது, அதனால பட்டப்படும் பாவம். எனவே ஆனையாயும் பிறந்திருக்கிறேன், கீடமாய் புழுவாயும் பிறந்திருக்கிறேன், மானுடராய் தேவராய் இது ரெண்டும் அதுவா, ஒன்னு மண் உலகம் இன்னொன்னு வெண் உலகம். இப்படி ஏனை பிறவாய் இனி நான் ஒரு பிறவி பிறக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லா பிறப்பும் பிறந்தளிச்சு இல்லவா. இப்படி எல்லாம் இருக்கின்ற பிறந்திறந்து எய்த்தேனி நான் ரொம்ப அதனால் இறைப்புற்றிருக்கிற என்னை ஊனையும் நின்றுருக்கி ஊனையும் நின்றுருக்கி அப்படின்னாரு. ஊன்னா உடம்பு, உடம்பையும் உருக்கனாயினாரு. அப்ப உடம்பினையும் போது வேற என்னது, அருமை அருமை. உள்ளத்தையும் உருக்கினாய் இந்த உடம்பையும் உருக்கி. அதனால எனவே இந்த உடம்பு ஊனையும் உரிக்கனவே உள்ளத்தையும் உரிக்கி இந்த உடம்பையும் உரிக்கினான். இப்படி இரண்டையும் உரிக்கியவன் அவன் என் வினையை ஓட்டுகந்து. அதனால எனக்கு என்ன கிடைத்தது, இந்த ஆன்மா செய்த வினையெல்லாம் முழுமையாக ஓட்டுகந்து அப்படின்னு ஓடு முடியாது. பிடிச்சா ஓட்டம் என்னடா இங்க வேலை போங்கடா அப்படின்னு அப்படி பாடினது ஒரே ஒருவர் அப்பர் சுவாமி தான். இங்க 81 வயசுல பாண்ட எங்க திருப்பூர் ஊர்ல புண்ணியங்காள் பாவங்காள் நீ அதை பாட்டு படிக்கணும், வேற யாருமே இப்படி பாருங்க. நான் அதான் சொல்றது 81 திரும்பி போட்டுங்க. ஆமாமாமா உண்மையா பாண்டது திருப்பூர்ல 81 வயசுல பாண்டாரு. இந்த பதியம் பாடும்போது அப்படியே திரும்பி போட்டுக்கணும். சும்மா 12 வயசுல இருக்கிறவங்க என்ன இங்க பாக்குறீங்க இந்த பக்கம்லாம், வேற ஆள் கிடைக்கல நினைச்சிட்டீங்களா, என்னதான் ஆள்னு பாத்தீங்களா. நாம் திருவாரூர் பெம்மானுக்கு ஆளானியன் யாரு தெரியுமில்ல அவன் புடிங்க ஓட்டம். 18 உண்மையிலே நீங்க அந்த பதிகத்தை படிச்சு பாருங்க. ஏப்பா 18 தான் கட்டிலங்காலே அப்படி பாருங்க. காமச்சற்ற குரோதங்கால் இந்த குற்றங்கள்லாம் இவாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னத்தான் ஆளா பாத்தீங்களா, இங்க எல்லாம் வேற ஆள் கிடைக்கிறீங்களே. பிடிச்ச இப்ப ஓட்டம் பார்க்கணும். ஆங்கில ஆட்சியில் அவர் இல்லை, இருந்திருந்தாருன்னா 1, 2, 3 அப்படின்னா எல்லாம் போயிடணும். நீங்க பாட்டை படிச்சு பாருங்க. நானே சொல்றேன் டைஃபாய்டு ஜுரம் அடித்தவங்க கூட அந்த பதிவத்தை படித்தோம்னா அப்படின்ட்டுருவான், என்னடா 5 நாளா சாப்பிடலன்னு அப்படின்னாரு. ஆமாங்க இந்த பதியத்தை படிச்சனுங்க அப்படி இருக்கு. இது மாதிரி வேற யாரும் பாருங்க, புண்ணியங்கால் பாவங்கால் கூப்பிடுற இருவினைகளே, இருவினைங்கிறது உயிரை பிடிச்சி அழைக்கணும்னு சொல்றாங்க. அது தனியா கூப்பிடுறாரு. ஏன், என்ன இந்த பக்கம் இங்க வேலை, வேலை என்னன்னு கேக்குறேன், எப்ப உங்களை போக சொன்னேன், என்ன வேலை, ஓடுகிறது
1: புண்ணியங்கள் பாவங்கள் காம குரோத சற்றங்கள் விருப்பு வெறுப்புக்கால்
0: மனிதனுக்குரிய என்னென்ன உயிர்க்குணம் குற்றங்கள் உண்டோ அத்தனையும் எடுத்து பார்த்து ஓடு. இது அப்படியே வாங்கின சேக்கலா பெருமா முடிவுரை வழங்குற பாப்பாப்பா திருமுறையை படிங்கன்னு சேக்கலார் போல் படிக்க அவ்வளவுதான் போடும் சுருக்குமா சொன்ன வாங்கிட்ட அந்த பதியம் முழுதும். ஆனா இருந்து பாடினது திருப்புவலூர், ஆனா அதுல சொல்றது திருவாரூர் பெருமானுக்கு ஆளானின்னு பாடுற. அதனால் என்ன சொன்னது ரொம்ப அருமையா, அதாவது சுருக்கி வச்சுக்கிட்டு உம்மாலிங்கு என்ன குறை உடையேன், திருவாரூர் பெம்மானுக்கு ஆளானியன் அலையேன் முடிவுரை. முடிவுரை பத்து பாட்டையும் வாங்கி அப்படியே உள்ள வச்சுக்கிட்டு சொன்னீங்க. உம்மாலிங்கு என்ன குறை உடையேன், ஏப்பா உன்னவங்களால எனக்கு என்ன பயன் இருக்கு, என்னாலதான் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது, ஒண்ணும் இல்லை, நான் திருவாரூர் பெம்மானுக்கு ஆளானேன், நான் யார் தெரியுமில்ல, வாஜ்பாய் எனக்கு பையன். யாராவது ஒரு காவல்துறை வந்து நில்லி அனு யாரப்பாடி நான் யார் தெரியுமில்ல, வாஜ்பாய் மட்டும் பக்கத்துட்டு இருக்காரு, தெரியுதுல்ல மூணு வழியில சொந்தம், வணக்கையா வணக்கையா மன்னிக்குங்க என்று போடுவான். அது திருவாரூர் அப்ப குத்தியாக விட்டு போக மாட்டேங்குது புலிகள் உணர்வு அல்ல, திருவாரூர் பெம்மானுக்கு ஆளானே அலையன் உம்மாலிங்கு என்ன குறை உடையேன், உங்களால் எனக்கு என்னப்பா பயன், என்னால உனக்கு என்னப்பா பயன், திருவாரூர் பெம்மானுக்கு ஆளானேன் அலையேன் என்று கூறினார். இந்த பதிகத்தை வாங்கி அப்படி புரிஞ்சு அப்படியே கொடுத்துட்ட என்னமோ மனுஷன் அழா பாடிட்ட இப்படி கூட ஆராயணும், என்னைக்குதான் இதெல்லாம் ஆராய போறோம்னா சொல்லியே சாகுவோம். மூவர் தமிழை முகந்து நிற்கும் பாங்குன்னு யார சேர்க்கல, இது இது முதல்ல ஏசாரி இது விளங்காதேம்மா, விளையும் கடா நீ தமிழன் தானே, இல்லைன்னா அந்த நாட்டு விட்டு வெளியே போ. மூவர் தமிழை, அது யார் மூவர்னா, மூவர்னாலே என்ன ஞான சம்பந்தர் அப்பறம் அர்த்தம், அவர் மூவர் தமிழ் தமிழ்ங்கிறது இங்க என்னது வசன கட்டியதுல அவர்லாம், ஆமா திருமுறைகள், அந்த மூவர் தமிழை முகந்து நிற்கும் பாங்கு யாரு சேர்க்கல அப்படி இருந்து ஒரு ஆய்வு. இப்படி ஆனையா ஊனையும் நின்றுக்கி என் வினையை ஓட்டுகந்து தேனையும் பாலையும் கண்ணலையும் ஒத்து, தேன் பால் கரும்பு தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் அங்கெல்லாம் சொன்னார். அதனால இங்க தேன் பால் கண்ணல் கரும்பை செய்த ஒத்து இனிய பானவன் ஒத்தினிய கோணவன், கோன்னா பொதுவா தலைவன் அர்த்தம், இந்த தேனையும் பாலையும் கண்ணலையும் போல் ஒத்திருக்கிற கோன் என்று சொன்னால் கோன் என்பது பொதுவாக அரசு என்ற பொருளை குறிக்கினேனும் அடிகளை பொறுத்த மட்டில் குருநாதனாக கொள்க. பொண்ணு என்ன யாரு கோகழியா அண்ட குரு மனிதன் தாழ்வார், அதனால குருமணியாக ஆட்கொண்டார். அதனால இங்க கோன் என்று பொதுவையால் கூறினாரேனும் என்று குருமணியாக கொள்க. நானியோதவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன், சிவாய நமயன் சொன்னது யாரு, எங்க குருநாதன் அல்ல இதெல்லாம். எனவே கோணவனாய் இங்கே குருநாதனாக ஒரு செய்யணும் அரசனாக சொல்லாமல் கோணவன் போல் அங்க கூட பாருங்க கோணவன் போல் வந்து அது என்னது எனக்கு நேரா திருப்பெருந்தரில் பார்க்கும்போது என்ன போல ஒரு மனிதரா குருநாதனா தோணுச்சு, அவையா சிவனனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான் அது யாரு அப்பர் சுவாமி சிவனனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான். ஆனா என்னளவுல ஒரு குருநாதன் போல வந்த என் போல வந்த மானுடனாக. ஆனா அவர் பெரியவர் இல்லவா? அதான் கோணவன் என்னாது கோணவன் போல் என்றார். அவர்தம் அளவில் ஆற்றலும் கருவி, அளவில் ஆற்றல் எல்லா உயிருக்கும் தலைவன் அல்ல. இவருக்கு குருநாதன் வந்தார் அவ்வளவுதான். குருநாதன் குருநாதன் மட்டுமல்லவன். இப்படியெல்லாம் கோணவனாய் வந்து கோணவன் போல் வந்து என்னை தன் தொழும்பில் கொண்டார். எப்படி தானே சிந்தனின் தனக்காக்கி மனத்தை கொடுத்துட்டேன். கண்ணினின் திருப்பாத போது காய்க்கி உடம்ப கொடுத்துட்டேன். பந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி உன்னையே நான் பாடிட்டு இருக்கிறேன். எனவே மனம் மொழி மெய் இந்த மூன்றையும் அவன்கிட்டயே கொடுத்துட்டேன், அவன்கிட்ட கொடுத்துட்டேன். ஆதலால் கோணவன் போல் வந்து என்னை வந்தவனுக்கு என்ன செய்தேன்? தந்தொழும்பில் கொண்டருளும். என்னுடைய மனம், என்னுடைய மொழி, என்னுடைய உடல் எல்லாவற்றையும் தனக்கு அடிமையாக கொண்டதுதான் அவன். வானவன் பூங்கடலே பாடுதும் கணமான தந்திரனை தேய்த்தருளி. இத்தக்கனியாகும் தக்கன் தன் வேள்வியினில் இந்திரனை தோல் நெரித்திட்டு சிவசிவ தோலை நெரிச்சு விடுவேங்கிறான் பாருங்க, நெரிச்சு விட்டதான் தோல் நெரித்திட்டு எச்சன் தலையறிந்து. யாரு தக்கனுடைய தலை என்ன பண்ணிடுறாரு? அதை கிள்ளி விட்டாரு. நான் அடிக்கடி சொல்லுவனே அப்ப இந்த நஷ்ட ஈடு அன்னைக்கே கொடுத்துருக்காங்க, இந்த பயதான் கொடுக்கல. ஆமா, அவரு உண்மையான தன்னுடைய மனிதன் தலையை பறிச்சுட்டாரு. பறிச்சுட்டு வேற முண்டமா விட்டு இல்லையே. ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக உட்டியவா பாணி உந்தி பெற. ஆமா, இந்த தலையை விட்டுட்டாரு, ஆட்டு தலையை வச்சுட்டாரு. மே அப்படின்னு கத்துது. ஏன்னாரு இந்த உடம்பு கொடுத்த இந்த வாய் என்ன பண்ணிருக்கணும்? ஓகழியோ அண்ட குரு மனிதன் தாழ்வோ ஆழ்க என்று சொல்லியிருந்தா இது நான் இந்த மனித வாயா இருக்கேன். இதுதான் அவையார் இங்க உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த வாய் என்ன பண்ணிச்சுனர் அமைச்சிட்டு அப்படியே வந்து இந்த பிற ரெண்டு இந்த கொம்பு பிடி ஒன்று இருக்கு, அப்புறம் காது பிடி தொங்குது, அதான் இங்கேயே பார்த்துட்டு பார்த்துட்டு. ஆனா கையெல்லாம் இருக்கு. உண்மையாகவே ஒரு ஆடாக்கியிருந்தாலும் நல்லது, ரெண்டு ரெண்டும் கட்டான ஆக்கினதுல தான் போர்ப்பு இருந்தா போட்டுவா. அது என்னடா உடம்பு இப்படி இருக்கு என்னது தச்சன் அவன் பெரிய நினைமோ ஆட்டம் போட்டான். அந்த ஆட்டம் தான் இங்க போ ஆடா போனோம். அதனாரு அவன் தானே இவன், அதனால முழுமைய ஆடாக்கியிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு தலையை மட்டும் எடுத்துட்டு அதை கோத்து வச்சு அப்படி இருக்கு வந்தவன் போறவன் எல்லாம் பார்ப்பான். அப்படி ஆற்றின் தலையை விதிக்கு தலையாக்கி குட்டிய வாபாடி உந்திய பெற பொங்கை கூலுங்க நின்று உந்தி. ஏன்னா அவளுக்கு அந்த மாதிரி மகிழ்ச்சி ரொம்ப அதிகம், அதனால ரொம்ப மகிழ்ச்சியில தான் அப்படி இருக்கும். பொங்கைகள் பொங்க உடையும் புனல் பொங்க பங்கையப்பும் புனல் பாந்து ஆடேலோர் என்பி. இப்படி எல்லாம் எந்த விதையும் அருமையா சொன்னா அவங்க எல்லாம் அருமையா சொல்லுவாங்க. அப்படியாக இங்கே என்ன சொன்னோம், எச்சந்தன் தலையறிந்து அந்தரமே செல்லும் அலர் கதிரோன் பல் தகர்த்து. யாரு? சூரியன் மேல போயிட்டே இருக்கானு. கொடுத்தார் ஒண்ணு 32 கிலோ சரி. இப்ப இல்லையா இல்லையா சார், எல்லாம் கட்டின பண்ணலப்பா. அவருடைய பஸ் பல் எரித்து இதெல்லாம் வேடிக்கையாகவும் இருக்கு வினயமாகவும் பேசிருக்காங்க. அந்தரமே செல்லும் அலர்கதிரோன் பல் தகர்த்து சிந்தித்து திசை திசையே தேவர்கள் ஓட்டுகின்ற சிந்தி திசை திசையே தேவர்கள். சிந்தின்னா பொதுவா வந்து நீங்க என்னன்னா ஒரு பொருள் வச்சிருந்தீங்கன்னா கீழே சிந்தினீங்க அப்படிங்க. இங்க தக்கன் யாகத்துல எல்லாம் கூடி இருந்தது. இந்த மாதிரி வந்து செஞ்சவன்னு சிந்தி போச்சுன்னு அர்த்தம். இந்த பக்கம் நாள் போச்சு, அப்படி நாள் போச்சு, அங்க போச்சு, அதான் சிந்துதல். நீங்க தானியம்னா சிந்துறதுன்னா முடத்துல இருந்து ஒரு இடத்துல கொட்டும். இது மனித இல்லை இருக்கிற தேவர்கள் அடாடாடாவன் பல்ல தள்ளு போச்சுன்னா இவன் தலை போச்சுன்னு சொன்னோன்னு நமக்கு தப்பிச்சா போதும்னு அந்த கூட்டமா இருந்த அந்த தேவர்கள் கூட்டம் சிந்தி போச்சுனா, சிந்தி போச்சுன்னா செதிரி போச்சு. இங்க ஓட அது அங்க ஓட அது அங்க ஓட இல்ல சிந்தி இல்ல எப்படியெல்லாம் சொன்னாருங்க அருமை. சிந்தி எங்க தேவர்களை ஓட்டுகின்ற இந்த பகுதியில்தான் போனான்னு தெரியல ஒவ்வொருத்தனும் அப்படி போயிட்டான். என்ன தலைவருக்கே இந்த திகதினா தனக்கு எப்படி வரும் கொடான்னு கூட்டான். இதெல்லாம் காட்டலாம் ரொம்ப அருமையா. இதுல இதுல ஆமா அந்த நான் கூட அந்த சாமியிட்ட சொன்னேன், சாமி சில இந்த திருமுறை காட்சிகள்னு போட்டு ஏதேனும் சில காட்சிகளை தேவாரத்தையும் பாடுறது, பாடி அதே மாதிரி அந்த திருமுறை பாடுகின்ற பொழுது அந்த அபிநயத்தோட காட்டுறது. அப்படிலாம் சிலது திருப்பெருந்துறையில் செய்யுங்க. அவருனால திருவாசகம் ரொம்ப ஈடுபாடு, அதேனும் அவர் அந்த சாமிக்கு ஒரு அப்படி ஈடுபாடு. நல்ல வேலை திருப்பெருந்துறையில் இருக்கிறதுல அதனால வந்து நிமலானந்த சாமின்னு தெரியும். நல்ல பிரம்மச்சரியம், நல்லா எஜுகேட்டர், நல்ல கல்வி பிஏ கிராஜுவேட் அவர் அந்த ஆனால் துறவியாக வந்து ரொம்ப அருமையாக இருக்கார். அப்படிலாம் இருக்கணும் வரணும் வந்து நமக்கு நம்ம எவரேனும் தாமாக நல்ல சிந்தனையோடு இருக்கிற துறவிகள் நம்ம மனக்கத்து புரியுங்க. திருவள்ளுவர் மூன்றாவது யாரத்தில் யார் பற்றி பேசினார், நீத்தார் பெருமை. ஏண்டா அவரை போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்களே, மூணாவது யாரத்திலே நீத்தார் பெருமை பேசினார். உன்னையே நீ குடும்பசனை பற்றி பேசலை, அப்புறம் தான் குடும்பசனே வர்றான். முதல்ல கடவுள் வாழ்த்து, அடுத்தது வான் சிறப்பு, அடுத்தது நீத்தார் பெருமை, அடுத்தது அரண்மனை உறுப்பினர். அப்புறம்தான் அரணனப்பட்டதே இல்வாழ்க்கை. அங்கேயும் ஒரு குட்டு குட்டினாரு, ஏ அரணனப்பட்டதே இல்வாழ்க்கையாண்டா. ஆகவே அவன் மணி ஓடுனது ஏல குரல் முடியலைங்க வாடா கேட்டோம் ஓடுற. அரண் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. மூணு தான் மூணு சீர் முடிஞ்சிருக்குது, இன்னும் நாலு சீர் இருக்கு ஓடிய அப்படின்னாரு. இல்லை சார் உடனே பொண்ணு பார்க்கலாம்னு போனாங்க. மக்கு பயில பொண்ணு பார்க்கலாம், நானே பார்த்து வைக்கிறேன் உட்கார் அப்படின்னார். அகுதும் பிறன்படிப்பதில்லாயின் நன்று போனார். எத்தனையோ நாயின்மே தான் இருக்குது அதில். நீ மாசு மறு ஒரு பயம் சொல்லப்படாது அவங்க குடும்பத்தை பற்றி. அப்படி இருக்கிறதாண்டா குடும்பம் ஊர் சிரிக்கப்படாது தெரியுதா. அதான் கேட்டேன் சாமி, நான் உடனே கல்யாணம் பண்ணானே அதை பண்ணு. அகுதும் பிறன்படிப்பதில்லாயின் நன்று. ஒரு பயம் மனசுலயோ அதுலயோ சொல்லக்கூடாது. அந்த குடும்பமா தங்க சார் அப்படிங்கணும், அந்த குடும்பமா அப்படிங்கிற அதுதான்டா இல்லறம் போனார். அப்புறம் தான் பார்த்தான் ஏது அப்படின்னா திருதிருன்னு ஒன்றும் கல்யாணம் பண்ணி விடப்படாது, ரொம்ப யோசிக்கணும். பொண்ணு பார்த்து வைக்கிறாரு. தற்காத்து தற்கொண்டான் தேனி தை சார்ந்த தொற்காத்து சோர்விதால் பெண். இதவிடவா சொல்லுவான் ஒருத்தன் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னான்.
2: ஓம் சிவாய நமஹ. சைவம்.ஆர்.எம். வாழ்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 11 பாடல் முதல் 15 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: அயலும் குடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் யாது ஒன்றும் இல்லை. முயலும் முயலில் முடிவு மற்ற ஆங்கே பெயலும் மழையும் முயல் பேர் நந்திதானே. அயல்னா பக்கம்னு அர்த்தம். அயல் வீட்டுக்காரர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், பக்கத்து நாடு அண்டை நாடு அயல் நாடு. அது தமிழ் வார்த்தை தான் இல்ல அயல். புடை பக்கத்தில் உள்ளது, அதற்கு அடுத்தது எல்லா பக்கமும். அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் இறைவனை நோக்கினால் இயலும் பெருந்தெய்வம் யாது ஒன்றும் இல்லை. அது பெருந்தெய்வம்னு ஒரு வார்த்தை போட்டிருக்க பார்த்தீங்களா. அப்ப சிறு தெய்வம் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். சிறு தெய்வங்களுக்கு பிறப்பு இறப்பு உண்டு, பெருந்தெய்வங்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லை.
4: என்ன சார் பெருந்தெய்வம் சிறு தெய்வம் வார்த்தை வருவீங்க?
3: எல்லாருக்கும் மூத்தவர் யாரு? விநாயகர். விநாயகருக்கு அப்பா அம்மா உண்டா? நாம்பளா உண்டுன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கோம். அச்சும புராணங்களில் உங்களுக்கு ஆரம்ப நிலையில் இறை வழிபாடு கொண்டாடுறதுக்கு ஒரு பாசம், நம்மளுக்குள்ள பாசம் மாதிரி இறைவனை காட்டி ஒரு பாசமாக காட்டி ஒரு புராண செய்தியை சொல்லி வச்சுருக்கோம். ஆனால் விநாயகர் முழுமுதற் கடவுள் தான், அவருக்கெல்லாம் பிறப்பு இறப்பு கிடையாது. இது எப்படி சார் பிறப்பு இறப்பு இல்லைன்னு எப்படி சார் நீங்கள் எதாவது சொல்லுவீங்களா? ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன், உங்களுக்கே தெரியும். மீனாட்சி கல்யாணம், பார்வதி கல்யாணம் பார்க்குறீங்களா? அந்த படம் மாதிரி பார்த்துருப்பீங்கள, நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. இந்த அந்த பார்வதி கல்யாணம் நடக்கும். அந்த பார்வதி கல்யாணம் நடக்கும்பொழுது பார்த்தா பரமேஸ்வரன் இருப்பார், இங்கே பார்வதி இருப்பாங்க, இங்கே பக்கத்தில் பிள்ளையார் நிற்பார். இருப்பார், இருக்க மாட்டாரா? பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது யார் அங்க? அவர் எப்படி பிள்ளையார் வந்து மகனாக வர முடியும்? எப்படி சார்? அப்போ நம்மளுடைய உறவு முறையை கொண்டுகிட்டு போய் சிவத்தில் போய் சிவசக்தியில் கொண்டுட்டு போய் என்ன பண்ணக்கூடாது? பொருந்தி காட்டக்கூடாது. அது வேற, புராணங்களில் சொல்லக்கூடிய செய்தி வேற. நான் புராணங்களை எப்படி எடுத்தேன்னா, ஊறுகாய் மாதிரி நான் எடுத்துப்பேன், ஒதுக்க மாட்டேன், புரிய வைக்கிறதுக்காக எடுத்துப்பேன். ஆனால் பேசுறது எது? பிலாசபி. அப்போ விநாயகர் முழுமுதற் கடவுள் சொல்கிறோம். முருகன் யார்? பெம்மான் முருகன் பிறவான் இரவான், இல்லது செம்மான் மகளை திருடும் திருடன். பெம்மான் முருகன் பிறவான் இரவான், அவன் பிறப்பும் இல்லை. அப்ப நீங்க முருகனுக்கெல்லாம் அப்பா அம்மா சொல்றீங்க, சொல்லுங்க அருணி சொல்லுகாரா இல்லையா? அதே மாதிரி பார்வதி சக்தி தான், சிவம். இப்போ சிவம், சக்தி, முருகன், விநாயகர் இவர்கள்லாம் பெருந்தெய்வ, ஒரே தெய்வம் தான், ஒரே கடவுள் தான், பெயர் தான் வேற. பெருந்தெய்வத்தை வந்துடுறாங்க. பெருந்தெய்வம் என்று பிரித்தால் இறைவன் ஒருவன், அந்த அந்த ஒருவனே பராசக்தியாகவும், அந்த ஒருவனே முருகனாகவும், அந்த ஒருவனே விநாயகராகவும் இருக்கிறார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு லெவலில் இருப்பாங்க. அந்தந்த லெவலில் அவங்கவுங்க வழிபாடணும் அப்படிங்கிறதுக்காக இறைவனை பல வடிவங்கள் தாங்கி வருகிறாங்க. என்ன இருந்தாலும் ஸ்வீட்டு கடை ஸ்வீட்டு கடை தானே? ஸ்வீட்டு கடைங்கிறது ஒன்று தானே? பல ஸ்வீட்டு இருந்தாலும் இல்லை, அது உள்ள எல்லாம் ஜீனி தானே? வடிவங்கள் வேறு இல்லையா? அதனால் பெருந்தெய்வம் யாதொன்றும் இல்லை, முயலும் முயலில் முடிவு மற்ற ஆங்கே பெயலும் மழை முயல் பேர் நந்திதானே. இதில் ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க, மழை முயல் பேர் நந்தி. மழை முயல் நந்தி. ஒரு சின்ன செய்தி, மேகத்தால் மழை, மழையால் மேகம். மேகம் என்னால் வருது? நீரால் வருது. நீராலே மேகம், மேகம் குளிர்ந்து தண்ணி. இப்போ தண்ணியினால் உண்டாக்கப்பட்டது மேகம், மேகம் குளிர்ந்து மழையாக வருது. அப்போ நாமும் வினையும், வினையால் உடம்பும், உடம்பால் வினையும். நாமளே வினையை கிரியேட் பண்ணுறோம், அந்த வினைக்கு பயனாக வாழ்க்கை கிடைக்குது. வாழ்க்கையும் வினையும் போல, வினையால் வாழ்க்கை, வாழ்க்கையால் வினை. அதே மேகமும் மழையும் போல நம்முடைய வாழ்க்கையும் வினையும் இருக்கின்றன. அங்கும் இறைவன் இருக்கிறான், இங்கும் இறைவன் இருக்கிறான். இந்த உலக உலகத்தில் உள்ளவர்களை பார்த்து அவர் கொஞ்சம் வருத்தப்படுற. கண்ணுதலான் இறைவனுக்கு, சிவபெருமானுக்கு மூணு கண்ணு, நமக்கு எத்தனை கண்ணு? நமக்கு மூணு கண்ணு இல்லை, நமக்கு மூணு கண்ணு இருக்கு, ஆனால் ரெண்டு கண்ணு தெரியுது, ஒரு கண்ணு தெரியல. ரெண்டும் புறக்கண், இது ஊனக்கண். ஞானக்கண்ங்கிறது உள்ள இருக்கு. ரெண்டு கண்ணையும் மூணு தான் தெரியும், நம்ம மூடுறதே இல்லை, தொடர்ந்தே பார்த்துருக்கோம். எப்பெல்லாம் ரெண்டு கண்ணை மூடிட்டு உள்ள அகக்கண்ணால் இறைவனை பார்த்தால் இறைவன் உங்களுக்கு தெரிவான். ஆள் நமக்கும் மூணு கண்ணு இருக்கு, ஆனால் என்ன, நமக்கு ஞானக்கண்ணு தெரியல, சிவபெருமானுக்கு ஞானக்கண்ணு தெரியுது. கண்ணுதலான் ஒரு காதலில் நிற்கவும் எண்ணிலி தேவர் இருந்தார். தேவர்கள் பல பேர் இறைவனுடைய பெருமையை தெரியாம வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க பாருங்க. மண்ணுருவார்களும் வானுருவார்களும் மண்ணில் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பல பேர், வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்கள் பலர் இறைவனுடைய பெருமையை தெரியாமல், இறைவனுடைய பெருமையை தெரியாமல் இந்த காலத்தில் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற நிலையில் வினையை அனுபவித்து பிறவி என்ற பெருங்கடலை நீந்தாமல் சிவாய நம என்ற தெப்பத்தை பிடித்துக் கொள்ளாமல், அதான முக்கியம், ஐந்தெழுத்தின் புனைப்பிடித்து கிடக்கின்றேன். திருவாசகம் ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேன். மாணிக்க வாசகர் அந்த ஐந்தெழுத்து என்ற ஒரு தெப்பத்தை பிடித்து கரையேறாமல் பல பேர் இருக்காங்களாம். பிறவியும் பாவமும் சேர்ந்த சேற்று நீராகிய இந்த உலகத்தில் விழுந்து விழுந்து விழுந்து பிறவி எடுத்துக்கொண்டு சேற்று நீரிலே விழுந்து கருவழிப்பட்டு பிறந்து வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த மண் உலகத்தில் உள்ளவர்கள். அண்ணல் இவன் என்று அறியகிறார்களே, திரு சூர்மாடைய பெருமையை அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த ஒரே ஒரு பாடல முடிச்சுட்டு நம்ம நிறைவு பண்ணலாம். இறைவன் எல்லாவற்றுக்கும் மேலானவன். யாருக்காவது ஒரு பதவி இருந்தா அது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான். இன்னைக்கு பதவியை நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம், உதவியை வாங்கறதுக்கு வச்சிருக்கோம். உதவி செய்யாமல் பதவியிலேயே இருந்து கொண்டிருப்பவர்களால் இறைவனை அறிய முடியாது. நான் பதவின்னு சொன்னது விண்ணுலக பதவி சொல்லிட்டு இருக்கேன். மண்ணளந்தான் இரண்டு அடியால் மூன்று உலகத்தை அளந்தவன் திருமால். ஒரு வார்த்தை முக்கியமான வார்த்தை, திருமால் என்பது வேறு, விஷ்ணு என்பது வேறு. அதுக்குள்ள விளக்கம் பின்னால் சொல்லப்படும். மண்ணளந்தான் மலரோன் பிரம்மா, உந்தி கமலத்தில் பிறந்தவன் இல்லையா, விஷ்ணுவனுடைய உந்தி கமலத்தில் அதாவது தாமரையில் பிறந்தவன், தாமரை மலரோன்னு சொல்றது. மண்ணளந்தான் மலரோன் முதல் தேவர்கள் எண்ணளந்து இன்னம் நினைக்கிறார் ஈசனை. யாரும் நினைக்கலையா, ஏன்னா அவங்க என்ன அவங்க எதை நினைக்கிறாங்க, இறைவனை நினைப்பதற்கு நேரம் இல்லை, பதவியை நினைத்துக் கொண்டிருப்பதற்குத்தான் நேரம். அதனால அவங்க எண்ணளந்த எண்ணம் நிலைக்கிறார் ஈசனை, விண்ணளந்தான் தன்னை மேலந்தார் இல்லை. விண்ணளந்தவன் யார் இப்போ உங்களுக்கு, உங்களுக்கு யாரு விண்ணை இழந்தவன், சூரியன். சைவ சித்தத்தில் வரும், விண்ணளந்தான் தன்னை மேலந்தார் இல்லை, கண்ணளந்து எங்கும் கடந்து நின்றானே. சூரியன் இந்த உலகத்தை கடப்பது போல இந்த இறைவன் எல்லாருடைய உயிரிலும் கலந்தும் கடந்தும் இருக்கிறான். இதை நிறைய சொல்லணும், ஒரே ஒரு வரியை மட்டுமே சொல்லிடுறேன், எப்படியாவது பின்னாடி பயன்படும். இறைவன் எல்லா இடங்களிலும் கலந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கலத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இல்லை கலந்த அன்பாகி கசிந்து உள்ளூருக்கும் நலந்தான் இல்லாத சரியே இருக்கு நல்ல, தினந்தோறும் படிப்போம் 95 வரும் டெய்லி படிப்போம், இல்லை திருவாசகத்தில் 95 வரும் டெய்லி எல்லாரும் படிச்சிருவானே அம்மா அப்படின்னு நினைக்கிறேன். கலந்துங்கிற வார்த்தை சொல்லணும். இப்போ கலந்துன்னா தண்ணீரில் பாலை கலந்து சார், இல்ல பாலுக்குள் தண்ணீரா தண்ணீர பாலா, எங்க ஊர்ல தண்ணீர்ல தான் பாலை கலப்போம், சரி அதுவும் கலத்தல் தான், சரி அது அன்னப்பறவை தான் பிரிச்சிடும், நல்ல வேலை அன்னப்பறவை இல்லை. சரி அரிசியுள் கல்லை கலந்து, பிரிச்சிடலாமா? அதையும் பிரிச்சிடலாம். இப்ப நான் சொல்ற கலப்பை உங்களால பிரிக்க முடியுமான்னு பார்க்கணும். அலர்ட்டா இருங்க. இங்க பிரிச்சிட்டீங்கன்னா அன்னப்பறவை விட உயர்ந்தவங்க. இப்ப பாட்டில் தண்ணி இருக்கு, இந்த தண்ணியை நான் பார்க்குறேன். இப்ப கண்ணுல பார்வை இருக்கு, கண்ணாடி போட்டாலும் பார்வை இருக்கு, போடாட்டையும் பார்வை இருக்கு. கண்ணொளி பார்க்குறேன். வெறும் கண்ணொளி வெறும் கண்ணொளியால் பார்க்க முடியுமா? அதை என்ன வேணும்? சூரிய வெளிச்சம் வரணும். இப்போ சூரிய ஒளியும் கண்ணொளியும் கலக்குது, இது கலப்பு தானே? இப்போ சூரிய ஒளி காட்டுகிறது, கண்ணொளி காண்கிறது. சரி, இப்போ சூரிய ஒளியும் கண்ணொளியும் கலக்காமல் இதை பார்க்க முடியுமா? இந்த கலப்பை யாராவது பிரிக்க முடியுமா? பிரிச்சிட்டீங்கன்னா அன்னப்பறவை விட எக்ஸ்பர்ட் நீங்க. இப்போ இந்த ஒளி ஊடுருவுது, அந்த ஒளியும் ஊடுருவுது, இந்த ரெண்டு ஒளியும் கலக்குது, கலந்துருச்சு. இப்போ இப்போ கலந்ததுனால பார்க்க முடியுது. இந்த கலப்பான நிலையை யாராலும் பிரிக்க முடியுமா? அது மாதிரி இறைவன் இருக்கிறான். எங்க பிரிக்கிறது அவர்? உங்களுக்குள்ளதான், உங்க இறைவனை உங்களுக்குள்ளதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எங்கேயும் பிரிக்க முடியாது, உள்ளேயும் பிரிக்க முடியாது, வெளியிலையும் பிரிக்க முடியாது. இங்கேயும் பிரிக்க, நம்மளை சுத்தி வெளியிலையும் பிரிக்க முடியாது, உள்ளேயும் பிரிக்க முடியாது. அவன் அதான் கலப்பால் ஒன்று. இப்ப யாராவது இறைவனை விட்டு யாரு நீங்க நிக்கிறீங்க? வீட்டுக்கு போனாலும் அங்க இருப்பாரு, கிச்சனுக்கு போனாலும் இருப்பாரு, ஹோட்டலுக்கு போனாலும் இருப்பாரு, டிவி பார்த்தாலும் இருப்பாரு. முன்னை பழம்புறக்கும் முன்னை பழம்புருளே, விண்ணை புதுமைக்கும் பேத்துமா பெற்றியனே, செல்போன்ல கூட இருப்பாரு. அதனால அவரை அவரை எல்லா இடத்திலும் கலந்து இருக்கிறான். அப்புறம் இவன் கடந்து இருக்கின்ற இறைவன் அடியாளர்களால் பார்க்க முடியுமே அன்றி அறியாமையால் தேட முடியாது. இந்த சிவராத்திரிக்கு ஒரு நம்ம வரலாறு சொல்லுவோம் இல்லையா? பிரம்மா விஷ்ணு, பிரம்மா என்ன செய்யறாரு? அப்படியே அன்னப்பற வடிவம் எடுத்துட்டு மேல போறாரு, போறாரு போறாரு போறாரு போயிட்டே இருக்கு. அவரெல்லாம் பார்க்க முடியல. விஷ்ணு அப்படியே உள்ள போயிட்டு இருக்காரு, அவராலையும் பார்க்க முடியல. கடந்து நின்றான் கமலம் மலராதி, கடந்து நின்றான் கடல் வண்ணன் எம் மாயன், கடந்து நின்றான் அவருக்கு அப்புறம் ஈசன், கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே. கடந்து நின்றான் கமலம் மலராதி. கமலம்னா கமலான்னு பேர் வைப்பாங்க, கமலக்கண்ணன் பேர் வைப்பாங்க. ஒன்றரை கண்ணா இருக்கும், தாமரை கண்ணன். பழைய காலத்துலேயே சொல்லிட்டு இருக்கேன், தாமரை போல மலர்ந்த கண் அப்படின்னு. கமலம்னா தாமரைன்னு இருக்கும். பிரம்மா கடந்து நின்றான் கடல் வண்ணன் எம் மாயன். அதுக்கு இந்த மாயன் சொல்லக்கூடிய அந்த விஷ்ணு இருக்கார் இல்லையா, அவர் கருப்பா நீலமான் கார்மிக கண்ணன் சொல்லுவீங்க, அப்புறம் நீலவண்ண கண்ணாங்கிறீங்க, இப்ப நீலமா கருப்பா? நான் கேட்கிற கேள்வி, கண்ணனுடைய நிறம் கருப்பா நீலமா? இப்ப கரிய நிற கண்ணாவான்னு சொல்றீங்க, நீலமேகம்னு வேற கூப்பிடுறீங்க, நீல நிற கண்ணாங்கிறீங்க, அப்ப நீலமா கருப்பா? என்னங்க சப்ஜெக்ட் வருவோம். கடல் வந்து பகல்ல நீலமா இருக்கும், ராத்திரில கருப்பா இருக்கும், ரெண்டு ஒண்ணுதான். ஒரு முடிவுக்கு வந்துடணும்ல. நம்ம கடந்து நின்றான் அவருக்கு அப்புறம் ஈசன், கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே. பற்றுகளையெல்லாம் கடந்தவர்களுக்கு இறைவன் அகப்படுவான், பற்று உள்ளவர்களுக்கு இறைவன் அகப்பட மாட்டான். இப்ப நம்ம எல்லாம் பற்றுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கோம். அது கட்டு என்ன, சாதாரண கட்டா போட்டிருக்கோம், ஒன்னோடு ஒண்ணு ஓட்டு. அது ஏற்கனவே உள்ளது வேற, இது புதுசா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேற. இந்த சிவத்திலே பாத்தீங்கன்னா இந்த 25 மாகேஸ்வர வடிவங்கள் உண்டு இல்லைங்களா, அதுல வந்து மூன்று வகையா நம்ம பிரிக்கணும். லய சிவம், போக சிவம், அதிகார சிவம். ஐயா ரொம்ப படி சைவ சித்தாந்தம் திருமந்தெல்லாம் எக்ஸ்பர்ட் ஐயா உட்காந்துருக்காங்க, சிவபூஜை பண்றவங்க ரொம்ப நாளா வந்துட்டு இருக்காங்க. லயசிவம், கோரசிவம், அதிகார சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. லயசிவம்ங்கிறது யோக நிலை, போக சிவம்ங்கிறது வந்து அம்மையப்பூரோடு கூடிய அந்த தொன்மை கோலம், அதிகார சிவம்ங்கிறது வீர வடிவம். அதான் வீர வடிவம், யோக வடிவம், போக வடிவம் சொல்றது. இப்படி இறைவனை வந்து மூணு வகையா நம்ம பிரிக்கிறோம், மூணு வடிவங்களில் பிரிக்கிறோம். உருவம் தாங்கி வந்த நிலையிலே அதை நம்ம மூன்று வகையா நம்ம வசதிக்காக அதை நம்ம பிரித்து வழிபடுகின்றோம். அவ்வளவுதான், எல்லாம் ஒண்ணுதான். அகோர வீரபத்திரரும் ஒண்ணுதான், தட்சிணாமூர்த்தியும் ஒண்ணுதான், கல்யாண சுந்தரரும் ஒண்ணுதான். கல்யாண சுந்தரன் சொன்னா போக செய்வோம், தட்சிணாமூர்த்தின்னா யோக செய்வோம், அகோர வீரபத்திரர்னா அதிகார செய்வோம், வேக வடிவம், இதெல்லாம் ஒண்ணுதான். ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற இந்த வேதியுமாய், வேதியியல் சொன்னோம்ல, என்ன அது கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி என்ன சார், வாட் இஸ் கால்ட் கெமிஸ்ட்ரி, இது கெமிஸ்ட்ரி படித்தவங்க கெமிஸ்ட்ரினா என்னன்னு சொல்லுங்க, கெமிக்கல் சேஞ்சுனா என்னன்னு சொல்லுங்க, வேதியியல் மாற்றம்னா என்னன்னு சொல்லுங்க, அதான் வேதியன். ஏன்னா வேதியன் என்னன்னு சொல்லிட்டீங்க, வேதம் செய்கிறவங்களாம் வேதியர்களா, உள்ளத்துக்குள்ள வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்துபவன் வேதியன். இறைவனை உள்ளத்தில் வைத்து வழிபடுகின்ற பொழுது உங்களுக்கு உடலில் உணர்வில் வேதியியல் மாற்றம் நிகழப்பட வேண்டும், அவன்தான் வேதியன். கெமிக்கல் சேஞ்ச் வரணுமா இல்லையா, கெமிஸ்ட்ரின்னா யூனியன் அர்த்தம். அதாவது வந்து ஒரு பொருளை ஒரு பொருளோடு சேர்த்தல தான் சொல்லுவாங்க கெமிக்கல் சேஞ்ச், சொல்றமா இல்லையா. ஆரியமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய், அப்ப இறைவன் உள்ளே உழைந்தால் நமக்கு மண்ண வரும், வேதியியல் மாற்றம், மனமாற்றம். அந்த அலோபதிக்கு அலோபதி என்ற என்ன மருந்தது, கெமிக்கல். வேதியன் என்ற இறைவன் உள்ளே இருந்தால், உள்ளே உணர்ந்தால் அலோபதி என்ற வேதியியல் மருந்து தேவையில்லை. புரியுதா, வேதியுமாய் விரிந்தார் திரு தான் அருஜோதியாய், அருஜோதி ஜோதினா என்னது, சோதியே சுடரே சூழொலி விளக்கே, இன்னொன்று சொல்லுங்க, சோதி சுடர் சூழொலி விளக்கு. ஜோதினா என்ன, சுடர்னா என்ன, விளக்குனா என்ன, மூணு ஒன்று மாதிரி தெரியுது, மூணு ஒன்று தானா, மூணு வேற வேற, அதனால் விளக்க அதனால் தெரியுது. இப்போ இறைவன் ஜோதி வடிவமாக இருக்கக்கூடியவன் நிச்சயமாக சுடணும் இல்லையா, இப்போ ஜோதி சுடுதா இல்லையா, இப்போ விளக்கு இருக்கு ஜோதி இருக்குல்ல, சுடணும் கையை வச்சா சுடுதா இல்லையா சார், ஒரு விளக்கை தெரிவிக்கிறீங்க அது ஜோதி தானே, அது தொட்டா சுடும்ல, அதே இயல்பு இறைவனுக்கு இருக்கணுமா இல்லையா, உள்ள இறைவன் இருக்கானா இருக்கான்ல, அவன் சுடுறானா, ஏன் இது புறஜோதி அது அருஜோதி, அருஜோதி சுடாது. இந்த ஜோதி எல்லாம் சின்ன சின்ன ஜோதிகள், உள்ளே இருக்கக்கூடிய ஜோதி பெருஞ்சோதி, அதுலயும் அருஜோதி அருட்பெரும் ஜோதி, அதான் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி, அருளை தருகின்ற பெரிய ஜோதியாக உள்ளே இருந்து விளக்கி கொண்டிருக்கின்ற இறைவன், இதுதான் அருட்பெரும் ஜோதிக்கு விளக்கம். நிறைய விளக்கம் எல்லாரும் கொடுக்குறாங்க, இப்ப இது போறோம், சுடக்கூடாது அது அருள், சாதாரண ஜோதியோட பெருசா இருக்கணும், ஆனா ஜோதியா இருக்கணும், உள்ள கண்ணை மூடினா தெரியணும், கண்ணை மூடினா தானே, நம்ம கண்ணை மூடி பார்த்தா தெரியும், கண்ணை மூடி பாருங்க, அடுத்த மாசம் வர்றதுக்குள்ள கொஞ்சம் மூடி பார்த்து உள்ள இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதிய சார் நான் பார்த்துட்டேன்னு சொல்லணும். சோதியாய் சுருங்காததோர் தன்மையுள், என்னது சுருங்காத தன்மை, அதாவது சுருங்காத தன்மைனா ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. என்னது படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி. அப்ப உள்ளே இருக்கக்கூடிய ஒளியாகிய இறைவன் என்ன பண்ணுவான்? உள்ள அவன் பெருகிட்டே இருப்பான். அப்ப நாம தான் பெருக்கணும். நான் இறைவனை நினைக்க நினைக்க உடம்பு உருக்கிட்டு அது போனா போயிட்டு போகுது. இந்த உடம்பு இல்லை இன்னொரு உடம்பு, உடம்பே வேணாம். உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் பெருக்கத்தை கொடுக்க வேண்டும். அப்ப நீங்க தான் என்ன பண்ணணும்? அந்த ஜோதியை பெருக்கணும். சோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. நித்தமாக இருக்கிறான், எப்பொழுதும் இருக்கிறான், நீதியாக இருக்கிறான். யார் யாரு எந்தெந்த வினைகளை செய்திருக்கிறார்களோ அந்தந்த வினைகளுக்கு உரிய தண்டனையை உரிய நேரத்தில் தவறாமல் நீதி தவறாமல் கொடுத்து கொண்டே உள்ளத்துக்குள்ளே ஜோதி வடிவில் உயிருக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறான். அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர்த்திலம்படி வாழ்த்தி வணங்குவான். அலையில்லாத ஜோதி இல்லையா? உள்ளே இருக்கிறான். அப்படி உள்ளே இருந்து நம்மை எல்லாம் வழிபடுத்தி கொண்டிருக்கின்ற இறைவனை நாம் உள்ளத்திலே வைத்து வழிபடுவோம் என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: ஓம் சிவாய நம. சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திரு கடரிட்டறிவார் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: பிற உயிர்கள் வேறு கடரிட்டறிவார்தம் பெருமை தொழுது விளம்புவாம். சேரமான் பெருமாள் நாயனார் வரலாற்றை நாம் சொல்லுகிறோம் என்று என்ன குறிப்பினர் வாரி உரைப்பினர் யாது கொடுத்தும் குழல் அருமை. நம்முடைய சேரமான் கடரிச்சரிவார் சேரமான் பெருமாள் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இந்த கடரிச்சரிவார்னு ஏன் பெறுவதுன்னா கடரிற்று அறிவார். கடறுதல்னா சொல்லுதல்னு அர்த்தம், அறிவார்னா தெரிந்து கொள்வது அர்த்தம். அப்ப சொல்லுவதை அறிவார் என்றுதான் அதுக்கு நேர்பொருள். யார் சொல்லுவதை அறிவார் கவனிச்சிருந்து அவங்க முன்ன சொல்றவங்களா இருந்தாங்க அவங்கள சொன்னது கேட்போம். அங்க அப்படி இல்ல, யாவும் யாரும் கடறினவும் அறிவார். அங்க பின்னால் எழுதப்படுறதெல்லாம் யாரும் யார் என்ன உள்ளத்துல நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அறிவார். அதே போல யாவும், யாவும்னா ஒரு எறும்பு இப்படி இருந்து போகுதுக்கீங்க, இப்படி போகுது அங்கிருந்து அது குழு வருதுன்னு, ஓ இது நினைச்சு போகுது இருக்கு, அது அது நினைச்சு வருது என்று சொல்லுவார். அப்போ எந்த உயிர்களும் என்ன பேசுகிறதோ அதை சொல்லுவார். அப்படிப்பட்ட பேர் தான் கடரிச்சரிவார் என்று பேர். இந்த சேரமான் பெருமாள் நாயனாருடைய வரலாற்றோடு வரலாற்றை நம்முடைய சுந்தரமூர் சாமியின் வரலாறு எங்கெங்கெல்லாம் ஏவிப்படுதுன்னு கேட்டா, காப்பிய தலைவர் அல்லவா, முதல்ல திருமலை சிறப்புல தொடங்கி அவர் அங்கே இருந்தார், நந்தவனத்தில் இருந்தார், அவரை அங்கிருந்து வர்றதுக்கு என்ன காரணம்? அப்படி வந்தவரை தடுத்தார் கொண்ட புராணத்தினால என்ன செய்தார்? இந்த உலக இயற்கையான கல்யாணத்தை தடுத்து அந்த திருவாரூர் கல்யாணத்தை நடத்தணும், அதுக்காக தடுத்தார் கொண்டவர் எங்க போனார்? ஏயர்கோன் கழிக்காம அங்க போய் அவரை பற்றி வரலாறுலாம் பலதெல்லாம் சொல்லிட்டு, அப்புறம் சேரமான் பெருமானாயன வருகின்ற பொழுது, இவர் சேர நாட்டுக்கு போய் வருகின்ற பொழுதுதான் சுந்தரருடைய வரலாற்றுல ரெண்டு இடம்பெறும். ஒன்று திருப்புக்குடி ஊராசி அவினாசி ஒண்ணு, இன்னொன்று திருமுருகன் பூண்டி நிகழ்ச்சி ஒண்ணு. திருமுருகன் பூண்டியில இவர் எல்லாம் சேரமான் பெருமாள் நிறைய எடுத்து வருவார். இவர் என்ன பண்ணுவார்? எல்லாம் இருந்தே எல்லாத்தையும் ஏ ஆளை ஒண்ணும் தொடப்படாது, தெரியுதா? ஆனா இருக்கிற பொருள்லாம் கழிச்சு விடுவேன், அப்ப மீண்டும் பொருள்லாம் கொடுக்குறார். அந்த ரெண்டு வரலாறு இங்க சேர்த்து சேரமான் பெரு, அப்போ சுந்தர வரலாறு எங்கன்னா தனித்த முறையில தடுத்தார் கொண்ட புராணத்துல, அப்புறம் ஏயர்கோன் நாயனார் புராணத்துல வந்து, அதன் பிறகு வந்து இப்போ இங்க இருக்கிற சேரமான் பெருமாள் நாயனார் வரலாற்றுல வந்து நிறைவாக வெள்ளையானை சருக்கத்துல முடிவு. அதான் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய். அதனால காப்பிய தலைவர் யாருன்னு சொன்ன? நமக்கு சுந்தரமூர் சாமிகள்னு சொன்னோம். இப்படி சொன்னா பொத்து விட்டு போட்டுதான். அதனால காப்பிய தலைவன்கிறது ஒண்ணு வேணாம், காப்பிய தலைமைன்னு சொல்லணும், அது தொண்டுன்னு சொல்லணும். யாரு யாரு நல்லா படித்தவர் தான் என்ன பண்றது, யார் சொல்றது? ஆசா ஞான சம்பந்தம், அது புரட்சி. இப்ப காப்பிய தலைவர் சுந்தரர் என்று சொன்னதுனால பெரிய புராணத்துக்கு என்ன இழுக்கு வந்துட்டு, இந்த காப்பிய தலைமை தொண்டுன்னு சொன்னதுனால என்ன பெரிய உயர்வு வந்துட்டு. அது இதுக்கு முன்ன சொன்னவங்களோட சொன்னோம்னா அதே மாதிரி தனக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். அந்த பூசா சொன்னா தான் ஆராய்ச்சி நடத்தும் என்று ஒரு திட்டு கொடுக்கணும். காப்பிய தலைவர் சுந்தரர் என்றே கருது. அதனால காரணம் என்னன்னா, தொடக்க முதல் நிறைவு வரையிலும் அது ஒன்று. இன்னொன்று, இந்த காப்பியம் எழுவதற்கே எது தொடக்கம்? சுந்தருடைய திருத்தொண்ட தொகை தொடக்கம், நம்பி ஆண்டார் நம்பி வகை தொடக்கம். அந்த முதலும் நான் அந்த வகையை வச்சுதான் இந்த பெரியவரானுமே எழுந்தது. அவ்வாற்றானும் சுந்தரரே காப்பிய தலைவராக. அதனால காப்பிய தலைவர் சொன்னா ஜன்னி பிறந்துடும், காப்பிய தலைமை தொண்ணுன்னு சொன்னா தான் ஜன்னி பிறக்காதுங்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நான் நேராக சொல்லியிருக்கேன், எனக்கெல்லாம் திரும்ப. ஆகவே அந்த காப்பிய தலைமை உடையவராக இருப்போர் சேரமான் பெருமாளோடு சென்று பல தளம் வணங்கி சேரமான் பெருமாள் வரலாற்றையும் அறிவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. இந்த மதிமலை புரிசை மாறக்கூடல்ங்கிற கடிதம் கொடுத்தது இவர் தான். அதெல்லாம் நமக்கு பின்னாலே அந்த சேரமான் பெருமாள் வருகின்ற பொழுது நிறைவாக படிப்போம் என்று சொல்லி
6: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Sivaya Nama, Shaivam.org in Anbandha Neyargale, Neengal Ketkavirukkum Adutha Nigazhchi, Periya Puranam Sorpozhivu, Thalaippu, Thiru Kalarittarivar Nayanar Puranam, Vanakkam, Om Sivaya Nama.
1: Kalarittarivar, Endru Sollapadugira Nayanmar. கழறிற்று என்றால் சொன்னது, பேசியது என்று பொருள். அறிவார், அறிந்து கொள்ளுகிறவர், பேசியதை அறிந்து கொள்ளுகிறவர். இதுல என்ன பெரிய பெருமை இருக்கு? பேசினா நீங்க பேசினா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், நான் பேசினா உங்க காதில விழுதி என்ன சொல்றேன்னு தெரிஞ்சுக்கிறோமே. இது ஒரு பேரா அப்படின்னா, அவங்க என்ன சொல்றார் இறைவன், நீங்களும் நானும் பேசினது மட்டுமல்ல, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற மொழிக்காரர்கள், மற்ற ஜீவராசிகள் பேசினா கூட புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கு. நாம ரெண்டு பேரும் தமிழா இருந்தா தமிழ்ல பேசுன்னு தெரியும், நாம ரெண்டு பேரும் தெலுங்கரா இருந்தா தெலுங்கு பேசினா தெரியும், தமிழராக இருக்கிறவருக்கு வேற ஒரு மொழிக்காரன் வந்தானா தெரியாது. அதுபோல தெலுங்கு மொழிக்காரர்களுக்கு வேற ஒரு மொழியில பேசினா அவர்களுக்கு தெரியாது. ஆனா இந்த கழறித்தறிவாருக்கு எப்படிப்பட்ட ஆற்றல் கொடுத்தான், இந்த உலகத்தில் உள்ள எந்த மொழிக்காரர் வந்து பேசினாலும் அவங்க என்ன பேசுறாருன்னு தெரிஞ்சுக்குவார். அவருக்கு இன்னொரு ஆள் தேவையில்லை, அந்த மொழியில போய் என்ன பேசணும்னு மொழிபெயர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்ல, ஒரு ஈ எறும்பு பேசினாலும் அது என்ன பேசுகிறது என்பதை தெரிந்து கொள்வாராம். அப்பேற்பட்ட ஆற்றல் இந்த நாயனாருக்கு இருந்தது. கழறிற்றுங்கிறதுக்கு விளக்கம் சேர்க்கிறார். என்ன சொன்ன, யாரும் யாவும் கழறினவும், யாரும் இந்த உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட மனிதர்கள் பேசிய பேச்சையும், யாவும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த விதமான ஜீவராஜிகள் பேசுகிற பேச்சும் கேட்டறிந்து கொள்ளக்கூடிய திறம் இவருக்கு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். அதனால்தான் இவர் பூச முடிவிலே சிவனே கூத்தாடுகிற காற்சிலம்பின் ஒலி கூட இவர் கேட்டார். அந்த சிலம்பின் சிலம்பு ஒலிக்குது பாருங்க, சிலம்பு பேசுத, அந்த பேச்சையும் கேட்டார். அப்ப எல்லார் பேச்சையும் கேட்கறதை விட இவர் இன்னும் இன்னும் அதிசயமான பேச்சு என்ன கேட்டான்னா, சிலம்பு ஒலிக்குது பாருங்க, அந்த இறைவன் சிலம்பொலியில் தான் இந்த உலகமே பிறக்கிறது. அந்த சிலம்பு ஒலிச்ச உடனே ஓம் என்ற ஒலி வந்து அந்த ஒலியிலிருந்து தான் உலகமே உண்டாகிறது. ஆகவே அந்த கழல் ஒலியின் ஓசையும் இவர் கேட்டவர் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இவர் சுந்தரரோடு நட்பினராக இருந்தார். இவங்க ரெண்டு பேரும் ஒரு விதமான இயல்பு உடையவர்கள். சேரவான் பெருமாள் அரச குலத்தை சார்ந்தவர், சுந்தரர் பிராமண குலத்தை பிறந்தவர். ஆகவே குலம் அவருக்கு இவருக்கு ஒன்னல்ல. அது மட்டுமல்ல, இந்த சுந்தரர் இந்த உலகத்திலே இறைவனால் ஆள்கொள்ளப்பட்டு தலங்கள் தோறும் செல்லுகிறவர், அரசாங்கத்தை மட்டும் பார்க்கிறவர். ஆனால் ரெண்டு பேரும் ஒரு நட்பினராக ஆய்விட்டார்கள். அது இறைவன் செய்த ஒரு பிணைப்பு. இறைவன் ரெண்டு பேரையும் அப்படி சேர்த்து வச்சு நண்பர்களாக ஆக்கிவிட்டார். இவர் என்ன பண்ணார், இந்த சேர்மான் பெருமாள் சுந்தரரை தன் ஊருக்கு அழைச்சு கொண்டு போனார். அங்க ஒரு 10-15 நாள் தங்கி இருந்தார்கள். ஆனா அதுக்குள்ள இவருக்கு என்ன நினைவு வந்தது, நான் வந்து திருவாரூருக்கு போகணும்னு நினைப்பு வந்துருக்கு. அதாவது பங்குனி மாசம், இப்ப மாசம் இல்ல, அதுக்கு அடுத்த மாசம் அவருக்கு ஞாபகம் வந்து, இதுக்கு முன்னாடி ஒரு பங்குனி மாசம் வந்தது. அப்பவும் இந்த பங்குனி மாசத்துல திருவாரூர்ல வந்து வசந்தோற்சவம் நடக்குமே அந்த விழாவுக்கு நாம் போகணுமே, பங்குனி உத்தர விழாவுக்கு போகணுமே, திருவற்றியூர்ல இருக்கிற போது ஞாபகம் வந்தது, அங்கே இருந்து புறப்பட்டு

அப்படி கிளம்பும் போது இறைவன் அந்த சேரமான் பெருமாள் வெறுங்கையோடு நண்பரை போய் சொல்லக்கூடாது என்ன, தன்னிட்டிருந்த நிறைந்த செல்வங்களை எல்லாம் மூட்டை மூட்டையா கட்டி சுந்தரத்தை கொடுத்து எடுத்துட்டு போன்னு கொடுத்தார். சுந்தரர் என்ன சொல்லியிருக்குன்னா, ஐயா நீங்க எல்லாம் உலகத்து மனிதர்கள், இறைவன் ஒருத்தன் தான் எனக்கு கொடுக்கலாம், இறைவன் கொடுக்கத்தான் நான் பெரியலாமே தவிர உங்க பணத்தை வாங்கப்படாதுன்னு சொல்லி வேண்டான்னு கொடுத்துருக்கணும். இவர் வாங்கிட்டார், வாங்கி ஆள் தலையில் ஏத்தி நீங்கெல்லாம் முன்னே போங்கள் என்று அனுப்புகிறார். அத அந்த பாட்டுல பாக்கிறோம். மற்றவரின் பரப்பெல்லாம் வந்துண்டரு, அந்த செல்வத்தினுடைய பரப்புகள் மிகுதியும் பரிசனத்தின் முற்படவே தலவிட்டு, பரிசனங்கள் ஆகிய வேலைக்காரர்கள் கையிலே ஒப்பிச்சு நீங்க முன்னே போங்க எடுத்துக்கிட்டு போங்கன்னு அனுப்பிச்சார். இந்த இடத்த நல்லா குறிச்சுக்கணும், இன்னைக்கு கதைக்கு ஒரு அவசியமான ஒரு இடம். தனியா போய் சொல்றார், இவர் கூட போகல, இவர் கூடையே அந்த ஆட்களையும் பொன்னையும் எடுத்துக்கொண்டு வரல, தன்னுடைய அடியார்களாகிய தன்னுடைய பரிசனங்களாகிய கையில பணத்தெல்லாம் கொடுத்து, ராஜா கொடுத்த பொருளை கொடுத்து நீங்கள் முன்னே போங்கள் என்று அனுப்பிவிட்டு பின்னே புறப்பட போகிறார் சுந்தரர். எப்போ அது வழக்கம். ஏன் அப்படி போறாருன்னா, இந்த அடியார் போன்றவர்லாம் நடந்து போகணும், சுந்தரர் என்ன பண்ணுவார்னா குதிரையில ஏற்றி வந்துருவார். அப்ப குதிரை வேகமா வந்துடும் இல்லையா, இப்ப குந்திரையில சுந்தரர் போனா ஒரு இடத்துல போய் காத்துக்கிட்டு இருக்கணும், அடியார்கள் பின்னதான் மெதுவா நடந்து வருவாங்க. ஆனா அடியார்கள் முன்னே போய் ஒரு இடத்துல தங்கி இருந்த சுந்தரர் வேகமா வந்து அடியாரோட சேர்ந்து கொண்டு கோயில்ல சுலபமா நேரா தரிசனத்துக்கு போய் விடலாம். அதுக்காகத்தான் எங்க போனாலும் அடியார முன்னே போய் சொல்லிட்டு சுந்தரர் பின்னே குதிரையில வர்றது வழக்கம். இப்ப சேர நாட்டில இருந்து இவர்கள் கொடுத்த பணத்தை என்ன சொல்றார், பரிசனத்தின் முற்படவே செலவிட்டு, பரிசனங்கள் கையில கொடுத்து நீங்கள் முன்னே போய் கொண்டிருங்கள் என்று சொல்லிவிட்டு, முனைப்ப எந்த திருநாடர் பொற்பதங்கள் பணிந்து அவரை தொழுதெடுத்து, அந்த திருமுனைப்பாடுநாடராகிய சுந்தரரை சேரமான் பெருமாள் வணங்கினார். அதுபோல சேரமான் பெருமாளும் சுந்தரரை வணங்கினார். புனை அலங்கள் வெற்புயர் தோல் உரத்தழுவி, ரெண்டு பேரும் அப்படி தோளோடு தோல் கட்டி உழுவி தழுவி கொண்டார்கள். விடையளித்தார் வன் தொண்டரு. அப்புறம் சேரமான பார்த்து, ஐயா நீங்கள் இருங்கே இருங்க, உங்க ஊர் எல்லா உடல நாம் வந்துட்டோம், இனிமே நீங்க இங்கே இருங்க நாங்க போகிறோம்னு சொல்லிட்டு அந்த சேரமானை சேர நாட்டில் தங்க வச்சுட்டு சுந்தர குதிரை ஏறி பின்னே வந்துகிட்டு இருக்கார். சேர நாட்டிலேருந்து அவர்கள் ஒரு நாள் பயணம். அப்படி வந்து கொண்டே இருக்கிறவர்கள் அந்த கோயம்புத்தூரில் பக்கத்தில், அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் புக்குழியூர் அவிநாசி, அதுக்கு பக்கத்தில் திருமுருகன் பூண்டின்னு ஒரு ஊர். அந்த திருமுருகன் பூண்டிக்கும் ஒரு 4 மைலுக்கு மேற்க வெறும் காட்டு பகுதி. அந்த காலத்தில் அந்த வழியாக தான் நடந்து வரணும், திருடர்கள்லாம் நிறைய இருப்பாங்க, வழிபற பண்ணுவார்கள். ஆனால் சிவபெருமானே இப்போ திருடு கொள்ளையடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புறார். சிவபெருமான் போதகரங்களை பார்த்து என்ன சொல்றார், இந்த பாட்டு படி. அரூரர் அவர் தமக்கு விடையருளி, சுந்தரர் சேர்மானுக்கு விடை கொடுத்து நீங்கள் சேர நாட்டுக்கு போகணும்னு அனுப்பிட்டார். அதுக்கப்புறம் அவர் குதிரையில் ஏறி வந்து கொண்டிருக்கிறார். முன்னே போன பரிசுரங்கள் திருமுருகம்பூண்டிக்கு அருகே வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வரும்போது சிவபெருமான் என்ன பண்ணாரா, இந்த சுந்தருக்கு நாம் தான் பொண்ணு கொடுக்கணுமே தவிர இன்னொருத்தர் பணம் கொடுக்காவது அப்படின்னு நினைச்சாராம். நம்பிக்கை நாமே பொன் கொடுப்பதல்லால், இந்த சிவபெருமான் நந்தியாகிய சுந்தருக்கு நான் தான் இதுவரை பணம் வேணும்னா எந்த ஊர்ல வந்தாலும் இவர் தான் பொன் கொடுத்தார், சிவபெருமான் தான் கொடுத்தார். அப்படி கொடுத்து கொண்டு இருப்பதே அல்லாமல் ஒருவர் கொடுப்பது கொடுப்ப கொள்ளல் உண்ணாமை, இன்னொருவர் இந்த உலகத்தில் கொடுக்க அவர் வாங்கிக் கொள்வதை சரியல்ல என்று இறைவன் நினைச்சான். அது எனக்காக நினைச்சான். அப்ப இறைவனுக்கு அவர் பொறாமையா, நாம் தான் கொடுக்கணும் மற்றவங்க கொடுக்க கூடாதுங்கிற எண்ணமா, இல்ல இந்த உலகத்துல வேறொரு கொடுக்க வாங்கிவிட்டா அவர்கள் கொடுத்தவர்கள் இவர்கள் வாங்கினவர்கள், இந்த வாங்கினவர்கள் திரும்ப அவர்களுக்கு ஒரு காலத்துல கொடுத்தாங்க, கடன் வாங்கிவிட்டா கடன் கொடுத்தாங்க. இப்போ இந்த சேரமாங்கிட்ட சுந்தர கடன் வாங்கினா அத கடனை கொடுக்காம மோட்சத்துக்கு போக முடியாது, அடுத்தாப்புல ஒரு ஜென்மம் எடுத்து அந்த சேரமானுக்கு திரும்ப செலுத்தி விட்டு கைலாயத்துக்கு போகணும். சுந்தரரும் இந்த ஒரு பிறவிக்கு மேல எனக்கு அடுத்த பிறவி வரக்கூடாதுன்னு இருக்கார். இப்ப என்ன பண்ணலாம், அப்ப சுந்தரர் வாங்கி கொண்டு வந்த பொருளை கொள்ளையடிச்சுட்டு போறாவளோ பண்ணிடுவோம், இவருக்கு பிராப்தமே இல்லை, இவர் கொடுத்தாரு தவிர பிராப்தம் இல்லை, கொள்ளையடிச்சு போயிடுச்சு பணம் அப்படின்னு பண்ணிவிட்டா கொடுத்தவருக்கு இவர் திருப்பி கொடுக்க வேண்டிய இல்லையா, இறைவன்

அப்படி ஒரு சட்டம் போட்டு கொண்டு வரேன். கொடுத்தவருக்கு திரும்பி பணம் கொடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா கொடுத்த பொருள் காணாம போயிடுச்சு. திருடி போயிட்டாங்கன்னா ஆக்கிவிட்டோம்னா சரியா போயிடும். நாம் கொடுத்தோம்னா அவருக்கு அடுத்த பிறகு கிடையாது. ஏன்னா இறைவனுக்கு நாம் திருப்பி செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, பணம் கொடுத்தா பணம் கொடுக்க வேண்டிய அன்பு ஒண்ணுதான் கொடுக்கணும். இவர் நண்ப நிறைய அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இறைவனுக்கு நாம் திருப்பி செலுத்துறது பணத்துக்கு பணம் இல்ல, மனுஷனுக்கு தான் பணத்துக்கு பணம். பணத்துக்கு வட்டி கூட போட்டு நாம் பணம் வாங்குவோம். ஆனா இறைவன் எது கொடுத்தாலும் திருப்பி அவன் திரும்பி கேட்கறது நம்மகிட்ட அன்பு ஒண்ணுதான் கேட்பான். அதனால இவர் என்ன பண்ணாரா, நம்பிக்கை தாமே பொன் கொடுப்பதல்லால் ஒருவர் கொடுப்ப ஒன்னாமைக்கு அது வாங்கி அவர் கொண்டு வருகிற பொருளை தான் பிடுங்கி பெருகருளால் தாம் கொடுப்பது அருளாலே தான் திரும்பி அந்த பொருளை அவருக்கு கொடுத்துருவோம் என்பதற்காகத்தான் இறைவன் செய்தான். ஆனா அப்படி சொல்றதுக்கு சேக்கிழார் கொஞ்சம் பயந்துகிட்டு என்ன சொல்றார், இதுக்குத்தானோ என்னவோங்கிறார், தெரியாத போல சேக்கிழார் பேசுறார். பெறுவதற்கோ அது அறியோம், இப்படி மற்றவங்க கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக இறைவன் இப்படி செஞ்சானோ என்னமோ எனக்கு தெரியல, அப்படி நடந்து வச்சுட்டார். அங்க கதை சொல்ற சேக்கிழார் இப்படி ஒரு சாமர்த்தியமாக நியாயத்தை தான் சொல்றார், சொல்லிவிட்டு இதுதானோ வேறையோ எனக்கு தெரியாதுன்னு வழுக்கிறார். அது வழுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு, அதான் அடக்கம். இதுதான் என்று உறுதியா சொன்னா அது தன்முனைப்பா போயிடும், அதாவது ஆணவத்தில் பேசுகிற பேச்சா போயிடும். என்னோ இதுக்காக இருக்கலாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதுதான். ஆனா அவன் நினைக்கிறேன்னா தன்முனைப்பு இல்லாம பணிவா சொல்ற வார்த்தை. அந்த பணிவா சொல்ற வார்த்தைக்காக சேக்கிழார் இப்படி அறியோம்னு சொன்னாரே தவிர உண்மையா அறிஞ்சுதான் அவர் சொல்கிறார். அடியார்கள் பொன்னை கொண்டு வரும்போது சூபூதகணங்களை எல்லாம் வேடர்களாக ஆக்கி அங்கே வேட்டைக்கு அனுப்பினார். அந்த வேடர்கள் எல்லாம் படுகு பேசுகிறவர்கள் என்று இங்கே வரலாற்றிலே தெரிகிறது. படுகு மொழி பேசுற மாதிரி இருக்கிற ஒரு வேடர்கள், அவர்கள் வேடர் போய் அந்த அவர் கொடுத்த பணத்தை எல்லாம் பறிச்சு கொண்டு போய் போட்டார்கள். அவங்க என்ன சொன்னார்களாம், துடுகு மொட்டு என்று சொன்னார்களாம். அவர்கள் பேசினது தமிழ் அல்ல, தெலுங்கு வார்த்தையினாலே சொன்னார்கள். அதாவது உங்களை கொல்லுவோம், நீங்கள் கொண்டு வந்த பொருளை கொடுத்து விடுங்கள், இல்லாவிட்டால் கொல்லுவோம் என்ற பொருள் அமைய திடுகு முட்டு சொல்றாங்க. அதை சுந்தரரே பின்ன பாடி காட்டுறார், கொடுகு

0: திடுகு மோட்டன. அவர்கள் அந்த வேடர்கள் என்ன வார்த்தை சொன்னார்களோ அத அந்த பாஷையிலேயே அவர் சொல்றார். தமிழ்ல இரண்டாம் அதுக்கு என்ன உரை எழுதுகிறார்கள்னா, நீ கொண்டு வந்த பொருளை கீழே போட்டு விடுங்கள், உங்களை கொன்று விடுவோம் என்று பயமுறுத்தி அந்த சிவகணங்கள் எல்லாம் வேடுவரலாக அந்த பொருளை பறித்து கொண்டு போனார்கள் என்ற செய்தியை சுந்தரே பிறகு தன் தேவாரத்தில் வச்சு பாடி இறைவன் முன் போய் பாடுறார். அப்படி பாடும்போது சொல்ற, இப்படி இந்த பொருளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போன பிறகு சுந்தரர் அங்க வந்தார். சுந்தரர் வந்தபோது இந்த வேடவர்கள் சுந்தர பக்கம் போல, சுந்தரம் நிறைய ஆபரணம் போட்டு வராருங்க. சுந்தர் இதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப கொஞ்சம் அழகான உடம்போடு தான் இருக்கணும்னு ஆசைப்படுறவர். நல்ல பட்டு வெட்டி கட்டுவார், நல்ல பொன்னால கடுக்கன் சங்கிலி எல்லாம் போட்டுக்குவார், கலப சூரியெல்லாம் உடம்புல பூச்சிக்கொள்வார். ரொம்ப இளமையோடு இன்பத்தோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்ற எண்ணிக்கையில் தன்னை நல்ல அலங்காரம் செய்து கொள்கிற பெருமை உடையவர் சுந்தர். அப்ப பின்னே வந்த இவரிடத்திலையும் பணம் இருக்கு இல்லையா, இந்த நகை இதையெல்லாம் அந்த வேடர்கள் கொள்ளையடித்தார்கள். கொள்ளையடிக்கல, விட்டுவிட்டார்கள். அதை சேர்க்கிறார், சொல்றார், எல்லாரிடத்திலும் கொண்டான் கொல்லுவோம் இடுவோம் என கோபத்தார் குத்தி எல்லையில் பண்டாரவெல்லாம் கவர்ந்து கொள முன்னே வந்தவர்களது செல்வங்களை எல்லாம் பிடுங்கிக் கொண்டார்கள். அதன் பிறகு அடுத்தா போல சுந்தரர் வந்தபோது அல்லலுடன் பரிவுண்டார் ஆரூரர் மருங்கணைந்தார். அந்த சுந்தரோடு கூட வந்தவர் இருக்கிறார்களே அவர்கள் இந்த பொருளை எல்லாம் தான் கையிழந்து விட்டார்கள். அடுத்த பாட்டு பக்கமாக சென்று கொள்ளையடிக்கல, அடியாருக்கு தூக்கி கொண்டு வந்த சேரமான் கொடுத்த பொருளை மட்டும்தான் கொள்ளையடித்தார்கள் என்பதை சேக்கிழார் சொல்றார். இப்போ சுந்தர் நேரம் கோயிலுக்கு வந்தார். இந்த இறைவன் முன் போய் சுந்தர் பாட்டு பாடுறார், இது மாதிரி இந்த வேடுவர்கள் கொள்ளை கொண்டு போய்விட்டார்களே பெருமானே, இது ரொம்ப கொள்ளை கொள்ளுகிற இடமா இருக்கே, இந்த இடத்துல நீ வந்து குடியிருக்கலாமா, இங்க எதுக்கு நீ கோயில் கட்டிட்டு இருக்கேன்னு கேக்குற. இடுகு நுண்ணிடையாளோடும், ரொம்ப மென்மையான இடுப்பை உடைய ஒரு பெண்ணோடு விட தைரியமா இங்க இருக்கிறியே, எற்றுக்கு இங்கு இருந்தாய் எம்பெருமான் நீரே, நீ எதுக்காக இங்க இருக்கிற, இந்த வேடர்கள் கண்டு உனக்கு பயம் இல்லையா, என்ன கொள்ள அடிச்சது மாதிரி உங்ககிட்ட இருக்கிற பொருளும் கொள்ளடிச்சிட மாட்டார்களா, இந்த இடத்துல நீங்கள் வந்து குடியிருக்கலாமா என்பது போல கேட்கிறார். ஆனா அதே சமயத்துல என்ன காக்காம எதுக்கு நீ இங்க இருந்தாய், எதுக்கு இங்க இருந்தாய்னா எப்படி அர்த்தம், எதுக்கு நீ இங்க வந்து உட்கார்ந்திருக்கே இவங்கெல்லாம் பயப்பட வேண்டாமான்னு ஒரு அர்த்தம், இன்னொரு பொருள் என் பொருளை கொள்ளடிக்கிற போது நீ எதுக்காக இப்படி காவலுக்கு வராம தங்கி இருந்தாய், என்னை காப்பாற்றுவதற்கு உடனே வந்திருக்கணுமே, அந்த இடத்திலே வந்து என்னை அந்த வேடுவர்களிடத்திலிருந்து காப்பாற்றி பொருளை கொடுத்திருக்கணுமே, அதை கொடுக்காம எதுக்காக அங்க இருந்தேன்னார். பத்து பாடல்களை கேட்டுக்கிட்டு இருந்தார் சுவாமி. ஏன்னா பரிசு கொடுக்கணும்னா அவனை வேலை வாங்கினதானே கூலி கொடுக்கலாம், அப்போ சுந்தர ஒரு பத்து பாடு பாட வச்சா பாடலுக்கு பரிசு கொடுத்துடலாம், அப்ப இந்த ராஜாட்டின் பிடிக்கிட்டு வந்த பொருளை உனக்கு பரிசில் நீ வச்சுக்கோ, அப்ப ராஜா கொடுத்த பணம் இல்ல இது, நான் உனக்கு பரிசலா கொடுக்கறேன், நான் கொடுக்கற பணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பத்து பாட்டு வரல பொறுமையாயிருக்கார் சிவபெருமான். பாட்டு பாடனே இந்த பொருள் எல்லாம் திரும்பி அந்த பூதங்கள் கொண்டு வந்து கொடுக்க இறைவன் அவற்றை சுந்தருக்கு அளித்தாராம். திரும்பி இறைவனிடத்திலிருந்து கை கொண்ட பொருள் இருக்க, அந்த கை கொண்ட பொருளை கொடுப்போம், நீ எடுத்துக்கிட்டு முன்ன போங்க மறுபடியும் சொல்றார். அந்த வேலைக்காரர்கள் தம்முடைய பரிசனங்களை பார்த்து, நீங்கள் இந்த பொருளை எல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்கள் முன்னே போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு சோழ நாட்டை உள்ள முன்னே அமிச்சார். கொடுப்போம் அக்கைவேணுங்கிறது தமை ஏவி எடுத்துக்கொண்டு போங்கள் என்று அந்த வேலைக்காரர்களை அந்த பரிசனங்களை அனுப்பிவிட்டு மைக்கொண்ட மிடற்றாரை வணங்கி அப்புறம் ஒரு கோயிலுக்கு உள்ளே போய் சுவாமி தரிசனம் எல்லாம் பண்ணிவிட்டு கொங்கு அகன்று அப்புறம்தான் கொங்கு நாட்டை தாண்டி சோழ நாட்டுக்கு வர்றார். அப்ப மற்றவர் எப்பவுமே தன்னுடைய பரிசனங்களை முன்னே அனுப்பிவிட்டு பின்னே மெதுவாக குதிரை ஏறி வருவது இவருக்கு வழக்கம் என்பதற்கு இதெல்லாம் சான்றுகள். இப்ப ஞானசம்பந்தர் முத்துப்பள்ளக்கில் ஏறிட்டு போனார் கோபுர ஸ்தலத்துக்கும், திருநாவுக்கரசர் ஒருத்தர் தான் வாகனம் ஏறாமல் கால்நடையாகவே எல்லா தரிசனம் எல்லா கோயிலும் தரிசனம் பண்ணவர். சுந்தரர் அப்படி இல்ல, சுந்தரர் சில இடத்துல நடந்து போயிருப்பார், சில இடத்துல குதிரையில் போயிருக்கார், அவரும் ரொம்ப கால்நடையாக நடந்து போனவர் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த கதைகளை செக்கிழார் வழியிலே இருந்து அங்க எங்க நமக்கு நுட்பமாக விளக்குறாருங்கிறது சொல்றேன். இப்படி கொங்கு நன்றி மெய்கொண்ட தருளினால் விரைந்தேகி மென் கரும்பும் செய்கொண்டார் சாலியும் திருவாரூர் சென்றடைந்தார். கரும்பும் நெல்லும் விளைந்த திருவாரூருக்கு சுந்தரர் வந்துவிட்டார். நாவலர் மன்னவர் அருளால் அந்த சுந்தருடைய அருளினாலே விடைபெற்றுக் கொண்டு சேரமான் பெருமாள் தன்னுடைய நாட்டிலே போய் அரசாண்டு கொண்டிருந்தார். அதற்கு பிறகு ஆடி மாசத்திலே சுவாதிங்கிற நட்சத்திரம் வருது. அந்த சுவாதி நட்சத்திரம் வரும்போதுதான் சுந்தரர் கைலிக்கு போகிறார். அப்போ இந்த சேரமானும் அவரோடு கூட அவர் யானையில போகும்போது இவர் குதிரையில ஏறி இந்த சேரமான் பின்னே போனார். இந்த கதை இப்ப சேரமான் கதையிலேயே சொல்லணும். இப்ப சேரமான் கதை தான் படிக்கிறோம் கலரிட்டு அறிவார். ஆனா சேக்கிழார் என்ன பண்றார், இந்த கதையை நிறுத்திக்கிறார். இது மாதிரி சுந்தரரோடு இந்த சேரமான் கைலிக்கு போன கதைய நான் பிறகு சொல்றேன். இப்ப கதை சொல்லிட்டா அதுக்கு பிறகு மற்ற நாயன்மார் கதை சொல்ல முடியாது. எல்லா நாயன்மார் கதையை சொல்லி கடைசியில சுந்தரர் கைலாகி போனார்னு சொன்னா தான் நல்லா இருக்கும். ஆனால் அந்த கதையோடு இந்த சேரமான் கதையை நான் சேர்த்து சொல்றேன். அது என்ன சொல்றார், பரிவகைக்கும் திருத்தொழில் பின்மொழிகின்றான். குதிரையை ஏறி போகின்ற இவருடைய சேரமான் அந்த வரலாற்றை பிறகு, அதாவது அந்த வெள்ளானை சருக்கத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு கதையை பாதியில் நிறுத்தி வச்சுக்கிறார் சேக்கிழார்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: அருள்ளுடிவாயிய கடம்பவனேசருடைய பெருங்கருணையினாலே சிவ தருமோத்தரத்தில சுவர்க்க நரக இயல் பற்றி இப்பொழுது விரிவுரை நிகழ்த்த எண்ணுகிறேன். சிவபூஷ முதலான வழிபாடுகளை செய்யாமல் உணவு உண்டவர்கள், அது மாதிரி கோடிக்கணக்கான பேர் இருக்கிறேன். பூஜை பண்ணாம சாப்பிட்ற கோடிக்கணக்கான பேர் எத்தனையோ கூடி இருக்கிறேன். உப்பற்ற சிவபிரானுடைய பூசைக்கு பூக்களை உதவும் திருக்கோயிலுக்கு உரிய பூந்தோட்டத்தில் கொத்தாக பூத்திருக்கும் பூவை பறித்து மோந்து தலையில் சூடி கொண்டவருடைய தலையில் எமது உதர்கள் சூடெறி இரும்பு முளையை செலுத்துவர். மோந்த மூக்கில் எரிச்சலை உண்டாக்கும் காரணம் நிறைவிடுவர். பூவை முகந்து பார்க்கப்படாது. முகந்து பார்த்தாரு சொல்லி ஒரு நாயனார் மூக்க அறுத்து விட்டார், செருத்துணை நாயனார். சிவபரானையும் சிவாகமங்களையும் கற்பிக்க ஆசிரியனையும் சிவனுக்கே அடியவராயித்தமை பற்றி இருக்கும் அணவு முதலான அழுக்குகள் அகல நோன்பிருந்து உடலை வருத்தி கடவுள் வழிபாடு செய்யும் தக்கவராகிய சிவ யோகியையும் சிவபரான் திருமொழியாகிய சிவாகமங்களையும் பழித்து பேசியவர் துன்பம் புரிந்த யமனுடைய தூதர்கள் மிகுந்த ஆரவாரத்துடன் அவருடைய வாயின் உள்ளே நெருப்பில் இட்டு காட்சி இரும்பு ஆணியை புகுத்தி அடிப்பது. முன்பு சொன்ன சிவ குரு ஆகமம் முதலானவற்றை இகழ்ந்தவரை யமனுடைய பணியாளர் செந்நீர் விரிகி தரையில் சிந்த பற்கள் இடையிலும் கீழ் உதடும் மெதுடிலும் தலை மாறு இடுப்பு மூக்கு ஆகிய உறுப்புகளிலும் நெருப்பில் வந்து உருகின்ற இரும்பு முளையால் அடித்து தண்டிப்பார்கள். பிறருக்கு சொந்தமான பொருளை உள்ளங்கையால் தொட்டு எடுத்துக் கொள்ளுதலும் நிலையான பொருளுடைய ஆசிரியரின் உடல் மீதும் சுக அளிக்கும் சௌருமானுக்கு உரிய பூசை பொருளின் மீதும் சிவன் திருவாக்கிழங்கி சிவாகம் மீதும் பாதம் படம்படி நடந்து செல்லும் பாவச்செயலும். பெரியவங்க அடியார்கள் வந்து பூசை பொருள்கள் நூல்கள் இவைகளை பக்க இவைகளை தாண்டி செல்லுதல், அதுகளில் பாதம் படும்படியாக செல்லுதல் பாதகம். ரிக்குவேதத்திலேயே புரோகிதர்களை பிராமணர் என்று குறிப்பிடும் இடங்களை விட காவி காரு உப்புரமுதிரி சொற்களால் குறிப்பிடும் இடங்களே அதிகம். பிரமன் என்று இயற்கை கடந்த ஆற்றல் உடையவன் என்ற பொருளிலே பிராமணன் என்ற சொல் முதலில் பயிரப்பட்டது. யமனுடைய பணியாளர் திருட்டு முதலான குற்றங்களை செய்தவரின் கைகளில் உப்பு முதலிய கலந்த கொதிக்கு நீரை கூட்டுவர். சிவபிரான் திருக்கோயிலும் திருக்கோயிலும் அழகிய மலர்த்தோட்டத்திலும் மலசலங்களித்து மாசுபடுத்தினுடைய வலிமை ஒளியை யமனுடைய பணியாளர் குட்டையான இரும்பு கம்பி அடிப்பார்கள். இப்படி திருக்கோயில் முதலியவற்றை மாசுபடுத்தியவர்கள் அதிகமான தண்டனை அடைவார்கள். மிகுந்த செல்வம் உடையவராக இருந்தும் தன மிகுதி தரித்திருந்தும் தானவனை புரியாரை மனித நிற்செஞ்சாலி மிக உளராயும் வரியார்வன் தனமுள்ளதை என பிறந்த அதிதியரை அறுத்தாதே தனியிருந்து உண்ணவலரையும் தண்டதரன் ரமர்தாமே. மிகுந்த செல்வம் உடையவராக இருந்து ஈதல் முதலான அறங்களை செய்யாதவர்களையும் சென்னல் முதலான தானியங்கள் மிகுதியாக இருந்தும் பசியோடு வந்து உணவு வேண்டும் என்று கேட்ட இளவரின் பசிதீர இரவலரின் பசிதீர உணவு அளிக்காமல் தானே தனித்து உண்ணும் தீயவரையும் யமனுடைய பணியாளர்கள். கூறிய நுனிகளையுடைய இரும்பு முலைகளை அவர்களின் கழுத்துக்களில் நுழையுமாறு அடிப்பார்கள். இரும்பு ஆணி வளையத்தில் இரும்பு செங்கிலி இணைத்து கட்டி இரண்டு இரும்பு தூணில் மேலே உள்ள விட்டத்தில் கால்கைகள் பக்கங்களில் விரித்தபடி இருக்குமாறு தொங்க விடுவர். நல்ல பசியோடு மிகுந்த பசியோடு வந்த நல்ல தவமுடையவன் பசி தீர மனம் குலைந்து அன்பாக உணவு அளித்து உண்பிக்காமல் தானே தனித்திருந்து கொண்டவரின் பாவம் அகல. தீயில் இட்டு சூடேற்றிய கூறான இரும்பு முளையால் துன்பம் உண்டாகும்படி தலை நெற்றி வாய் மார்பு கால் கையாகி உறுப்புகளில் குத்தி தாக்குவர். இப்படி வந்து சொல்லுது, அறஞ்செய்யாத செல்வர் பெரும் தண்டனை. தாம் தேடிய செல்வத்தை அறப்பணிகளில் செலவிடாத, அறப்பணிகளுக்கு உதவாத கொடியவரின் மார்பிலும் கைகளிலும் இரும்பு செங்கிலியை பிணித்து முன்சொன்ன இரும்பு குண்டை விட நான்கு மடங்கு பழுவுடைய இரும்பு குண்டை கட்டிவிடுவர். இப்படி எல்லாம் சொல்லுகிறாரா? பசித்து வந்தவரை உண்பிக்காதவர் பெருந்தண்டனை. நரகத்துயருக்கு அளவு கிடையாது. ஒவ்வொரு நரக துன்பங்களை ஆராய்ந்தால் அவை அளவு கடந்தனவாக உள்ளன. அளவு கடந்தவையாக உள்ளவற்றை அளவிட்டு சொல்ல முடியுமா? முடியாது. எல்லா வகை அலறுகளுக்கும் அலறுகள்னா நரகத்துக்கும் பொருந்திய துயரங்களை அளவிட்டு நூறு ஆண்டுகள் தொடர்ந்து உரைத்தாலும் முழுவதையும் கணக்கிட்டு உரைக்க வல்லவர்கள் யாரும் இல்லை. ஆதலால் உரைத்திற்கரிய நரகக்கடியின் துயரங்களாகி நீர்ப்பெருக்கிற்கு எல்லை உண்டோ? எல்லை இல்லை. உபரதங்களும் சிவாகமங்களும் உரைக்கும் நன்னறிகளை மேற்கொள்ளாமல் அவற்றை புறக்கணித்தவர்களை நடுவனுடைய பணியாளர்கள் எல்லா வகை அலறுகளிலும் புகுத்தி துன்பங்களை ஏற்படுத்துவர். எனினும் அவர்கள் சாதல் இல்லை, சாகரில்லை, அவ்வளவு பண்ணாலும் அந்த உயிர் போகாது. அறிவுடைமையை சிறந்தோராக உள்ளவர்கள் இந்த நரகத்துயரங்களை கேட்ட அளவிலேயே உயிர் விடுவர் என்று உபரணத சிவாகங்கள் உரைக்கும். ஆதலால் கொடிய துன்பங்களை தருகின்ற கொடும் தீய போன்ற அலரிலே புகுத யார்தான் விரும்புவார்? அதுக்கு மேல யமனுடைய பணியாளர்கள் இந்த பாவிகளுக்கு அறவுரை சொல்லுகிறார்கள். அவர்கள் செய்த பாவங்களை சொல்லி இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி ஆயிட்டீங்களே, அப்படி வித்தக நற்றுனை என்று மதித்து விரும்பீரே, பொத்தை உடற்பொறை நிற்குமென போய் புகன்றீரே, ஒத்துமருற்ற தயக்க மயக்கம் ஒளிந்தாரோ, மித்திரரை பறி வற்ற தன்மத்தை விளைத்தீரே. உங்களுடைய நண்பருக்கு வருத்தம் உண்டாகி பாவத்தொழில் புரிந்தவர்களே, நீ இவர் அறிவு வடிவான செவரானே உங்களுக்கு உற்ற துணை என்று கருதி மேன்மையடைய விரும்பவில்லை. அழுக்குச் சேரும் உடற்சுமை நிலைத்து நிற்கு என்று கருதி பொய் உரைத்தீர்கள். இப்போது உங்களுடைய உறவினர்கள் மன இசைந்து உங்களுடைய உடற்சோர்வையும் மனக்குழப்பத்தையும் போக்கினார்களா? சொந்தக்காரர்கள் யாராவது வந்து போக்கினார்கள்? நரக வேதனை என ஒன்று உண்டா என்ன ஐயத்தால் அறிவு மயங்கி இருந்தீர்கள். அதெல்லாம் யார் யாகண்டா நரகம் இதெல்லாம் சும்மா கட்டுக்கிற என்று மயங்கி இருந்தீர்கள். சிவபெருமான் ஒருவன் என ஒருவர் உள்ளனரா என்று வெறுப்போடு பழித்து உரைத்தீர்கள். பசியோடு உங்கள் வீடு தேடி வந்து உணவு இருக்கிறதா என்று கேட்ட இரவலரை உண்பிக்காமல் பசியோடு போகச் செய்தீர்கள். இந்த பாவச்செயலின் பயனாக இப்போது உங்களுக்கு ஏற்பட்ட நரக துன்பத்தை கண்டு அசைத்து நடுங்கி மனம் தளர்ந்து விழுந்தீர்கள். கொடியவர்களோடு கூடி மகிழ்ந்து நீதி நூல்கள் ஒரு நேரிய வழியில் செல்வதற்கு சிறந்தீர்கள். நல்ல வழியில போறதுக்கு நீங்க வந்து வருத்தத்தை அடைந்தீர்கள். மக்கள் அனைவரும் வணங்குவதற்குரிய செல்வ உண்டு உண்டு என்று உரைத்த சான்றோரை அறிவுறுத்தீர்கள். சிவபெருமான் எழுந்தருளியில திருக்கோயிலுக்குரிய மாமரம் முதலான பயன் தரும் மரங்களை வெட்டினீர்கள். மண்ணுலக வாழ்வு பெரிதாக கருதி ஏழை மக்களுக்கு கொடுமை செய்தீர்கள். எல்லாம் என்னமோ இருக்கிறோம், அங்க போனால தெரியும். நீங்கள் உலகில் வாழ்ந்த காலத்தில் ஐந்து பேரும் குற்றம் பஞ்சமா மகாபாத செயல்களையும் சிரமப்படாமல் மேற்கொண்டீர்கள். நல்லவர்களின் மனங்கள் நோகுமாறு செய்யும் நஞ்சை போன்ற குடுஞ்சொற்களை உரிய தவசிகளை உயரிய தவசிகளை நோக்கி உரைத்தீர்கள். பொருள் பறிப்பதையே குறிக்கோளாக கொண்டு வெளிப்பார்வைக்கு அன்பு உடையவர்கள் போல நடிக்கும் கபட உள்ளமுடைய விலை மகளிரோடு கூடி இன்புறுவதை பெரிதாக கருதினீர்கள். மயிலடவிய வேல் போலும் கூறியவர்களுடைய குடும்ப பெண்டிரின் நிறைய கெடுத்து அவர்களின் வாழ்வை பாழாக்கினீர்கள். நீதிமன்றத்தில் அமர்ந்து நடுவுநிலை தவறி ஒரு பக்கத்தின் சார்பாக வழக்கு தீர்ப்புகளை முழிந்தீர்கள். மற்ற யார் எமக்கு நிகர் என்று தற்பெருமை புகுந்தீர்கள். பொறுமையில் பூமியை ஒத்த சான்றோரை இழிந்த மனிதராக அவமதித்து பேசினீர்கள். தண்ணீர் போல பிறருக்கு இனியவை செய்ய நல்லவர்களையும் வென்று ஒடுக்க எண்ணினீர்கள். நீங்கள் நோய் வறுமை முதலான துன்பங்கள் செய்ய தவித்த போது அத்துன்பங்கள் தீர உங்களுக்கு உதவியவர்களை நன்றி அறிதலோடு என்ன மறந்தீர்கள். பிறருக்கு சொந்தமான நிலத்தை உங்களுடைய உடமையாக்கி கொள்ள கருதினீர்கள். அற்பர்கள் என்று நன்றாக அறிந்திருந்து அவர்களே வேண்டியவர்களது தெளிவு உறவாடினீர்கள். பெரியோருடன் சேர்ந்திரணத்தில் அவர் சேர்க்கையை மறுத்து மருண்டீர்கள். நல்லவருடன் சேர்க்க சேர மறுத்து விட்டீர்கள். கெட்டவரோடு தாராளமாக சேர்ந்து இருந்தீர்கள். நீங்கள் உலகில் வாழ்ந்த காலத்தில் வறியவர்கள் உங்களின் உதவியை நாடி வந்தபோது அவர்களை அன்பு காட்டி உதவ மறுத்தீர்கள். வேடிக்கையாக தர்க்கம் செய்து வீண் பொழுது போக்க வருகின்ற வீணர் உறவில் ஆசை கொண்டீர்கள். உங்களுடைய அயலாரின் குறைகளை சிறிதும் சளைக்காமல் பிறரிடம் உரைத்தீர்கள். வீண் பொழுது போக்கு, பொருள் இழப்பு, கண்ணிய குறைவு, சண்டை சச்சரவுகள் காரணமான சூதாடுதலை நல்லது என மேற்கொண்டீர்கள். நம் உடலில் சிறு காயம் ஏற்பட்டால் நாம் நோவால் வருந்துவது போல பிற உயிர்களுக்கு காயம் உண்டாகும்படி ஊறு செய்தால் அவையும் நோவாமல் துடுக்கி என்பதை ஆராய்ந்து பார்க்காமல் பிற உயிர்களை கொன்றீர்கள். நம்முடைய தசையும் மற்ற உயிர்களின் தசையும் பொதுவாக ஊன் என்றே சொல்லப்படும். நம்முடைய தசையும் மற்ற உயிர்களின் தசையும் பொதுவாக ஊன் என்றே சொல்லப்படும். ஒரு மனிதனை கொல்லும் போது அவன் எப்படி துடிதுடித்து இறப்பானோ அவ்வாறு ஒரு பறவையோ விலங்கையோ ஒருவன் கொல்லும் போது அவையும் துடிதுடித்து இறக்கும். உயிரில் மனித உயிர் வேறு, பிறவற்றின் உயிர் வேறு என்ற பாகுபாடு கிடையாது. இந்த உண்மையை மறந்து பிற உயிரின் தசையை புசித்தீர்கள். அந்த தசையை தின்பதையே ஒரு பேறு, அதை விட பேறு வேறு இல்லை என கருதி பிற உயிரிட அன்பு செலுத்துதலை அளித்தீர்கள். பொதுவாக சைவன் அல்லது வைணவன் என்று சொன்னால் அதற்கு புலால் தின்னாதவன் என்பது பொருள். கொல்லாவிரதம் ஒன்று கொண்டவரே நல்லார் மற்ற அல்லாதார் யாரோ அரியன் பராபரமே என்பது தாயுமான அடியின் அருளுரை. புலால் தின்பவனை மனிதன் என்று சொல்ல அடிகளுக்கு மனம் வரவில்லை. புலால் தின்பவனை மனிதன் என்று சொல்லக்கூட மனம் வரலையாம் தாயுமான சுவாமிக்கு. அதனாலே வந்து பாவங்களிலே பெரும்பாவும் புலால் உண்டு. பாவங்களிலே பெரும்பாவும் புலால் உண்டு. இங்கே இருக்க எல்லாமே செய்வர்கள் ஒருவர் இன்னொருவருக்கு ஒரு பொருளை விரும்பி கொடுக்கும் போது கொடுப்பவர் மனத்தை குழப்பி அவர் கொடாதபடி பல தடைகளை செய்தீர்கள். கொடுப்பதை விளக்குவது, கொடுப்பது விளக்கு கொடியோய், உனது சுற்ற உடுப்பதும் உண்பதும் இன்றி விடுகின்றாய் என்பது கம்பராமாயணம். ஒருத்தர் ஒருவருக்கு தானம் பண்றாரு, கொடுக்கிறாரு, அவருக்கு இறங்கி ஏதோ உதவி செய்ய நினைக்கிறாரு, அதை தடுக்கிறவே நிறைய பேர் இருக்கிறானே. கொடுப்பதே விளக்கு, கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றிக்கிடும் திருக்குறள். ஒருவர் மற்றொருவரை ஏதோ ஒரு காரணத்தால் கோபிக்கும் போது ஆறுதல் மொழிகளை கூறி அவருடைய சினத்தை தணிக்காமல் அவரோடு ஒத்து பேசி கொண்டாடினீர்கள். பிறருடைய உள்ள வருந்தவன் அவர்கள் நோய்வாய்ப்படவும் பல தீங்கான மொழிகளை பேசினீர்கள். நல்ல உள்ளம் படைத்த மேலோர்கள் செய்யாதனவற்றை செய்ததாக அவதூறு முடிந்தீர்கள். நல்லொழுக்கம் உள்ளவர்களையும் நல்ல அறிவாளிகளையும் அவருடைய பெருமை ஆராயாமல் கெட்ட எண்ணத்தால் மனம் புழுங்கி கொடுஞ்சொற்களால் பழித்தீர்கள். உங்களுடைய குற்றம் பொருந்திய மனத்தின் விளைவால் நேர்ந்த பாவம் காரணமாக எரியும் அலறுகளாகி இந்த நிறையங்களிலே நாங்கள் உங்களை அமுழ்த்திய போது உணர்ச்சி பெற்றீர்கள். இவ்வாறு பலவற்றையும் எரிகின்ற அலறில் அழிய இருப்பவரிடம் யமனுடைய பணியாளர்கள் கூறுவார்கள். அவ்வுரையை கேட்கிற பாவியர் தாங்கள் பூமியில் வாழ்ந்தபோது இந்த நிறைய துயரங்களை பற்றி அறிந்ததில்லையே என்று சோர்ந்து விடுவார்கள். எனினும் அவர்கள் இறப்பதெங்கே, அவர்கள் செய்த பாவங்கள் இதுவரை தாங்கள் செய்த தீய செயல்களை எண்ணியபடியே அலறிகளில் கடந்து துயருற்றாக வேண்டுமே. அதிபாதகமென பெரும்பாவங்களை செய்தவர்களும் அவற்றுக்கு ஒப்பான வேறு குற்றங்களை புரிந்தவர்களும் 28 கோடி அலறுகளையும் புரிந்தி மண்ணுலையும் உண்ணுலையும் கடல் சூழ்ந்து கொள்ளும் பெரும் பிரளய காலம் வரை அளவற்றை விட்டு அகலாது கடத்து வருந்துவர். ஆகையினாலே இப்படி பாதகங்களை செய்தவர்களை நரகத்திலே இட்டு யமதூதர்கள் வருத்துவார்கள். அதனாலே பாவத்திற்கு பயப்பட வேண்டும், பாவத்திற்கு பயப்பட வேண்டும். உபபாதகத்தை செய்தவர்கள் 7 கோடி நரகத்தில் 250 சதுர்யுகம் அளவும் கடந்து அழுங்குவார்கள். அதற்கு தன்னிதான பாவத்தை செய்தவர்கள் 3.5 கோடி நரகத்தில் 125 சதுர்யுகம் அளவும் கடந்து அழுங்குவார்கள். இங்கன விதித்த காலங்கள் அளவு அதிபாதகம் முதலிய பாவத்தை செய்தவர்கள் நரகத்தில் கடன் துக்கங்களை அனுபவித்து தொலையும் பொழுது அவர்களை தொடர்ந்து நின்ற கொடிதான பாவமெல்லாம் விட்டு நீங்கும். பல வகை குற்றங்களை செய்த பாவிகள் அவற்றின் விளைவாக நரக துன்பங்களை நுகர்ந்து எஞ்சிய பாவம் காரணம் மீண்டும் முன்பு பழகிய நில ஒளியில் பரப்பது உறுதி. இவ்வாறு பூமிக்கு வந்த பாவிகள் அவர்கள் புரிந்த வினக்கீடாக இடம் பெயரா உயிராகிய புல் பூண்டு செடி கொடி மரங்களாக பிறப்பார்கள். பின்னர் அப்பிறப்பை விட்டு நீங்கி புழுக்களாக பிறந்து துன்புறுவர். இவ்வாறு புழுவாக பிறந்த உடம்பை விட்டு நீங்கி பறவைகளாக பிறந்து பல துன்பங்களை நுகர்ந்தவன் பல வகை விலங்குகளின் யாக்குகளை அடைவார். ஆமா, புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பின்னர் அவ்விலங்குகளின் உடல்களை விட்டு நீங்கி பசுக்களாக பிறந்து பல துன்பங்களில் உணர்ந்த பிறகு எருதுகளாக பிறப்பார்கள். தாவரம் முதல் இறுதி வரை பல பிறவிகள் அடைந்து பல வகை துன்பங்கள் அனுபவித்து பாவங்களால் வாய்ந்த தீயவன போகங்களில் இருந்து விடுபட்டு மனித பிறவி இதுவருக்கு ஏற்ற பக்குவிலிருந்து உருந்த அப்பேறு காரணமா மனித பிறவியை பெறுவர். அடைவதற்கு அரிய மனித பிறவியை அடைந்தும் அரியமானிட யாக்கையை அடைந்தவன் பரமலோக பலத்தினை பற்றவும் உருவியை உலகம் சிவன் தோன்றவும் இருளை நீக்கு எண்ணிலர் என்கோலோ. இன்பங்களை பெறும் மனித பிறவியை அடைந்து மேலான சிவ உலக இன்பங்களை பெறவும் அதற்கு தடையாக உள்ள அறியாமை அகற்றி உலகினர் சிவபெருமான ஒன்றவும் எண்ணுகின்றார்கள் இல்லையே. இது ஓரறி உள்ள தாவர முதல் ஐந்தறி உள்ள இருதுவரை உள்ள பிறவிகளை விட ஆறறி உள்ள மாந்தராக பிறப்பது அருமை. மாந்தராக பிறப்பதிலும் பூ உலக தேவராகிய பிராமண சாதியராக பிறப்பது அருமை. பிராமணனாக பிறந்தாலும் ரிக்கு எஜுர்ஜாம அதர்வன என்கின்ற நான்கு வேதங்களை ஆராய்ந்து உணர்ந்தவனாக இருத்தல் அருமை. அங்கன வேதங்களை பிழையர் ஆராய்ந்து அறிந்தவனாயிரும் சுவர்க்க உலக இன்பம் வீடு பெறும் பெறுவது அருமை. கிடைத்திற்கரிய பிராமண சாதியில பிறந்திருந்தும் ரிக்கு முதலான நான்கு வேதங்களை யாகக்கிரியர்களை செய்து முழுதுணர் தேவர்களாக நிலையினை மேற்கொள்ள முயலாத குற்றமே மிகப்பெரிய குற்றமாகும். இந்த பாரதம் ஈதற்கு எளியது. வந்து பாரதம் தன்னினமானிடர் அந்தவானம் அடையுங்கரமும் சிந்தியார் சிவன் சேவடி சேரவும். இந்த பாரத நாட்டிலே மனிதராக வந்து பிறப்பது எளிய காரியமா என்ன அதிசயமா சொல்றாங்க. தான் பிறந்துகிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் பாரத நாட்டில் வந்து நிறைய பேர்
3: பிறக்கிறான்.
2: வேறு மிலேச்சர் நாட்டு இப்போ அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா கனடா இதெல்லாம் மிலேச்சர்கள். மிலேச்சர்கள்னா வேதாகமங்களை அறியாதவர்கள். வேதாகமங்களை அறியாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லி உடலுக்காக பாடுபட்டு உணவை மாத்திர உண்டு விட்டு உலக போகங்களை பெரிதாக எண்ணி அழிந்து போகின்றவர்கள் மிருகங்களைப் போல. அது இந்த உலகம் இந்த நாட்டிலேயும் இருக்குது. ஆனால் இந்த நாட்டில் இப்படி கொஞ்சம் இருக்குது, அப்படி அதிகம் இருக்குது. அங்கே அதிகம் அது அதிகம் அதிகமாக இவன் விரும்புகிறேன் மேல் நாட்டு நாகரிகத்தை. இவ்வாறு அடைந்தவர் பாரத நாட்டில் வந்து பிறப்பது எளிய காரியமா. நரர்வைய தேயந்தனில் நான்மறை வயலா நாட்டில் சித்தியார் மனிதர்கள் வசிக்கின்ற நாட்டிலே வேதாகமங்கள் பயிலாத நாட்டை விட்டு வேதாகமங்கள் பயிலுகின்ற நாட்டிலே பிறப்பது அருமை. நரர்வைய தேயந்தனில் நான்மறை வயலா நாட்டில் விரவுதல் ஒளிந்து தோன்றல் மிக்க புண்ணியத்தாலாகும். அதற்கு மேல தரையினர் கீழே விட்டு தவஞ்சி சாதின் வந்து பரசமயங்கள் எல்லாம் பாக்கியம் பண்ணனாதே என்பதும் சித்தியார். அதனாலே இப்படி அடைவதற்கு பெயர் பெற்றிருந்த மேலுலக அடைவதற்கு ஏற்ற நற்பணிகளை செய்ய வேண்டும். சிவபிரானின் சிவந்த திருவடி தாமரில் பொருந்த வேண்டு எண்ணி முயற்சி மேற்கொள்ளாமல் இருக்கின்றார்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். வேத நீதி சிவாகம நூல்களும் திருமுறை நூல் வாயிலாகவும் விளங்கி தோன்றும் பாரத நிலத்திலே பிறந்தும் அத்திருவருள் நூல்களை ஓதி மெய்யறிவு பெற்று மன உரிமை உற்று சிவன் திருவடி விருதற்குரிய வழிபாடுகளை மேற்கொள்ளாதவர் தம் ஈடேற்றத்திற்கு தாமே கேடு செய்தவர் ஆவார். இப்படி வாய்ப்பு கிடைத்திருந்தும் அதை மேற்கொள்ளாதவர்கள் அந்த சிவபுண்ணியங்களை மேற்கொள்ளாதவர்கள் தனக்குத்தானே கெடுதலை தேடிக்கொள்கிறார். ஐதன் நல்லா கேளுங்க. ஈரும் வாழ் உயிர் கென்றறியார் எழும் வாரமாகி வருந்தினமானிட தாரமாதியும் தாமநிலை என்றே கோரமாய குழி விடுவார்களே. ஞாயிறு முதல் சனி வரை உள்ள ஏழு நாள்களையும் உயிரை அறுக்கும் கூறிய கத்தி என்று உணர்ந்து இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிய இன்னைக்கு வெள்ளிங்கிற கத்தியாலே ஒரு நாளை அறுத்திருக்கிறான். நாள் என்பது வாழ் நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈறு வாழது உணர்வார் பெரிய. ஒரு நாள் போச்சு ஆயுளில் இன்றைக்கு ஒரு நாள் போயிடுச்சு விளங்குதா அது சொல்றாரு. இங்கே ஞாயிறு முதல் சனி வரை உள்ள ஏழு நாள்களையும் உயிரை அறுக்கும் கூறிய கத்தி என்று உணர்ந்து அறப்பணிகளை செய்யாதவர்கள் தாங்களும் தங்கள் மனைவி முதலானோரும் நிலையான வாழ்வை உடையவர்கள் என்று கருதி பாவச் செயல்களை புரிந்து நரக பள்ளத்திலே விடுவார்கள். ஆர்த்தழு சுற்றமும் பெண்டிரு மக்களும் ஊர்த்துறை காலை ஒளிவர் ஒளிந்தவன் வேர்த்தலை போக்கி விறகுட்டேரி மூட்டி நீர்த்தலை மூழ்க நீதி இல்லோரே. அழியும் ஆக்கை கூட அழியாப்பதங்கெழுவார் பெற்றதே நல்ல கேள்வி. அழியும் யாக்கையை கொண்டே அழியா பதத்தை பெறுகின்றவர்கள் தான் நல்ல கேள்வியை நல்ல கேள்வியை கேட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், அழியும் உடம்பை கொண்டு அழிவில்லாததா இருக்கின்ற சிவலோக வாழ்வை பெறுவோம். அழியும் ஆக்கை தன அழியாதன விழுவரே நரக குழிவையரே, அழியும் ஆக்கு ஆக்கையை உடம்பை அழியாது என்று எண்ணி பாவங்களை செய்து நரகத்திலே விழுவார்கள். அதனாலே சிவ வழிபாடு செய்கிறவரே வாழ்கின்றவர். ஆக்கைதான் நிலையாது என்று அறிந்து தேகம் நிலையில்லாது, தேகம் எப்படியும் அழிந்தே ஓம், கருவினுள் அழிவதாயும் கழிந்திடாது அழிவதாயும் பரிணமித்து அழிவதாயும் பாலனாய் அழிவதாயும் தருணனாய் அழிவதாயும் தான் நரைத்து அழிவதாயும் உருவமே அழிவேயானால் உள்ள போதே பாருங்கள் என்பது சித்தியார். அதனால தேகம் நிலையில்லாதது, எப்போ அழியும் எப்போ கீழே விடும் என்று சொல்ல முடியாது. அதனாலே ஆக்கைதான் நிலையாது என்று அறிந்து தம் வாக்கினால் அரண் மந்திரம் மோதியே, வாக்கினால் அரண் மந்திரம் நாக்கை கொண்டு அரண் நாமம் நவிற்றுதல் வேண்டும், பூக்கை கொண்டு அரண் பொன்னடியை போற்ற வேண்டும், நோக்கினால் அவன் மேனியை நோக்கியே, அவனுடைய மேனியை திருமேனியை தரிசித்து நோக்கியே பார்க்குள் வாழ்வர் நன்பயன் பற்றினான். இப்படி வாழ்கின்றவன் தான் நல்ல பயனை பெற்றவன் பற்றினவன். அதனாலே வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், ஆளாமற் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய், கேடு உனக்கு சொல்கின்றேன் வல்வான். ஒண்ணும் தெரியாதவங்களா சொன்னாங்க, இது சொன்னது முதல் மந்திரி, இப்ப சொல்ற பாட்டு முதலமைச்சர் சொன்னது, பாண்டி நாட்டு முதலமைச்சர் சொன்னது இப்ப சொல்ற பாட்டு. வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், ஆளாமற் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய், மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுவையும் தெய்வத்துள் வைக்கும். இவ்வுலகில் சிவபூசை செய்த முதலான நற்பணிகளை நாள்தோறும் முறையாக செய்தவர்கள் எல்லா புண்ணிய உலகங்களையும் அடைந்து அங்குள்ள இன்பங்களை நுகர்வார். தன் தனி வழியில் நடந்து செல்லும் வழிப்பயணி தேவையான உணவு நீரும் கொண்டு சென்றால், தனி வழியில் நடந்து செல்லும் வழிப்பயணி தேவையான உணவு நீரும் கொண்டு சென்றால் பசியின் களைப்பு இல்லாமல் மகிழ்வோடு தாம் அடைய வேண்டிய புதிய ஊரை அடைவார். பதிகர்தாம் அன்ன பானத்துடைய சிலையில் புதிய எல்லையை இன்புடு கொள்வர். விதியில் நின்றவர் விண்ணுலகீதியே புதிய போக விதமும் புணர்வரே, வேண்டிய புதிய உரையடைவர். இவ்வாறே சிவாகமங்கள் ஒரு முறைப்படி முறையாக வாழ்ந்து நல்லதம் புரிந்தவர் சுவர்க்க உலகடைந்து புதிய இன்பங்களை நுகர்வார். வேத நீதியை விட்டவர் தாமிக வேதமாய நரகினை எய்துவர். ஆதலால் என்றும் செய்க அறத்தினை காதலோடு நல் வாணிற்கழிக்கவே, வேத சிவாகங்கள் உணர்த்த அறவழியிலே வாழாதவர்கள் கவலை திரு நரக அடைந்து துயர் உருவர். ஆதலால் மேல் உலகிலே நீங்கள் இன்புற்று மகளை என்னால் ஈக முதலாகிய அறங்களை மேற்கொள்வீராக. படைக்கப்பட்டவை அனைத்துக்கும் மூல காரணனும் தலைவனும் துயவனும் அரணு ஆகிய சௌரானுடைய திருவடிகளை உள்ளத்தில் உதித்தவர் தவறு செய்தாலும் நரக அடையார். ஆராய்ந்தால் அவரை எமோ உரிக்கு தலைவர் ஆவார். ஆகையினாலே இப்படி நின்ன நிறைய சொல்றாரு, இன்னும் நிறைய சொல்றதெல்லாம் இனிமேல் ரொம்ப கேட்க வேண்டிய அற்புதமான கருத்துக்கள் இன்னும் நிறைய வருகிறது. அடுத்தாப்புல ஜனன மரண இயல்னு வருது, எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு எழுதியிருக்காரு இந்த ஆசிரியர். ஆகையினால இப்படி வந்து நாம் செய்ய வேண்டியது என்ன புண்ணியம், செய்யக்கூடாதது என்ன பாவம், செய்ய வேண்டியது புண்ணியம் செய்யக்கூடாதது பாவம். அதனாலே புண்ணியத்தை இயன்ற வகையிலும் செய்து கொண்டே இருக்கணும், பாவத்தை செய்யாமல் விட்டுவிடவும். எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பதால் நல்லார் நாம் நமச்சிவாய் என்றார் போல எல்லா தீங்கையும் விட்டுவிடவும். தீங்கு என்பது தெரிந்தால் அதை விட்டுவிட வேணும், புண்ணியம் என்று தெரிந்தால் அதை தொட்டு விட
3: வேணும்.
2: எப்படி
3: புண்ணிய
2: புண்ணிய காரியங்களை செய்யும் போது சிவனை குறித்து செய்கின்ற புண்ணிய காரியங்களிலே இடையிலே பாவங்கள் வந்ததானால் அது பாவமாக முடியாது, அது வந்து புண்ணியமாக முடியும். சிவாலயத்தையும் சிவனடியாரையும் குறித்து சிவ புண்ணியங்களை செய்யும் போது ஏதாவது அறியாது பாவங்கள் வந்தால், இப்ப குளம் வெட்டினா தண்டியடியல் நாயனார் குளம் வெட்டினாரு, அதை சமணர்கள் வந்து தடுத்தான், ஐயா குளம் வெட்டி அதுல பூச்சி விடுவது ரொம்பலாம் இறந்து போவாத, இவ்வளவு பாவத்தை சேரி என்ன, இந்த தர்மம் இந்த புண்ணியத்தினுடைய நுட்பம் உனக்கு தெரியாது நீங்க போடான்ட்டார். சிவனுக்காக செய்யறதுல எறும்பு இருந்தாலும் பூச்சி இருந்தாலும் பாவம் வராது. இந்த கோயில் கட்டும் போது எத்தனையோ உயிர்கள்லாம் சேதமாயிரு, எல்லாமே மோச்சத்து போவோம், அதெல்லாம் சிவலோகத்துக்கு போவோம் இருக்கு. அதனால இப்படி என்ற வரையிலும் புண்ணியங்களை செய்து நல்ல பலனை பெறுவோமாக என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி

0: ஓம் சிவாய நம. ஷைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு உயிர் விளக்கம். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 62 பதிகம் 3 பாடல் ஒப்பாய். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தலம் திரு ஆனைக்கா. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு இன்புறு நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் ஆறாம் திருமுறை 84வது பதிகம் 3வது பாடல் உருகு மனத்து. வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தலம் திருச்செங்காட்டம் குடி திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் உருகு மனத்து.

0: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு இன்புறு நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 67 பதிகம் 3 பாடல் அலைவாயில். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தலம் திரு கீழ்வேளூர் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு அறியும் நெறி. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை முதல் பதிகம் 5 பாடல் அருண் துணையை. ஓம் சிவாய நம.
2: தலம் கோயில் திருநாவுக்கரசு நாயனார் தில்லையில் பெருமானை வலம் வந்தவாறு பாடியருளிய பெரிய திருத்தாண்டகம் 6 திருமுறை.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு அறியும் நெறி. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல்
3: 1 45 பதிகம் முதல் பாடல், துஞ்ச வருவாரும்.
2: ஓம் சிவாய நம.
4: தலம் திரு ஆலங்காடு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த முதல் திருமுறை பண் தக்கராகம் ராகம் காம்போதி. இடையாமத்திலே பிள்ளையார் கனவிலே பெருமானும் எழுந்தருளி எம்மை பாட மறந்தனையோ என்று அருளி செய்தனர். அதனை உணர்ந்த பிள்ளையார் வியந்தெழுந்து கருணையை போற்றி துஞ்ச வருவாரும் என இப்பதிகம் பாடி அருளினார்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது விதியை வெல்வது எப்படி. தலைப்பு திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த துஞ்சலும் என தொடங்கும் பதிகம். பாடியிருப்பவர் திருவிடை மருதூர் சம்பந்த தேசிகர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திரு ஞானசம்பந்த சுவாமிகள் அருளிய ஐந்தெழுத்து திருப்பதிகம் பொது. ஆயுள் முழுவதும் எந்தவித குறையும் இன்றி வாழ்வதற்கு ஓர வேண்டிய திருப்பதிகமாகும். பண் காந்தார பஞ்சமம், ராகம் கேதார கவுளை.

నిర్వాహ విశ్వ నిర్యాగమే నమే గమ

ేమా

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Shivaya. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தொண்டை நாட்டு ஸ்தலம் 27வது ஸ்தலமான இடேச்சரம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: வரி வளர் அவிரொளி

0: திரு இடைச்சுரம் என்ற தொண்டை நாட்டு தேவார பாடல் பெற்ற தலத்தை இன்றைய சிவாலய தரிசனமாக நாம் மேற்கொள்கின்றோம். இந்த தலம் செங்கற்பட்டிலிருந்து திருப்போரூர் செல்லும் வழியில் அமைந்துள்ளது. மலைகளுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் இது. இறைவன் தட்சிணாமூர்த்தியாக இருந்து கல்லால் நிழல் கீழ் இருந்து உபதேசம் செய்த பொழுது அந்த நால்வர்களுள் ஒருவரான சனத்குமார முனிவர் பூஜித்த ஸ்தலம் இது. தவிரவும் கௌதம முனிவரும் இங்கு இறைவனை பூஜித்துள்ளார். இந்த தலத்தின் ஒரு தனிச்சிறப்பு மூல மூர்த்தியாக விளங்கக்கூடிய இடைச்சுரநாதர் ஒளி பொருந்திய மேனியாக அற்புத காட்சி வழங்குவது ஆகும். வரி வளர் அவிர் ஒளி என்று ஞானசம்பந்த பெருமான் இந்த தலத்தை பாடும்பொழுது அருளிய முதற்பாடலிலேயே இதனை குறிப்பிடுவதாகவும் கொள்வதில் தவறில்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புத தரிசனத்தை இங்கு நாம் வழிபடும்பொழுது தரிசிக்கின்றோம். இந்த மூர்த்திக்கு தீபாராதனை காட்டும் பொழுது இந்த ஒளி வீசும் அழகிய காட்சியை நாம் கண்டு மெய்மறந்து கண்களில் நீர் பொங்க வழிபடுகின்றோம். இந்த பதிகத்தின் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் இந்த இறைவனுடைய வண்ணத்தை வியந்து இடைச்சுரம் மீவே இவர் வண்ணம் என்னே என்று பாடார் விஞ்ஞானசம்பந்த பெருமான். இறைவியனுடைய திருப்பெயர் கோவர்தனாம்பிகை எனப்படுவது. இமய மடக்கொடி என்றும் ஒரு பெயர் வழங்கப்படுகின்றது. இங்கு அமைந்துள்ள தீர்த்தம் மதுர தீர்த்தம், இந்திர தீர்த்தம் ஆகியன. இங்கு உள்ள ஆலயத்தின் கல்வெட்டுகளில் இறைவன் திரு இடைச்சுரமுடைய நாயனார் என்றும் திருவிடைச்சுரம் உடையார் என்றும் குறிக்கப்பட்டுள்ளார். இது தவிரவும் இங்கு ஜனனபுரீஸ்வரர் ஆலயம் இருப்பதாகவும் கல்வெட்டு அறிவிக்கின்றது. அம்பிகைக்கு திரு காமகோட்டமுடைய பெரியநாச்சியார் என்றும் ஒரு பெயர் வழங்கப்படுகின்றது. அப்பெயரை தாங்கியுள்ள ஒருவர் கர்ப்பகிரகத்திற்கு விளக்கு போடுவதற்கு தானங்கள் வழங்கிய செய்தியையும் கல்வெட்டுகள் மூலம் நாம் அறிகின்றோம். இந்த தலத்து இறைவனை பலவாறு வியந்து பரவியுள்ள அற்புதமான இந்த திருப்பதிகத்தில் அவர் ஆடும் பொழுது அந்த அழகிய கழல் பொருந்திய திருவடிகளை வர்ணிக்கும் அழகை நம் முதல் பாடலிலேயே பார்த்தோம். அந்த கனலெறி ஆடும் கடவுள் காடையே அரங்கமாக கொண்டு அவ்வாறு ஆடுகின்றார் என்று சம்பந்தர் இங்கு குறிப்பிடுகின்றார். அந்த பெருமான் கங்கையை ஏற்றதையும் அந்த கங்கையை அதிர்ச்சி அடையில் தாங்கியதையும் அழகினை அருளும் திறத்தையும் யமனை காலால் கடந்து தனது அடியவனுக்காக பரிந்து அருளிய ஒரு அற்புதத்தையும் கொன்றையை தாராக அதாவது மாலையாக அணிந்த பெருமையையும் இங்கு குறிப்பிடுகின்றார். அந்த பெருமானிடத்தில் நன்றே அமைந்திருக்கிறது, நன்று உடையானவன், தீயது இல்லாதவன் என்று திருச்சிராப்பள்ளியில் அவர் பாடியது போலவே இங்கு தீது இலர் என்று சொல்கின்றார். அந்த பெருமான் கையில் மான் மழுவை ஏந்தி வானமும் நிலமும் இருமையும் ஆனார் என்று குறிப்பிடுகின்றார். அவரை வணங்கவும் இணங்கவும் வாழ்த்தவும் படுவார் என்று குணாதிசயத்தை விவரிக்கும் திறம் வியந்து போற்றத்தக்கது. அவர் எங்கும் இருப்பார். காட்டில் மாத்திரமாயிருக்கின்றார், கடலில் கூட இருக்கின்றார், கடல் தனியில் உறைவார் என்கின்றார். அப்படிப்பட்ட விடமுண்ட கண்டனான ஈஸ்வரன் அவருடைய வேடங்கள் பல பலவாக ஆகி இன்ன தன்மையின் என்று அறிவொண்ணாத ஒரு பெருமையுடையதமாக விளங்குகின்றன. அந்த சரிதைகள் எவராலும் விளக்க முடியாதவை, அறிய முடியாதவை, உணர முடியாதவை. தோடு அணி குழையினர், சுண்ண வெண்ணீற்றர், சுடலையில் ஆடுவர், தோல் உடையாக பீடுயர் செய்ததோர் பெருமையினை உடையவர், பேயுடன் ஆடுவர். இவ்வளவு தெள்ள தெளிவாக இறைவனை நமக்கு முன் கொண்டு வந்து காட்டுகின்றார் ஞானசம்பந்த குழந்தை. அவர் பெரியவர் பெருமான். இதற்கு அவர் எல்லாவற்றையும் விட பெரியவர் என்ற ஒரு வெளிப்படையான ஒரு கருத்தை மாத்திரம் கொள்ளாமல், கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தோழேத்த பெற்றமுகர்ந்த பிரம்மாபுரம் ஏதிய பெம்மான் யுவனன்றே என்று முதற்பதிகத்தில் குறிப்பிட்டபடி, அவருடைய கழல்களை யார் ஒருவர் தொழுகிறார்களோ, அவருடைய பெருமைகளை யார் கேட்கின்றார்களோ அவர்களை பெரியோர் என்று வரையறை வகுத்துக் கொடுத்தவரே ஞானசம்பந்த பெருமான். அப்படிப்பட்ட பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவனாக இருப்பதால் பெரியவர் பெருமான் என்று கூறினார் என்றும் கொள்ளலாம். அந்த இறைவன் கண்டியும் பூண்பர், அதாவது ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டிருக்கிறாராம். கண்டியும் பூண்பர், மழுவேந்தி ஆடுவர். ஆடல் மாத்திரமல்ல, பாடலும் கூடவே இசைப்பார் என்பதை இங்கு ஆடுவர் பாடுவர். அருகில் அம்பிகை காண ஆடுகின்றார், ஆர் அணங்கு உடையர். இப்படி இந்த பெருமானுடைய திருமேனி வர்ணனையும் அவருடைய குணாதிசயங்களையும் ஒன்றொன்றாக கூறும் அழகு இந்த பதிகத்தில் அமைந்துள்ளதை நாம் வியந்து போற்றுவதோடல்லாமல், இதனை சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து அந்த பெருமானை நாம் வணங்கி துதிப்போமானால் இந்த பதிகத்தை பாராயணம் செய்ததின் பலனை முற்றிலுமாக அடைய முடியும். கையில் வலியேற்றுழல் பெருமான் அல்லவா, அப்படி கையில் பிட்சைக்கு சென்றாலும் அவருக்கு எந்த பழியும் கிடையாதாம். ஒவ்வொரு வீடுகளிலும் சென்று இந்த பலியை கேட்கின்றார். பல இல்லம் இடு பலி கையில் ஒன்றே ஏற்பர் பல புகழ் அல்லது பழியிலர். இது அவருக்கு பெருமையைத்தான் கொடுக்குமே ஒழிய பழியை ஒருபோதும் கொடுக்காது என்பதை தெளிவாக இங்கு குறிப்பிடுகின்றார். அந்த பெருமான் இராவணனை காலால் அடர்த்த செய்தியை 9வது பாடலில் அழகாக, தடக்கைகள் அடர்த்ததோர் தன்மையை உடையவர் என்று குறிப்பிடுகின்றார். பிரம்மனும் விஷ்ணுவும் அடிமுடி தேர முடியாத ஒரு பரம்பொருள், முழுமுதற் கடவுள் என்பதை கூற வந்த ஞானசம்பந்த பெருமான், அன்புடைய அடியவர்க்கு அணியரும் ஆவர். அவர்களுக்கெல்லாம் செய்யோனாக இருந்த பெருமான் அடியவர்களுக்கு அணியவனாக வந்திருக்கிறான் என்பதை நமக்காக எடுத்து உரைக்கின்றார். இந்த பதிகத்தில் சமன் சாக்கியர் பற்றி வரக்கூடிய குறிப்பு இல்லாமல் இருப்பது நாம் கவனிக்கத்தக்கது. நிறைவாக இந்த திருப்பதிகத்தை அற்புதமான ஒரு திருக்கடைக்காப்புடன் பூர்த்தி செய்கின்றார் ஞானசம்பந்த வள்ளல். பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் செவியால் கேட்பது புண்ணியம் தரவல்லது, பேச வல்லது அதை காட்டிலும் புண்ணியத்தை தரவல்லது, உருகுவது எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. இதை ஞானசம்பந்தர் நமக்கு வழிகாட்டுகின்றார். அவரே அதை குறிப்பிடுகின்றார். பிறையுடைய அண்ணல் செருதைகள் பரவி நின்று உருகு சம்பந்தன் என்று. அந்த பெருமானுடைய செருதைகளை கேட்டு கேட்டு பரவி நின்று உருகக்கூடிய ஞானசம்பந்த பெருமான் என்று தன்னை குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட இந்த இடைச்சுரத்தை இசைத்த பாடலை சொல்ல வல்லவர்கள் பிணியிலர் தாமே, எந்த பிணிகளும் அவர்களை வந்து அடையாது என்று இந்த திருப்பதியத்தை பாராயணம் செய்வதன் பலனையும் இந்த அற்புதமான பதிகத்தின் நிறைவு பாடல் அதாவது திருக்கடைக்காப்பில் குறிப்பிடுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். அப்படி உருகிய தன்மையுடைய அந்த பதிகத்தை நாமும் அந்த பாடி அந்த பெருமானுடைய சரதிகளை பரவி இந்த தரத்தை தரிசனம் செய்ய வேண்டும். நாம் பெற்ற பேற்றை பிறருக்குண்டும் என்பதை இந்த ஆலய தரிசனத்தின் பலனாக நாம் அறிகின்றோம். இந்த பதிகம் முழுவதுமே இயற்கை வருணனை ஆங்காங்கே ஏராளமாக விரவி கிடப்பதை பாடல்தோறும் காண்கின்றோம். அந்த இயற்கை அழகை வர்ணிப்பதை பார்க்கும் பொழுது தமிழ் செய்த தவம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய சுவலைகளில் மயில்கள் ஆடுகின்றன, அருவிகள் திண் என வீழ்கின்றன. அப்படிப்பட்ட மலைகள் சூழப்பெற்ற திருவிடைச்சுரம் என்று குறிப்பிடுகின்றார். இளமயில் ஆல மண்ணிறத்து அருவிகள் திண் என வீழும் எரிவளர் இளமணி புனமணி சாரல் இடைச்சுரம் என்று குறிப்பிடுகின்றார். அங்கு உள்ள வயல்களில் கயல் மீன்கள் அந்த சேற்றை துழாவி விளையாடுகின்றன, ஒன்றோடு ஒன்று போரிடுகின்றன. மந்திகள் ஆங்காங்கே சோலைகளில் பாய்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு அற்புத இயற்கை நலம் வாய்ந்த ஒரு தலம் அந்த திருவிடைச்சுரம். அதோடல்லாமல் வண்டுகள் ரீங்காரம் செய்வது பண்ணோடு பாடுவது போல இருக்கின்றது. சீர்கொண்ட மென்சிறை வண்டு பண் செய்யும் என்று குறிப்பிடுகின்றார். இந்த வாழைகள் நிரம்ப விளைந்திருக்கின்றன. செங்குலை வாழை ஏர்கொண்ட பலவினோடு எழில் திகழ் சாறு இடைச்சுரம் என்று அறிகின்றோம். அங்கு எழும் ஓசைகளையும் குறிப்பிடுகின்றார். கோடல்கள் ஒழுகுவ முழுகுவ தும்பி குரவமும் அரவமும் மன்னிய பாங்கர் ஏடவிழ் புதுமலர் கடிவாள் சாரல் இடைச்சுரம் ஏறி இவர் வண்ணம் என்னே என்று. அதே போல சாந்தம் அகிலோடும் முகில் புரிந்து அலம்பி தவள் கன மணியோடு இரு பளிங்கு இடறி ஏந்து வெள் அருவிகள் எழுத்துகள் சாரல் இடைச்சுரம். இந்த அருவிகளில் எத்தகைய மரங்கள் அடித்துச் செல்லப்படுகின்றன வருகின்றன. சாந்தம் சந்தனம் அகில் முகில் பொதி இவையெல்லாம் அந்த நீரோடு வருகின்றன என்று அழகாக குறிப்பிடுகின்றார். அருவிகள் மனமுழவு அதிர அருவிகள் மாத்திரம் ஒலிக்கின்றது என்று நினைக்க வேண்டாம். அந்த விழும் ஒலியானது முழவு அதிர்வது போல இருக்கின்றதாம். மழை தவள் இளம் அங்கே மல்கிய சாரல் இலை இளவங்கம் இளவங்கமும் ஏலமும் கமழும் இடைச்சுரம். அப்படிப்பட்ட வளமை பொருந்திய ஒரு இடமாக இந்த தலத்தை வர்ணிக்கின்றார் ஞானசம்பந்தர். குவளை மலர்கள் வயல்களில் ஆங்காங்கே தென்படுகின்றன. வாழைகள் எருமைகள் அதில் அந்த நீரில் படுகின்றன. அதை சொல்லும் பொழுது கருமைகுள் வடிவோடு சுனை வளர் குவளை கயல் இனம் வயலில் வாழைகள் எரிய எருமைகள் படிதர இள அன்னம் மாறும் இடைச்சுரம் ஏறி இவர் வண்ணம் என்ன என்று இது போல இந்த திருப்பதிகம் முழுவதுமே இந்த திருத்தலத்தின் இயற்கையோடு இறைந்த இயந்த இன்பமாகி இறைவனுடைய சேருகை இவ்விரண்டையும் இணைத்து கூறும் அழகு ஒப்புயர்வற்றது. இந்த பதிகத்தை படிக்கும் பொழுது நல்லிசை ஞானசம்பந்தன் என்று சொல்வதும் நற்றமிழ் ஞானசம்பந்தன் என்று சொல்வதும் எவ்வளவு பொருத்தமாக அந்த ஆச்சாரிய மூர்த்திக்கு அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்து வியந்து போகின்றோம். அந்த தலத்தை அடியார்கள் அனைவரும் தரிசனம் செய்து எல்லா நன்மைகளும் பெற்று உயுமாறு சிவபெருமானை இக்கணம் வேண்டுகின்றோம். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திருக்குரங்கு அணில் முட்டம் பண் தக்கராக திருச்சி

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

யாரும் உடையேறு புலி அதழ் மேல் நாகம் கட்டி உன் பலிக்கு என்று ஊர் ஊரில்

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருக்கோயில்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

தலம் கோயில். திருநாவுக்கரசு நாயனார் தில்லையில் பெருமானை வலம் வந்தவாறு பாடியருளிய பெரிய திருத்தாண்டகம் ஆறாம் திருமுறை.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உயிருண்ணி பத்து, பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaivalahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பகர்குறி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நம்பியாண்டார் நம்பிகள் அருளிச் செய்த ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம். பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

பொழியுமான குணமதுரல் மதிப்போய் கனர் செய்ய நிலவு மாடமதில் குடை தழுகு வாசமலி செறிப்பொழில் சுலாவு வளர் சுலாதி வளர் சிறப்புற சுரேச

தர திரள் களைக்கனல் செழுமுலைக்குரியவர் சினத்தேருதான் இது தழுவினார் என இடிகொள் மாமுரசதிருல் புகலியர் அறிவல் கூர்ந்த வசுல் தரவு கவுனியர் வசுல் தர கவுனியர் தமசீர் முதல்வல் புகலியர் அறிவல் தாழ் முறை வந்து அடையலர்

தார் உயிர் அணைய மிகு சைவ சிகாமணியே வேணு கோலை செய்தபத்தால் விதி வாய்ந்த செழுமுலையார் அவனுடைய செம்பொழு.

0: புயல்சேர் மதில் வள் புகழிக் கவிஞல புகழிக் கவிஞல
1: புகழிக் கவிஞல் பயில் சென் தமிழாகர்

அடிபரவு குணமேதை கவுனியரேகள் குலதீப சுபசரிதல் அடியே நதி இடரு முழுதும் அறவீசு தமிழ் விரகல் அணியான புகலினகரை அணையான கனைக்கடலில் முடினே பெருவலை குடலையோடு புகுவல் நுமரு குறையேவு பணிபுரிவல்.

ஓடும் அருள் பசி நலிய அலக்கணுத்திழைத்து காந்திய உதரக்கல்

கொச்சை வயல் தல் குறைக்கழக்கே வெச்சே அடிமை செய்யப்பற்றே அறிந்து அறிதருள் பொருள்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழா பெருவான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு: அப்போது அடிகள் நாயனார் புராணம். பாடியப்பவர்: திருப்பரங்குன்றம் திருஞான சம்பந்தம் ஓதுவார் அவர்கள்.
3: திருச்சிற்றம்பலம்

நிலையினார் மனைப்பாளால் உள்ள அளவைகள் நிறைகோல்

வழிக்கரையில் நீர் வைத்த வாய்ந்த பலன் தருகின்ற நிழல் தண்ணீர் பந்தரும் கண்டு அத்தகைமை புரிகின்ற

உரை புழறி உடம்பெல்லாம் உரோமம் புலகம் பொழிய தடையின் விசை வீழ்ந்தவர் தன் சரணகமலம்.

விருப்புடன் சூழ ஓடினார் பாடினார். குத்தாடி களிகூற முன் நின்று குத்தாடி

மேலாம் கொடு மீளப் புறப்பட்டாரு. மனைவியாருடன் மக்கள் மற்றும் உள்ள சுற்றத்தோர் அனைவரையும் கொண்டிருந்த

தெளித்து உள்ளும் பூரித்தாறு ஆசனத்தில் பூசனைகள் அமர்வித்து

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: உலகாதிபச் சருக்கம். புலகன் புனுகு பூனையாய் வரம் பெற்றது. உருவு பல வேறு புனை புலகனெனும் மோரசுரன் ஒரு பொழுது நாவி வடிவாய் அருணகிரி மீதுலவி அரிய புழுகே சிதறி அதிக பலமாய் அவனியோர் வெறுவையுமையோர் முனிவர் ஒருவர் ஒழியாதறிய வினை புரிகையால் அவரெலாம் கருணை மலை போலிமய மலையமலை வாகருரை கைலை மலை மேவி மொழிவார். புலகன் அழியான், ஆனால் முக்தி கொடுப்போம். புலகன் எனும் மோரசுரன் மிருக வடிவாகிவதை புரிய உலக ஏழு முறை போய் விளதுயரம் ஆயினர்கள் என உரை செய்தார் அவர்கள் விமலன் அவரோடு புகழ்வான். அளவில் மனமான புழு கருணகிரி மீதுதவி அதிக பலமாய் மறுவினான். எளிதில் அழியான் அவனும் இனிய கதியேற உமை இடரலையில் ஏற விடுவோம். நாவி வடிவானவனே ஆவி விடுவாய். மேபுவன ஓதி அருளோடு புலகாதிபனை வேத முதல் கூவியவுனாம் நாவி வடிவாகிய உன் ஆவி விடுவாயென நாவி வடிவான் மொழிகுவான். பாவை ஒரு பாக கருணாலய புராதன பராபர விலோச்சன அருளாய் ஏவல் எளியேன் மொழியு மாறுதவனா இறைவன் நீரடியின் மீது தொழுதே. புழுகு அணி இறைவன் என்ற பெயர். எனது கிளையா மிருகம் உனது திருமேனி புக இனிய புழு காலும் ஒரு பேர் புனகையனவே பரவி உயிர் விடலும் நாவிகதி புகுத இறையோ நருளினான். மனமுருகிய முனிவர் இமயவர்கள் மானிடர்கள் மதிமுடியின் மேலணியவே அனவரதம்மாள் மதமும் இமஜலமும் மாலைய மதருவியனவே பெருகுமே. புனுகு அளித்தோறும் புராணம் கேட்டோரும் புனுகு அளித்தோறும் புராணம் கேட்டோரும் புழுகு பனி நீர்களபம் அணு அளவதேனும் இறை புனையும் வகையால் உதவினோர் விழிக்குளிர நாடி அரண் இணையடிகளே பரவி வினவினர்கள் வீடு பெறுவார். உழைமறுபு பாணியினர் சரிதம் இது ஆகுமென உவகையுடனே உரை செய்தான். மொழியும் மலரால் அயனை முனிவருடனே சன்னக முனி புகழ்வினோடு தொழுதான். வாழ்த்து. அஞ்செழுத்தும் வாழி வாழி அருணை வாழி அருணையான் கஞ்சமுற்ற சரணம் வாழி கருணை வாழி கருணை போல் மஞ்சு பெற்ற வானம் வாழி வையம் வாழி வையமேல் தஞ்சமுற்ற நீரும் வாழி சைவம் வாழி வாழியே ஞானம் வாழி நன்மை வாழி நாடி ராஜ நீதி சீர் தானம் வாழி தர்மம் வாழி சரத வேதமாகமம் கானம் வாழி கல்வி வாழி கற்றறிந்த கேள்வியன் பானபேர்கள் வாழி ஈசன் அடியர் வாழி வாழியே. இக்கதை படித்தோர் கேட்டோர் எழுதினோர் எழுதி வைத்தோர் மைக்கடல் சூழ்ந்த இந்த வையகம் முழுதும் காத்து தக்க சந்தான போகம் சவுக்கியம் தழைய வாழ்ந்து திக்கருணேசர் அன்பால் சிவபதம் பெறுவர் தாமே. திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நமசிவாய்.
4: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாத சுவாமி அருளிய ரிபுகீதை அத்தியாயம் 1 முதல் 44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: ஓம் திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ கணேசாய நம.
2: ரிபுகீதை 1 அத்தியாயம் பரசிவ வணக்கம் நூல் வரலாறு ஆத்ம நிர்ணயம் சுவானுபவமும் உரைக்கும் அத்தியாயம். ஆணிமுகன் ஆறுமுகன் அருளாம் தேவி அனந்தகணம் அளவற்ற முனிவர் தேவர் ஏனையுள நல்லன்பர் யாவராலும் எப்பயனும் பரவேண்டி இதயத்தின் கண் ஊனமரவு பாசிக்கப்பட்டோக்கிங்கு உவந்த பயன் அருள் கருணாமூர்த்தியாகி வானமென அகண்ட சிதாகாசமான வஸ்துவதாம் பரசிவனை வணங்கள் செய்வாம். சுத்த சிதாகாசமதாம் எந்த வஸ்து சுதந்திரமாம் தனது பரசக்தியோடே பக்தரெல்லாம் உய்யும் வனம் கருணையாலே பரதத்துவ வடிவாக திரண்டெழுந்தே அத்வைதானந்தமுணர்வு அனுபவத்தின் அதிசயம் இங்கெல்லோரும் அறியும் வண்ணம் நித்தமுமே ஆனந்த நடனம் செய்யும் நிதமந்த வஸ்துவினை நினைவில் வைப்பாம். எவ்வடிவின் இடப்பாகம் இலங்கா நின்ற இவ்வுலகம் அனைத்துக்கும் மாதாவாகும் எவ்வடிவின் வலப்பாகம் இலங்கா நின்ற இவ்வுலகம் அனைத்துக்கும் பிதாவுமாகும் எவ்வடிவின் பதத்தில் உள்ள சிலம்பின் கோஷை எவ்விதமாம் நூலுக்கும் ஹேதுவாகும் எவ்வடிவின் விழி மூன்றால் இலங்கும் யாவும் இணையற்ற அவ்வடிவே எம்மை காக்க அகில ஜெகநாயகனாய் அனந்த சக்தி அமைவுற்ற அகண்ட சிவன் சரணம் போற்றி நிகில ஜெகன்மாதாவாய் நித்யானந்த நிஜ வடிவாம் அம்பிகையின் சரணம் போற்றி சகலவித விக்னம் தீர்த்தல்லோர்க்கும் சாதகமாம் விநாயகனச் சரணம் போற்றி தகமை மிகும் அன்பக்கு சிவஞானத்தை தந்தருளும் ஷண்முகனச் சரணம் போற்றி. நூல் வரலாறு. ஜெகமலையும் கற்பித்த பரேசன் இந்த ஜகத்திலுள்ள ஜீவரெல்லாம் உய்ய வேண்டி வெகுவிதமாம் கர்ம உபாசனைகள் ஞானம் விளம்பியிடும் வேதத்தை முன்புண்டாக்கி மிகவும் மகான்மயதாம் அவ்வேதத்தின் மெய்ப்பொருளை நன்றாக உணரும் வண்ணம் பகரும் ஸ்மிருதி புராணம் இதிகாசம் மற்றும் பலவிதமாம் நூல்களையும் படைத்தான் என்றே அகிலவித நூல்களிலும் மேலாய் நின்ற அருமறையின் முக்கிய தாத்பரியமான விகரமுரா அத்வைத நிர்ணயத்தை விளம்பியிடும் புராண இதிகாசங்கட்குள் இகழ்வு சிவரகசியம் என்றுரைக்கும் நாமம் இசைந்த ஒரு இதிகாசம் மிகவும் மேலாம் பரவிய இவ்விதிகாசம் 12 அம்சம் பொருந்தியதாம் மெத்தவுமே புனிதமாகும் பரவிய இவ்விதிகாசம் தன்னை முன்னம் பரமசிவன் பரமசிவைக்கு உபதேசித்தான் அருள்வடிவாம் அம்பிகை மற்றிந்த நூலை அருளுடனே சண்முகனுக்கு உபதேசித்தாள் உரிய சிவபக்தி மிகும் ஜெய்கே சொவ்யக்கு உவகையுடன் கந்தன் இதை உபதேசித்தான் விரவு சிவ கருணையினால் அனைத்தும் பெற்ற வியாசன் இதை சூதமுனிக்கு உபதேசித்தான் சூதமுனி மற்ற மகாமுனிவர்க்கெல்லாம் சூக்ஷ்மமாம் இந்நூலை உபதேசித்தான் ஓதிய இவ்வகையாக உலகத்தின் கண் உத்தமமாய் உலகின் நூல் விளங்கலாயிற்று ஆதிவுல அம்சங்கள் 12க்குள் அத்தியந்தம் அதிசயமாம் 6ஆம் அம்சம் ஏதினை முன்பொரு காலம் கைலாயத்தில் இணையல் சிவன் ரிபுவுக்கு தனித்துரைத்தான் அரியதிலும் மனிதான இவ்வம்சத்தில் அமைவுற்ற அத்தியாயம் 50ஆகும் பரவுமிதில் 44 அத்தியாயம் பரமசிவன் அருள் செய்த பரிசேயாக நிருமலமாய் ரிபுமுனிவன் நிதாகநாதி நிகில மகா முனிவர்க்கும் நிகழ்த்தலாலே உரை தரும் இவ்வத்தியாயம் அனைத்தும் இங்கே உத்தமமாம் ரிபுகீதை என்னலாகும் என்ன விதம் வடமொழியால் ஈசந்தானே இயம்பியிடும் இவ்வாறாம் அம்சத்தின் கண் முன்னருளமாம் ஒரு 3 அத்தியாயங்கள் முடிவுறதாம் ஒரு மூன்று அத்தியாயங்கள். பன்னியிடும் கருத்துடனே நடுவில் உள்ள பரமான 44 அத்தியாயம். மன்னிய இக்கீதையினே முமுட்சுவெல்லாம் மதிக்கும் வனம் தமிழ்கவியால் அமைக்கின்றேன் யான். சர்வஜசிகாமணியாம் பரேசன் நேரே சாரமதாம் படமொழியால் உரைத்த நூலை ஒரு சிறிதும் அறியாவின் புன்மை வாக்கால் ஊனமர உரைத்திடுதல் ஒவ்வாதென்றே. கருதிவையே இருந்த என் கருத்தை கரியாக நின்றவையும் அசைக்கும் ஈசன். அரியதினும் அரிதான இந்த நூலை அமைக்கும் மனம் அசைப்பித்த திறமை என்னே. சர்வசராசரங்கட்கும் சாட்சியாகி சகலத்தும் ஆந்திரமாம் அந்தர்யாமி. சொரூபமதாம் பரமசிவன் ஆக்ஞையாலே சுதந்திரமே சரியாத என் தன் வாக்கால். உரைதரும் இந்நூற்கவியில் உள்ள தோஷம் ஒன்றையுமே சாதுக்கள் மதித்திடாமல் பெருமை மிகும் இந்நூலின் பொருளை நாடி பிழைகளெல்லாம் பொருத்திதனை பேணல் வேண்டும். சூதமுனினை மிசவாரண்யத்துள்ள சுத்த மகா முனிவரரை நோக்கிச் சொல்வான். வேதியரே மேடரும ஜெய்கீஷவ்யன் விமல சிவன் சுதனான கந்தன் தன்னை காதலும் அநேக முனிகணங்களோடும் கரையற்ற அநேக சிவகணங்களோடும் வீரலுராமகள் உடனே இறைஞ்சி ஏத்தி வினயமுடன் இவ்விதமாய் வினவினானால். அருள்வடிவே அருள்வடிவாம் பரேசன் சேயே அடைக்கலமென்றடைந்தவரை ஆளும் கோவே. சர்வமுனசிகாமணியே சிவமே நோக்கும் ஷண்முகவா நினதருளால் ஐந்தம்சங்கள். இருளரவே கேட்டனன் மேலாராமம்சம் இனியருளி நின் வசனச்சுதையினாலே. கருகுபவ தாபமெலாம் நீக்கி என்னை காத்திடுவாய் எனதோடும் கந்தன் சொல்வான். உரிய குணமேலான ஜெய்கீஷவ்யா உனது திருட பக்தியினால் மகிழ்வுற்றோம் யாம். சர்வஜெகநாயகனாம் பரேசன் தானே சாட்சாத்தாய் சகலர்க்கும் ஹிதமேயாக. நிர்மலமாம் ரிபுமுனியை நோக்கி முன்பு நிகரற்ற கைலாயகிரியில் சொன்ன இருமையிலா ஞான மகாவர்ணவத்தை எல்லோர்க்கும் ஹிதமாக இங்குச் சொல்வாம். முன்பொருதால் சம முதலாம் நற்குணங்கள் முழுதுமுளறிவு முனிவன் கைலாயத்தில். துன்பமெல்லாம் தீர்க்கின்ற என் பிதாவை துகளறவே தரிசித்து மிக வணங்கி இன்பமிகும் அகண்டபர ஞானம் வேண்டி ஈசனருள் உரமாகக் கிடைப்பதற்கச் சம்புவினை குறித்து மிகும் அன்பினோடே சாலவுமே வினயமுடன் போற்றலுற்றான். போற்றிய பின் பரசிவனை நோக்கிச் சொல்வான் பூரணமாம் சத்குருவே இன்றெனக்கு தோற்றிய இத்வைதமெல்லாம் துடைக்கத்தக்க துகளற்ற அத்வைத ஞானம் தன்னை ஏற்றியமல் கருணையினால் உபதேசித்திங்கு எல்லோரும் இதன் வழியாய் உய்யும் வண்ணம் சாற்றியருள் செய்திடுவாய் என்னலோரும் சங்கரனும் சரியனவே அருளிச் செய்தான். அயன்சுதனாம் ரிபுமுனிவா வேதாந்தத்தின் அர்த்தமெல்லாம் அழுக்கரவே தெரிவிக்கின்ற இயல்புலதாம் சூத்திரமோ நான்கத்யா

ஆனந்தமெய்தும் மயலர நீ கேளனவே அதனை முற்றும் மகிழ்வுடனேறி முழுக்கு மகேசன் சொன்னான். சொன்னவுடன் முனிவன் சூத்திரத்தின் சூக்ஷ்மமாம் பொருளையலாம் கேட்ட வண்ணம் பின்னமர மனதினிடையே மனனும் செய்து பின்னும் அதை தியானித்து பூன்றஞானம் மன்னியதால் பவ துன்பம் அனைத்தும் நீங்கி மகத்தான ஆனந்தம் அருவியினோனான். அன்ன சிவன் திருவுருவை இறைஞ்சி ஏத்தி அதிசயமாம் அன்புடனே போற்றலானான். அருள்வடிவாயனையாண்ட சிவமே போற்றி ஆனந்த கனமான சிவமே போற்றி சர்வ விலட்சணமான சிவமே போற்றி சகலர்க்கும் ஹிதமான சிவமே போற்றி நிர்மலமாய் நின்ற பர சிவமே போற்றி நீக்கமர நிறைந்த பர சிவமே போற்றி இருமையிலா ஏக பர சிவமே போற்றி எங்குமுள அகண்ட பர சிவமே போற்றி அகில ஜக காரணமாம் சிவமே போற்றி அம்பிகையின் நாயகமாம் சிவமே போற்றி நிகில பரிபூரணமாம் சிவமே போற்றி நிரபயவ நிஷ்களமாம் சிவமே போற்றி விகலமிலா விபுவான சிவமே போற்றி வேதாந்த வேத்தியமாம் சிவமே போற்றி சகல ஜெகநாயகமாம் சிவமே போற்றி சத்திய சித் சுககணமாம் சிவமே போற்றி சரமசரம் எவைக்கும் அதிட்டானமான சண்மயமாம் சங்கரனின் சரணம் போற்றி பரமபரம் யாவையுமே விளக்கா நின்ற பரஞ்சுடராம் பரசிவனின் சரணம் போற்றி விரவியையும் உயிர்க்கும் இன்பம் நல்கும் விமலசுக வடிவேனின் சரணம் போற்றி ஹரிஹரனே முதலான அநேக கோடி அமரர்கணம் வணங்கிய நின் சரணம் போற்றி பக்தருடைய பவதாபம் வனை தூணிக்கு பரமசுக நல்கிய நின் சரணம் போற்றி சுத்தபர ஞானத்தை எளிதாய் தந்து சோர்வையெல்லாம் நீக்கிய நின் சரணம் போற்றி சித்தம் முதற்கப்பாலாய் செறிந்து நின்ற சிதாகாச வடிவே நின் சரணம் போற்றி விஸ்தரமாம் வேதாந்த பொருளை எல்லாம் விளக்கிய சத்குருவே நின் சரணம் போற்றி இன்னவிதம் பரச

அங்கே சஞ்சரித்து மனுஷில அதிகாரிக்கு ஞானத்தை மகிழ்வுடனே அங்கங்கே உபதேசித்த பின்ன சில ஹேதுவினால் புவியின் கண்ணே பிறங்கியதாம் கேதாரஸ்தலத்தில் வந்தான். பாரிமிசை ஹிமகிரியின் சிகரத்தின் கண் பற்றியதாம் கேதாரஸ்தலத்திலிருந்து பூரணமாய் பொருந்தியவா கேதாரேசன் பூஜனையே புரிந்து மிக விரக்தி கூர்ந்து தீரமுறும் சிவபக்தி சிவஞானங்கள் திருடமாகி விபூதியுடன் ருத்தீராட்ச வார முதல் சிவச்சின்னம் அனைத்தும் பூண்ட அயன் சுதனாம் ரிபுமுனியை முனிவர் கண்டார். கண்டவுடன் நிதாக சுகராணியான களங்கமிலா முனிவரலாம் அன்பு கூர்ந்து தண்டனவே நன்றாக வணங்கி ஏத்தி தகவி மிகும் ரிபுமுனியை நோக்கிச் சொல்வார். பண்டொருதால் பரசிவனை கைலாயத்தில் பக்தியுடன் பாங்காக ஆராதித்தோ அண்ட பிரான் கருணையினால கண்ட ஜானோ அகிலர்க்கும் ஹிதமாக அடைந்தாயன்றோ. சதனமிலா கண்ட பரஜானோம் பெற்ற சத்குருவே பரமசிவன் கருணையாலே கலனமிலா சுருதிமுடி சூத்திரத்தின் கருத்தான அகண்ட பரசிவ ஞானத்தை அலைமரமே நீ முன்னம் அடைந்த வண்ணம் அத்தியந்த கருணையினால் எங்கட்கெல்லாம் உலைவு தரு பவபந்தம் அனைத்தும் நீங்கி உத்தமமாம் முக்தி பெற அருள் செய்வாயே.

நிர்மலமாம் முனிவரே உங்கட்கெல்லாம் நிகழ்த்தவனா ரகசியமாம் பொருளே இல்லை. அரிய சிவனடியார்க்கு மறைக்கத்தக்க தான பொருள் எங்கேனும் எவையும் உண்டோ? உரியவரே ஆதலினால் உங்கட்கின்றே உத்தமமாம் ஞானத்தை உபதேசிப்பாம். குறைவற்ற பரமசிவன் உண்பனுக்கு குறைவரவே கருணையினால் உரைத்த வண்ணம் கரையற்ற சுருதி முடி சூத்திரத்தின் கருத்தான ஞானத்தை உரைப்பக்கேண்மின் மறுவற்ற

இந்த விதம் இதாக சுகராதியான இம்முனிவர் தமை நோக்கி பொதுவாய் ஓதி பிந்தி மகாதேவனை முக்கரணத்தாலும் பிரியமுடன் வணங்கி மிக அன்பு கூர்ந்த அந்தருகுமா முனிவன் நிதாகன் என்னும் அரிய மகா முனிதனையே தலைமையாக்கி தொந்தமுறா கண்ட பரசிவஞானத்தை துகளறவே அருள்செய்யத் தொடங்கினானால் பூரணமாய கண்ட சிதாகாசமாக பொருந்தியுமா பதியான பரசிவன் தான் பாதினையே முதலான ஜகத்தையெல்லாம் படைத்த உபாதான நிமித்தங்கள் என்னும் காரணமாமன்றியும் அஜகத்தையெல்லாம் கலந்துண்மை தருவோனும் ஒளி செய்வோனும் சாரமிலாவற்றிற்கு இன்பம் செய்வோனும் சத்திய சித் சுககணமாம் சம்புதானே அருளுருவாம்பரம்.

வஸ்துதானே அருளதனால் எம்மையலாம் என்றும் காக்க. ஆத்ம நிர்ணயம் பாடல் 35. நிகிழவித சாதனமோ நேரை பெற்ற நீதாக நினக்கினியான்ம நிர்ணயத்தை அகில

துமாகும் அறிவுருவாய் அமைவுற்றான் மாதானே அகிலக்கும் பெய்யமதால் சுகமுமாகும் அறிவுருவாய் அமைவுற்ற ஆன்மாதானே அந்தமிலாதிருப்பதனால் அனந்தமாமே அத்வைத அறிவுருவே பிரம்மமாகும் அதுதானே அகிலவதிஷ்டானமாகும் இத்வைதம் அனைத்திற்கும் அதீதமாகும் ஏகபரிபூரணமாய் இலங்கா நேர்க்கும் நித்திய நிர்குணமாகும் நிபலமாகும் நிரஞ்சனமாம் நிஷ்கிரிய சுபவமாகும் சக்திய சேத் சுககனமாம் சாந்தமாகும் சந்ததமும் சகலர்க்கும் ஆன்மாவாமே ஒரு வெளியாயிருக்கின்ற வானம் தானே உற்றகட மடமென்னும் உபாதியாலே இருவழி போல் தடமானோ மடமான் என்றே இவ்வுலகில் இலங்கையிடும் நீதியே போல் ஒரு வடிவாம் அறிவான வஸ்து தானே உண்மையிலா அவதி முதல் உபாதியாலே இருவடிவமானது போல் ஆன்மா என்றும் எங்குமுள பிரம்மம் என்றும் இலங்குமன்றே கடமதமாம் உபாதிகளை நேதி செய்யில் கடமானும் மடமானும் ஒன்றே போல மடமை முதல் உபாதிகளை நேதி செய்யின் மாசற்ற ஆன்மாவும் பரமும் ஒன்றே இடமருவும் வேதாந்த விசாரத்தாலே இருமை தரும் உபாதியெல்லாம் நேதி பண்ணி தடமருவோம் ஆன்ம பர ஐக்கியத்தை தடையறவே முமுட்சுகளாம் உணர வேண்டும்.

ஈ தேவையும் அதிஷ்டானம் தனக்கு வேறாய் எள்ளளவும் இலை எனவே நீதி பண்ணி ஆதி முடி ஒன்று மிலா அகண்டமான ஆன்ம பர ஐக்கியமே அறிய வேண்டும். சுப்திகையில் கல்பித்தமாம் ரசதமந்த சுப்தியலாதன்னியமா இலததே போல் சத்திய சே சுகணமாம் ஆன்மவின் கண் சலன முதல் கல்பித்தமாய் தோன்றா நின்ற இத்வைதம் யாவையுமின்றி இதரமதா இலையனவே நீதி பண்ணி அத்வைத பூரணமாய் அமர்ந்து நின்ற ஆன்மபர ஐக்கியமே அறிய வேண்டும். ஆன்மாவில் கல்பிதமாய் காண்பதெல்லாம் ஆன்மாவு கயலாக என்றும் இல்லை, ஆன்மாவு கயலாக பிரம்மம் இல்லை, அப்ரம்மம் தன கயலாய் ஆன்மா இல்லை. ஆன்மாவே பிரம்மமதாம் பிரம்மம் தானே ஆன்மாவாம் அணுவும் இதில் ஐயமில்லை. ஆன்மாவாம் அகம் பிரம்மம் என்ற போதும் ஆன்மபர ஐக்கியமே அறிய வேண்டும். அறிவுருவாம் ஆன்மாவே இருப்பதாலே அறையுமனான் வாமெனுமோர் வாக்குமில்லை, அறிவுருவாம் ஆன்மாவே இருப்பதாலே அறையுமனான் வாமெனுமோர் மதியுமில்லை, அறிவுருவாம் ஆன்மாவே இருப்பதாலே அமருமனான் மாவெனுமோர் ஜகத்துமில்லை. அறிவுருவாம் ஆன்மாவே என்றுமெங்கும் அசஞ்சலமாய் அமர்ந்ததென நிச்சயிப்பாய். அறிவுருவாம் ஆன்மாவே இருப்பதாலே அந்நியமாம் அவ்வியிலை மாயையில்லை, அறிவுருவாம் ஆன்மாவே இருப்பதாலே அந்நியமாம் சங்கல்ப விகல்பமில்லை, அறிவுருவாம் ஆன்மாவே இருப்பதாலே அந்நியமாம் ஆகாரம் அணுவுமில்லை, அறிவுருவாம் ஆன்மாவே என்றுமெங்கும் அசஞ்சலமாய் அமர்ந்ததென நிச்சயிப்பாய். சித்தம் முதல் ஒரு பொருளும் இளமையாலே சிந்திக்க தகு பொருளும் என்றும் இல்லை, சத்தியமாய் தேக முதல் இளமையாலே ஜரைமரண முதலியவை என்றும் இல்லை, ஹஸ்த முதல் அவயவமே இளமையாலே யாதான முதலியவோர் செய்துமில்லை. நிச்ச அறி உருவான ஆன்மா ஒன்றே நிச்சலமாய் நிலைத்ததென நிச்சயிப்பாய். விருந்த ஜக காரணமாம் விதியில்லாதால் விசித்திரமாய் பகுப்புற்ற ஜகத்தே இல்லை, தரந்தரமாம் ஜகத்தில்லா தன்மையாலே தயங்கு ஜக பாலகனாம் ஹரியுமில்லை, பொருது சராச்சரமெவையும் இளமையாலே புகழ ஜெகன் நாசகனாம் ஹரனுமில்லை. நிரந்தரமாய் நிறைவேற்ற ஆன்மா ஒன்றே நிச்சலமாய் நிலைத்ததென நிச்சயிப்பாய். அகர முதல் வண்ணமிலா தன்மையாலே அதனை உரை நாடியிடும் வாக்குமில்லை, தகமை மிகும் குடவனிலா தன்மையாலே தற்பரனாய் நிற்கின்ற மானான் இல்லை, வெகுவிதமாம் உங்களிலா தன்மையாலே விரியுடனே நிஷேத முதல் எவையும் இல்லை, இகழ்வு பெற அறிவுருவாம் ஆன்மா ஒன்றே எப்போதும் இருப்பதென நிச்சயிப்பாய். ஒன்றில்தான் தன்மையினால் இரண்டும் இல்லை, உபயமிலா தன்மையினால் ஒன்றும் இல்லை, தொன்றுபயம் இளமையினால் அபயம் இல்லை, தொடர் அபயம் இளமையினால் பயமும் இல்லை, நின்ற சுபம் இளமையினால் அசுபம் இல்லை, நிகழ் அசுபம் இளமையினால் சுபமும் இல்லை என்றும் அறி உருவான ஆன்மா ஒன்றே எப்போதும் இருப்பதென நிச்சயிப்பாய். சத்திலதான் தன்மையினால் அசத்துமில்லை, சஞ்சலமாம் அசத்திலதால் சத்துமில்லை, சுத்தமிலா தன்மையினால் அசுச்சி இல்லை, சொலும் அசுச்சி இல்லாமையினால் சுச்சியும் இல்லை, தொத்தும் இடர் இளமையினால் சுகமும் இல்லை, தொடர்ந்த சுகம் இளமையினால் இடரும் இல்லை. இத்வைதம் எவையுமிலா ஆன்மா ஒன்றே எப்போதும் இருப்பதென நிச்சயிப்பாய். நித்யமுனி இளமையினால் நானும் இல்லை, நிகழ்த்திய நான் இளமையினால் நீயும் இல்லை, கர்த்திருவே இளமையினால் கரணம் இல்லை, கரணமிலா தன்மையினால் கர்த்தா இல்லை, பத்தனிலா தன்மையினால் முக்தன் இல்லை, பகர்முக்தன் இளமையினால் பத்தன் இல்லை. இத்வைதம் எவையுமிலா ஆன்மா ஒன்றே எப்போதும் இருப்பதென நிச்சயிப்பாய். ஜனனமிலா தன்மையினால் மரணம் இல்லை, சாதலிலா தன்மையினால் ஜனனம் இல்லை, அந்யமிலா தன்மையினால் அகமும் இல்லை, அகமில்லதான் தன்மையினால் அந்யமில்லை, மனமில்லதான் தன்மையினால் மயக்கம் இல்லை, மயக்கமிலா தன்மையினால் மனதும் இல்லை. கணவரிவாய் நிறைவேற்ற ஆன்மா ஒன்றே கலங்காத வஸ்துவென நிச்சயிப்பாய்.
அந்தமிலா தன்மையினால் ஆதி இல்லை, ஆதி இலா தன்மையினால் அந்தம் இல்லை, துவந்தமிலா தன்மையினால் தோற்றம் இல்லை, தோற்றமிலா தன்மையினால் துவந்தம் இல்லை, பந்தமிலா தன்மையினால் வீடும் இல்லை, பரவிய வீடின்மையினால் பந்தம் இல்லை, சந்ததமும் சின்மயமாம் ஆன்மா ஒன்றே சரியாத வஸ்துவென்ன நிச்சயிப்பாய், புகழ்வொரு காரியமும் இளமையாலே பொருந்தியிடும் காரணமும் ஒன்றும் இல்லை, திகழ்முறு திருஷ்யமும் இளமையாலே திருஷிக்கும் திருக்கும் ஒரு காலம் இல்லை, வெகுவிதமாம் துவைத்தமெல்லாம் இளமையாலே வேறுபட அத்வைதம் தானும் இல்லை, அகில பரிபூரணமாம் ஆன்மா ஒன்றே அழியாத வஸ்துவென்ன நிச்சயிப்பாய், ஒரு பொருளும் மாந்திரமா இளமையாலே ஒன்றியிடும் பாஹ்யமாம் பொருளும் இல்லை, சர்வமென சற்று பொருள் இளமையாலே சந்ததமும் கிஞ்சிலெனும் பொருளும் இல்லை, பூரணமிலா பொருளையும் இளமையாலே பூரணமாய் பொருந்து பொருள் தானும் இல்லை, பரவிய சித்கனமான ஆன்மா ஒன்றே பழுதற்ற வஸ்துவென நிச்சயிப்பாய், இருவதுவென்று எம்பியிடும் பொருளும் இல்லை, இளகுலதென்று எம்பியிடும் பொருளும் இல்லை, ஸ்திதமெனவே நிகழ்த்தியிடும் பொருளும் இல்லை, திருஷ்டாந்தம் தாஷ்டாந்தம் எவையும் இல்லை, விதவிதமாய் விளம்பியிடும் பொருளும் இல்லை, விசித்திரமாம் ஜீவபர ஜெகத்தே இல்லை, நிதமுமெலாம் அகண்டபர பிரம்மம் தானாம் நிமலபர பிரம்மமதே ஆன்மாவாகும், நிகிலமென

இகஜகமாய் தோற்றுவதும் பிரம்மம் தானாம், ஈசனென தோற்றுவதும் பிரம்மம் தானாம், அகிலவித தோற்றமுமே பிரம்மம் தானாம், அகண்ட பர பிரம்மம் அதே ஆன்மாவாகும். சத்தியசி சுககணமாம் ஆன்மரூபம், சகல பரிபூரணமாம் ஆன்மரூபம், நித்தியனே குணமாகும் ஆன்மரூபம், நிரஞ்சன நிஷ்கலமாகும் ஆன்மரூபம், சுத்த சிதம்பரமாகும் ஆன்மரூபம், சூக்ஷ்மத்தும் சூக்ஷ்மமாம் ஆன்மரூபம், அத்வைத பொருளாகும் ஆன்மரூபம், அகண்டைக்க ரசமாகும் ஆன்மரூபம். ஆதலினால் அகண்டைக்க ரசனையான ஆன்மாவுக்கு அந்நியமாய் அணுவும் இல்லை. போதகனமாகிய அவ் ஆன்மாவேலி புகழ்ந்ததிலோர் அணுவேனும் ஐயமில்லை.

பாடல் 61 முதல் இறுதி வரை சுவானுபவம். என்பவளுந்தும் முனியை மகிழ்வாய் நோக்கி எனையாளும் சத்குருவே கைலாயத்தில் அன்று சிவ கருணையினால் அடையப்பட்ட அற்புதமாம் நின் சொருப்ப அனுபவத்தை இன்றுள்ளால் உரை செய்தி பவத்துன்பங்கள் யாவையுமே நீக்கி என்னை ஆழ்வாய் என்றே நின்றடைவாய் வினவி எடோ நிதகனுக்கு நேரான உத்தரமம் நீ சொல்வான். சத்திய ஞான ஆனந்த பிரம்மனானே சம்சார சங்கமிலா பிரம்மனானே நித்திய நிஷ்கலமான பிரம்மனானே நிரகாரமான பர பிரம்மனானே தத்துவமாய் தனித்த பர பிரம்மனானே தான் தானாய் நின்ற பர பிரம்மனானே அத்வைதமான பர பிரம்மனானே அகண்ட பரிபூரணமாம் பிரம்மம் நானே சண்மயமாய் நின்ற பர பிரம்மனானே சதானந்தமான பர பிரம்மனானே சின்மயமாய் நின்ற பர பிரம்மனானே சிதாகாசமான பர பிரம்மனானே நிர்மலமாய் நின்ற பர பிரம்மனானே நிரஞ்சனமாய் நிறைந்த பர பிரம்மனானே என்மயமாய் நின்ற பர பிரம்மனானே ஏக பரிபூரணமா பிரம்மனானே ஜாதிக்குல மற்ற பர பிரம்மனானே சங்கமெல்லாம் விட்ட பர பிரம்மனானே ஆதிமுடி அற்ற பர பிரம்மனானே அனந்தமெல்லாம் விட்ட பர பிரம்மனானே கேதமெல்லாமற்ற பர பிரம்மனானே கிம்பீர முற்ற பர பிரம்மனானே பேதமெல்லாம் அற்ற பர பிரம்மனானே பிழிப்பவையும் அற்ற பர பிரம்மனானே இதுவெனுமோர் பொருளுமிலா பிரம்மனானே யானெனுமோர் பொருளுமிலா பிரம்மனானே அதுவெனுமோர் பொருளுமிலா பிரம்மனானே அயலெனுமோர் பொருளுமிலா பிரம்மனானே ஸ்திரமெனுமோர் பொருளுமிலா பிரம்மனானே திருஷ்யம் ஏதொன்றுமிலா பிரம்மனானே நிதமும் ஒரு வடிவான பிரம்மனானே நிச்சலமாய் நின்ற பர பிரம்மனானே அத்தியந்த நித்திய பர பிரம்மனானே அத்தியந்த சுத்த பர பிரம்மனானே அத்தியந்த புத்த பர பிரம்மனானே அத்தியந்த முக்த பர பிரம்மனானே அத்த

மிகமுக்தமான பரபிரம்மனானே, மெய்யுணர்வானந்த பரபிரம்மனானே. அகமென்றும் தேகமலன் பொறிகளல்லன், அகமென்றும் உயிர்களலன் உள்ளமல்லன், அகமென்றும் புத்தியலன் சித்தமல்லன், அகமென்றும் பொன்மை அகங்காரமல்லன், அகமென்றும் மதம் மூலா வித்தியல்லன், அகமென்றும் எஷ்டியலன் சமஷ்டியல்லன், அகமென்றும் அறிவுற்ற தேவையுமல்லன், அகமென்றும் அகண்டபர பிரம்மம் தானே. அகமென்றும் சாதனலன் சிசுமல்லன், அகமென்றும் தருணநலன் விருத்தனல்லன், அகமென்றும் சிறியநலன் பெரியநல்லன், அகமென்றும் சிறைவுற்று மறிப்போனல்லன், அகமென்றும் ஜீவநலன் ஈசனல்லன், அகமென்றும் ஜடஜடமாம் ஜெகத்துமல்லன், அகமென்றும் எவையுமிலாத அகமாய் நின்ற அத்வைத அகண்டபர பிரம்மம் தானே. அகமனிஷம் சண்மயமாம் பிரம்மரூபம், அகமனிஷம் சின்மயமாம் பிரம்மரூபம், அகமனிஷம் நன்மயமாம் பிரம்மரூபம், அகமனிஷம் தன்மயமாம் பிரம்மரூபம், அகமனிஷம் நின்மலமாம் பிரம்மரூபம், அகமனிஷம் நிர்குணமாம் பிரம்மரூபம், அகமனிஷம் அசஞ்சலமாம் பிரம்மரூபம், அகமனிஷம் அகண்டபர பிரம்மரூபம். அறந்தவனே அனந்தமிதம் அறிந்திங்கென்ன, அகம் பிரம்மம் பிரம்மம் அகம் அகமெல்லாம் என்று உறந்தருமே அகண்டபர நிச்சயந்தான் உத்தமனாம் சிவன் அருளால் யாம் அடைந்த நிரந்தரமாம் அனுபூதி ஐயமில்லை நிமலபர சிவனானை உண்மை சொன்னோம். பொருந்திய இவ்வர்த்தத்தை ஒரு காலேனும் புத்தியுற கேட்டுணர்வோர் பரமையாவர். அல்பமுமோர் வேதமிலாத கண்டமான அத்வைத்த பரசிவமே வேதாந்தங்கள், நிர்பயமாய் நிகழ்த்தியன பொருளாய் நின்று நிகழுமன சுத்தியிலா மூடரெல்லாம். பற்பலவாம் நூல்களினால் வேத புத்தி பற்றியதால் அகண்டைக்க பரசிவத்தை, தற்பரமாம் சுருதி முடி முதல நூலின் தாற்பரிய பொருளாக அறியார் என்றும். நித்ய சிவாச்சனை முதலாம் பக்தி செய்து நிகழுமன சுத்தியினை பெற்ற தீரர், அத்வைத பரசிவனே மறையிராதி அனைத்துக்கும் தாற்பரிய பொருளாம் என்றும். சத்தியமாம் அச்சிவமே நாமம் என்றும் சலனமில அகண்ட சிவ ஞானம் பெற்று மித்யதாம் பவபந்தம் அனைத்தும் நீங்கி மெய்யுணர்வானந்த பர சிவமெய்யாவர். பரமசிவன் கருணையினால் அருளி செய்த பாங்காக ரிபுமுனிவன் நிதகனுக்கங்கு, இருமையிலா அகண்டான்மான் இன்னையத்தோடு இலகியதன் சுவானுபவம் இசைத்தான் என்றேன். அருமையுடன் வினைவீடும் ஜெய்கிஷவியர்க்கு அகிலமுமே அடைவாக அறிந்த கந்தன், நிர்மலமாய் உரை செய்தான் எனவே சூதன் நிகில மகா முனிவர்க்கும் நிகழ்த்தினான. அகில பூரணமாகி அகண்டமாம் ஆன்மரூபத்தின் நிர்ணயம் ஓதலும் நிகரில் சத்திய சித்சுகமாகவே நின்ற நிர்மலமான பரம்பொருள் அகமென அகமப்பரம் மேயென

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: பொன்னம்பலத்து மேவி ஆடல் புரியா நின்றவர் தம்மை போற்றிப் பணிந்த வாக்கின் மன்னவராம் திருநாவுக்கரசர். அரியானை என்று எடுத்தே அடியவருக்கு எளியானை, அவர் தம் சிந்தை பிரியாத பெரிய திருத்தாண்டகச் செந்தமிழ் பாடித் துதித்தனர். பிறங்கு ஜோதி விரியா நின்று எவ்வுலகம் விளங்கிய பொன்னம்பலக்குத்தனை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே என்று நெக்குருகி ஏத்தி நினையும் திருப்பதிகம் அரியானை எனத் தொடங்கும் பெரிய திருத்தாண்டகம். தொடர்ந்து மங்குல் மதிதவழும் மாடவீதி எனும் புக்க திருத்தாண்டகம்.

திரு கச்சியேகம்பம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்தது. திருத்தாண்டகம் ஆறாம் திருமுறை.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் தில்லை சிதம்பரத்தில் அருளிய போற்றி திராகவல் சகத்தின் உற்பத்தியை சொல்லுகிற திருப்பதிகம்.

கொள்ளையில் பிழைத்தும் பித்த உலகர் பெருந்துரை பரப்பினும் மத்த களிரனும் அவா விடை பிழைத்தும்.

கசிவது பெருகி கடல நமருகி அகம் குழைந்த அனுகூலமாய் மெய் விதித்து சகம்பே என்று தம்மை சிரிப்ப நானது ஒழிந்து நாடவர் பழித்துரை.

என்னையும் ஒருவன் அக்கீரும் கழல் சென்னையில் வைத்த சேவக போற்றி தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவில ஆனந்த வாரி போற்றி அழிவதும் அவதும்

திகழ்ந்தாய் போற்றி தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி பலியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி நனவிலும் நாயே கருளினை போற்றி.

துரியமும் இறந்த சுடரே போற்றி, தெரிவறிவாகிய தெளிவே போற்றி, தோளாமுத்த சுடரே போற்றி, ஆளானவர்கட்கு அன்பா போற்றி, ஆறாமுதே அருளே போற்றி, பேராயுரமுடை பெம்மான் போற்றி, தாளி அருகின் தாராய் போற்றி, நிழொளியாகிய நிறுத்தா போற்றி, சந்தன சாந்தின் சுந்தரா போற்றி, சிந்தனை கரிய சிவமே போற்றி, மந்திர மாமலை மேய

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

அதுதான் சாமாரா துணியும் முக்கியமான இடம். தரு அதுதான் சாமராஜ் உருவத்தை பார்க்க நம்ம காட்டணும் இப்படிதான் இருக்கும்னு.

திருவாசகம், திரு மாணிக்க வாசக பெருமான் அருளியது.

திரு அண்ணாமலை, திருஞான சம்பந்தர் தேவாரம், பண் தக்கேசி, ராகம் காம்போதி.

திருவள்ளம் திருஞானசம்பந்தர் தேவாரம் பண் வியாழக்குறிஞ்சி ராகம் சௌராஷ்டிரம்.

திரு புள்ளிருக்கு வேளூர். திருஞான சம்பந்தர் தேவாரம், பண் சீகாமரம், ராகம் நாதநாமகிரியே.

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு பாயிரம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

கனகமணி விளாது காட

காய்களை

பாடுமிகை வல்லவர் நல்லரே.

அகிலாண்டேஸ்வரி சமூகத்தினுடைய பெருந்தவனையினாலே இன்று திருக்காலத்தி போராடத்திலே பாயிரம் என்கின்ற பகுதி தோத்தர பகுதியாக இருக்கின்றது. விநாயகர் தோத்தர முதலாக இப்பொழுது விரிவுரை செய்யும் எழுதுகிறது. பரமேஸ்வருடைய எல்லை இல்லாத கவனையினாலே இந்துருத்தி நரம்பு தோல் புகப்பெய்திருக்கு எண்ணையோடு உருவமாக்கி இந்துருத்தி நரம்பு தோல் புகப்பெய்திருக்கு எண்ணையோடு உருவமாக்கி இந்துருத்தி முன்பு இருந்த இணைந்திருத்திற்கு எண்ணுள்ள ஓயிலாக்கி அன்றுருத்தி அடியேனை கூழாட்கொள் அது செய்த ஆர்வூரிடம் முன்புருக்கு விதியின்றி முயல் விட்டு தாக்கிக்கொண்டு போனவாறே என்பது அப்படிதான். அதனால இப்படி இந்துருத்தி நரம்பு தோல் புகப்பெய்திருக்கு நம்மையோடு உருவமாக்கி அந்த உருவம் தந்ததோடு இல்லாமல் அவன் இருக்கிற ஊரிலே நம்மை வாழ மன்னகத்தை வந்து வாழ வைத்தார் அல்லவா? அப்படி அவன் இருக்கின்ற ஊரிலே வாழ வைத்து அவனை கண்ணால காண முடியாதவும் அவனுடைய போல காதால கேட்க முடியாதவும் மனத்தால் நினைக்க முடியாதவும் கையினால கும்பிட முடியாதவும் தலையினால வளர்க்க முடியாதவும் அவனை விட்டு நாம் நீங்காதது நம்ம விட்டு அவன் நீங்காதது இருக்கிறார் என்றால் அளவில்லாத பெருங்கனோட காரணத்தில் ஒன்றும் இதுல சொல்வதற்கு வேற வார்த்தையே எல்லை இல்லாத நம்மையினாலே நம்மை ஒரு பொருளாக ஆக்கி அவனை நினைக்க முடியாத வாழ்க்க முடியாத வளர்க்க முடியாத அவங்கே நாம எங்கே யாவருக்கும் ஏனா அடங்கிலாசியுடையார் யாவருக்கும் கீழா மடியனை ஆட்கொண்டு யாவரும் வெற்றதியா இன்பத்துள் வைத்தாய்க்கு நிற்பதுமான் வசதியும் செய்யும் வகை என்றார் போல அவனுடைய உயர்வு எங்கே நம்முடைய தாழ்வு எங்கே அவன் நம்மை வந்து அழுகிறான் வான்மடித்து மண்பூர்ந்து மனிதரை ஆட்கொண்டவர்கள் என்றார் அல்லவா? அது போல நம்பி நம்முடைய சிறுமையெல்லாம் அவன் எதிர்பார்க்கான நம்முடைய சிறுமையை அவன் எதிர்பார்க்கான நம்ம அவனுடைய பெருமையும் என்னாமல் நம்முடைய சிறுமையை என்னாமல் அவனுடைய பெருமையும் என்ன அவனுடைய பெருமை எண்ணினானா நம்ம ஆடமாட்டான் நம்முடைய சிறுமை எண்ணினாலும் ஆடமாட்டான். இது நல்லது இல்லையா? அவனுடைய பெருமையும் அவன் என்னாமல் நம்முடைய சிறுமையும் என்னாமல் யதார்த்தமா வந்து அது எண்ணினானா நம்ம ஆடமாட்டான் அவனுடைய பெருமையை எண்ணினானாலும் மோசமானவனை போய் நம்ம ஆண்டு கொள்வதா என்று அவனுடைய நம்முடைய சிறுமை எண்ணினாலும் ஆடமாட்டான் நம்முடைய சிறுமை என்னாமல் அவனுடைய பெருமை என்னாமல் நம்மை ஆண்டு அவனை நினைக்க வைக்கிறான். கடையவனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட என்றார் போல இப்படி நம்மையும் பக்தர்களாக்கி சோர்த்தராக்கி அவனை வணங்க வாழ்க்க வைக்கிறார் என்றால் அது பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கும். சாதாரணமான தன்மை அல்ல, குறைவாகத்தான் இருக்கும். உணரார் உணராறு என்றார் போல இந்த உண்மையை உணர்கின்றவர்களோ நிறைந்து அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றவர்களும் மிக குறைவுதான் இருக்கும். பக்தர்களாக இருப்பார்களோ இந்த உண்மையை உணர்கின்றவர்கள் குறைவாகத்தான் இருக்கும். இது அவருடைய சௌலபியம் என்பது அளவில்லாத அளவில்லாத அந்த கருமையை எண்ணி நாம் வந்து இன்னும் நன்றாக அவனுக்கு பணி செய்த நல்லவர்களாக ஆவதற்கு இன்னும் நல்லவர்களாக ஆவதற்கு இன்னும் நல்லவர்களாக ஆவதற்கு இன்னும் அவன் நம்ம வேலை செய்யும் வைப்பதற்கு இந்த மாதிரி நூல்கள் தான் நமக்கு ஆதான் ஞான நூல்கள் தான் நமக்கு அவனுக்கும் தொடர்பு உழைத்து வைக்கின்ற இந்த கரைக்கு அந்த கரைக்கும் தொடர்பு உழைத்து வைக்கிற பாலம் போல் இந்த கரைக்கு அந்த கரைக்கும் பாலம் இல்லைன்னா போக முடியாது அல்லவா? அது போல இது நமக்கு அவனுக்கும் தொடர்பு உழைத்து வைத்து வைக்கிற பாலமாக இருப்பது. இதனுடைய உதவி இல்லையானால் அவனை பிரிக்க முடியாது. நூல்களின் மூலமாகத்தான் அவனை நாட முடியும். அந்த நூல்களிலே சிவ நூல்கள் மிக உயர்ந்தது. சிவ நூல்கள் தான் நூல்கள், மற்ற நூல்கள் எல்லாம் பரிசு நூல் பரிசு நூல். சிவ நூல்கள் தான் நூல்கள், மற்ற நூல்கள் எல்லாம் பரிசாலே ஆக்கப்பட்ட நூல்கள். இதெல்லாம் நல்லது இருக்கு. அப்படியே குச்சி குழந்தைகளை குறிப்பிடுத்த மாட்டேங்கிற சிவ நூல்கள் தான் நூல்கள், மற்ற நூல் எல்லாம் பரிசினாலே ஆக்கப்பட்ட நூல். அதனாலே பசு நூல்களுக்கும் பிக்சரை காணா கண்பாய் பேசாத பேய்களுடைய என்பது திருவிதைப்பா. பசு நூல்களுக்கும் பிக்சரை காணா கண் வாய் பேசாத திருமாளிகை தேவர் ஒன்பதாம் திருமலையில திருமாளிகை தேவர் பசுமூர்கள் உயிர்களுடைய கதை. உயிர்கள் பறந்தது வாழ்ந்தது துன்பத்தை அடைந்தது இன்பத்தை அடைந்தது கடைசியில இறந்து மூச்சி இருந்த உயிர்களுடைய கதையாக இருக்கிற பசு மூலை கருதுன்ற பேய்களை என்னுடைய கண் காணாது, அந்த பேய்களுடன் என்னுடைய வாய் பேசாது. பசுமூர்களுக்கும் பிக்சரை காணா தன் வாய் பேசாத பேய்களுடைய என்பது. அதனால சிவநூலை பயில்வதற்கும் கேட்பதற்கும் அதுவே நமக்கு பிரிய உண்டாவதற்கும் நம்முடையதான் போதாது. அவனுடைய அருள் அதிகம், அவனுடைய அருள் அதிகத்தினாலே கொஞ்சம் ஏதோ ஒரு பயந்து வாழ்ந்து இருக்கிறத வச்சு அவையாண்டு கொண்டார். அதனாலே
இன்னும் நன்றாக அவருக்கு பக்தி உத்தியாக முடியாத பக்தி உத்தியாக முடியாத அவருடைய பெருமையை கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு புத்தி பண்ணி போடும். அந்த மாதிரியான ஒரு பறவையும் காலமும் சமயமும் நூலும் கிடைக்க அதனால இது நம்மை உயர்த்துவதற்காக இப்படித்தான் உடாது வச்சிருக்காங்க. நம்மை உயர்த்துவதற்காக இந்த மாதிரியான சூழ்நிலையில வச்சிருக்காங்க. அது ஒரு சாதாரணமான ஒரு சத்து முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்மையும் வச்சு வாழ வச்சிருக்கிறாங்க, வாழ வச்சிருக்கிறாங்க. மன்னகத்தை வந்து வாழ செய்தாரு. பல நேரம் மன்னகத்துக்கு வந்து வாழாமல் போகிறார். அது இன்றாய் வாழா திருப்தி பேசுகிறார். மன்னகத்துக்கு வந்து வாழ்கின்ற நாட்டுக்கு வந்து வாழாமல் போகிறார். வாழ்கின்ற நாட்டுக்கு வந்து வாழாமல் போகிறார். வாழ்கின்ற நாட்டுக்கு வந்து பணம் கிடைக்கிற நாட்டுக்கு போய் தர்சனம் திரும்பி வரான்ல, பணம் செம்பாடிக்கிற நாட்டுக்கு போய் சிங்கப்பூர் லண்டன் போய் சும்மா வரவங்க இருக்கிறாங்கல்ல, உண்டா இல்லையா? அது போல இப்படி திருவருள் கிடைக்கின்ற இப்படிப்பட்ட ஒரு நாட்டிலே இருக்கும் திருவருளை பெறாமல் வினை போகிறவர்கள் யாரும். அது திருத்தணிய புராணத்தில் கட்சி கொள் சொல்றாரு, உத்தேவராது புலபோடு விண்ணின் முழுதும் பகர்த்தி அருளின் திட்டியில் இருந்த முனைவன் பதங்கள் பெருதந்தினோடு பணி அத்தியமான உயர்வாரதத்தில் அறிவின்றி வாழ்வு அளவியும் கிடைச்சும் உத்தியவராதி புலவோடு விண்ணின் முழுதும் பகத்தி அருளின் திட்டியேறி நின்ற முனைவன் பலங்கள் பெருதந்தினோடு பணிய அத்தியமான உயர்வாரதத்தின் அறிவின்றி வாழ்வு அளவிய அவாழ்வனைன வாழ்வு கிடைக்கும். செத்தாரின் வேகம் மலராகி உயிரி தெரியாது இதன் போல் அறிவை. இங்கே இவ்வளவு வாய்ப்பு திருவுருளுக்கு கிடைக்கிறதுக்கான இடத்துல வந்து கூட திருவருளை பெறாமல் செத்தவளையும் கேராம பிழைத்தவளையும் கேராம விளக்கும். பிழைத்தான் சொல்லால் அவரை வாழ்த்தி இருக்க வரும். வாழ்த்தவில்லை ஆனால் செத்தான் செத்தான் என்றால் உசுரா நடந்துகிட்டாள. அதனால இவன் செத்தவளிங்க செத்தாரின் மீது அலராகி உயிரி தெளியார் இது எங்கொள் அறிவே என்று வாழ்கிறார் கட்சிய போகிறது. எப்படி நம்மை வந்து வாழ்கின்றார் வாழ்கின்றார்கள் வாழ்ந்தார்கள் வாழ்வு கிடைத்து விட்டது என்கின்ற அந்த வரிசையில நம்மை சேர்த்துக்கிறார். வாழ்ந்தாரன் ஆவாரும் பையனத்திலே உண்மையாக வாழ்ந்தவர்களும் தாழ் உலக ஏற்ற தருவாரும் சூழ்ந்தவர்கள் சென்றிறங்கிய சும் திருவாறு வரும் முறையை நன்றிறங்கிய சும் நமது என்பது திருவாரு. வாழ்ந்தார்கள் ஆவாரும் வல்வினையும் வாய்ப்பாரும் தாழ்ந்து உலக ஏற்ற தருவாரும் சூழ்ந்தவர்கள் சென்றிறங்கிய சும் திருவாறு வரும் முறையை நன்றிறங்கிய சும் நமது என்பது திருவாரு வருவார். அதனால உண்மையாக யார் வாழ்ந்தார்கள் என்றால் செவருமான யார் வாழ்த்துகிறார்களோ அவர் வாழ்ந்தார். செவருமான வாழ்த்தாதவர் வாழவில்லை, வாழ்ந்துகிறாரே. இப்படி சிவ புராணங்களை அதிலும் தல புராணங்களா இப்படி கேட்கறது தனியாது சரம். ஏன்னா தல புராணங்கள் யாரும் சொல்லுவது கிடையாது, தல புராணங்களை யாரும் சொல்லுவது கிடையாது. அது திருவருளா

பூதங்களிலே வாழ்ந்து பூதங்களிலே ஒன்றுதான். பூதங்களிலே தண்ணில வறக்க வைக்கிறேன், நீரில வாழ வைக்கிறேன், நெருப்புல ஒன்றுதான். நெருப்புல அதனால இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் அமையிறது. அது என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. இது திருவருள் தானே, இது வேற ஒன்றும் சொல்ல பார்த்து திருவருள் தான். இப்படி நம்ம இந்த சமயத்துல புகுத்தி, இந்த சமயத்துல புகுத்தி பத்திய சென்று தன்னை சிந்திக்க வைக்கிறான் என்றால் அது அதிசயம். சிவனை பத்தி ஒண்ணு தான் அதிசயமே தவிர வேறு அதிசயங்கள் எல்லாம் அதிசயமே மாணிக்க வார்த்தது. நிறைய குதிரையாக்குனது எவ்வளவு அதிசயம், குதிரையை நிறையாக்குனது எவ்வளவு, அதெல்லாம் அதிசயம் இல்லையா? எண்ணிலேந்து நான் அஞ்சு வருஷம் என் ஏழமை எதனாலே நன்னிலேன் கலைஞானிகள் நம்மளும் நல்வினை நயவாது. மண்ணிலே பிறந்திறந்து மண்ணாவதற்கு உருப்படுகின்றேனே அண்ணலாண்டவர் அடியில் கூட்டிய அதிசயங்கள் தான். அது அடியிலே கூட்டியது அதிசயம். நிறைய குதிரையாக்கணும் அதிசயம் அல்லவா? அதைத்தானே அவர் அதிசயம்னு பாடி இருக்கணும். அவருடைய கண்ணார கண்டது மிக்க அதிசயமானது. அப்படிப்பட்ட அதிசயத்தை நிறைய குதிரையாக்கி அதிசயம் கண்டானதோ இல்லை, அடியில் கூட்டிய அதிசயம் கண்டார். அதனால நம்முடைய வாழ்வு உண்மையிலேயே அதிசயமா இது நன்றாக நடுவாமல் பக்தி பண்ணி புத்தி பண்ணி கொள்ளணும். ஞானத்தை புத்தி பக்தி வித்தியானால் ஞானம் தானே வித்தியா, பக்தி வித்தியானால் பக்தி விருத்தி வித்தியெல்லாம் அதிகமாகுது. பக்தி அதிகமாகும், பக்தி குறையாமல் இருக்கு, பக்தி குறையாமல் இருக்கு, கூடுது. அது கூடும் அன்பினில் குவிடலே அன்றி வீடும் வேண்டாம் அவரையும் விளைஞ்சார்கள் சொல்கிறார்களோ அதனால அன்பு கூடு, அன்பு கூடு. அதனால போன வருஷத்தை இந்த வருஷம் கொஞ்சம் பக்தி போடணும். போன போகத்துல 50 மூட்டையாச்சு, இந்த வருஷம் 60 மூட்டையாச்சு என்றார் போல. போன போகத்துல 50 மூட்டை வந்து இந்த வருஷம் 60 மூட்டை 70 மூட்டை வரும், இந்த வருஷம் கூடத்தான். அது போல இருக்கும், ஒரு விளைவுதான், விளைவுதான். சிவகதி விளையும் என்றால் விளைவுதான். பக்தியை நன்றாக விளைய வேண்டும், அதற்கு கண்ணப்பர் துணை செய்ய வேண்டும். அன்பு என்று சொன்னால் கண்ணப்பர், கண்ணப்பர் அன்பு, அன்பு கண்ணப்பர், கண்ணப்புரர் அன்பு கண்ணப்பர், கண்ணப்புரர். அப்படிப்பட்ட அந்த புண்ணிய மாற்றலை நினைக்க முடியாத நமக்கு பத்து புத்தி சொன்னாங்க, அது தெரியாச்சு. கண்ணப்பர நினைக்க எவ்வளவு புண்ணிய இருக்கணும், கண்ணப்பர நினைக்க எவ்வளவு புண்ணிய இருக்கணும், அது இல்லாத அல்லாதவர்களுக்கு அது இயலவே இயலாது. அப்படி ஒரு சில பேர்லாம் நீங்குகிற புராணம் முற்காலத்து புராணம் இது 1726 பாடல் ஆனந்த கூத்தர் பாடியது. நிறைய சைவ சமயத்தினுடைய உரிமை, சிவபெருமானுடைய உரிமை, சிவபரத்துவன் தத்துவனுடைய தன்மைகள், தல விசேடம், திருநீட்டினுடைய பெருமை, பஞ்சாச்சரத்தின் பெருமை, சிவபூஜையின் பெருமை, சிவலிங்க பெருமை, நிறைய சொல்றார், நிறைய தாராளமா சொல்றார். அதெல்லாம் பின்னால நிறைய வருகிறது. அதனால இவர்களை தவறாம எல்லாரும் வந்து கேட்க ஆண்டவரை பிரார்த்தித்த பிரார்த்தனை பண்ணி கொடுங்க. நாங்க வந்து இந்த திருக்காலத்து புராணம் தவறாம போய் கேட்கணும் சாமி, அதுக்கு எங்களுக்கு அருள் பொண்ணு சாமி. அந்த இந்த திருக்காலத்து புராணத்துக்கு ஒரு நாள் கூட எந்த சாத்தும் சொல்லாம கட்டாயமா போய் புராணம் கேட்கற மாதிரி உங்களுக்கு புத்தியை குடிச்சாங்க. போனாலும் போகலாம், போகாம இருந்தாலும் இருக்கலாம், என்ன பண்ணிக்கல போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கல்யாணம் அப்படி இல்லாம அவனுடைய பெருமையை கேட்டுக்கொண்டே இருக்கும், கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்படி பிரார்த்தனை, பிரார்த்தனையில இது முக்கிய பிரார்த்தனை. அந்த முறையிலே இந்த நூலிலே முறையிலே விநாயகருக்கு ரெண்டு பாட்டு காப்பு சொல்றாரு. முதல் பாட்டு செழுவிய வடமுடி, மொழிதானே நமக்கு ஆதாரமாக இருக்கும். மொழி இல்லையானால் ஒன்றும் இல்லை, மொழி இல்லையானால் அது மொழிதான். மொழிதான் நமக்கு எல்லா வகையா எல்லா வகையான தன்மைகளுக்கும் உயர்வுக்கும் செல்வத்துக்கும் காரணமாக இருப்பது மொழி. வார்த்தை பாஷை சொல், அந்த மொழி 18 பாடைன்னு சொல்லுவது, 18 பாஷைகள்னு சொல்லுவது. அதிலே மிக முக்கியமாக இருப்பது 2 மொழிகள், ஒன்று வடமொழி, இன்னொன்று சமஸ்கிருதம். இந்த 2 மொழிகள் வந்து சிவபெருமானுக்கு மிக பிரியமானதாகவும் அவனை தோற்றம் பண்ணுகின்ற நூல்கள் எல்லாம் அதுல அதிகமா அமைந்திருக்கும். வடமொழியிலேயே வடமொழியில நிறைய வடமொழியை நமக்கு வாழ்வித்தியம் இல்லை. அதனால அது போற சமயத்தார்கள் புதுசா வந்து சைவ சமயங்கள்ல அது 8வது மொழி குடிக்கணும்னு கூட வேண்டாம். வடமொழி தான் எல்லாத்துக்கும் அவங்களாம் யாருமே வேண்டான்னு இல்லை, வெறும் வேலையில் இருக்காங்க. அதனாலே அப்படி அந்த வடமொழிய பாணினி முனிவருக்கு உபதேசம் பண்ணினார் சிவபெருமான். தமிழை அகத்தியிருக்கு உதயம் அப்படின்னு காட்சி புராணம் சொல்றார். வடமொழியை பாணினிக்கு வகுத்தொழி அதற்கனையா தொடர்புடைய திருமொழியை உலகமெல்லாம் தொழுதேசும் குடமுனிக்கு வலியுறுப்பார் கொல்லேத்து பாகர். கொல்லேத்து பாகர் முடியல சிவத்தை வாங்கிற வாங்க கொல்லேத்து பாகரில் கடல் மறைத்து நிகழ்ந்ததுமே யாவது.

0: கணி தெரிவார்கள் காஞ்சிபுரம். அதனால வடமொழி தென்மொழி இரண்டும் நமக்கு அவசியமா, அது நான் சொல்றது வடமொழி சமைக்கிற வார்த்தைதான், தென்மொழி சாப்பிடுற வார்த்தை. வடமொழி சமைக்கிற வார்த்தைதான், தென்மொழி சாப்பிடுற வார்த்தை. சமைக்கிற பாத்திரத்துல சாப்பிட முடியாது, சாப்பிடுற பாத்திரத்துல சமைக்க முடியாது. சாப்பிடுற பாத்திரத்துல சமைக்க முடியுமா, இல்ல சமைக்கிற பாத்திரத்துல சாப்பிட முடியும்? சாப்பிடுற பாத்திரம் வேற, சமைக்கிற பாத்திரம் வேற. சமைச்சு ஆகணும், சாப்பிட்டு ஆகணும், சமைக்காம சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட அந்த பாத்திரமாக இருப்பது வடமொழி சமைக்கிறது. அபிஷேகம், அலங்காரம், தூபதேவ நைவேத்தி, சோழ உபச்சாரம் பூரா வடமொழி தான். போர்த்தவர்கள் தான் வந்து தமிழ். தமிழ் மாதிரி சாப்பிடறதுக்கு வேற அனுபவிக்கிறது வேற மொழியே கிடையாது. தமிழ நல்லா சாப்பிடலாம், தமிழுக்கு அங்கிருந்து உலகம் போல வந்து. அதனாலே அப்படி தன்னா தமிழிக்கு தன்வாட்சி நாட்டாரு. அதனால தமிழிலே தோற்றமாக பாடுவதற்கு காரைக்காலமையார் முதலாக நம்ம கிடைத்திருக்கிறோம். காரைக்காலமையார் முதலாக தமிழ் கிடையாது. ஞான கூட மூங்கிய பாடினவர். அதனால அவர்கள் பாடிய பாட்டை பாடும் போது சந்தோஷப்படுகிறார். அதுக்கு முந்தைய என்னமா இருந்திருக்கிறோம், காரைக்காலமையார் முந்தைய என்னமா இருந்திருக்கிறோம், எல்லாம் வடமொழிதான். தமிழ் சொல்லிருக்கோம், தோற்றம் இருந்திருக்கோம், அடைஞ்சிருக்கும், இல்லாம இருந்திருக்காது. ஆனா அது எப்படி யார் பாடினா என்னன்னு தெரியல. இல்ல நமக்கு கிடைச்சிருக்க காரைக்காலமையார் முதலாகத்தானே தமிழ் பிறகு. ஆகவே அப்படிப்பட்ட இதுல எழுவிய வடமொழிங்கிற செழுவியன்னா சிடுமையான வாட்டம் இல்லாததாய், சிடுமையா செழிப்பாக இருக்கிறது, நல்ல செழிப்பா இருக்கிறது, செழிப்பாக இருக்கிறது, வாட்டம் இல்லாததாய் செழிப்புடையதாய் இருக்கிற வடமொழியும் தென்மொழி. செழுவிய வடமொழி தென்மொழி பட, வடமொழியாக இருக்கின்ற நூலை தென்மொழி பட செழுவி. அது சாந்தம் என்கின்ற நூலில் தீர்த்தப்படலத்திலே இந்த காலத்து புராணத்துக்குள்ள சொல்லப்படுவார். சாந்தங்கிறது வடமொழியை, அதிலே தீர்த்தப்படலை என்கின்ற வருகின்ற இடத்திலே இந்த காலத்தி புராணத்தை பற்றி அதை சொல்லப்படுகிறது. அதனாலே அந்த வடமொழியில் இருக்கின்ற அந்த காலத்தியுடைய மகிமையை தென்மொழியிலே சொல்லுகிறேன். மொழியோடு மாக்கதை தென்மொழியிலே சொல்லப்படுகிற மாக்கதை பெருமை உறிஞ்சியதே தெரியாதது. நுழுநூறு காக்கணும், நுழுநூறு இந்த கதையை காக்கும், கதைக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து காக்கும், பாடவனாகி என்னையும் காக்கும். நுழுதுக்குள்ள தீர்த்துவத்துக்குள்ள எல்லாருக்கும் பாடுகிறவன் பாடி முடிக்கிறவர்கள் ஆள் நல்லா இருக்கிறாங்க. அதே போல அந்த பாட்டுக்கு வேண்டிய சொல் பொருள்கள் திறம்பட செழிப்பாக உயர்ந்த வாக்கியங்களாக இருக்கும். அதெல்லாம் ஆறு கொடுப்பா. அதனாலே செங்கத்தமிழ் ஒன்றுண்டா என்றார் போல அந்த சொல்லும் பொருளும் கொடுக்கிறவன் விநாயகர் பெருமான். அதை பாடுவதற்கான அறிவு ஆற்றல் தேகம் எல்லாமே கொடுக்கிறவன். அதனாலே முழுதும் ஆக்குவாரு போட்டார் உருவாக்கி. குழவியன் திங்கள்வன் கோத்து முன்மத தடை செய்தி புகர்முக தடக்கை வேடவே. குழவி திங்கள குழவி குழவின மூன்றாம் பிரச்சந்தன். குழவியன் திங்கள் வெண் கோத்து முன்மத அந்த திங்களை போன்ற வெண்மையான கோடு உடையவனாகிய விநாயகர் பெருமான். மும்மதம், கண்ணமதம், கபோல மதம், தீசமதம் என்கின்ற மூன்று மதங்களையும் தடை செய்தி பெரிய காதுகள் உடைய புகர்முகம் யானை முகத்தை உடைய விசாலமான கையுடைய வேடம் வேடம் காக்கும். வேடமே இப்படி குண்டு கூட்டு எப்படி குழவியன் திங்கள்வன் கோத்து மும்மத தடஞ்செவி புகர்முக தடக்கை வேடமே வேடமே பின்னால் இரண்டாவது வேடமே செழுவிய வடமொழி தென்மொழி படம் மொழி உருமாக்கதை முழுங்காக்கு. என்ன புண்ணியம் செய்தன நெஞ்சமேனு வருது அல்லவா, பண்ணி ஆதரி தேத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தன, தேத்தியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தன என்றான் போல செழுவிய வடமொழி தென்மொழி பட மொழி உரு மாற்றரை முழுந்தாக்குவால் குழவியின் திங்கள் கோட்டு முன்மத தடைஜீவி போர்முக தடக்கை வேடது என்று காப்பிலை பொதுவாகில். அதுக்கு மேல ஐஞ்சந்தி விநாயகர் அங்க இருக்கிற விநாயகருக்கு பஞ்சசந்தி விநாயகர் இருக்கிறார். அந்த விநாயகருக்கு தோற்றம் சொல்றாரு. அது செஞ்சந்த கடவ கொங்கை செடுமலை இமயமங்கை சிவந்த வாசனை புரிந்திய சாந்தத்தையும் கடவம் முதலான வாசனை பொருளை அணிந்த கொங்கை உடையவளாய் செடுமலையாகி செடிப்பான மலையாக இருக்கின்ற இமயமங்கை இமயமலையிலே வந்தவளாய். இமயமலையில தான் வந்தவள். இமயமலையில வந்த ஒரு பாடுதான் அவளுக்கு பேரே நல்லது. இமயமலை அரசனுக்கு மகளாக வந்த ஒரு பாடுதான் அவளுக்கு பார்வதியே இது. அதனாலே இமவான் மடந்த யுத்தமே பாலாக இமாவதி இமய பார்வதி என்றெல்லாம் பின்னாலே அதுக்கு பருவராஜனுக்கு புத்திரியாக இருந்த ஒரு பாடுதான் அவளுக்கு அதுக்கு தாட்சாயினியா இருந்தவரு கவலைப்பட்டான். எனக்கு இந்த பேர் வேண்டாம் ஜாதி கூட சொல்லிவிட்டான். அதனாலே அப்படி இமயமங்கை கஞ்சன் தங்கிய பொன் போட்டும் கஞ்சம் என்கிற தாமரையில் இருக்கிற பொன்னாகிய சரஸ்வதியும் லட்சுமியும். கஞ்சன் என்றால் தாமரை, கஞ்சன் தங்கிய பொன் என்று பொதுவாக சொல்லப்பட்ட வருகிறாரே, கஞ்சன் என்றால் தாமரை, அதில் தங்கிய பொன். தாமரையில வெள்ளத்தாமரை இருக்கிற கர்ப்பவியும் செந்தாமரை இருக்கிற மகாலட்சுமி இறந்து ஓட்டுகிறார்கள். யாரு? உமாதேவியை போட்டுவார்கள். எல்லாரும் உமாதேவியை போட்டுவார்கள். அவ வீட்டுக்காரனை போட்டுவார், வேற யாரையும் போடுவார். அது உமாதேவி, உமாதேவி எல்லாரும் போட்டுவார்கள். அவ வேற யாரையும் போட மாட்டா, வீட்டுக்காரனை போடுவான். செய்வந்தோட கொடுநம் தொழுதுவாள். யாரு? பார்வதி கல்யாணத்துல யாருக்கு பூஜை முதல்ல அது பூர்வ புராணத்துல சொன்னார் அந்த ஆச்சரியர், எல்லாம் கொடுப்பவர் விநாயகர், எல்லாம் கொடுப்பவர் விநாயகர், சித்தி தரும் புத்தி தரும் செந்திருவை சேர்விக்கும் பக்தி தரும் விஞ்ஞானம் பாலிக்கும் புத்தி அறிமுகரை கலந்து அருமை தகுந்த கைமுறை கை கொள்வார், உருவாக்கம் செய்கிறவன் கை ஊட்டும் செஞ்சொல் உருவாக்கும் பூதம் பொறுக்கும் உருவாக்கும் அதனால் வாழ்வோர் ஆனமுகத்தான பாடலால் பூ போடுறவங்க வாக்குண்டா நல்ல மனமுண்டா மாங்கலாம் நோக்குண்டா மேனி முழங்காது பூ கொண்டு துப்பாது துண்டிக்கையானாலும் தப்பாமல் ஒருமறையால் புறமையில ஒரு மலையால் புறமலையும் ஒரு மைந்தன் துருமைந்தன் இருமலையும் தும்மலையும் எதிர்மலையும் வினைமலையும் ஒருமலையும் உண்மலையும் உய்மலையும் முடித்தபடி கருமலையும் பெருமலையும் கைமலையை கை விடுவான். பிரமபுத்தக்குறை சொல்லுமல்ல ஒரு செல்லுமா என்று சொல்ல முடியாத செல்வத்தை தருவார். யாரு கல்வியை தருவாரு, செல்வத்தை தருவாரு, இந்த உலக வாழ்ந்து தருவாரு, அந்த உலக வாழ்ந்து தருவாரு, எல்லாம் தருவாரு. அதனாலே சில பேர் தெரியாதவே வேற சாமியை கும்பிடுறது, வேற சாமியை கும்பிட போறவே விநாயகர் முதல்ல கும்பிட்டுட்டு அந்த சாமியை நான் கும்பிட போறேன், அதுக்கு அந்த சாமியை கும்பிடுறதுக்கு இடையூறு இல்லாம நீ வந்து தொல்லை பண்ண வேணும்னு இந்த விநாயகர்கிட்ட கும்பிட்டுட்டு போறானே இவருக்கு அறிவு இருக்குதான் கேட்கிறேன். இந்த சாமி விநாயகர்கிட்டயே வேணுங்கிறெல்லாம் கேட்டுக்காமே நான் அந்த சாமி கும்பிட போறேன், அதனால நீ அதுக்கு இடையூறு வராதபடி அந்த பூஜை நல்லபடியா முடியும் முடியும் அதுக்கு அருள் பண்ணணும் கேட்டுட்டு போறானே இவருக்கு அறிவு இருந்தா அப்படி போவாதான். எல்லாம் தரக்கூடிய சாமி கிட்ட நான் அந்த சாமியை கும்பிட போறேன்னு கேட்டா தப்பு இல்லையோ. மற்றைய கடவுட்போத்தி மற்றைய கடவுட்போத்தி வரம் வர இடையூறு எய்தாது, ஒற்றவர் ஒட்டு வர ஓப்பமும் மறுத்து வந்தார், முற்றுவர் கழிச்சை ஏற்றி முழுவதும் அந்த கழிதையே வணங்கி நுண்ணிய யாவு நுண்ணிய நடத்தில் எல்லாம் நுண்ணிய யாவு வாழ பெற்றி ஏதாவது அயலாறு ஒற்று பேரவை என்று கூறுவார். இவருடைய அறியாமை என்ன சொல்லுங்க. அதனால விநாயகர் பெருமாண்ட காவிரியை தந்தவர் நம்ம ரொம்ப காவிரி தந்தவர் வராது திருமலையா இருந்தா விநாயகர் விநாயகர் தான் திருமலையை தந்தார், விநாயகர் தான் காவிரியை தந்தார். அதனால விநாயகர் நம்ம சீர் போகவா ரொம்ப பண்ணியிருக்கோம். ஆகவே அப்படி விநாயகருக்கு மட்டும் ரெண்டு பாட்டுல இப்படி சொல்லி அதனால வாதீவி உருவானம் உகந்து பெற்ற பஞ்ச செந்திக்குள்ளையார் அஞ்சு செந்திகளிலும் அவருக்கு சிறப்பாக பூஜை நடக்கும் பொழுது அதனால அஞ்சு செந்தி பிள்ளையார் செம்பன் அடிமல்லும் உரிமையை கொள்வான். அப்படி அழகிய பொருள் போன்ற அந்த திருவடி கவலத்தை தலையிலே சுடி கொள்வோம். கல்லால் நடல் வரை இல்லாதவரையும் பொல்லார் நினைமலர் நல்லார் புனைவரையும் நல்லார் புனைந்து விடுவார், அல்லாதவர் புனைய மாட்டார். திருவடி கவலத்தை விநாயகர் பெருமாள் திருவடி கவலத்தை நல்லவர்கள் அது நல்லவர்கள் சிவஞான சாமி எப்படி இருக்கிறதா கேட்டு சிந்தித்து தெளிந்த நல்லவர்கள் கேட்டு சிந்தித்து தெளிந்த ஐயர்ந்தவர் நல்லவருங்கிறதுக்கு விளக்கவா நல்லவன திருடானவே நல்லவன் பொய் சொல்லாதே நல்லவன் அப்படித்தானே தெரியும் நமக்கு சீட்டாடாதே நல்லவன் அப்படித்தானே நம்ம எல்லாம் நினைப்போம். அப்படி இருந்தல அது சும்ம சாதாரம் அது சும்ம சாதாரம் கேட்டு இதே என்ன கேட்டு நல்ல ஞானத்தை கேட்டு ஞானம் கேட்டு சிந்தித்து தெளிந்த நல்லது விநாயகர் பெருமானுடைய திருடி கவலத்தை தலைமையில குறைந்து விடுவோம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருமுறை மாநாட்டு ஏற்பாட்டு குழு படைக்கும் நாட்டிய நாடகம் திலகவதியார். இன்றைய நாடக முக்கிய கதாபாத்திரம் ஒரு பெண் அடியார் என்பதில் பெருமை. 63 நாயன்மார்களில் பெண்மணிகள் 3 பேர்தான். அந்த மூவரிலும் திலகவதியார் இல்லை. அவர் தனக்கென்று வாழவில்லை, தம்பிக்காகவே வாழ்ந்தார். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாது, எந்தவித ஆசாபாசமும் இல்லாது தம்பிக்கும் சிவனுக்கும் என தம் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். தம்பியையும் நல்ல முறையில் ஆளாக்கி இறுதியில் நால்வரில் ஒருவரான அப்பர் நமக்கு கிடைக்க முழு காரணமாக இருந்தார் திலகவதியார். இன்னும் சொல்ல போனால் உழவாரப் பணிக்கு வித்திட்டவரே திலகவதியார்தான். அவரை முன் உதாரணமாக கொண்டே நாவுக்கரசர் செயல்பட்டிருக்க வேண்டும். இதற்கெல்லாம் என்றென்றும் நாம் திலகவதியாருக்கு கடமைப்பட்டுள்ளோம். வந்திருக்கும் அடியார்களில் பலருக்கு திலகவதியாரின் வாழ்க்கை வரலாறு தெரிந்திருக்கலாம். தெரியாதவர்களுக்கு நாடகம் புரிய அதன் கதை சுருக்கத்தை பார்த்து விடுவோம் 5 நிமிடங்களில். தயவு செய்து இது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள். திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூர் என்னும் ஊரில் வேளாளர் குலத்தில் வாழ்ந்த புகழனார் மாதனியார் தம்பதியர் தமக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு திலகவதியார் என்ற பெயரை சூட்டி நல்ல சைவ நெறி பெண்ணாக வளர்த்து வந்தனர். சில ஆண்டுகள் சென்ற பின் அவருக்கு தம்பியாக பிறந்த குழந்தைக்கு மருள் நீக்கி என்று பெயரிட்டனர். திலகவதியாருக்கு மணப்பருவம் வந்தபோது படைத்தளபதியான கலிப்பகையார் என்பவரை அவருக்கு கணவராக இரு தரப்பு பெற்றோரும் நிச்சயித்தனர். ஆனால் திருமணம் நடைபெறும் முன்னர் அரசனது ஆணையை ஏற்று சேனைகளோடு போர்க்களம் சென்று பகைவர்களுடன் கலிப்பகையார் பல ஆண்டுகள் போர் செய்யும் நிலைமை உண்டானது. அங்கே அப்படி போர் நிகழும் காலத்திலே திலகவதியாரின் தந்தை புகழனார் மரணமடைய அவர் மனைவியும் அக்கால வழக்கப்படி உடன்கட்டை ஏறி தம் உயிரை மாய்த்து கொண்டார். திலகவதியாரும் அவர் தம் தம்பி மருள்நீக்கியாரும் பெற்றோர்களை இழந்து சோகத்தில் வாடினார்கள். இங்கே இப்படி நிகழ மேலும் துயர் சேர்க்கும் விதத்தில் கலிப்பகையார் போர்க்களத்தில் வீர மரணம் எய்தினார். அதை அறிந்த திலகவதியார் கணவராய் நிச்சயித்தவர் மாண்டதால் தம் உயிரையும் மாய்த்து கொள்ள துணிந்தார். அது கண்ட தம்பி மருள் நீக்கியார் தம் அக்காவின் 2 பாதங்களையும் பற்றி கொண்டு என்னை கைவிடலாமா, நான் இனி என்ன செய்வேன் என கதறி அழுதார். திலகவதியார் அதை கேட்டு மனமிறங்கி தமது கருத்தை மாற்றிக்கொண்டார். இப்படி இருக்க மருள் நீக்கி எல்லா சமயங்கள் பற்றியும் ஆராய்ந்த பின்னர் அவற்றுள் சிறந்தது சமணமே என்று பாடலிபுத்திரத்தில் இருந்து சமணர் பள்ளியில் சேர்ந்தார். சமண சமய நூல்கள் எல்லாவற்றையும் கற்றுத் தேர்ந்தார். சமணர்கள் அவருக்கு தருமசேனர் என்று பெயரிட்டார்கள். தமது சிறந்த அறிவாற்றலால் தருமசேனர் பௌத்தர்களை வாதத்திலே வென்று புகழ் பெற்றார். தம்பியும் தம்மை நீங்கியதால் திலகவதியார் திருவதிகை வீரட்டான திருத்தலத்திற்கு சென்று தொண்டுகளை ஆலயத்தில் செய்து வந்தார். வீரட்டானேஸ்வரரை வணங்கி, ஆண்டவனே, என்னுடைய தம்பியை மீண்டும் சைவ சமயத்தில் சேர்ப்பாய் என்று பலமுறை விண்ணப்பம் செய்தார். இதை கேட்டு பரமசிவன் திலகவதியாருக்கு கனவில் தோன்றி, உன்னுடைய தம்பிக்கு தீராத வயிற்றுவலியை உண்டாக்கி அவனை ஆட்கொள்வோம் என்று சொல்லி மறைந்தருளினார். பரமசிவன் கூட்டிய வயிற்றுவலியால் தருமசேனர் மிகவும் துன்பமுற்று வாடினார். சமணர்கள் தமக்கு கைவந்த மருந்துகள் பலவற்றை கொடுத்து அதனை போக்க முயன்று வெற்றி பெறாமல் அவரை கைவிட்டு போனார்கள். பின் தருமசேனர் தம்முடைய சமையல்காரரை அக்கா திலகவதியாரிடம் அனுப்பினார். அந்த சமையல்காரர் திலகவதியாரை கண்டு வணங்கி நிலைமையை கூறி திலகவதியாரை அழைத்து வருமாறு தம்பி வேண்டிய விவரத்தை சொன்னார். சமணர்களுடைய பள்ளிக்கு நான் வரமாட்டேன், அவனை இங்கே வரச் சொல்லு, நான் அவனை குணப்படுத்தி கவனித்துக் கொள்வேன் என்று திலகவதியார் கூறிவிட்டார். சமையற்காரர் தருமசேனரிடம் சென்று அதை தெரிவித்தார். அக்கா திலகவதியாரை சரணடைய தீர்மானித்து மருள்நீக்கியார் சமணர்களுடைய பள்ளியை நீங்கி இரவில் ஒருவரும் காணாதபடி திலகவதியாரை அடைந்து அவருடைய திருவடிகளை வணங்கினார். தன் அன்பு தம்பியை திலகவதியார் வீட்டின் உள்ளே அழைத்துச் சென்றார். மறுநாள் அதிகாலை தம்பியையும் அழைத்து கொண்டு திலகவதியார் திருக்கோயிலுக்கு போனார். மருள் நீக்கியாரை வீரதானேஸ்வரர் சன்னதியில் விழுந்து வணங்கச் சொன்னார். பின்னர் திலகவதியார் ஈசன் திருவருளை நினைந்து ஐந்தெழுத்தை ஓதி தம்பிக்கு திருநீற்றை கொடுத்தார். மருள் நீக்கியார் மிகுந்த ஆசையோடு தமக்கையாரை வணங்கி திருநீற்றை வாங்கி பூசிக்கொண்டார். அச்சமயத்தில் மருள் நீக்கியாருக்கு ஈசன் திருவருளினால் தமிழ்ச்செயல் பாடும் சக்தி கிடைத்தது. சிவபெருமான் மேல் கூற்றாயினவாறு விளக்ககிலீர் என்னும் பாடலை பாடி தொடர்ந்து 9 பாடல்களையும் பாடி ஒரு திருப்பதிகம் முழுவதும் பாடி அருளினார். உடனே சூளை நோய் நீங்கிற்று. அற்புதமான இனிமை சொட்டும் தேவார பதிகத்தை பாடினபடியால் நாவுக்கரசர் என்ற பெயரே இன்று முதல் உமக்கு நிலைத்து நிற்கும் என்று ஒரு அசரிரி வாக்கு ஒலித்தது. திருநாவுக்கரசர் தம் தமக்கையாருக்கு நன்றி சொல்லி அன்று முதல் சிவத்தொண்டில் ஈடுபட்டார். 2014 நடைபெற்ற பித்தாபிரை சூடி, 2015 நடைபெற்ற திருநீலகண்டர் ஆகிய நாட்டிய நாடகங்களை தொடர்ந்து இதோ திருமுறை மாநாட்டு ஏற்பாட்டுக் குழு படைக்கும் 3வது நாட்டிய நாடகம் திலகவதியார் தொடங்குகிறது.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
2: இந்த திருநாவுக்கரசுங்கிற பேரை கடவுள் தான் அப்பூதேடிகளுக்கு உணர்த்தினோம். இது நாம யாருட்டையும் சொல்லலையே. திருநாவுக்கரசு தந்தீர்ப்பந்தல் எப்படி எழுதணும், யாரு எழுதுனது, இந்த பேர் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து போய் ஒரு தமிழர் தனி வாங்கி குடிச்சுட்டு, அப்பா இந்த தனிப்பந்தல் யாருப்பா வச்சிருக்கா, பக்கத்தில் திங்களூர்ல ஒரு ஊர் ஐயா, அந்த ஊர்ல ஒரு பிராமின் அபூதேடிகள்னு பேரு, அவர் தான் இந்த தனிப்பந்தல் வச்சிருக்காரு, அவர் உங்களை போல சிவனடியார்களை பார்த்தா ரொம்ப திருப்தி படுவாரு, நீங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு கொஞ்ச தூரம் ஒரு 10 எடுத்து அந்தாண்ட வச்சாரு. அந்தாண்ட ஒரு நந்தவனம், அதை பார்த்தா திருநாவுக்கரசு நந்தவனம். அந்தாண்ட போனாரு ஒரு மாட்டு தொழுவோம், பசுமாட்டு தொழுவோம், திருநாவுக்கரசர் மாட்டு தொழுவோம். ஆஹா, ஆண்டவன் திருவாயிலிருந்து வந்த பேர் அதுக்கு இவ்வளவு மதிப்பா, என்னுடைய பேர் இல்ல, அது ஆண்டவன் கொடுத்த பேர் அல்லவா. நேர திங்களூருக்கு போனார். யாரோ சிவனடியார் வந்திருக்காருன்னு, வாங்க ஐயா அப்படின்னு விழுந்து கும்பிட்டு, மனைவிய கூப்பிட்டு விழுந்து வணங்க சொல்லி, சிவனடியார் திருக்கூட்டம்னா எப்படி இருக்கணும், எவரேனும் தாமாக இலாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி ஊராதே, அவரவரை கண்டபோது உகந்து அடிமை திறம் நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாது ஒழிந்து ஈசன் திறமே வேலி கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே என்பது திருநாவுக்கரசருடைய பாட்டு. சிவனடியார் வேஷத்துல இருந்தானா, நெற்றியில விபூதிட்டு இருந்தானா, உத்ராட்சம் போட்டிருந்தானா, அவன் என்ன ஜாதி, அவன் என்ன ஊர், எங்கிருந்து வந்தான் அப்படின்னு பார்க்காம கீழே விழுந்து கும்பிடுறதுதான் சிவனடியார் கூட்டம். இவன் என்ன ஜாதியா, இவன் என்ன ஜாதியா, இவன் என்ன ஜாதியா, இவன் என்ன ஜாதியா, இவன் என்ன படிச்சிருக்கான், இவன் என்ன படிச்சிருக்கான், இவன்கிட்ட பணம் இருக்கா, இவன்கிட்ட பணம் இருக்கான்னு நீ பார்த்தீன்னா, நீ சிவனடியாராக இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது. விழுந்து கும்பிட்டார், மனைவியை கும்பிட்டு விழுந்து கும்பிட சொன்னார். எவரேனும் தாமாக, யாரா இருந்தா உனக்கு என்ன, சிவவேஷத்தில் இருக்கானா, விழுந்து கும்பிடு அவ்வளவுதான் இல்லையா. சுவாமி, இது திருநாவுக்கரசு இல்லம், இவ பேர் திருநாவுக்கரசு, இவன் முதல் பையன் மூத்த திருநாவுக்கரசு, ரெண்டாவது பையன் இளைய திருநாவுக்கரசு, மூணாவது பையன் கடைசி திருநாவுக்கரசு. நீங்க சிவனடியார் வேடத்துல இருக்கீங்க, நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்கோ உட்காருங்கோ, தென்னையில சாப்பிடுறீங்களா. இன்னைக்கு கேப்பானா சாப்பிடுறீங்களான்னு திண்ண இருக்கா உட்கார சொல்ல, நான் மதியம் தான் சாப்பிடுவேன், இப்ப 10 தான் ஆகுது, மதியம் சாப்பிடு, அது வரலையும் திண்ணையிலேயே இருங்க சாமி, நான் சமைச்சத சொல்லிடுறேன். சரி ஆகட்டும், 1 மணி நேரத்தில் சமையல் ஆயிடுச்சு. மூத்த திருநாவுக்கரசர் பையனை கூப்பிட்டு வாழைத்தோட்டத்தில் போய் உடனே ஒண்ணு விட்டு போச்சு. நான் வர்ற வழியில தண்ணீர் பந்தல் பார்த்தேன், மாட்டு தொழுவம் பார்த்தேன், நந்தவனம் பார்த்தேன், குளம் பார்த்தேன், எல்லாம் திருநாவுக்கரசுன்னு எழுதி இருந்தது. அதுல என்னத்துக்கு இப்படி திருநாவுக்கரசுன்னு எழுதி வச்சிருக்கீர்? நும்பெயர் எழுதாது வேறொரு பெயரை எழுதியிருக்கேன்னு சொன்னார். அவர் சொன்னதுதான், அதுல நும்பெயர் எழுதாது வேறொரு பெயர் எழுத காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். வேறொரு பெயர்னு தான் சொன்னார். திருநாவுக்கரசுங்கிற பெயரை வேறொரு பெயர் தான் சொன்னார். அப்போது அடிகளுக்கு கோமாதர், திருநாவுக்கரசுங்கிற பெயர் வேறொரு பெயரா? நீர் ஒரு சிவனடியாரா? ருத்ராக்கமா? விபூதியா? ஓஹோ, திருநாவுக்கரசரை தெரியாத சிவனடியார் நீர் யார் அப்படின்னு கேட்டார் அம்பூதடிகளர். காரியம் தலைக்கு மிஞ்சி போச்சு, நாம இன்னுமே மறைக்க கூடாது. சிவனால் சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்ட சிறுவன் நான் தான் அப்படின். எந்த தெய்வத்தினுடைய பெயரை தினந்தோறும் சொல்லிக்கிட்டு இருந்தேனோ அந்த தெய்வமே எதுக்க வந்து நிற்கும் போது நீ யாருன்னு கேட்டுவிட்டேனே. பிழை பொறுத்தவனும் சாமி விழுந்து கும்பிட்ட மத்தியான சாப்பாடு சமையல் ஆயிட்டு மூத்த பையனை கூப்பிட்டு வாழைத்தோட்டத்தில் போய் இலை அறுத்துக்கிட்டு வா. அன்னைக்கு வச்ச வாழைத்தோட்டம் இன்னும் இருக்கு, அந்த அப்பூதழிகள் பரம்பரை இன்னும் இருக்கு இருக்கு. பையன் வாழைத்தோட்டத்துக்கு போனான். எப்போதுமே இந்த பாம்பு தோட்டத்தில் இருக்கும், அதுலேயும் வாழை மரத்தங்கீடு நிச்சயமாக இருக்கும். ஆமாம், அது உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நாங்கள்லாம் தோட்டம் வச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள், எங்களுக்கு தெரியும். இப்போ என் வீட்டு கொல்லையிலேயே பாம்பு, நல்ல பாம்பு, அதெல்லாம் போயிட்டே இருக்கு. ஏண்டா அங்கே வந்தேன்னு கேட்டோம்னா பேசாமல் போயிடும். கல்லெடுத்து அடித்தாதான் தப்பு. இவன் போய் இலையை பறித்தான், கீழே இருந்த பாம்பு அவனை கிடைச்சி இலையை எடுத்துக்கிட்டு ஓட்டமா ஓடணும். ஏன் ஓடுறான்? இந்த இலையை அம்மா கிட்ட கொடுத்துடணும். அதுக்குள்ள விஷம் தலைக்கு ஏறிட்டுதுன்னா ஆள் போயிடுவான். கொண்டி அம்மா கிட்ட கொண்டு போய் இந்த இலையை அப்படி கொடுத்துட்டு திடீர்னு கேள்வந்தான். பையனை நாகம் தீண்டி விட்டது, உடல்லாம் கருத்து போச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வீட்டுக்கார்ட்ட வந்து சொன்னா, அந்த அம்மா பையனை பாம்பு கடித்து விட்டது, இறந்து விட்டான். அப்படியா? திருநாவுக்கரசர் சாப்பாட்டுக்கு இவன் இடையூறாக வந்தானா? சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பாயில சுத்தி கொல்லப்பக்கம் கொண்டு வச்சுட்டு, மணி 12 இலைய போடு, அவர் சாப்பாடு போ, எந்த தந்தையாவது சொல்லுவானா, எந்த தாயாவது சொல்லுவாளா, சாப்பாடு போடுறது இருக்கட்டும், அவர் பேரை எழுதி வச்சது இருக்கட்டும், பையன் செத்து போயிட்டான், அடியாருக்கு சாப்பாடு போட முடியுமா, எழுத வருமா? இலையை போட்டாச்சு, பரிமாறிட்டாங்க, திருநாவுக்கரசரை கூப்பிட்டாங்க சாப்பிட்றதுக்கு, எழுதி வந்தார். முதல்ல வந்தபோது எல்லாரும் வணங்கினாங்களா? முதல்ல அப்போது எடிகளுக்கு விபூதி கொடுத்தாரு. இந்த வரிசையை பாருங்க, இந்த ஆர்டர் எப்படி இருக்கு பாருங்க, சைவத்தில் ஆர்டர் எப்படி இருக்கு பாருங்க. முதல்ல வீட்டுக்காரன் வாங்கினா விபூதி, ரெண்டாவது இந்த அம்மா வாங்கினா, மூணாவது இந்த மூத்த திருநாவுக்கரசு வாங்கினா, நாலாவது இந்த நடு திருநாவுக்கரசு வாங்கினா, அஞ்சாவது சின்ன திருநாவுக்கரசு வாங்கினா. அந்த ஆர்டர் எப்படி வாங்குறான் பாருங்க. இப்போ நாவுக்கரசர் சாப்பிட உட்கார்றாரு, அடியார வணங்கி விபூதி வாங்கிக்கணும் அப்படிங்கும் போது அப்பூதடிகள் விபூதி வாங்கிட்டாரு, அந்த அம்மா வாங்கிட்டாங்க. அடுத்தது யார் வாங்கணும்? மூத்த திருநாவுக்கரசு வாங்க. இளைய திருநாவுக்கரசுக்கு ஒண்ணு கையை நீட்டுறான். அப்படி பார்த்தாரு மூத்த திருநாவுக்கரசு அப்படின்னாரு. வெந்த புல்ல வேலை செலுத்தியது போல் மூத்த திருநாவுக்கரசுன்னாரு. அப்போது அடிகள் இப்போது அவன் உதவான். அவர் சொன்ன சொல் இப்போது அவன் உதவான் அப்படின்னா இப்போது உதவில்ல பின்னால உதவ போறான்னு அர்த்தம் அல்லவா? ஆமா, சேக்கிழாருடைய கவித்தன்மையினுடைய சிறப்பு இது. திருநாவுக்கரசர் எண்ணி பார்த்தார், அப்படியா தோட்டத்தில் பாம்பு கடிச்சிட்டவன அவன் பாயில சுருட்டி உள்ள வெளியே வச்சிருக்கீங்களா? இப்படி செய்யலாமா? சரி, கோயில் வாசப்படி எடுத்துட்டு வாங்க அவனை. அவன் போயிட்டு சாப்பிடல. மானசீகமாக அவருக்கு தெரிகிறது. எடுத்துட்டு போனாங்க. போவானா? கொண்டு வச்சார். நாவுக்கரசர் ஒரு பதியம் பாடினார். அந்த பையன் எழுந்தான் என்று வரலாறு எழுதி வச்சிருக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். நமது தமிழ், நமது தமிழ் இசை ஒரு உயிரை எழுப்பியிருக்கு பார்த்தீங்களா? அது இசைப்பாட்டா? அது ஏனைய இசைப்பாட்டோட ஏனைய பாட்டோட இதை ஒன்னா வச்சு எண்ண முடியுமா? எண்ணலாமா? பையன் எழுந்தான் என்று வரலாறு இருக்கிறது, அந்த பதிகமும் இருக்கிறது, நாமும் இருக்கிறோம், அந்த பதிகமும் இருக்கிறது. படிக்கிறோமா? பாடினா கேட்போமா? இந்த சைவத்தில் இருக்கிற பாவிகள் கேட்க விட்டானா? கேட்டானா? இல்லை, கேட்கல. ஆமா, அந்த அற்புதமான திருப்பதிகம் இன்னும் இருக்கிறது. அதே மாதிரி நாவு திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடி பாம்பு கடித்தவனை எழுப்பினார் என்று வரலாறு இருக்கிறது. அவன் அவங்களுக்கு முன்னே நினைப்பிட்டு இருப்பேன், பின்னால நான் நினைப்போட்டுறேன். அந்த பதிகமும் இருக்கிறது. அற்புதமான திருப்பதிகம் இப்ப நாம படிச்சோம்னா நம்மளை பாம்பு கடிக்க வேண்டாம். பாம்பு கடிக்காமலே எவ்வளவோ விஷ நீர் நம்ம உடம்புல இருக்கு. ஆமா, அந்த விஷ நீர்கள்லாம் கட்டுப்பாட்டுக்கு வரும் அல்லது ஒழிந்து போகும். இந்த ரெண்டு பதிகமும் திருஞான சம்பந்தர் பாடின விஷந்தீர்த்த திருப்பதிகமும் திருநாவுக்கரசர் பாடின விஷந்தீர்த்த திருப்பதிகமும் ஒரு நாளைக்கு ஒன்னு ஒன்னையும் மூணு தடவை சொல்லுவேன் நான். ஆமா, என்னுடைய உடம்புல விஷ நீர் நிறைய இருக்கிறதுன்னு டாக்டர் சர்டிபிகேட் பண்ணிட்டான். அந்த பதியத்தை பாடிக்கிட்டு தான் உங்க எதுக்க 84 வயசு வரலி இருக்க. அந்த அற்புதமான திருப்பதியத்தை நான் இப்ப சொல்றேன்.

ஆறுகுலாம் அவர் தம் மகனார் முகம் ஆறுகுலாம் அவர் தாழ்மிசை வேண்டின்றால் ஆறுகுலாம் சுவையாக்கினதாமே ஒருவரை விட்டு போச்சு. ஆறுகுலாம் அவர் அகம் படைத்தன ஆறுகுலாம் அவர் தம் மகனார் முகம் ஆறுகுலாம் அவர் தாழ்மிசை வேண்டின்றால் ஆறுகுலாம் சுவையாக்கினதாமே வந்துடுது வரி. நாக்குக்கு அப்படி ஒரு பழக்கம், தானே சொல்லும், நமக்கு மறந்து போச்சு, அறிவியல் மறந்து போச்சு, நாக்கு சொல்லிட்டு பாத்தீங்களா? ஆமா, அதான் தான் சுந்தர சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமி சொன்னார், நான் மறைக்கணும் என் நா சொல்லும் நமச்சிவாய வேண்டும்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்னீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: பல்லலார் வரைக்கும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அவர்தான் அந்தனம். அவர்தான் எந்த உயிரினத்திலும் அன்பு செலுத்துவது என்றால் அதான் அந்தனர். அதான் எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுதலான் அந்தனர். அப்ப அந்தனங்கிறது எப்படி பிடிக்கணும்னா அம் தனர், அம் அழகான தனர், குளிர்ந்த கருணையுடையவர். தண்ணியர் என்பது தனர்னு வந்துட்டு அம் தனர், அழகான தன்னலி உடையவர். தன்னலினா கருணை உடையவர். கருணைனா மனித எல்லையில மட்டுமல்ல, ஓர் உயிர் முதல் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினி. அந்த ஓரறிவு பயிரை கண்டால் கூட வாடுவோம். அவர் தான் அந்தனர். அப்ப எல்லா உயிரத்திலும் அன்பு செலுத்துகின்ற ஒரு ஆன்மாதான் அந்தனர் என்று. ஜாதி பெயர் அல்ல, பண்பின் பெயர் அது. என்று இப்படி அழிவந்த அந்தனனை பாடுதுங்கானம்மானாய், எல்லாரும் பாருமையா தனக்கு செய்த கருணை பெருக்கு. முன்னானை மூவர்க்கு முன்னானை, அது கொஞ்சம் மாத்திக்கணும். முன்னானைங்கிறது என்னன்னு, யாருக்கு முந்தியவன் என்று கேட்டா இந்த மூவர்க்கு அதுக்கிற முன்ன பொண்ணு. மூவர் மூவர்க்கு முன்னானை பிரமன் திருமால் புருதிரன் இந்த மூணு பேர் இருக்காங்களே, இந்த மூவர்க்கும் முந்தியவன் முதியவன் இல்லவா. அதனாலதான் முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே. இந்த உலகத்துல எது முந்திய பொருள், எது முந்திய பொருள், எது முந்திய பொருள், எது முந்திய பொருள் சொல்லி, இது முந்தியது என்ன, அதுக்கு முந்தியது எங்க பெருமாள். முன்னை பழம் பொருட்கும் முன்

பேர்க்கும் பேர்த்து மப்பெத்தியனி. அருமையா சொல்லியிருக்கு. எனவே அப்படி மூவர்க்கும் முன்னானி, அந்த மூன்று பெருமக்களுக்கும் முன்னே இருந்த பெருமான். முற்றுமாய் முற்றுமாயினர், முற்றும்னா எங்கும் இருந்திருக்கு. ஆண்டவன் எங்க இருக்கிறான், எங்கு இல்லை தீர்ந்து போயிடு. இப்படியே நிறுத்தான், ஐயா ஆண்டவன் எங்கு இருக்கிறான், எங்கு இல்லை. தாய்மானார் வந்தார், பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்க மர நிற்கின்ற பரிபூரணானந்தமே. ஒருத்தருக்கு ஒருத்தர் விஞ்சிப்பாங்க, பார்க்கும் இடம் எங்கும், நீ எங்கடா பார்க்கிற, அங்கெல்லாம் எங்க பெருமாண்டு பார்ப்போடான். கண்ணை மூடினா உள்ளே இருப்பார், கண்ணை திறந்தா வெளியில இருப்பார். நான் இப்படி பார்ப்பேன் அங்க இருப்பார், இப்படி பார்ப்பேன் அப்படி இருப்பேன், இங்க பார்க்க பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்க மர நிற்கின்ற பரிபூர்ண ஆனந்தமே. இதை வச்சு பாரதியார், பாரதியார் நல்ல சமயப்பட்டுடையவர் இல்ல, நாங்க ரொம்ப அருமையாக காக்கை திரகினிலே நந்தலாலா கடிய நிறம் தோன்றுகடா நந்தலாலா. காக்கை அப்படி உட்கார்ந்துருக்குது, அப்படி அந்த ரெக்கை எப்படி இப்படி வச்சு அந்த தண்ணி நில் அணிஞ்சிருந்தேன்னு அப்படி இப்படி முளத்தோம். அப்படி பார்த்தவொடனே அந்த சிறகுகளை கூட கண்ணபிராணி நான் உன்னைத்தான்ப்பா பாக்குறேன். காக்கை திரகினிலே நந்தலாலா உன்னன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா. இல்ல பாருங்க, இது 20 நூற்றாண்டு பாட்டு. தாய்மான 15 நூற்றாண்டு பாட்டு. 15 நூற்றாண்டு எப்படி சொன்னார், பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்க மர நிற்கின்ற பரிபூரணானந்தமே. அது தாய்மானார், அது அந்த நூற்றாண்டு வாக்கு அப்படி இருந்தது. அவர் பெரிய ஞானி. பாரதியார் 20 நூற்றாண்டு. இவர் சாதாரணமா சின்ன பிள்ளைகள் ஒரு பாடுமாறு பாடும்போது, காக்கை திரையினிலே நந்தலாலா உன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா. எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். அண்மை காலத்துல வாழ்ந்த, அதான் நான் என்ன சொல்றேன், பாரதியார் விழாவில் கொண்டாடுறாங்கல்ல, யாராவது அவருடைய சமய உணர்வை ஒரு ஒரு வரி எடுத்து சொல்றான, அப்படி சொல்ற. முற்றுக்கும் பின்னானை பிஞ்சகனை, பிஞ்சகன்னு என்ன, தலைக்கோலம், நல்ல அந்த சடை இருக்குதே அது அப்படியே அருமையா அப்படி முடித்து மேல கங்கை இருக்கிறது, அந்த தலையை பார்த்தானே பாத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த தலையன்ன அந்த பிஞ்சகனை பேணு பெருந்துறையில் மன்னானை, ரொம்ப அருமை. பேணு பெருந்துறையில், எல்லாராலும் விரும்பப்படும்படியான பேர், பேணுதல் விரும்புதல், எல்லாராலும் விரும்பப்படும்படியான திருப்பெருந்துறையில மன்னானை பாத்தீங்களா, எந்த சொல்லி எந்த என்னா போட்டிருக்க, ரெண்டு சொல்லி என்னன்னா போட்டிருக்க, ரெண்டு சொல்லி என்னன்னா போட்டா மன்னானம்னா மண்ணுதல்னா நிலை பெற்றிருப்போம் அர்த்தம், நிலை பெற்றிருப்போம் அர்த்தம். ரெண்டு சொல்லி என்ன போட்டா, மூணு சொல்லி போட்டுட்டா தொலைஞ்சது, என்ன சொல்றோம், தொலைஞ்சோம்னு. அதனாலதான் என்னென்ன பாத்துக்கணுமல்ல, அதனால மூணு சொல்லி என்னன்னா போடவே கூடாது. மண்ணுகதில்லை வளர்கணம் பத்தர்கள் அங்கெல்லாம் நிலை பெற்று இருப்பதாக சொல்லுது. அதே மூணு சொல்லி போட்டா அப்படி அங்க மண்ணுதல் என்ன தெரியுமில்ல, மூணு சொல்லி போட்டா கழுவுதல் அர்த்தம், மண்ணுக மூணு சொல்லி கழுவுதல் அர்த்தம். இந்த ரெண்டு சொல்லி போட்டா நிலை பெற்று இருக்கிறார். எவ்வளவு அருமையான மொழி. எந்த என்னென்ன போட்டா என்னன்னா, நீ தமிழனே அல்ல, தமிழன் தமிழர் தான். அதனால மன்னானை நிலை பெற்றிருப்பவன், வானவனை எங்க தேவலோகத்தில் எல்லாம் அதற்கு மேலும் இருக்கின்ற பெரியவன் மன்னானை. பக்கமாறு வானவனை மாதியலும் பாதியனை, உடவே உமையம்மையோடு கூட இருக்கின்ற பெருமான் பாதியனை. தென்னானை தென்னார், என்ன தென்னார், தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இப்படி சொன்னது மணிவாசகர் தான். அவன் எங்கும் இருப்பவன் தான், ஆனா தென்னாடு ரொம்ப அதிகமான சிறப்பு. தென்னன் பெருந்துறையா அப்படிலாம் இருக்கு. அதனால நம்முடைய தேக்கடார் பெருமான்
இந்த மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீவிரா திரு தொண்ட தொய்தர போதுவார் என்கிற மாதவம் செய்த தென் திசை என்னது அப்படி இந்த தென் திசை என்ன மாதவம் பண்ணிச்சு அதெல்லாம் சேர்க்கலா ரொம்ப அருமையா சொன்ன தென்னாட்டுலதான் என் தடிக்கு விழுந்தா கோயில் இருக்குது திருக்கோயில் இருக்கு என்ன ஒண்ணு தென்னாட்டில்தான் தடிக்கு விழுந்த கோயில் வேற நல்ல முறையான கோவில் வழிபாட்டுக்கு உரியதான கோவில் குடும்பம் வரைக்கும் வழிபாடுங்கிறது இப்ப கொஞ்சம் வேணா குறையுத மாதிரி இருக்கு தவிர இருந்தாலும் பிற பிற நாடுகளை நோக்க நம்முடைய நாட்டில் வழிபாடு ஆறு காலம் அது பாருங்க திருவண்ணாமலை எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கிறேன் இப்ப அதுவும் பல பல இடங்கள்ல அர்த்தஜாமத்துக்குன்னு சில பேர் போறவங்க இருக்கிறாங்க மயிலாடுதுறையில அப்படி இருக்குது மயிலாடுதுறையில அர்த்தஜாமத்துக்கு ஐயா தினமும் அர்த்தஜாமம் பார்க்காம நாங்க படுக்கிறது இல்லை சில பேர் கால சந்தி பார்க்காம படுக்கிறது இல்லை நம்ம இதுல சிதம்பரத்துல ஆறு காலத்திலையும் கூட்டம் இருக்கிறது சிதம்பரம் ஏன் அப்படின்னாரு சில பேர் காலையிலேயே அந்த பால் அபிஷேகம் பாக்குறவங்க வெளியில பணிக்கு போறவங்களா யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி போறவங்கலாம் பால் அபிஷேகம் பார்த்துட்டு நடராஜா நல்லபடி ஆகணும்னு கூப்பிட்டு வந்துருவான் இந்த ரெண்டாம் காலம் பாக்குறதுங்கிறது சில பேர் ஆபீஸுக்கு போறதுக்கு முன்ன பாப்பாங்க சில பேர் ஆபீஸுக்கு போற போது பார்ப்பான் அதான் ரெண்டாம் காலம் ஒன்பதாவது மணி உச்சி காலம் நல்ல சிவ பூஜை எல்லாம் பண்றவங்க படிபாடெல்லாம் செஞ்சுட்டு ஆரம்பரம் உச்சி காலம் போய் சாப்பிடுவாங்க அதே போல சாயரட்ச மாலை ஆறு மணிக்கு அது பல பேர் பார்ப்பாங்க ரெண்டாம் காலம் இந்த கொஞ்சம் கடை கடை கட்டிட்டு வர்றவங்க இருக்காங்க ரெண்டாம் காலம் அர்த்த ஜாமம் அப்படி சொல்லி போய் பார்த்தேன் நடராஜாவை பார்த்துட்டு தான் படுக்கிறது இப்படி பாத்தீங்கன்னா ஆறு காலமும் விடாமல் வழிபாடு செய்கின்ற இடம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல பக்தி வளர்ந்துருக்குது வளர்ந்துருக்குது கொஞ்சம் அது முறையா வளர்ந்தா தேவலாம் பக்தி வளர்ந்துருக்கு கொஞ்சம் முறையா ஒருத்தர் ஒருத்தர் எடுத்துட்டு போகாம கொஞ்சம் அமைதியாக போனா நல்லது அது இப்ப பழனிலாம் வந்து பழனிலாம் பழனி போனா எனக்கு என்ன ஒரு பெரியன்னு எங்கேயாவது இந்த மாதிரி பழனியோ எல்லாம் நல்ல புண்ணியம் நானே தென்னாட்டில் சிறப்பாக இணைஞ்சொள்ள இருக்கின்ற பெருமான் காவானை அல்லது இப்படி கூட பிரிக்கலாம் தென் ஆனை காவானை அவரோட பிரிச்சுக்கலாம் தென்னகத்தில் இருக்கிற திருவானைக்காவலில் இருக்கின்ற பெருமானி அதோட சொல்லுங்க தென்னானி காத்து கொண்டிருப்ப காவானி தென்பாண்டி நாட்டானி இந்த தென்பாண்டி நாட்டை ஏன் சொல்றார் அப்படின்னா சில பேர் ஆரம்பிச்சிட போறான் அல்லவா அவர் பாண்டி நாட்டுக்காரர் அதனால சொன்னார் அப்படி சொன்ன மணிவாசகர் அல்லர் நம்ம ஒரு ஆள் நடத்தம் நம்ம ஊரு நம்ம சுற்றம் நம்முடைய வீடு என்றிருந்து அவங்க ஞானியா ஞானியான் ஏன் தென்பாண்டி நாட்டுன்னு சொல்ற பாருங்க தென்னா இதுல கூட தென்னாடி சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கு எரிவா தென்பாண்டான்னு இதுல பாருங்க தில்லையுள் கூத்தனி தென்பாண்டி நாட்டானி தில்லையிலிருந்து திடீர்னு மதுரை ஓடுது ஏன் வருது அப்படின்னா எங்க எங்க முண்டங்கள் ஆராய்ச்சி பண்றவன் அவர் ஊர் திருவாதபூர் அதனால சொல்றாருன்னா அரைஞ்சு வழிதல் மா கூப்பையலா அப்படிதான் மணிவாசர் ஆக மாட்டாரா இனி என்ன பொருள் தென்பாண்டி நாட்டில் வந்தது மதுரையில் வந்துதான் பெருமான் தான் மட்டுமல்ல குடும்பமே வந்தது எப்படி வந்தது முதல்ல அம்மா வந்த தடாதக பிராட்டியாராய் தோன்றி அவதாரம் பண்ணி அந்த நாட்டை ஆண்டாங்க அப்புறம் இந்த அம்மாவை மணப்பதற்காக யார் வந்தார் சொக்கநாதர் அங்கிருந்து வந்தார் கைலாயத்துல இந்த அம்மா அப்பா வந்ததுனால முருகப்பெருமான் உக்ரகுமார பாண்டியன் அவதார படலம் திருவிழாடல் இருக்கலாம் திருவிழாடு எனவே பெருமானே தானும் தன் தையலுமாய் தன் மகனுமாய் வந்து ஆட்சி செய்த இடம் மதுரை வேற எங்கேயும் ஆட்சி செய்ததா இல்லை ஆதலால் தான் தில்லையுள்ள

என்று சொல்லற்கரியானை சொல்லி, எங்க சொல்லணும், திருவடிக்கீழ் சொல்லி, எப்படி சொல்லணும், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லி, அருமை. அதான் சிவபிரானத்தை விடாம சொல்லுங்க முருகா. அதனால தென்பாண்டி நாட்டில் இருப்பது காரணம், அந்த பெருமான் எவ்வாறு வந்து ஆட்சி செய்த இடம் நம்முடைய மதுரை அல்லவா, அதனால்தான் இவ்வாறு சொல்லப்பட்டது. தென்பாண்டினா எங்க இருக்குது, கா தென் ஆனை காவானை தென்பாண்டி நாட்டானை என்னானை, எனக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற பெருமான் என்னானை, என்னப்பன் என்பார்கட்கு இன்னமுதை, என்னுடைய தலைவன் என்னுடைய அப்பன் என்றெல்லாம் சொல்லுகின்றவர்களுக்கு இன்னமுதா சிவன், என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தானீசன். எப்படி வராம இருக்கு அந்த பாட்டு, என்னப்பன் எங்க அப்பா, எம்பிரான் எனக்கெல்லாம் தலைவன், ஐயா உங்களுக்கு மட்டும் போனாரு, எல்லாருக்கும் தானீசன். அருமையான பாட்டு. என்ன எங்க எதுல இருக்கு தாளல், என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தானீசன், அவர் என்ன புன்னம்பை கோவனமாய் என்னுமது என்னது, வேண்டி இப்படி இருக்கிற பெருமான் ஏண்டு கோவனத்தை கட்டிட்டு இருக்காரு, சரி நமக்கு நமக்கு அப்பாவா இருக்காரு, எல்லாருக்கும் அப்பாவா இருக்காரு, தலைவனா இருக்காரு, எல்லாம் சரி, எட்டு கண்ணு விட்டு எடியுது, ஆனா இடுப்புல பார்த்தா கோவனமா இருக்குது, என்னடி அது கூட துன்னம்பை, துன்னம்பைன்னு அங்கங்க தைக்கப்பட்டிருக்கு, சிவ சிவ ஒட்டு துன்னம்பை கோவனமாய் என்னுமது என்ன, பார்த்தா பொடி மக்கு கோவனம்னா நீ நம்ம வீட்டுல இருக்கவங்க அண்ணன் தம்பி எல்லாம் கட்டுறாங்க அது மாதிரி நினைச்சுக்கிட்டு புரியல கடிச்சு.

அதனால மண்ணுகளை துண்ணுபொருள் மறை நான்கே வான்சர். மண்ணுகளை துண்ணுபொருள்ங்கிறது அந்த துணி, மறை நான்மறைங்கிறது அந்த இடுப்புல இருக்கிற அரைஞான் கயிறு. எனவே கயிறுன்னா நம்ம கயிறு இல்லடி, நான்கு வேதம். துணின்னா நம்ம கிழிச்ச துணி இல்லடி, ஆய கலைகள் 64 துணியே அந்த கலைகளும் பொருளும். அதெல்லடி போகணும்னு தெரியலடி, அதனால சொல்லிவிட்டேன். மன்னிச்சுக்கோ மன்னிச்சு விளையாட்டா, இந்த விளையாட்டா.

அன்னையா இருப்போன் அல்லவா, அண்ணானே அம்மானே அம்மையாகவும் இருப்பான். அது அன்னைனாலும் அம்மையினாலும் ரெண்டும் ஒண்ணுதான் அல்லவா. அப்படி அண்ணானே, அல்லது இப்படி கூட சொல்லலாம், இன்னமுதும் அண்ணானே அமுது போன்று இருக்கின்றவனாக இருப்போம் என்று சொல்லிவிட்டு அம்மானின்னு வைத்தாலும் சரி. அம்மானே பாடுகுங்க அம்மானாய் பிறர்க்கரிய பெம்மானை பெம்மான் வெற்றி பிறர்க்கரிய பெம்மான் வெற்றின தன்மை, அவனுடைய தன்மை அவன் ஒரு இடத்துலதான் காண முடியுமே தவிர பிறருக்கு. அப்ப திருவள்ளுவர் தானியே ஓமை, தனக்கு ஓமை இல்லாதா, அவன் அவனுக்கு இருக்கின்ற தன்மை அவன் ஒருவனுக்குத்தான் உண்டு, வேற யாருக்கு இல்லை. அவனுக்கு ஓமையா சொல்லாம்னா இல்லப்பா, தனக்கு ஓமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றுதல் அருமையா சொல்ல என்னங்க. இன்ன தன்மையன் என்று அறிவுன்னா அவனுடைய தன்மையை அறியவும் முடியாது, அவன் தன்மை பிறத்துல இருக்கவும் முடியாது. அப்ப அவன் ஒருவனுக்கே உரியது, வேற எதிர்க்கும். அதான் வெற்றி, அவனுடைய தன்மையெல்லாம் பிறர்க்கரிய பெம்மான், பிறர் யாருக்கும் இல்லாத தன்மையே உடையவனாக இருப்பான். அவன் எங்கே இருக்கிறான், பெருந்துறையான் திருப்பெருந்துறையில. எனக்கு எப்படி அவனுக்கு எனக்கு என்ன அளவுல எப்படி தெரியுமா, செய்தான் கொற்ற குதிரையின் மேல் கொற்ற குதிரையாம். அது என்னது கொற்ற குதிரை, கொற்றம்னா வெற்றி, வெற்றி பொருந்திய குதிரையா. என்ன வெற்றி பொருந்தியது, குதிரை குதிரை இல்லாம இருந்தே குதிரையா கருதி ஒரு நாள் அரசனுடைய கொள்ளெல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்கு, கொள்ள வச்சிருக்கிறேன் சாப்பிட்டுருக்கு, ஆனா பிடிக்கிறது ஏன், அது சாப்பிட்டதெல்லாம் சுடல இல்லைங்கிறத அது இந்த இழுத்து இழுத்து அரையும் குறையுமா எரிஞ்சிருக்குல்ல, அந்த எரிஞ்சதை எடுத்து சாப்பிடும். நான் நரிதானு, இப்ப நீங்க ரொம்ப கொள்ள வச்சா அது பிடிக்க மாட்டேன். இங்க நீங்க சாதாரணமா சாப்பிடறவங்க சாதாரணமா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கு, அவங்களுக்கு போய் நீங்க அல்வா தொண்டு கொடுத்தீங்கன்னா உங்களை அவ்வளவு சரி வராது. இதெல்லாம் வேணாம்ப்பா, கொஞ்சம் சாதம் கொஞ்சம் மோர் கொஞ்சம் ஒரு ஊறுகா அது போதும்ப்பா, நான் விட்டுணும் உங்களை, அது அவங்களுக்கு தம்பியா இருக்கு இல்ல. அது மாதிரி அது இங்க இருக்கும்போது அப்படிலாம் ஒரு அருமையான அமைப்பெல்லாம் சொல்லுது. அந்த மாதிரி அந்த குதிரைகள்லாம் இருந்துதான், நிறைய குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரியதன்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துறையாய். எப்பா இந்த நரியெல்லாம் இது என இதெல்லாம் அகச்சான்று இல்லைன்னா நம்மால என்ன பண்ணுவான், ஐயா குதிரையை ஆக்கினா தர நரிய குதிரை ஆகினார்னா எங்க எங்க திருவாசல் இருக்குன்னா லட்சம் இடத்துல இருக்க உட்காரு. ஆனா நமக்கு ஆகுமானா உனக்கோ எனக்கோ இந்த பிரிவில் இல்லை எந்த பிரிவு சத்தியமாவாது, ஏன் அது அவனுக்காக நீ என்ன பண்ண, நீ நான் என்ன பண்றது, அதை பார்த்து அப்படியா பெருமானி இவர் சொல்றவா, என்ன தன்மயன் என்ற நீ ஒன்னாயம்மானி எளிவந்த பெருமானி அன்னம் வைகும் வயற்பழத்து அணி ஆறுராணி மறக்கலுமா என்றெல்லாம் சொல்றவன் அப்படி வருது. எனவே பிறர்க்கரிய பெம்மான் பெருந்துறையான் எந்த எந்த குதிரையில வந்தான், கொற்ற குதிரையின் மேல் வந்த அருளி வெற்றி பெற்ற வெற்றியான குதிரை. என இதுவரைக்கும் பாண்டி மன்னன் அமைச்சர் சந்தேகப்பட்டான், என்ன அவர் போனவர் வரக்கானா திருப்பெருந்தொல்லை தங்கிட்ட குதிரையும் வரக்கானா ஆளும் வரக்கானாமேன்னு நினைச்சார். இந்த மாதிரி இந்த குதிரை வந்ததுதான் அவர் மேல ஐயப்பட்டது, அவர் யார் என்பது தெரியாம இருந்ததுக்கெல்லாம் மாற்றி ஒரு வெற்றியை கொடுத்து. அப்போ மணிவாசகருடைய அருள் வெற்றி தான் இந்த குதிரையாக வந்தது.

நீக்கி அரியவனத்தில் என்ன குற்றம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற குற்றம் எல்லாம் எதனால வருது? இந்த மும்மலம் தான். இந்த மும்மலை அடுக்கனாலதான் எல்லா குற்றமும் இருக்கும். அந்த எல்லா குற்றமும் இருக்குதே, அதை நீக்கணும். அப்போ இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் கொடுப்பிருந்தார் மாற்றம் கொண்டு என்பால் இருந்த அந்த உலகியல் பொருளாக இருக்கிற குற்றமெல்லாம் நீக்கி என்கிட்ட ஏதோ கொஞ்சம் கிஞ்சிட்டு உண்மையில ஒரு அன்புன்னு கொஞ்சம் இருந்தது, அந்த அந்த சிறிய அன்பை பெரிய அன்பாக கருதி குணங்கொண்டு போதாட்டி என்னை மிகவும் பாராட்டின பாராட்டி சுற்றிய சுற்ற தொடர்வறுப்பான் சுற்றிய சுற்ற தொடர்வறுப்பான் உன்னை நினைய நினைய நினைய இதுவரைக்கும் என்னை நான் சுற்றி கொண்டிருந்த சுற்றமெல்லாம் அப்படியே மறந்து போச்சு. மறந்து போச்சு. மறந்தது உண்மைதானா?

0: நான் சுற்றியே சுற்ற தொடர்பு, தொடரை முழுமையா
1: எடுத்துக்கிட்டேன்.
0: ஏன்னு கேட்டதெல்லாம் திருவிழா பணத்துல அருமையா பாங்க. இவர் இந்த மாதிரி இந்த நரியல் இது குதிரை வாங்க போனவர், குதிரையெல்லாம் வரல, வந்த பிறகு பின்னால் வரப்போகுது. அதற்கிடையில் நீ முன்ன போப்பா, நான் ஆவணி மூலத்தில் கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டார் பெருமான். இவர் முன்ன போனார். போனவொடனே அரசங்கிட்ட என்ன மாண்புமிகு அமைச்சரே அப்படின்னு கேட்டார். இதுவோ வந்துடும், ஆவணி மூலத்திலிருந்து தவறாமல் வரும் என்று சொன்னார். சரி, நம்ம ஏன்னா அவ்வளவு கை சுத்தமான ஆள் மாண்புமிகு அமைச்சர், அதனால நான் சரி இல்லை. நீ யாரா அப்போ போயிருக்கார் திருவாதூருக்கு? அப்பதான் அங்கே இருக்கவங்கெல்லாம் அப்பா அப்பா பாட்டினார் மாமாலாம் இருப்பாங்கல்ல, அவர்லாம் வந்து என்ன மணிவாச பெருமானு என்ன கூப்பிடுவாங்க, வேற மாதிரி கூப்பிடுவாங்க. என்னப்பா தம்பி, நல்ல தங்கமா இருந்த புள்ள, நல்ல மாண்புமிகு அமைச்சராண்டியடா, இப்படி மேல கலங்கமா ஊரெல்லாம் பேசுதுடா, தினமரில் நேற்று பாடுறா, என்னவே திருவாதூர் பணத்தை வாங்கி நிறையவே இப்படி சொல்லாதது சொல்லாதது, ஏன் குதிரை வரல, இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும், இன்னைக்கு இப்படி எல்லாம் தரிசனம் பண்றாங்களேப்பா. அப்பதான் நீங்க எல்லாம் யார் அப்படின்னு, தம்பி பாரு நம்ம கிட்ட இங்க இருந்து நம்ம ஊருக்காரரா இருந்துட்டு என்ன யாருன்னு கேக்குறானு. அதனால உற்றாரையான் வேண்டேன், நம்ம ஊருக்காரரா நீ, திருவாதூர் ஊர் வேண்டேன், உன்னை பத்தி பத்தி பத்தியா திறந்து வைச்சார் மாண்புமிகு அமைச்சர் அங்கே வந்தார், இந்த பாலத்தை திறந்து வைத்தார் அப்படின்லாம் சொன்னாங்களேடா. பேர் வேண்டேன், இவரோட கிளாஸ்மேட் படித்தது, அதனால என்ன பாலவூர் என்ன இப்பதான் காட்சி அளிக்குது, நான் ஒரு பரவாயில்ல காணா அப்படின்னு சொன்னாரு. என்னடா அப்படின்னு டா கூட போட்டு சொல்லியிருப்பாங்க, கற்றாரை ஆண் வேண்டேன், அதான் சுத்திய சுற்ற தொடர் வறுப்பான், அது தன்னை இதுவரைக்கும் சூழ்ந்திருக்கிற தொடர்வெல்லாம் அப்படியே நீக்கிட்டான். சுற்றிய சுற்ற தொடர் வறுப்பான், தொல் புகழே பற்றி, தொல் புகழே பற்றி, தொல் புகழ் என்றால் இன்னைக்கு நேற்றல்ல அவனுடைய புகழ் என்று அவன் அன்றே அவன் புகழுடையவனாக இருக்கான் அல்லவா. அதான் பொருள் செய்யற புகழ்னு சொன்னார் பாருங்க திருவள்ளுவர், இந்த பொருள் செய்யற பொருளுடைய ஒன்று, தொல் புகழே பற்றி இப்பாசத்தை பற்று அற. அப்போ அவனை பற்ற இந்த பாசம் தானே நிகழும், தானே நிகழும். அது ஒன்றை பற்றும் போது இன்னொன்று தானே நிகழும், அது இயற்கை நமக்கு எப்பவுமே எல்லாருக்குமே. அதனால பாருங்க சார், கல்யாணம் ஆகிற வரைக்கும் தம்பி நல்லா இருந்தா ஆச்சு, அந்த தலையண மந்திரம் பாருங்க, இந்த பக்கம் திரும்ப மாட்டேங்கிறானே, அவளையே சுத்தி நிற்கிறான். ஏன்னா ஒன்றை பட்டுனா இன்னொரு பட்டு தானா போடும், போகாம இருக்கணும். அங்கேயும் அளவா வைத்து இங்கேயும் அளவா வைத்து அப்படி நல்லா இருக்கும், அதுக்காக பற்று கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அதை பற்ற இது போயிடும், அதனாலதான் அவன் பற்றும் போது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அளவாக அந்த பற்ற அமைந்திருக்கு. இவ்வளவும் யாரால் என்ன ஒரு எண்ணிப்பு இருந்ததுன்னா வந்து சரி, இன்னைக்கு குழந்தை குட்டி மனைவி எல்லாம் இருக்கிறாங்க, மாதிரி பொண்ணே வளம்பரு முத்தே காதல் வெறியல் இருக்குது, இப்படி எல்லாம் இன்னைக்கு ஒரு புடியும் கொடுத்தனமா இருக்கிறோம், இப்படி வளர்ந்துருக்கிறோம், நம்ம நம்பி ஒரு பெண்ணை கொடுத்து வா மாப்பிள்ளைன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்குன்னா, அப்பா அம்மா இல்ல தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செய்ததல்லவா. இல்லைன்னா உன் ஏண்டா கேக்குறேன், அதனால இங்கேயும் அதே போல அந்தக்காக இங்கேயே பாசம் வச்சுட்டு இது மேலேயே அப்படி பட்டிருந்தாலும் அது கல்யாணம் பண்ண வேண்டியது. அதனால இங்க அளவாக அங்க அளவாக, ஆகவே பற்றி இப்பாசத்தை பற்று அற, நாம் பற்றுவான், நாம் எல்லாம் பற்றுகின்ற அந்த பரம்பொருள் பற்றிய பேரானந்தம் பாடுதுங்கானம் ஐயா. இந்த உலகியலை விடுத்து அவனை பற்றவுடனே அவனையே நீ அப்படி பிடிப்ப பற்றுதல் பிடித்தல் சரிங்களா, அப்படி இருக பிடித்ததுனால என்னதான் உனக்கு ஆனந்தம் கிடைச்சது? ஏனா இன் அமுதமுமாய் சித்திக்கும், அது ஏன் கேட்கறது அப்படி சித்திக்குது, என்ன எப்படி திதி
1: தேனாய் தித்திக்கும் இந்நமுதமுமாய் தித்திக்கும்.
0: அப்போ அந்த இன்பத்தை சொல்லவே முடியாது. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, ஆராத இன்பம் நினைத்து நினைத்து மகிழ்ந்து மகிழ்ந்து வரும்போதும் தவிட்டாத இன்பம், இந்த ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. அந்த அந்த ராணா கூட எந்த ராணா? சின்ன ராணா. ஆறுதல்னா நிறைதல், ஆறாதான நிறைவில்லாத அந்த இந்த பெரிய ராணா போட்டுட்டா ஆறாதான இது ஆறாதான்னு. அப்ப ஆள் ரொம்ப சுடுது சார், ஆறுல என்ன அந்த வல்லின ராணா, இந்த ராணா போட்ட ஆறாதன்னு இப்படி எல்லாம் அக்கக்கா அப்படியே படிச்சுட்டு நமக்கு எந்த ராணா போடணுங்கிறது வந்து மரம் அப்படின்னா இந்த சின்ன ராணா போட்டா நிக்கிற மரம், வல்லினம் போட்டா மரம்னு மரம், மரம்னா பாவம்ங்கிறத கூட பொருள் உண்டு. அறத் அறத்துக்கு மது மறுதலை மரம், பாவ செயல் கூட பேர், வீரம் என்றும் பேர், இப்படியெல்லாம் இருக்குது. எனவே பற்றிய பேர் ஆனந்தம் பாடுதுங்க நம்மாயி என்று சொல்லி அம்மானையை நிறைவுபடுத்துகிறார் 20
2: பாட்டில். நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை, தலைப்பு 23 பாடல் முதல் 26 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: வல்லவன் வன்னிக்கு இறை இடை வாரணம் நில் என நிற்பித்த நீதியுள் ஈசனை இல் என வேண்டா இல்லைன்னு சொல்லாதீங்கிற இறையவர் தம்முள் தம் முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. எல்லா சிறு தெய்வங்களுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வம் என்பது வேறு, கடவுள் என்பது வேறு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கடவுளுக்கு இலக்கணம் பிறப்பு இறப்பு இல்லாம இருக்கணும், தெய்வங்களுக்கு பிறப்பு இறப்பு உண்டு. அது சொல்ற நம்ம திருமுறைகளே வரும், செத்து பிழைக்கும் சிறு தெய்வம் பாங்க. சின்ன சின்ன திரு தெய்வங்கள் இருக்கும். சிறு தெய்வங்கள் எல்லாம் வழிபடுகின்ற இறைவன் யாருன்னா சிவபெருமான் தான். இதெல்லாம் பின்னாடியே சொல்லித்தரேன். நிறைய பெரிய ப்ராசஸ் எல்லாம் எல்லாருக்குமே அல்லும் பகலும் இந்த ஆன்மாக்களாகிய நமக்கு இறைவனே அருளுகின்றான். இப்போ யாருடைய மனதிலே நிலைத்து இருப்பான் ஒரு கேள்வி. போற்று இசைத்தும் நல்ல பாட சொல்றார். இசைன்னா பாடல். வேற நமக்கு திருவிசைப்பான்னு ஒன்று இருக்கு, பார்த்துருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? ஒன்றும் பார்த்துருக்கணும், ஒன்றும் படிச்சிருக்கணும், ஒன்றும் கேட்டிருக்கணும். இசைப்பா, இசைக்காகவே ஒரு திருமுறை திருவிசைப்பான்னு. இறைவனை பாட வேண்டும். யார் ஒருவர் பாடுகின்றார்களோ அவருடைய உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான். நல்லா கேட்டு இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். சரி, எல்லாரும் தானே பாடுறாங்க, உள்ளமும் சேர்ந்து பாடுதல் ஓதுதல்னு பேர். வாய் மட்டும் பாடுச்சுன்னா பாடுதல்னு பேர். பாடுதல்னா வாய் மட்டும்தான் பாடும், உள்ளம் ஒன்றாது. உள்ளமும் சேர்ந்து பாடுச்சுன்னா அதுக்கு பேர் ஓதுதல்னு பேர். இதைத்தான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், சரி படிக்காமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படி அர்த்தம். அதுக்கு ஓதுதல்ங்கும் போது உள்ளத்திலிருந்து வருவதால் அந்த மந்திர ஒளியோடு சேர்ந்த வைப்ரேஷன் வரும். இப்போ நம்ம ஓதுதல்ங்கிறது அதே மாதிரி மந்திரத்தோடு சேர்ந்து பாடல் தேவான திருவாசகத்தை அப்படி வாய் வழியாக உள்ளத்தோடு சேர்ந்து வரும்போது தான் அதுக்கு பேர் ஓதுதல்னு பேர். அதான் ஓதுவா மூர்த்தின்னு பேர். பாடுறவங்கெல்லாம் மூர்த்தி இல்லை, ஓதுவா மூர்த்தி. கிருஷ்ணாமூர்த்தி, விநாயக மூர்த்தி, சம்பந்த மூர்த்தி, அது மாதிரி ஓதுவா மூர்த்தின்னு அதுதான் சொல்றது. பட்டம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. போற்றிசைத்தும் புகழ்ந்தும் புனிதன் அடி தேற்று மின் என்றும். ஏன்னா இதில் ஏதாவது திருமந்தத்தில் ஏதேனும் தடுமாறக்கூடிய சொல்லுதா இருக்கா? ஏன் நம்ம படிக்கலன்னா எல்லாரும் பயமுறுத்திட்டாங்க. திருமந்திரம் கஷ்டம், திருமந்திரம் கஷ்டம் அப்படின்னு ஒரு பேர் என்ன வதந்தியா புரபகண்டாவா ஒரு பிரம்மைய ஊட்டிட்டாங்க. எல்லாரும் பயப்படுறாங்க. இதுல பயப்படுறது ஒண்ணுமே இல்லை. படித்து பாருங்க, போற்றினா இறைவனை போற்ற வேண்டும், அவருடைய பெருமைகளை எல்லாம் சொல்ல வேண்டும், பெருமைகளை பாட வேண்டும். நம்மளால பாட முடியலன்னா கூட யார பாடி வச்சிருப்பாங்க அதையாவது பாடுவோம். ஏவாரம் திருவாசகம் பாடிட்டாங்கல்ல, அது அது வழியா பாடலாம். போற்று இசைத்தும் புகழ்ந்தும் புனிதன் அடி தேற்று மீன் சிவனடிக்கே செல்வம் மாற்றியது. சிவனடிக்கே செல்வமா? அதுதான் உலகத்துல எது செல்வம்னு கேட்டாங்க. நிறைய பேசலாம், உங்களுக்கு பாடமும் கொஞ்சம் நடத்தணும்ல. ஏதாவது அங்கேருந்து கோயம்புத்தூர் சென்னையிலே அப்படி பல கோயிலேருந்து வந்துருக்கீங்க, ஓரளவுக்காவது உங்களுக்கு ஒரு பாடலை ஒரு ஒரு தொகுப்பாக கொடுக்கணும். நாம நிறையா சொல்லக்கூடாது, அப்போ இடத்துக்கு அந்த மாதிரி சொல்லித்தரேன். உலகத்திலேயே செல்வம் என்று சொன்னால் சிவபெருமான் திருவடியே செல்வன் கடலேக்கும் செல்வம் செல்வமே. எது செல்வம், எது செல்வம்? யாரு உலகத்தில் பணக்காரங்க தெரியுங்களா? தினந்தோறும் திருக்கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபடுகின்ற உள்ளத்தை பெற்றவர்கள்தான் உலகத்திலேயே பணக்காரர்கள், உலகத்திலேயே செல்வந்தர்கள். அது மாதிரி வாழ்க்கைலாம் இனிமேல் கிடைக்குமா அப்படின்னு நாங்கள்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்கோம். தினந்தோறும் கோவிலுக்கு போகும், தினம் பாடணும், போதும். என்ன சாதிக்க போகிறோம்னு நினச்சிட்டீங்க? இதுவரைக்கும் என்ன சாதிச்சிருக்கோம்? கைதுக்குமாக்கும் சார், நான் சாதனையால் சொல்லுங்க. ஒன்றும் கிடையாது, நம்ம உண்டோம், வினை வழி நடந்தோம், நடந்து கொண்டு சாதித்தது ஒன்றுமில்லை. திருமந்திரம் கேட்டதுக்கு பின்னடியாவது ஏதேனும் ஒன்று சாதிக்கணும். நிறைய டெக்னிக்ஸ் சொல்லித்தரேன், எளிமையான டெக்னிக்ஸ். ரெகுலராக வாங்க கிளாஸுக்கு வாங்க. ஒரு நாளைக்கு சொன்ன செய்தி இன்னொரு நாளைக்கு எப்பயாவது வரலாம். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்திகளும் புதிய புதிய அனுபவங்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். யாருக்கு எது ஈஸின்னு பார்த்துங்க, எளிமையாக பிடிப்பதற்கு எது பார்த்தது அது அப்படியே பிடிக்கும். சிவனடிக்கே செல்வம் ஆற்றியது. அதெல்லாம் பட்டினத்தார் பார்த்தார், எல்லாம் சிவன் தந்தது அப்படின்னு. சிவன் தந்த பணம் சிவனுக்கே போட்டுமேன்னு அந்த மாதிரி என்ன வரும்? தொண்டு நிறைய செய்யும். சிவனடிக்கே செல்வம் ஆற்றியது என்று அது ஒரு புறம், மயல் உற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றானே. மூணாவதா பார்க்கணும். இந்த உலகத்தில் சில பேர் பல பேர் மயங்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையானது உலகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உலகம் நிலையற்றது என்று யார் ஒருவர் புரிய வைக்கிறார்களோ இல்லையா, அது ஒன்று இருக்கு இல்லையா. மயல் உற்ற சிந்தையை மாற்றி நின்றார். மயல்னா மயக்கம் அர்த்தம். திருகு சிந்தைன்னு சொல்லுவாங்க தேவாரத்தில், அதுக்கு பேர் திருகு சிந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. மயக்க சிந்தை, அந்த சிந்தையை யார் ஒருவர் மாற்றுகின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்திலும் இறைவன் இருக்கிறான். இன்னொன்று, யாரெல்லாம் மயக்கமான சிந்தையிலிருந்து வெளிப்படுகின்றீர்களோ அவர்களுடைய உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான். இப்போ ஒன்று தெரிஞ்சு போச்சு பா, எல்லாம் முழு அனுபவத்தில் இருக்கும். இப்போ எது பொய் எது மெய்யுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பொய்ய விட போகிறோம், மெய்ய பிடிக்க போகிறோம். மெய்யே மாணிக்க வாசகர் மெய்யே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். அப்ப மெய் எது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப மெய்யான திருவடியை யார் ஒருவர் பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த நினைப்பவர்களுடைய உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான். மயலுற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மண்ணி நின்றானே. இதுல ஏதாவது பொருள் ஏதாவது புரியாம தடுமாறுறீங்களான்னு பாருங்க. இதுல என்ன இதுல என்ன புரியல? அப்போ எங்க கோளாறு? கோளாறு யார்கிட்ட இருக்கு? நம்மள்கிட்ட தான். எதை மாத்த சொல்றாரு? சிந்தைய மாத்த சொல்றாரு. என்ன சிந்தை? மயக்கமான சிந்தை. எல்லாம் இருந்தும் சில பேருக்கு அனுபவிக்க தெரியாது. அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. அதாவது செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு. மனசு சந்தோஷமா இருந்தா அதாங்க செல்வம். அதுதான் அதுக்கு தானே வகுப்பு நடத்தணும். கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தெரியுமா? இப்போ பார்க்குற முகத்தெல்லாம் பாதி பேர் இப்போ நிறைய பேரை பார்க்குறேன். இதில் வந்து ஒரு 75 விழுக்காடு எனக்கு நேரடியாக பழக்கப்பட்டவங்க தான் இருக்காங்க. சைவ சித்தாந்தமோ திருமுறைகளோ தல யாத்திரையோ இந்த மாதிரி வந்தவங்க தான் இருக்காங்க. உங்களுடைய மனசு எல்லாம் பயம் தெளிவாக இருக்கு. இப்போ ஏன் தெளிவு தெரியுமா? ஏன் தெளிவு தெரியுமா? யாருடைய உள்ளத்துலேயும் அழுக்கு ஒட்டலை, அழுக்கு ஒட்டலை, ஆள தெளிவாக இருக்கீங்க. ஒரு கல் இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு கல் ஆற்றுல இருக்கு. அந்த ஆற்றுல இருக்கிற கல் உருண்டு உருண்டு உருண்டு உருண்டு ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா பாசி ஒட்டாது. நல்லா கேளுங்க, அந்த கல் ஒரே இடத்துல இருந்தா என்ன ஆகும்? பாசி பிடிக்கும். ஒரே இடத்துல இருக்கிற கல் பாசி பிடிக்கும், உருண்டு ஓடுகின்ற கல் பாசி என்ற அழுக்கு பிடிக்காது. அதனால நீங்க என்ன செய்யணும்? இப்ப இதுதான் ரைட்டு, சரியான பாதை. அது திருமந்திரம் ஒரு பாதை. எங்க திருமுறை, எங்க திருக்கோயில், எங்க சைவ சித்தாந்தம், எங்க திருப்பொழிவு, இது மாதிரி எங்கெங்க எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆனா ஒரு துறையா இருக்கணும், துறை ஒன்றா இருக்கணும். இம்மாடி எல்லாத்துக்கும் போயிட்டு ஒன்றும் இல்லாமல் மாறக்கூடாது. ஒரு துறையை தேர்ந்தெடுத்துங்க. அந்த ஒரு துறையில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிறவங்களுடைய மனசு தெளிவாக இருக்கும், அழுக்கு ஒட்டாது, ஆணவம் ஒட்டாது, மனசு தெளிவாக இருக்கும். இறைவன் அங்கே குடியிருப்பான். இப்போ நீங்கள் வந்து உருண்டு ஓடுகின்ற கல்லா அல்லது ஒரே இடத்துல இருக்கக்கூடிய கல்லா? உருண்டு ஓடுகின்ற கல், அப்ப நிச்சயமா பாசி ஒட்டாது. அப்புறம் பிறப்பிலி பிங்ககன் பேர் அருளாளன் இறப்பிலி யாவருக்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே. இறைவனுக்கு அடைமொழியை பாருங்க. எந்த காலத்துல திருமந்திரம் அருளப்பட்டது? நம்ம நிறைய சொல்லுவோம், காலத்தால் முற்பட்ட நூல், பழமையானது, அதோ நிப்பாட்டிக்கணும். அதில் போய் கால ஆராய்ச்சியெல்லாம் பார்க்காதீங்க. பிறப்பிலி, என்ன சந்தேகங்கள் உங்களுக்கு? பிறப்பு இல்லாதவன், சிவபெருமானுக்கு பிறப்பு உண்டுங்களா? அவருக்கு அப்பா அம்மா, டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, இப்போ என்ன வந்துருக்கு, ஆதார் அட்டை, எதுவுமே இல்லை. ஏதாவது இருக்கு அவருக்கு? நமக்கு அவ்வளவும் தேவை, அவ்வளவும் தப்பா இருக்கும். டேட் ஆஃப் பர்த் மாறி இருக்கும், இது என்ன அட்ரஸ் மாறி இருக்கும், பேரே மாறி இருக்கும். எனக்கு ஒரு ஆதார் அட்டை வந்துச்சு, அதை பயன்படுத்தவே முடியல. ஆஸ் பர் ரெக்கார்டு எனக்கு 3/12/1954 ஆஸ் பர் ரெக்கார்டுன்னு வேற வார்த்தை விட்டேன். ஆனால் 1945 போட்டு வந்திருக்கு. அது என்ன செய்யுது? இது ஏதாவது செய்ய முடியுமா? ஆனால் ஆதாரத்தை சிவபெருமானுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. இருந்தால் தானே இவ்வளோ பிரச்சனை, எனக்கு ஒன்றும் வேண்டாம். நிம்மதியாக இருக்கார். நமக்கு எவ்வளோ இருக்கிறதுனால நிம்மதி இல்லை. பிறப்பிலி, இதில் என்ன சந்தேகம்? பிங்ககன், பிறப்பருக்கும் பிங்ககனே. பிங்ககங்கிற வார்த்தை அழகுங்க, நல்லா கேட்டுங்க. இறைவனுக்கு சிவபெருமானுக்கு 9 சடை உண்டு. சடையை பின்னி போட்டிருப்பாங்க. சடை அழகு உலகியலின்னு சொல்லணும். கொஞ்சம் இந்த பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பழைய காலத்துலலாம் ஒரு சடையை பின்னுவாங்க. சடையை பின்னி அந்த ரிப்பன்லாம் கட்டுறது உண்டு. ரிப்பனை கட்டி என்ன பண்ணா மடக்கி விடுவாங்க. அந்த காலத்தில் இப்போ ஆண்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை, நம்ம சடையே கிடையாது நமக்கு. எல்லாம் பிரிட்டிஷ்காரனுடைய கொடை. அந்த சடை பின்னாமல் இது பேர் குதிரை வாழ முடியா, குதிரைவாலை சடம்பாங்க. அப்படியே அள்ளி போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு முடிவை முடிச்சுக்கிட்டு அப்படியே கீழே இறங்கிடும். அந்த சடை பின்னாமல் அப்படியே அந்த கூந்தல் தொங்குதுன்னு வச்சிங்களேன், அதுபோல் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு எல்லாருக்கும் கர்ப்பப்பை பிரச்சனை. வா, பெரிய உண்மையாக உடச்சிட்டிங்க சார். அதாவது அந்த முடி வந்து கீழே எடுத்தடக்கூடாது, சக்தியானது பூமியில் இழுத்துரும். அது இழுக்காத அளவுக்கு மடக்கி வச்சு ரிப்பனை வச்சு மடக்கி மேலே கட்டுவாங்க. அந்த காலத்தில் பெண்கள் நல்லா இருந்தாங்க. இது போல் சில மருத்துவ செய்திகளையும் அப்பப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு. எல்லாம் மருத்துவமும் வரும், யோகமும் வரும், அப்பப்போ சில அஸ்ட்ராலஜிக்கல் ஆஸ்பெக்டில் சில உண்மைகளை சொல்லுவேன். அதே நேரத்தில் இதில் யோக ரகசியங்களையும் சொல்லிவிடுவேன். அப்போ எல்லாம் சொல்ல முடியுமா? நேரம் வரும்போது கிடைக்கும்போது சொல்லுவேன். பிங்ககன் சிவபெருமானுக்கு 9 சட, பேர் அருளாளன். இறைவன் மட்டும்தான் அருளை வழங்க முடியும். மனிதருக்கு மனிதன் அருளை வழங்க முடியாது. மனிதனுக்கே டிஃபிஷியன்சி, இங்கே அருளை கொடுக்கிறது. அருளை தேக்கி வைத்திருந்து அந்த தேக்கிய அருளை பார்வையால், நயனதி பார்வையால் அல்லது உடலில் கையினால் அப்படி கொடுப்பாங்க. 6 வகையான தீட்சைகள் உண்டு. அதில் நயன தீட்சையும் வாசக தீட்சையும் ஸ்பர்ச தீட்சையும் முக்கியமானது. அதை விட வாசக தீட்சை, மானத தீட்சை, யோக தீட்சை இதெல்லாம் உண்டு. இப்படி இறைவன் பேரருளாளன், அருளை வாரி வழங்குபவன். இறப்பிலி, இறப்பும் இல்லை. நம்ம சொல்லுவோம், அழகாக சொல்லுவோம், ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் ஜோதி, முடிவும் இல்லை ஆரம்பமும். இன்னும் அழகாக திருவம்பாவை படிக்கணும். திருவம்பாவையில் இருக்கக்கூடிய 20 பாடலை நல்லா படிச்சுட்டீங்கன்னு வச்சிங்களேன், சைவ சித்தனம் தெளிவாக தெரியும். உன்னை படம்பொருட்கும் உன்னை படம்பொருளே, உன்னை புதுமைக்கும் பேர்த்திம்மா பெற்றியனே, உன்னை பிரானாக, இதெல்லாம் கொஞ்சம் படிச்சிங்கன்னா. அப்போ மாதிரி மதம் மட்டும்தான் படிப்போம் அது. அப்படி ஏதாவது இருக்கா? அப்படி ஏதாவது பாக்கி மதத்தில் படிக்கக்கூடாதுன்னு இருக்கா? மாதிரி மதம் படி மனசுனாங்கன்னா இந்த பாடலை மாதிரி மாதத்திலேயாவது படிக்கட்டும், அதுதான் அர்த்தம் இருக்கு. பாக்கி மதத்தில் படிக்கூடாதுன்னு சொல்லலை. பிறப்பிலி, பிங்ககன், பேரருளாளன், இறப்பிலி, யாவருக்கும் இன்பம் அருளும் துறப்பிலி, யாவருக்கும் இன்பம் வரலாம். அதாவது இறைவன் அளவுகோல் வச்சிருக்காரு யாவருக்கும் கூட, அதில் வேறுபாடு கிடையாது. யார் ஒருவர் இறைவனை வழிபடுகின்றார்களோ, யார் ஒருவர் தன்னை நெருங்குகிறார்களோ அவர்களுக்கு அருளை வழங்குபவன். பெரிய ஆலமரம் இருக்கு, நிழல் கொடுக்குது. அந்த ஆலமரம் எல்லாருக்கும் நிழல் கொடுக்குது. அங்கே வேண்டியவங்க வேண்டாதவங்கிற பாகுபாடு அதுக்கிட்ட கிடையாது. யார் ஒருவர் ஆலமரத்தில் ஒதுங்குகிறார்களோ வெயிலுக்கு, அப்போ நிழல அனுபவிக்கிறாங்க. அது மாதிரி இறைவன் எல்லாருக்கும் காணும். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை, தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை, கண்ணடைந்த மதில் பிரம்மபுரத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்து மொழிவல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. யார் உலகத்தில் புண்ணியர்? இறைவனை நெருங்கி இறைவனை அடைந்து இறைவனை உணர்ந்து பல பேரின்பத்தை பெற்றவர்கள் புண்ணியர். அதான் புண்ணியர். இதில் யாவருக்கும் இன்பம் அருளும் துறைப்பிலி, வேண்டுதலோ வேண்டாமையோ இல்லை, பார்ஷியாலிட்டி கிடையாது. இதில் ஏழை பணக்காரன்ங்கிறது கிடையாது, நல்லா கேட்டு, ஏழை பணக்காரன்ங்கிறது கிடையாது. மதமும் கிடையாது, இல்லை ஜாதியும் கிடையாது, மொழி கிடையாது, இனம் கிடையாது, நாடு கிடையாது. இறைவனை அடைவதற்கு அளவுகோல் ஒன்றே ஒன்று, அன்பு. அன்புன்னு சொன்னோம்னா ஒரே இலக்கணம் யாரு? கண்ணப்பர் தான். ஏன்னா கண்ணப்பருடைய அன்பு உருகும் அன்பு, உருகும் அன்பு. உருகுனாதாங்க நல்லது. பற்றாவின் மனம் போல கசிந்து உருகுவன். யாருக்காவது உருக்கம் வருதான், நகையெல்லாம் போட்டிருக்கீங்க, வைர நகை போட்டிருக்கீங்களான்னு தெரியல, அதுக்கும் ஜோதிட சொல்லணும். ஏன் ரிஷப ராசிக்காரவங்களா இருந்தா நேரம் வைரம் போடணும் பான், அப்படிலாம் கிடையாது, பார்த்து சொல்லணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். வைரம் மட்டும் வைரத்துல வந்து அந்த காலத்துல ப்ளூ ஜாக்கர்னு ஒன்று உண்டு, நல்லா பார்த்தோம்னா அதை நீளம் நிலம் அதுதான் ஒரிஜினல், இப்போலாம் வர்றதுங்க. அந்த வைரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு பிளாக் அடிக்கக்கூடாது, ஏதேனும் ஒரு கீரலோ ஒரு புள்ளியோ இருக்கக்கூடாது. நான் சொல்கிறதே வைரத்துக்கு மட்டும் சொல்லுவேன், அவ்வளவு அவ்வளவு உயர்ந்த பொருள் இது. இன்றைக்கெல்லாம் எல்லோரும் போட்டுக்கிறாங்க. அந்த வைரத்தை பதிக்கணும்னா தங்கம் உருகணும், தங்கத்தை உருக்கினால்தான் வைரத்தை பதிக்க முடியும், உள்ளத்தை உருக்கினால்தான் சிவபெருமானுடைய திருவடியை பதிக்க முடியும், வேற உருகாம இறைவன் திருவடியை பதிக்கவே முடியாது. அப்பைய இப்போ நாமெல்லாம் கோவிலுக்கு போகிறோமே சார், உள்ளம் உருகவே மாட்டேங்குது சார், அழகாக செல்வம் பால் நினைந்துட்டும்

ஓனினை உருக்கி உள்ஒளி பெருக்கி. இங்கே ஓனும் உருகில உள்ளொலியும் பெருகில. ஆனால் கோவிலுக்கு போகிறோம் எத்தனை வருஷமா, பல வருஷமாக போயிட்டு இருக்கோம். அதில் பெருமையாக வேற, நான் 20 வருஷமாக கோவிலுக்கு போயிட்டுருக்கேன் சார், இப்போ 20 வருஷமாக பாஸ் ஆகல. அதனால் அர்த்தம் அதுக்கு எத்தனை நாள் நான் கணக்கு, 6 நாளில் கண்ணப்பருக்கு முத்தி கிடைச்சிது, இங்கே 60 வருஷமாக கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க முத்தி கிடைக்கல. ஏன்னா கண்ணப்பருடைய அன்பு உருகும் அன்புங்க, அதுக்காக சொல்லுவாங்க. கண்ணப்பருக்கு முன்னாடியும் யாரும் கண்ணை கொடுத்ததில்லை, கண்ணப்பருக்கு பின்னாடியும் யாரும் கண்ணை கொடுத்ததில்லை, நான் உயிரோடு இருக்கும்போது. அதுதான் அன்பு. பிறப்பிலி பிங்ககன் பேரருளாளன் இறப்பிலி யாவருக்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே. மாயான்னா அஞ்ஞானம், அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு. ஏதாவது இப்ப பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பொய்யை தான் சார் எல்லாரும் விரும்புகிறாங்க, பொய்யை தான் விரும்ப. பார்த்தீங்கன்னா கடை கடத்தரில் பார்த்தீங்கன்னா கவரிங் கடை தான் நிறைய இருக்கு, ஃபேன்சி ஸ்டோர். இன்னைக்கு நல்ல வருமானம், 1 லட்சம் ரூபா முதல் போட்டால் உடனே 2 லட்சம் கிடைக்கும். எதில் ஃபேன்சி ஸ்டோர், எல்லாம் ஃபேன்சி, புடவையெல்லாம் ஃபேன்சி, அதில் உள்ள மணிகள் ஃபேன்சி. இல்லை அதுக்கு ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க, இப்போ வச்சுருக்காங்களே வந்துருச்சிங்க. இதெல்லாம் அஞ்ஞானம், அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு. எதெல்லாம் பொய்யோ அதெல்லாம் பொய்யை பொய் என்று சொல்லி யார் ஒருவர் நீக்குகிறாரோ அவர்தான் மெய்யான இறைவன். என்னைக்குமே பொய் பொய் தான், மெய் மெய் தான். இந்த பொய் என்ன செய்யும், சத்தம் போடும், ஆழம் சத்தம் போடும், மெய் சத்தம் போடாது. சத்தம் போடுற வெள்ளி கொலுசு காலில் இருக்கும், சத்தம் போடாத தாலி யாருக்கும் தெரியாம சத்தம் போடாம மேல இருக்கும். இப்ப தங்க தங்க தாலிக்கு மதிப்பா, சத்தம் போடுற கொலுசுக்கு மதிப்பா? தாலிக்கு தான், தாலிக்கு தானே மதிப்பு. ஆனா ஆணவத்தோடு பேசுகின்ற வெள்ளி கொலுசு போல இருக்கிறதா இன்னைக்கு பெருசா தெரியுது. ஆனா ஞானிகளுடைய வார்த்தை எல்லாம் இது மாதிரி தங்கத்தாளிகள் ஞாபகம், அது மாயைக்காக சொன்ன. சத்தம் போடுறதெல்லாம் மாயை, அந்த அஞ்ஞானம் மாயா விருத்தம். விருத்தம்னா முதிர்ச்சி. இந்த பால பருவம் விருத்த பருவம் சொல்றது இல்லையா? அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆன்மாவுடைய முதிர்ச்சி எதை காட்டுது? விருத்தம்னா முதிர்ச்சி தானே, பேரின்பு நிலையை காட்டுகிறது. ஆனால் இறைவனை யார் ஒருவர், தான் இறைவனை வழிபடுகின்றோம் என்ற எண்ணமும் இல்லாமல் மேல்நிலையில் யார் ஒருவர் அன்போடு வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு விருத்தம் என்று சொல்லக்கூடிய மேல்நிலையாகிய பேரின்பம் கிடைக்கும். அதுக்கும் இறைவனை தான் பிடிச்சாகணும். இறைவனை வழிபடுதலே புண்ணியம், புண்ணியனை பூசித்த புண்ணியத்தால். சிவஞான சித்தியார் சித்தாந்தம் படித்தவங்களுக்கு தெரியும், புண்ணியனை பூசித்த புண்ணியம். எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்காதுங்க, சில பேர் தான் சில வாய்ப்பு கிடைக்கும். வீட்டில் பூ இருக்கும் செடியில், அதை பறித்து இறைவனை வழிபடுவதற்கும் புண்ணியம் செஞ்சுருக்கணும். இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த பூவும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். எல்லா பூவும் பூஜைக்கு வர்றதில்லை, ஒரே பூச்செடி தான், பூச்செடி நிறைய பூ பூத்துருக்கு, சில பூ என்ன ஆகுது உதுந்து போயிடுது, சில பூ வாடி போகுது, சில பூ தான் கடவுள்கிட்ட வருது. அப்போ அந்த பூ புண்ணியம் பண்ணிருக்கணும். ஒரே வீட்டிலேயே ஒரு 5 பேர் இருக்கிறான்னு வச்சிங்களேன், 5 பேருடைய வாழ்க்கையில் 5 பேரும் ஒரே மாதிரியா இருக்கு? ஏன் கொஞ்சம் ஆழமாக சிந்திங்க, நிறைய சிந்திக்கிறது இடம் தான் திருமந்திரம். முடிஞ்ச வரைக்கும் லேட்டாக கூட நடத்தலாம், முடிஞ்ச வரைக்கும் நிறைய சிந்திக்கிறதுக்குள்ள இடம் தான் அதெல்லாம். அவரவர்களுடைய வினை வழிதான் நம்முடைய வாழ்க்கை கிடைக்கும். இந்த பூ முன்னி அதான் பண்ணார், மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, மரமானாலும் வளமுதிர்ச்சோலையில் மரமாவேன்னார். ஏன்னா அந்த
பூ, ஒரு மரத்தில் பூத்த பூ இறைவனை சென்று அடைந்தால் அந்த மரத்துக்கு ப்ரமோஷன் உண்டு, அடுத்த பிறவியில் மனித பிறவி கூட கிடைக்கும். ஆமாம், இது பெரிய புராணத்தில் சீக்கியஸ் உரையில் இருக்குது, ரொம்ப முக்கியமான இடம் அது. அதில் இந்த புண்ணியம்ங்கிறது இறைவனை வழிபடுதல் ஒரு புண்ணியம். புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு, இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திக்க. இறைவனுக்கு பூ போகிறது ஒரு புண்ணியம், ஒரு வாய்ப்பு. மறுபிறவிலையாவது நல்ல நல்ல புத்தி கிடைக்கும். இந்த பிறையை விட்டுருவோம், மறுபிறையை வச்சுருவோம். என்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கிறத, என்னடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூட்டு உதைத்த பொன்னடியே, பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. இந்த ஒரு பாடலுக்கு 100,000 ரூபா போகும். 100,000? ஏன், என்ன லட்சம்? ஐயா, பூவும் நீரும் கொண்டு இறைவனை யார் ஒருவர் வழிபடுகின்றார்களோ அவர்களுக்குடைய வாழ்க்கையில் எந்த விதமான இடரும் வராது. இதுக்கு என்னங்க இவ்வளோ கஷ்டமா? அது அவ்வளோ சிரமமா? ரொம்ப சிரமமான வேலையாது. அப்பர் பெருமானே போதோடு நீர் சுமக்கும் அப்படின்னு, போதோடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். அவ்வளோ பெரிய ஞானி ஒரு நீரும் பூவும் எடுத்துக்கிட்டு வரிசையில் நிற்கிறாரு, பொது தரிசனத்தில் நிற்கிறாரு, கோவிலில் பொது தரிசனத்தில் நிற்கிறாருங்க வரிசையில். யாரு? நாம்பெல்லாம் ஸ்பெஷல் டிக்கெட்டு வாங்கிக்கிட்டு சீக்கிரமாக பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே அப்படியே ஒரு 4 ப்ரோக்ராம் வச்சுக்கிறது, அதில் ஒன்றும் கோயில். அப்படியே ஹோட்டலுக்கு போயிட்டு, அப்படியே ஷாப்பிங் போயிட்டு, அப்படியே ஒரு கோயிலுக்கு போயிட்டு, அப்படியே வீட்டுக்கு இறைவன் பார்க்குறாரு, அப்படி அப்படியே அப்படி அப்படியே அவரும் பார்த்துருவார். அதெல்லாம் பக்தியா? இன்னைக்கு பக்தி படாத பாடுபடுது. இதனால வெளில சொல்ல முடியாமல் இருக்கும். ஏன்னா அப்படியாவது கோவிலுக்கு போகிறாங்களே இல்லையா? கோவிலுக்குன்னு போனால் அதுக்குன்னு தனியாக ஒரு மைண்ட் செட் பண்ணின்னு ஒரு இன்ஜினியர், ஒரு ஆர்வி கணேசன் ஒரு இன்ஜினியர் திருச்சியில் இருக்காங்க. அவங்களுக்கு திருமந்திர புத்தகமெல்லாம் எளிமையாக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு திருமந்திரத்தில் தேர்ந்தெடுத்த சில முத்துக்கள் சொல்லி ஒரு புத்தகம் கொடுத்தாங்க. இப்போ கூட நிறையா தொகுப்பு நிறையா கொடுத்தாங்க. என்கிட்ட ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தாங்க, கடவுள்கிட்ட கோவிலுக்கு போகணும்னா முதல்ல அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு போங்கன்னார். ரொம்ப அப்படியே சொன்னது நல்ல ஆணித்தனம் பதிஞ்சிருச்சு. இப்போ ஸ்தல யாத்திரையெல்லாம் போகிறோம்ல, போகும்போது என்ன கோவிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறத ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணி, இன்ன இடத்துக்கு நாங்கள் வர்றோம், இத்தனை மணிக்கு நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி முதல்ல அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு போங்க, கோவில் திறந்துருக்கோம்னார். பெரிய விஷயம், செய்தி சின்னதாக இருக்கு தெரியும். அது மாதிரி இப்போ கோவிலுக்கு போனால் ஒரு அன்றைக்கு ஒரு 6 மணி நேரம் ஒதுக்கணும். ஒரு 2 மணி நேரமாவது இந்த கோயிலில் உட்காந்துருக்கணும். அந்த சொந்த அந்த பஞ்சபூதங்களும் இருக்கக்கூடிய இடம் அந்த கோவில், அந்த ஸ்தல உச்சத்தை கீழே உட்காந்துடணும். அங்கே இருக்கக்கூடிய காற்று அப்படியே சுவாசிக்கணும், எனர்ஜியை ஏற்றிக்கணும், ரீகெயின் பண்ணிக்கணும், பவரை ஏற்றிக்கிட்டு வரணும். நிறைய திருக்கோயில் வரும்போது சொல்கிறேன் அதெல்லாம் எப்படின்னு, எப்படி வழிபாடு செய்யணுங்கிறேன். அது இறைவனுடைய திருவடியை தொழுதலே வாழ்க்கையில் புண்ணியம் நினைக்கணும். இந்த நகரத்தாரெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாட்டுக்கோட்டை நகரத்தார் இருக்காங்களே செட்டியார், அவங்கெல்லாம் அந்த சீருவரிசை செய்வாங்க. அப்படி செய்யும் பொழுது எல்லாம் கேட்டீங்க, அது வித்தியாசமாக இருக்கும், நமக்கு வித்தியாசம் ஆனால் அவங்களுக்கு உண்மை. அந்த பூஜை பெட்டி திருமுறைகளை அந்த சீர்வசில் சேர்த்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம இதில் யாரும் கொடுக்கறது இல்லையே, முதல்ல சீர் செய்யட்டும். பூஜை பெட்டி அந்த பூஜைக்குள்ள பொருள்கள் தேவார திருவாசகங்கள் பன்னீர் திருமுறைக்கு

இன்றைய இந்த வாழ்க்கையில இன்றைக்கு இல்ல, இதற்கு முன்னாடி நீங்க எத்தனை பிறவி எடுத்திருக்கிறீர்களோ அந்த பிறவியில் இருந்து தொடர்ந்து உங்களுடைய வர்றான். எதுவுல இருக்கான்? உங்க உயிர் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் செய்கிறதோ அது உள்ள அவனும் வருவான். நாளைக்கே பிளைட் ஏறி அமெரிக்கா போனீங்கன்னா இறைவன் அங்கே வந்துடுவான். கவலையப்படாதீங்க. எல்லா பிறவிகளிலும் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பவன், அவனை மறந்து நம்மளால இருக்கவே முடியாது. நாமளும் அவனை மறக்க முடியாது, அவனும் நம்மளை மறக்க. தொடர்ந்து நின்றானை தொழுமின், தொழுதால் படர்ந்து நின்றான், படர்ந்து நின்றான். இதான் இந்த இடம் வந்து படர்ந்து நின்றான்ங்கிறது தான் இறைவனுடைய உண்மை இலக்கணம். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் வியாபகமாய் அண்டம் கடந்த பொருளாய் எல்லா உலகங்களிலும் நிறைந்து எல்லா பஞ்சபூதங்களிலும் நிறைந்து எல்லா பஞ்சபூதங்களையும் இயக்கி. ஒரு பஞ்சபூதம் தான், எல்லா பஞ்சபூதம் கிடையாது. பஞ்சபூதம் அஞ்சு தானே. எக்காலத்தும் எல்லா இடத்திலும் எப்பொழுதும் எங்கும் படர்ந்து நிறைந்து இருப்பவன் இறைவன். இப்ப நம்ம திருமந்திரம் நீங்க கேட்கல, இறைவனுடைய வியாபகத்தில் உட்கார்ந்து கொண்டு இறைவனையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். படர்ந்து நின்றான், உலகம் முழுவதும் வியாபித்திருப்பவன். பரிபாரகம் முற்றும் கடந்து நின்றான், பாரகம். பாரகம்னா பார் என்னது? பார்னா உலகம், பூமி. எதை வேணாலும் வச்சுக்கலாம். பூமிக்கு உள்ளேயும் பூமிக்கு வெளியேயும். இப்ப பூமி தான் மேலே தெரியுது, பூமிக்கு உள்ள அதான் தேடி தேடி பண்ணாங்க போடுறது. பூமியை தோண்டி போனார்ல வராக அவதாரம் எடுத்து, அப்படியும் பார்க்க முடியல. ஒருத்தர் வெளியில தேடினார், அவரால் பார்க்க முடியல. பார் அகம் முற்றும் படர்ந்து நின்றான், பூமி முழுவதும் இறைவன் இயக்குகிறான். பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளுகிறது. படிக்கிறமா இல்லையா? பூமி தானே சுத்துமா? ஏன் அது ஒரு ஜடம். பூமி இயக்கப்படுகிறது. இறைவன் இயக்கினால் அன்றி உலகத்தில் எந்த ஒரு ஜடப்பொருளும் இயங்காது. படர்ந்து நின்றான், பரி பாரகம் முற்றும் கடந்து நின்றான். கடந்து நின்றான்னா வேறாகவும் இருக்கிறான். இயக்கணும்னா வேறாக இயக்கு. கமலம் மலர் மேலே உடம் திருந்தான் அடி புண்ணியமாமே. உடன் திருந்தான் அடி புண்ணியம். இந்த உலகம் முழுவதும் எங்கும் வியாபித்து எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய, கடந்தும் கலந்தும் இருக்கக்கூடிய இறைவனை யார் தினந்தோறும் உடனாக இருந்து வழிபடுகின்றார்களோ அவர்களே இந்த உலகத்தில் புண்ணியம் செய்தவர்கள். அவனுடைய அடியை தொழுதால் புண்ணியம்னார். அடி அடி புண்ணியம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா திருவடியை தான் சொல்லுவாங்க. வள்ளலார் திருவடி புகழ்ச்சினே போட்டிருக்காரு. வள்ளலாருடைய பாடல்ல திருவடி புகழ்ச்சி. திருவம்பாவையில 20வது பாடல் என்ன பாடுறாங்க? போற்றிய அருளகனின் ஆதையாம் பாத மலர். அந்த 20வது பாடல் இருக்க அந்த ஒரே ஒரு பாடலை ஒரு மாதம் பேசலாம். போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கழல்கள், ஒரே ஒரு பாடலுக்கு அவ்வளவுதான் இருக்கு. அதனால இந்த திருவடியை வணங்கணும் யார் ஒருவர். அதனாலதான் ஞானசம்பந்தர் முதல்ல இறைவன் அடிய பாடினார் அப்படிங்கிறத சிவஞானத்தை ஒப்பிடுவாங்க. சிவன் அடியே சிந்திக்கும் திருப்பெரு சிவஞானம்னு சேக்கிடார் சொல்லுங்க. சேக்கிடார் ஞானசம்பந்தர் புராணத்தை பாடும் பொழுது ஞானம் கடனை சொல்லும் பொழுது எது ஞானம்னு கேட்டா சிவன் அடியே சிந்திக்கும் திருப்பிறகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவ முதல்வன் சம்பந்தன் தான் உணர்ந்தார் அந்நிலையில். அப்ப சிவபெருமான் திருவடியை யார் ஒருவர் சிந்திக்கிறார்களோ அவர்களே இந்த உலகத்தில் புண்ணியம்.

0: பெற்றவர்கள். இன்னும் அழகான பாடம், சேக்கியார் பாடம். அதான் நமக்கு இது போல நிறைய செய்திகளை நாம் சொல்ல வேண்டும் என்று கூறி இன்றைய திருமந்திர வகுப்பு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் மண் சுமந்த சருக்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நமஹ.
3: தவளமால் வரையில் நிலவெறிப்பது போர் பரந்த நேற்றழகு பச்சுடம்பில் திவளமாதுடன் ஆடிய பரமம் சிறுவனை பரத பெரும்போர் தவளமாமரு பொன்று உடித்தொருகரத்தில் தரித்துயர் கிரிப்புறத்தெழுதும் கவளமாகழித்தின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாதான பச்சியாய் பறந்தும் பன்றியாயிடந்தும் பரம்பொருள் யாமெனத் திரிந்த அச்சுதன்கானான் அவன் சுதன்கானான் அமலனே வெளியினில் வந்து இச்சையும்படியே இச்சையால் நடனம் இயற்றிடப் பேரருள் புரிந்தார் வைச்சமாநிதி போல் விளங்கிய முனிவர் மாபல பதஞ்சலி புலியே ஏ இடந்தவன் பறந்தவன் இன்னமும் காணா இடந்தவன் பறந்தவன் இன்னமும் காணா எம்பிரான் பெருந்துரை இருந்திடக் கண்டான் நடந்தவன் வையை மண் சுமந்திடக் கண்டான் நண்பகல் பரியின் மீது இந்திடக் கண்டான் திடமருள் கோலம் நற்கடுக்குன்றில் கண்டான் தில்லையில் ஆனந்த நாடகம் கண்டான் விடமுண்ட கண்டனை கண்டவர் தம்முள் மிக்கவன் வாத ஊர் வேதியந்தானே ஏனோ.
4: திருச்சிற்றம்பலம்.

0: ನಮ ಪಾರ್ವತಿ ಪದೇ ಪದಂಜಯಾಕರವಾದ ತಿರುವಡಿ ವಾಳ್ಗ ಮಾಣಿಕ வாசகர் மலரடி வாழ்க அருளே வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஜையிலே மண் சுமந்த சருக்கத்திலே 22வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவோர் கூட்டியுள்ளோம். பரமேஸ்வரனை காண முடியாது என்று எல்லா நூல்களும் சொல்லுவோம். அரியவன் அரியதில் அறிய அறிவன் காண்கு என்று மாணிக்கவாசகரே சொல்றார். யாராலும் காண முடியாத யாராலும் காண முடியாதவனாயிருந்த சாமிதான் பக்தி பண்ணுகின்ற மெய்யடியார்களுக்கு எளிமையாக வந்து மிகவும் தன்னுடைய பெருமையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு தாழ்ந்த வேலையை செய்கிறான். அது அவனுடைய எல்லை இல்லாத கருணையை தெரிவிக்கும். அவன் அளவில்லாத பெருமையுடையவனாக இருந்தாலும் அளவில்லாத கருணையுடையவனாக இருக்கிறான் என்பதை இந்த வந்திக்கிழவிக்காக மாணிக்கவாதற்காக மண் சுமந்ததிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அளவில்லாத பெருமை உடையவன், ஆனா அளவில்லாத இரக்கம் வேண்டும். அந்த அளவில்லாத இரக்கத்தினாலே கருணையினாலேதான் இப்படி இவ்வளவு கீழே வந்து ஒரு கந்த துணியை கட்டிக்கிட்டு தலையில தட்டுக்குடைய வச்சுக்கிட்டு தோல்ல மண் வெட்டி போட்டு யாரானா அவன் தான் 39 கோடி தேவர்களுக்கு தலைவன், பரமங்களுக்கு எட்டாதவன், பரமவிஷ்ணுவால காண முடியாதவன், அப்படி வந்து மண்ணு சுமந்தான். அதனாலே அவனுடைய அருமையும் அளவிட முடியாது, எளிமையும் அளவிட முடியாது. வேற எந்த சாமி இந்த மாதிரி எல்லாம் செய்தது இல்லை. இந்த சாமி தான் அப்படி. அதனாலே இந்த சாமியை பக்தி பண்ணி அருள் பெற்ற அடியார்கள் எண்ணில்லாதவன். மிக எளியவனா வர்றான்னா, பச்சியாய் பறந்து பன்றியாய் இடந்து பரம்பொருள் யாமன தெரிந்து அச்சுதன் காணான் அவன் சுதன் காணான் அமலனே வெளியில் வந்து இச்சையின்படியே இச்சையால் நடனம் ஏற்றிடப் பேரருள் உரிந்தார் என்பது அந்த பதஞ்சலி வியாக்கிரபாதம் அவருக்கு. மிகப்பெரிய தேவர்கள் யாரு? திருமாலும் பிரம்மன். மிகப்பெரிய அந்த திருமாலுடைய பெருமையை எப்படி சொல்றாருன்னா, மாணிக்க வாசகர் பரமன் முதலான தேவர்களும் முனிவர்களும் கைகூப்பி வணங்க. யாரு? திருமால். வணங்கத்தக்கவர் பரமன். அவரு கீழே இருக்கிறவங்களும் அவரை வணங்கத்தானே வேணும். அவரு கீழே இருக்கிறவங்க அவரை வணங்கத்தானே செய்வார். அப்படிப்பட்ட ஒரு பெருமையுடையவர் அவர் தான். பன்றியாகி சிவபெருமானுடைய திருவடியை தேடினார். தேடி காண முடியவில்லை. அவ்வளவு பெரிய தேவராய் இருக்கிற பிரம்மா விஷ்ணு காண முடியும். நான் முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூலகளந்து ரெண்டு அடியால மூன்று ரோகத்தை அளந்தவன்னா அவர் எவ்வளவு பெரிய கட்டிக்காரு? ஆறு மகாவிஷ்ணு ஈரடியாலே மூலகளந்து நாற்றிசை முனிவரும் ஐம்புல மலர போற்றிசை கதிர் முடி திருநடு மாலன்று அடிமுடி அறிய ஆதரவதனில் கடுமுரன் ஏனம் ஆகியும் கலந்து ஏழுதளம் உருவ இடந்து விஞ்சைத்து ஊழி முதல்வ ஜய ஜய என்று வழுத்தியும் காணா மலரடியனை என்பது போற்றி திருவகவன். அவ்வளவு பெரிய பராக்கிரம உடையவராகிய திருமாலாலே காண முடியாதவன். திருமாலாலே காண முடியாது. திருமாலும் பந்தியாய் சென்றுணரா திருவடியை உருநாம அறிய ஒரு அந்தணனாய் ஆண்டு வந்தான் என்று திருவாசகத்தில் பேசுகிறார். அவ்வளவு அருமையும் பெருமையும் உடையவராயிருக்கிற சாமிதான் இப்படி கீழே இறங்கி வந்து சாதாரணமானவன் கூட அந்த வேலைக்கு ஒத்துக்க மாட்டான். ஓரளவு மதிப்பு இருந்தான் தன்னுடைய மதிப்பைத்தான் காட்டுவான், எளிமையை காட்ட மாட்டான். நம்மள என்ன செய்வோம்? நம்முடைய பெருமையை காட்டுவோ, நம்முடைய எளிமையை காட்ட மாட்டோம். ஆனா பரமேஸ்வரன் இவ்வளவு எளிமையா வரணுமோ அவ்வளவு எளிமையா வந்துருக்கு. அந்த ஒரு நிகழ்ச்சியைத்தான் இந்த மாணிக்கவாசகர் வரலாற்றிலே வைத்து காட்டி அதன் மூலமாக உயிர்களுக்கு பத்தி உண்டாக முடியாத செய்யும். சாமி ஆங்கது தண்ணில் அடியவட்காக பாங்காய் மண் சுமந்தருடைய ஒரு சொல். ஆங்கவது தண்ணில் அடியவட்காக, அடியவன்னா வந்திக்கிழவி, அடியவட்காக பாங்காய் மண் சுமந்தருடைய குருசு.
1: அதனாலே இப்படி எளியவர்களா இருக்கின்றவர்களுக்கு எளியவர்களா இருக்கின்றவர்கள்.
0: இப்ப பெரிய தகுதி உடையவர்களுக்கு எளியவனா வந்தா கூட பரவாயில்ல. இந்த கடவியை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாதவ, ஜனமும் இல்லை பணமும் இல்லை. உலகத்துல மதிப்புன்னா யாருக்கு இருக்கணும்? ஜனமும் இருக்கணும் பணமும் இருக்கணும், ரெண்டுமே இல்லாதவன், ரெண்டுமே இல்லை, அனாதை.
1: அந்த அனாதைக்கு எளியவனா வந்திருக்கிறான். அனாதைக்கு எழுதி அது என்ன காரணம்னா, இவனும் அனாதை அவளும் அனாதை,
0: சோகமான அனாதி, அந்த கிழவி அனாதி.
1: உயிர்களாகிய நம்மை அனாதி என்று சொன்னால்
0: நாதி இல்லாதவே, நாதி இல்லாதவே, ஜனம் இல்லாதவே, பாவம் என்று சோகரமான அனாதின்னு சொன்ன என்ன பெருமை? ஒரு காலத்திலும் தோன்றாதவன், ஆதி என்பது இல்லாதவன், அனாதி எப்பொழுதும் உள்ளவன் என்பது. அவனை அனாதின்னு சொன்ன வெளிப்படையா ஒன்னு ஒருத்தரும் இல்லாத, உண்மையிலே ஒருத்தரும் இல்லை அவனுக்கு, ஒன்றும் இல்லாதவரை என்பது கூட திருவாக. அவருக்கு அம்மா இல்லை, அப்பா இல்ல, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, யாருக்கு?
1: ஆகவே அவன் அனாதி என்று சொன்னால் எப்போதும் உள்ள பொருள், எப்போதும் அனாதினா ஒரு ஆதினா ஒரு காலத்தை குறிக்கும், ஆதினா அனாதினா காலம் இல்லை. அதனாலே அவ்வளவு பெருமையுடையவன் எளிமையாக
0: அதே இந்த நம்ம வாத ஒரு வள்ளல்ல பாடியிருக்கிறேன், அம்மானைன்னு பாடியிருக்கிறேன். வாத ஊர் ஐயருக்கா வையிலே கங்கைதனை, போத பெருக்கா புகுத விட்டார் அம்மானை. வாத ஊர் ஐயருக்கா வையிலே கங்கதனை, போத பெருக்கா புகுத விட்டார் அம்மானை, போத பெருக்கா புகுத விட்டார் ராமாயின், வாதை மதுரைக்கல்லோ வந்ததுதான் அம்மான். மதுரைக்கல்லவா வாதை வரும், வந்ததால் கரையடைக்க வந்தார்தான் அம்மான். அவர் ஊரு மாமியா ஊர் வேற, வெள்ளத்தையும் விட்டாரு, அப்புறம் அந்த வெள்ளத்தினால அழிவு வராமையும் கரையடைக்கிறார். வந்தி கிழவிக்கா மாணிக்க வாசகருக்கா என்றை கரை அடைக்க இசைந்தார்கான் அம்மா. இப்ப மாணிக்க வாசகருக்காகவும் இந்த கரை அடைக்கிற வேலை, வந்தி கிழவிக்கும் ஆகும், ரெண்டு பேருக்காக கரை அடைச்சா கூலியார் கொடுக்கறது, கூலியார் கொடுக்கறது அப்படிங்கிறீங்களா? எந்த கரை அடைக்க இசைந்தாரை ஆமாயின், தந்தது கூலியார் சாற்றுங்கான் அம்மானை, வந்தி கிழவிதான் வழங்கினாள் அம்மா. வந்தி கிழவிதான் கூலி கொடுத்தா. அளவில் பெருமையுடைய ஐயர் உயிர் பிட்டுக்கா இழகி மனத்தோடு எழுந்தனர்கான் அம்மானே. அழகில் பெருமையுடைய ஐயர் உயிர் பிட்டுக்கா, உயிர் பிட்டு என்ன விலை வரும் அதுக்காக, இழகி இழகி மனத்தோடு எழுந்தனர்கான் அம்மானே. இழகி மனத்தோடு எழுந்தனரே அமாயன், என்ன கிழவியிடம் இருந்ததுதான் அம்மானே. அப்படி இழகி மனத்தோடு இவ்வளவு பெரிய சாமி எழுந்தருளினார் என்றால் இந்த கிழவியிடத்துல என்ன இருந்தது? எல்லையிலா அன்பு இருந்தது வானம், எல்லையிலா அன்பு இருந்தது, அதனாலே அக்கறை அடைக்க வந்த. அல்லாரும் கண்டமுடைய ஐயர் கரை அடைக்க எல்லாரும் காண எழுந்தனர்கான் அம்மானே. பல பேரு பார்க்க முடியாக வந்து கரை அடைச்சான், எல்லாரும் காண எழுந்தனரே ஆமாயின், எல்லாருக்கும் தான் அடைக்க இசை வருவோம் அம்மானே. அப்படின்னா அந்த கிழவி கிடைக்கிற மாதிரி மத்த பேத்துக்கெல்லாம் வந்து அடைப்பானா? எல்லாருக்கும் தான் அடைக்க இசையா இருக்கான் அம்மா. அன்பு இல்லாதவர்களுக்கு கரை அடைக்க வரணும், கரையடைக்க வந்தவர் தான் காண இசை பாடி. கரையில வந்து வேலை ஒழுங்கா செய்யல, ஆடலும் பாடலும். கரையடைக்க வந்தவர் தான் காண இசை பாடி, கரை தில்லை அம்பலமா ஆடினார் அம்மானு. கரை தில்லை அம்பலமா கண்டு நடம் ஆடினால் கரையடைப்பது எவ்வாறு கரையுங்கான் அம்மாறை? எப்படி கரையில வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி வேலை கரை அடைக்க முடியும் அப்படின்னு கேட்டாம ஒன்றா ரெண்டாவது ஒண்ணு மூணாவது ஒண்ணு சொன்னா, இப்படி எல்லாம் கரை அடைக்காம இருந்தா கரையும் இல்ல. சொல்லு புரியுதா? கரையை ஒழுங்கா அடைக்கலன்னா கரையும் இல்லையா? ஆட்டமெல்லாம் கரை அடைக்கும் ஆட்டங்கான் அம்மான். அவன் போடுற ஆட்டம் எல்லாம் என்ன தெரியுமா? கரை அடைக்கிறதுக்காக. இப்ப அங்க அடைக்கிறார்கள், எல்லாரும் அடைக்கிறார்கள், அது யாருக்கு உடைய அருளால் அடைக்கிறாங்க? இவன் தூண்டிதான் அடைக்கிறாங்க. அங்க அடைக்க வேலை செய்யற ஜனம் எல்லாம் யாரு மூலமா செய்யறாங்க?
1: இவன் இயக்குகிறான். எல்லோரும் தங்கரையை நன்றாய் இசைத்தார். இந்த பாட்டை நல்லா கேளுங்க. எல்லோரும் தங்கரையை நன்றாய் இசைத்தார்கள். அவங்க பங்குல சுத்து போட்டா, இவங்க பங்கு போட்டா, ரெண்டும் கூடிதா கூடிதா இசைத்தார்கள். எல்லோரும் தன் கரையை நன்றாய் இசைத்தார்கள். எல்லோரும் தாம் கரையை இவன் இசைத்தான் அம்மா. இந்த வரி புரியுது உங்களுக்கு? புரியலையா? எல்லோரும் தங்கரையை நன்றாய் இசைத்தார்கள். அவரு பங்கு இவரு பங்கு ரெண்டும் போடுகிறாப்புல இசைத்தார். எல்லோரும் தன் கரையை, அவங்க அவங்களுக்கு அளந்து போட்ட பங்கை நன்றாய் இசைத்தார்கள். எல்லோரும் தான் கரைய இசைத்தாங்கான் இவன் இசைத்தான் அம்மா. எல்லாரும் கரைகிறாப்புல உருகிறாப்புல இவன் இசைத்தா இசைத்தானா? புரியுதா? பாடினா இசை பாடு. அவங்க இசைத்த கரையை இசைத்தாங்க பாட்டு பாடு இசைத்தான். ஐய, எல்லோரும் தான் கரையை இவன் இசைத்தான் ஆமாயும். எல்லாரும் உருக முடியாக பாட்டு பாடினான். ஆனால் வல்ல கரையடைய வகையிலேயே அம்மானை எல்லாரும் உருகிறாப்புல பாட்டு பாடினா கரை அடைச்சிருக்க முடியாது அப்படின்னா. அரைநுடியில் தங்கரைய அடைத்து விட்டார் அம்மா. அரைநுடியில் தங்கரைய அடைத்து விட்டார் என்று அம்மானை பாடியிருக்கிறார். எதுல? வாத உருவல்ல. அவருடைய நிகழ்ச்சி முழுவதும் அந்த அம்மானையில பாடியிருக்கிறார். ஏருடை புதுநீர் வைகை இவ்வகை அடைக்கும் இல்லை, நீருடை பொலிந்த வேணி நின்மலர்க்கு அன்பு முக்காள். சிவபெருமானுக்கு அன்பு முக்காள் மிகுதியுடைய. சீருடை தவத்தின் முக்காள், செம்மனை செல்வி என்னும் பேருடை நரை மூதாட்டி புட்டு விற்று உணவு கொள்வாள். அவ தவத்திலே அதிகமுடையவ, அன்பு அதிகமுடையவ, செம்மனை செல்வி. செம்மனை செல்வினா மனத்திலே எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாதவன். புட்டு விற்று ஜீவனம் பண்ணுவோம். அதே நம்ம திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் சொல்றாரு, கேள்வி என்று சொன்னால் அது வேதாகம சாரமான கேள்வியாக இருக்கும். வேதாகம சாரமான கேள்வியாக இருக்கும். எல்லா வகையான வாக்கியங்களையும் கேட்கப்படாது. ஞான சம்பந்தமான வாக்கியங்களையும் கேட்கும். அவங்கதான் கேள்வியில வல்லவர்கள். புரியுதா? இப்ப உங்கள் இந்த அளவுக்கு இதுல தொடர்பு பிடிச்சிருக்கானா சாமி? உங்கள்கிட்ட ஒரு பொன்னர் சங்கர கதையை சொன்னா கேட்க மாட்டீங்க. கேப்பீங்களா? உடுக்கடிச்சு பொன்னர் சங்கர கதை சொன்னேன்னு வச்சுக்கோ. மதுரவரங்க பொன்னர் சங்கர கதை, காத்தவராய கதை அப்படி சொன்ன கேப்பீங்களா? கேப்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? இப்படி சிவசம்பந்தமான, சிவஞான சம்பந்தமான கதைகள் அது சம்பந்தமான கேள்வியா இருக்கவன் அவன் தான் கேள்வியிலே வல்லவன். அதைத்தான் சொன்ன, கேள்வியிலே வல்லவன். கல்வியிலேயே வல்லவன் ஒரு வகை, கேள்வியிலே வல்லவன். கேள்வியிலே வல்லவரிடத்துல கல்வியிலே வல்லவன் சொல்ல வேணும். புரியுதா ஐயா? கேள்வியிலே வல்லவர்களா இருக்கின்ற கூட்டத்திலே கல்வியிலே வல்லவனா இருக்கிறேன்னு சொன்னா அருமையா இருக்கு. அது பாலோடு தேங்கிறந்தார் போல நல்ல வழங்குற. அதைத்தான் சொன்னாரு, கல்லாலின் உடை அமர்ந்து நான் மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நாள் ஒரு துன்பாக்கம். கேள்வி வல்லார்கள் யாரு? அந்த ஜனகாதி முனிவர் நாலு பேரும் கேள்வியிலே வல்லவர்கள். எதை வேணாலும் கேட்கலாமா? அப்படி எதை வேணாலும் கேட்கறதா? கேட்கறதுக்கு அனைத்தானும் நல்ல வகை கேட்கும். அனைத்தானும் ஆன்ற பெருமை இதெல்லாம் புரியுதா? நல்லா இருக்கு இந்த சமாச்சாரம். எதை வேணாலும் சாப்பிடுவோமா? நல்ல உணவு தானே சாப்பிடுவோம். அதே போல நல்ல கேள்வியை கேட்போம். நல்ல கேள்வியில் எது? சிவஞான சம்பந்தமான கேள்வி. அதை சொல்றாரு அந்த பரஞ்சோதி முனிவர். செவி உணவான, செவி உணவான, செவிக்கு உணவு எது? கேள்வி. வாய்க்கு உணவு தான் நல்லா தெரியுது எல்லாத்துக்கும், செவிக்கு உணவு. அது திருவள்ளுவர் சொன்னாரு, அவ்வளவு அவசியங்கிறத சொன்னார் கடைசியா. கோபமா கூட ஒரு குரல் சொல்லிவிட்டாரு, செவிக்கு தகுந்த நல்ல சுவையான கேள்வியை கேட்காம வாய்க்கு தகுந்த சுவையை சாப்பிடறவன் இருந்தாலும் ஒண்ணு செத்தாலும் ஒண்ணு. அதுக்கு மேல கடைசியா, செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும். செவிய சுவையுணரா வாய் உணர்வின் மாக்கள் அறியணும் வாடினும் என்றார். அதனாலே இன்னைக்கு நீ சொல்றாரு, செவி உணவான, செவிக்கு உணவான வேத சிறப்பொருள் உணர்ந்து. இங்கே வேதத்தினுடைய முடியில் இருக்கின்ற பொருளாய் இருக்கிற சிவத்தை உணர்ந்து அந்த வேதத்தை வேதத்தில் சொல்லப்பட்டபடி அவன் சமய விசேட நிர்வாண தீக்கைகளை பெற்று அந்த நிர்வாண தீக்கையின் மூலமாக மெய்யன்போடு நன்றாக அந்த அக்னி காரியத்தை செய்து அக்னியிலே சுவாமிக்கு உணவு ஊட்டுகிறான் பாரு. அக்னியிலே உணவு ஊட்டுறதுன்னா சாமிக்கு உருவத்துக்கு முன்னால வச்சோம்னா சாப்பிட மாட்டார், அக்கினியில போட்டோம்னா சாப்பிட்டுருவார். உருவத்துக்கு முன்னால சாமிக்கு வச்சோம்னா என்ன ஆகும், அந்த உணவை நம்ம எடுத்து சாப்பிடுவோம், சாப்பிட மாட்டார். அக்னியில அதான் அக்னி காரியம் உயர்வு. இப்ப புரியுதா? அதனால அக்னி காரியம் உயர்வு. அக்னி காரியத்துக்கு நுட்பம் தெரியுதா? அக்னியிலே சுவாமி அக்னி வடிவம், அந்த அக்னியிலே சாமி எழுந்தருளை பண்ணி சாமிக்கு உணவு கொடுக்குறோம், போட்டதெல்லாம் சாப்பிட போடுறாரு. செவியுணவான வேத சிறப்பொருள் உணர்ந்து சிந்தி சிந்தி அக்னியிலே சிந்தி அவி உணவு ஊட்டும் ஈசன் அன்பரின் ஆற்றல் ஓட்டாளோ வேதாகமங்களை உணர்ந்து அதில் ஆச்சாரியன் சொன்னபடி சமய விஷயம் நிர்வாகத்தை பெற்று அதில் மெய்யன்போடு உள்ளன்போடு அவி அந்த அக்னியில சிவருமானுக்கு உணவு ஊட்டுகிற அன்பர்கள் இருக்கிறாங்களே அந்த அன்பர்களை விட உயர்ந்தவள்னார். இந்த செவி உணவான வேத சிறப்போடு உணர்ந்து சிந்தி அவி உணவு ஊட்டும் ஈசன் அவி உணவு ஊட்டும் ஈசன் அன்பரின் ஆற்றல் ஓற்றாள் தவ நிறை பேருதுப்பாள். அவள் முன்னப்பிரவிகளில் நிறைய தவத்தை செய்தவள், அந்த தவத்தினுடைய பயனை இப்ப அனுபவிக்கிறாங்க. தவநர பேருதுப்பாள் தாயிலார்க்கு அன்னையொப்பாள் சுவையூறு பிட்டு விற்று உன் தொழிலினால் தவியலாவாள். தவியலாவான்னு ஒருத்தரும் இல்லை. அவளுடைய சிறப்பை எப்படி சொல்றாரு பாத்தியா? அக்னி காரியம் பண்ணி அதுல சுவாமிக்கு உணவு ஊட்டுகிற அன்பர் இருக்கிறார், அவர்களை விட அதிகமான தவம் பண்ணுவோம். அதனாலே இப்படிப்பட்டவள் என்று கட்டியே அவளுக்கு அழுந்து போட்ட கரைய அந்த காவலர்கள் சேர்ந்து பாட்டி நீ தினந்தோறும் புட்டு விட்டு பணம் நிறைய வச்சிருப்ப, உன்னால முடியலன்னா ஆளை விட்டு அட, ஓம் பொங்குக்கு ஒரு ஆளை விட்டு அட, அப்படித்தானே மறுத்துருப்பாங்க. பணம் வச்சிருக்கீங்கல்ல ஒரு ஆளை முடி, ஆள் ஒருத்தம் கூட இல்லப்பா, எல்லா வைய கரைக்கு அடைக்க போட்டாப்பா, ஆளே கிடைக்கல. ஆங்கவற்கு அளந்து நிற்கும் கோலரை அடைப்பதின்றி உங்களை புதுநீர் வைகை உடைப்பல அடைக்கவில்லை தீங்குல தருகனாளர் சென்றவர்க்கு உருவன் செய்ய இங்கனுக்கு உறுதியாவர் யாவரோ என்றிறங்கி தெரியாத அந்த காவலர் சென்று அந்த கழுதியை நெருக்கினார்கள். அப்போது அவ என்ன பண்ணினா, இங்கே ஒருத்தரும் இல்லையே எனக்கு ஆள் கிடைக்கலையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு நேர மீனாட்சி கிட்ட போய் சொன்னான். மீனாட்சி பிட்டினை கூலி கொண்டு பெருங்கரை அடைப்பாரின்றி நெட்டிலை சூலமேந்து நன்மலன் கோயில் எய்தி மற்ற தளர்ந்த உங்கை மார்பினர் கண்ணீர் வார எட்டு திரண்டவாதம் இறஞ்சி நின்று. அந்த பரஞ்சோதி முனிவர் சொல்றாரு, பிட்டு விற்று உண்டு வாழும் பேதையேன், பிட்டை விட்டு உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், வேற கஷ்டம் கிடையாது. வேற கஷ்டம்னா ரொம்ப பணம் இருந்தா கஷ்டமா இருக்கும், ரொம்ப சனம் இருந்தா கஷ்டமா இருக்கும், ஒண்ணுமே இல்லைன்னா புரியுதா? தனியா இருந்தாப்பா, ஒரு சுகர் இல்லை பிரஷரும் இல்லை, சாப்பிட்றதோட சரி, ஒரு கஷ்டம் இருக்காது இல்லை. அதே பிட்டு விற்று உண்டு வாழும் பேதையேன் இடும்பை என்பது எட்டுமை ஏனும் என்று இடும்பேனா துன்பங்கிறது எள்ளளவு கூட இல்லாம இதுவரையிலும் சூரிய எங்க முளைச்சா நமக்கென்னான் இருந்தேன் அப்படிங்கிற இதை மாணிக்கம் சொல்லி கொடுத்தது எங்களிலும் ஞாயிறு எமக்கு எழுது. பிட்டு விட்டு உண்டு வாழும் பேதையேன் இடும்பை என்பது எட்டுணை ஏனும் என்று இரவி எங்கு எழுதென்றான் மட்டு நன் அருளார் என்று வைகினேற்கு இன்று வந்து விட்டதோடு இறையூரையும் மீனவன் அணையார். இவ்வளவு நான் பிரியா சௌரியமா இருந்தேன், இன்னைக்கு ஒரு இடையூறு இந்த மாதிரி மீனவனுடைய அணையினாலே இப்படி வந்து விட்டது அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட விண்ணப்பம் பண்ணினான். இதுல நெட்டரவ கச்சுடையாய் நீல நிற திருமாதின் வட்ட மூலை தடுப்பு வட வந்தனையும் திருமாறுவா. அந்த கம்பையில வெள்ளத்தை விட்டார்கள், கம்பையில வெள்ளத்தை விட்டார்ல காமாட்சி பூஜை பண்ணும் போது அதை குறிச்சு சொல்றார். கட்டிய செஞ்சடையாய் உன் கண்ணருள் கொண்டு எப்பொழுதும் பிட்டினை பெற்று உண்பேற்கும் வேறிடம்பை உள்ளதாம் யாருடனான் இனி புகழ்வேன் என்னுடையாய் வையையினும் நீர் உடையாத அடக்கி வகை நீ சிறிது அருளாயில் சீருடையாய் உனக்கு அடிமை செய்ய அவருக்கு எளிய எனும் பேருடையாய் என பலரும் பேசும் மொழி புரிந்தார். அதனால இப்பொழுது என்னுடைய துன்பத்தை நீக்கவும், அந்த வைய வருகின்ற வெள்ளத்தினாலே வேறு இடையூறு வராமல் அது அடைபடவும் நீ எளிமையாக வந்து எனக்கு அருள் பண்ண வேணும். அப்படி நீ பண்ணலேன்னா இந்த மாதிரி அன்பு செய்கின்ற மெய்யடியாரர்களுக்கு ஜெவருமான் எளியோர் எளியோர்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, பெரிய பெரிய ஆளுகள்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அருளாடெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, சிவபெருமான் எளியோர் எளியோர் அப்படின்னு. முன்னை என்னுடைய வல்வினை போயிட முக்கண் அதுடைய எந்தை தன்னை யாவரும் அறிவதற்கரியவன் எளியவன் அடியார். மாணிக்கவாசகர் தன்னை யாவரும் அறிவதற்கரியவன் எளியவன் அடியார்க்கு பொன்னை வென்றதோர் புரிசடை முடிதனில் இளமதி அது வைத்த அன்னை ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டார். இப்படின்னு பெரியோர்கள் பரமஞானிகள் எல்லாம் உனக்கு அடியவர்களா இருந்தவர்கள் சொல்லி இருக்கிறாங்கல்ல, அடியாருக்கு அடியவன் அடியாருக்கு அடியவங்கள் அந்த சொல்லு அவங்க சொன்னதெல்லாம் வீணா புரிஞ்சு அப்படின்னா. நம்ம உமாபதி சிவத்துக்கு பெற்றாஞ்சாமானுக்கு முத்தி கொடுக்க சொல்லி ஒரு சீட்டு எழுதி கொடுத்தாரு. பெற்றாஞ்சாம்பான்ங்கிறவன் உமாபதி சிவத்து மடத்துக்கு திறந்து ஒரு விறகு கொண்டி போட்டுக்கிட்டுனான். பெற்றாஞ்சாம்பான் அப்படிங்க வெட்டியார் அந்த உமாபதி சிவத்து மடத்துக்கு விறகு சமையல். அப்படி அவர் மடத்துக்கு விறகு போட போட போடப்பாடு அவனுக்கு பக்குவம் வந்துருச்சு. உமாவிசுவத்து மடத்துக்கு விறகு போட போட படிப்பு இல்லை, சரியே இல்லை, திரியே இல்லை, யோகம் இல்லை, ஒன்றும் இல்லை அவனுக்கு. ஏதோ சாமியாக போட்டால் நல்லதுன்னு ஏதோ போட்டு விடுந்துருக்குறேன் அவ்வளவுதான். அங்கே உமாவிசுவத்து மடத்துக்கு விறகு போட போட போட போட இவனுக்கு பக்குவம் வந்துருச்சு. எங்கே திருவருளை அடைய பத்துக்கு பக்குவம் வந்துருச்சு. அப்பக்கும் வந்த உடனே சாமி அவனுக்கு அருள் பண்ணுறதுக்காக ஒரு சீட்டு எழுதி கொடுத்தார். அவன்கிட்ட ஒரு வேதியராக வந்து இந்த சீட்டை கொண்டு போய் உமாபதி கிட்ட போ அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதில் என்னம்மா பேர் போட்டுக்காரு தெரியுமா? என்ன பேர்? அடியார் கெளியன் சிற்றம்பலவன் கொற்றம் குடியாருக்கு எழுதிய கை சீட்டு. அடியார் கெளியன் எழுதுகிற ஆள் பேருப்பா, அட்ரஸ். என் பேர் என்ன தெரியுமா? அடியார் கெளியன். வா, அடியார் கெளியன் சிற்றம்பலவன் இருக்கிறது சிற்றம்பலத்தில். கொற்றங்குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டு படியின் மிக பெற்றான் ஜாம்பாருக்கு பேதமர பேதமர. இப்ப நான் அவனு வேறையா இருக்கிற ரெண்டு பேரும் ஒன்னு சேரும் பேதமர தீக்க செய்து முத்தி கொடுக்க முடியும். பாட்ட பாருத்தான் பாடி இருக்கிறாரு பரவாயில்ல. அதனாலே அது அடியாருக்கு அடியார் அடியாருக்கு அந்த விறகு உற்ற படலத்துல அந்த ஏமநாத புலவன் வந்து பாடி போட்டு உள்ளுக்க பங்களா உள்ள இருக்கிறேன் பரிசு பாண்டியன்ட்ட வாங்கிட்டு ரொம்ப பெருமையாக இருக்கிறேன். பாண்டியன்ட்ட பரிசு வாங்குறேன்னா அந்த காலத்தில் சாதாரணம் இல்லை. ஏன்னா அங்கே முத்தமிழும் முழங்குகின்ற நாடு எது? பாண்டி நாடு மதுரை. முத்தமிழ் சங்கம் இருந்தது. அங்கே போய் பாண்டியன்ட்ட பரிசு வாங்கினா சாதாரண நாடு வாங்க முடியாது. விளங்குதா? அதனால அங்கே போய் பரிசு வாங்கிட்டோம்னு சொல்லி அவன் ரொம்ப பெருமையாக பங்களாவில் இருந்தேன். பங்களா தனியாக கொடுத்துருந்தாரு. யாருக்கு? அந்த பாண்டியன் கொடுத்துருந்தான். அதுலேருந்து அந்த சீடர்கள்லாம் வெளியில் போய் கதை அந்த அவனுடைய சீடர்கள் எல்லாம் கடை வீதியில் வீதியில் அங்கெல்லாம் போய் பாட்டு பாடிக்கிட்டு பிரமாதம் பிரமாதம்னு கேட்டவங்கெல்லாம் வச்சு அவங்க அந்த கேட்டவங்கெல்லாம் அந்த சீடர்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்கறது. அந்த கேட்டவங்க இந்த சீடர்களே இப்படி பாடுறானுங்களே, அந்த இவருக்கு குருவாக இருக்கிற அந்த யமநாத புலவர் எப்படி பாடுவாரோ, அந்த இடம் அந்த இடம் பாடுவார் சீடர்களை அப்படின்னு எல்லாரும் அந்த மதுரை நகர மக்கள் பூரா அவன் ஆச்சரியப்படைந்தார். இந்த இடம் புரியுதவங்களுக்கு சீடர்களை இப்படி பாடுறாங்க, இந்த குரு எப்படி பாடுவாரோ அப்படின்னு கேட்காத ஜனங்கள்லாம் வீட்டு ஆச்சரியப்பட்டுருச்சு. இதெல்லாம் பாண்டியனுக்கு தெரிஞ்சது. நம்ம நாட்டில் வந்து நமக்கு மேலே நம்ம மேலே பெருமை அடைஞ்சு செருக்கோட போகப்படாது அப்படின்னு நினைச்சான் பாண்டியன். அப்புறம் பானபத்திரருக்கு கூட்டு பாட சொன்னா நாளைக்கு பாடுறேன்னாரு. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அப்போ ரெண்டு பேரும் பாடுறோம். அன்னைக்கு சாயங்காலமே 6 மணிக்கு ஒரு வத்தக்கிழமை 95 வயசு எலும்பு தோலும் தலையெல்லாம் சொட்டையாகி பிறகு சுமந்து சுமந்து சத்து இல்லாத கிழவன் கொண்டு போய் அந்த ஏமநாத போலவே இருக்கிற பங்களாவில் திண்ணையில் அந்த விறகு கட்டை சாத்தி விட்டு ஒரு பாட்டு எடுத்து விட்டேன். அந்த பாட்டை எடுத்து விட்ட உடனே அந்த பாட்டு உள்ளே போச்சு. உள்ள போனா அந்த ஏமநாத புலவன் கேட்டா, கேட்டுட்டு பாடுறவையாரா, நம்ம கேட்டதே இல்லை, இந்த சாதாரிப்பன் கேட்டதே இல்லை.
0: இந்த மாதிரி தேவகானமா இருக்கே அப்படின்னு சொல்லி வெளியில ஆச்சரியப்பட்டு வந்தேன். கற்றவனுக்கு தெரியும் அல்லவா, வெளியில வந்தேன் அந்த கிழவனை கேட்டேன், அவன் பாடினதாக அவன் நினைக்கல, ஏமா அது போல இந்த கிழவனாவது பாடவாவது. 95 இரும்பும் தோலும் நல்லா பத்தி போய் பார்க்க பரிதாபம், அப்படிப்பட்ட கிழவன் போய் பாடிட்டு போனா யாரு பாடினதுன்னு கேட்டான். நான் தான் பாடினேன்.
1: ரொம்ப ஆட்டம் கொடுத்து போச்சு. சரி நீ யாருன்னு கேட்டேன், நீ யாரு உன் பேர் என்னான்னு கேட்டான். யாரு ஏமாநாத படம். அதுக்கு சொன்ன, நான் அந்த பானபத்தனுடைய அடிமை. பேரை சொல்றது இல்லை, சொக்கைன்னு சுந்தரனு சொல்றது இல்லை, அந்த கிழவன் சொன்னதுப்பா பானபத்திரம்னு கேட்டு. பானபத்திரம் தான் நாளைக்கு பாட போறாரு, அவருக்கு அடிமை. அந்த அடிமையிலையா, அந்த அடிமையிலையா அவர்கிட்ட இச கத்துக்கிறதுக்காக ஏராளமான பேர் இருக்கிறாங்க இருக்கிறாங்க. அதுல நானும் ஒரு ஆசையா போய் படிச்சுக்கலாம், அந்த இசைய கத்துக்கலாம்னு போனேன். அவரு பல வருஷம் சொல்லி கொடுத்து பார்த்தாரு, அந்த மண்டல ஏறவே இல்லை. உனக்கு வயசாகி போச்சு, உடம்பெல்லாம் வச்சு போச்சு, இந்த மேல இசைய உனக்கு வராது, உனக்கு தெரிஞ்ச தொழிலை செஞ்சு ஜீவனம் பண்ணிட்டு போ அப்படின்னு தள்ளி விட்டுட்டாரு. தள்ளி விட்டேன் ஒரு பாடு, இந்த விறகு வட்டி ஜீவனம் பண்ணி பழக்கம், அதை வட்டி ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எதோ நேரம் கிடைச்சப்போ பாடலாங்கிற ஒரு எண்ணம் வந்தப்ப அப்படி ஒரு பாட்டு பாடுறது இவ்வளவுதான் அப்படி சொல்லி கொடுத்ததுல ஒன்று பாடு. இனி தள்ளி விட்டுட்டாரு, உனக்கு இசையும் வராதுனா போடாரு. ஒரு பாட்டு அவர் சொல்லி கொடுத்ததுல ஒன்று அப்படி பாடு.
2: வேண்டான்னு தள்ளி விட்ட கிழவனா அப்படி பாடுறான். நான் அந்த நல்ல சிவரெல்லாம் எப்படி பாடுவேன்,
1: இந்த பானபத்திரம் எப்படி பாடுவேன். வாத்தியக்காரன்லாம் கூப்பிட்டேன், அல்ல மூட்டையை கட்டுங்க, காலையில் இருந்தோம்னா நம்ம தொலைஞ்சோம். உடனே புறப்பட்டேன், ராத்திரிலேயே புறப்பட்டேன், ராத்திரிலேயே புறப்பட்டேன். பானம் இது ஏமாநாத போல இருந்தது. அந்த இடத்துல சொல்றாரு,
3: வண்டரை கொன்றையானும், வண்டரை கொன்றையான சௌரமா வந்துமும் யாரை என்ற
1: சிவருமானுக்கு முன்னால் வந்து எவன் அதை போல நீ யாருன்னு கேட்டான்.
3: வண்டரை கொன்ற யான் முன் வந்து நீ யாரை என்றான். பந்தரு விபஞ்சி பான பத்திரன் அடிமை என்றான்.
2: பானபத்திரனுடைய அடிமையா, அப்புறம்
1: சொன்னவன் யாரு தெரியுமா,
3: முண்டக மலரோன் மாயோன், முண்டக மலரோன் பரமா முண்டக மலரோன் மாயும் புறந்தரன் முதன் பற்றேனே அண்டரும் தன் குற்றேவல் அடிமையா கொண்ட அம்மான்.
1: பிரமேந்திராதி எவரெல்லாம் யாருக்கு அடிமை செய்வார்களோ, அந்த அடிமையை ஏற்றுக்கொண்டு தலைவனா யார் இருப்பானோ அந்த தலைவன் தான் சொன்னா பானபத்தனுடைய அடிமையுன்னு. அடுத்த பாட்டை சொல்லுங்க.
0: கனி இசை கிழவன் கீழ்
1: அந்த பானபத்தன் அவருடைய இசை எப்படி இருக்கும்னா
0: கனி போல இருக்கும், கனி எப்படி சுவையா இருக்கும் அது மாதிரி இருக்கும். கனி இசை கிழவன் ரங்கில் கற்பவரானேகருண்டு நனி இசை கிழமை வேட்டு நான் அந்த இசையை கத்துக்கலாம்னு சொல்லி விரும்பி வேட்டுன்னா விரும்பி நனி இசை கிழமை வேட்டு நானும் விளங்கனானே நான் அந்த இசையை கத்துக்கலாம்னு போய் சேர்ந்து அந்த கூட்டத்தில் சேர்ந்து
3: தனி இசைக்கிழவன் நோக்கி ஒப்பற்ற இசைக்கு உரியவனாய் அந்த பானபத்திரன் என்னை பார்த்து தசையலா ஒடுங்க மூத்த இனி இசைக்கிழமைக்கு ஆக என்றனை தள்ளிவிட்டான்.
1: நீ இசைக்கு உனக்கு ரொம்ப தூரப்படா போட அப்படின்னு நீ தள்ளி விட்டான். அதன் பொழுது சொல்லி கொடுத்த பாட்டில் ஏதோ ஒன்று நேரம் கிடைச்சப்ப அப்படி பாரு. அப்படி வந்து முண்டக மலரோமாயும் புரந்தரன் முதமற்றேனே அண்டன் தன் குற்றியவள் அடிமையா கொண்டம்மான். பிரம்மபுத்திரர்களை எல்லாம் யாரு அடிமையா வச்சிருப்பானோ அப்படிப்பட்ட தலைவன் ஆகிய சௌருமான் பானபத்திரனுக்கு அடிமையான அடியாருக்கு எளிய. அதனால இந்த கிழவிக்கு எளியவனாக கிழவிக்கு எளியவனாக அப்படின்னு ஏழை அந்த கிழவி இந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் அடியவர்களுக்கு எளியவன் எல்லாரும் சொல்றாங்களே அது வீணா புரிஞ்சாமி எனக்கு அருள் பண்ணும் அப்படின்னு வேண்டினா.
4: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு அணைந்தோர் தன்மை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் முதல் திருமுறை 3வது பதிகம் 8வது பாடல் கடலின் நஞ்சம். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: தலம் திருவலிதாயம். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த முதல் திருமுறை பண் அட்டபாடை ராகம் கம்பீர நாட்டை. திருச்சிற்றம்பலம். கடலில் நஞ்சம் அமுது உண்டு இமையோர் தொழுதேத்த

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அணைந்தோர் தன்மை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 7 திருமுறை 51 பதிகம் 4 பாடல் இங்கனம் வந்திடர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருவாரூர்.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு அணைந்தோர் தன்மை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 5 திருமுறை 12 பதிகம் 5 பாடல், எடுத்த வில்குடி. வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தலம் திருவேழிமிழலை திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் நமசிவாய.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, you are about to listen Sri Dakshinamurti Stotras. The title is Sri Dakshinamurti Mantranastavam, presented by Dr. Tyagarajan, Raghuraman, மாலோலகண்ணன் அண்ட் பக்தவத்சலம். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

அபிதனூனாம் தனூனாமிந்திர இந்திரகிர்வண இர்வண இது கிர்வண ஈசானோயவய

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.